நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 ஆஷாட மாதம் 23ஆம் தேதி 2026

வருடம் ஜூலை மாதம் 14 தேதி செவ்வாய்க்கிழமை. நிலையத்தின் நேரம் 5:56:25. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் இனி கேட்கலாம். குரலோசை. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். நீர்த்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரற்பாவிற்கான விளக்கம் மு. வரதராசனார் அவர்களின் உரையில் இருந்து. எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவர். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். நேர்கள் இதுவரை கேட்டது குரலோசை. இனி தொடரவிருக்கிறது

நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை, காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை. நேர்களை, நமது காரைக்கால் பண்பலையில் இன்று காலை 11 மணிக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தரவிருக்கிறார் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன்

0: அவர்கள். 11:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் பங்கேற்கும் சிறுமி ஜி கோபிகாஸ்ரீ. 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்பு, 8:00 துள்ளி வரும் பாட்டு, முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடஜி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி, 8:05 விருதாஜலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிஸ் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கமளிக்கவிருக்கிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சிந்தனை அரங்கம், மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம், ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சுக்குடி எம் கணேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை, 3:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4:00 ஊரும்புறமும் தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேரலையாக உலாவரும், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஊரும்புறமும் தொடரும், மாலை 5:00 சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 காலையோசை, 5:30 திருச்சி மற்றும் சேலமங்கலங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ, பற்கள் ஈறுகள் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கவிருக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள், 6:45 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் இசை தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எளிய முறையில் இயற்கை விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவர்களுடன் நேர்முகம், 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரின் காற்றில் வரும் கானம், 8:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இன்சொல் அமது வழங்கவிருக்கிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடர்பிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani. The news read by Neena Arakel. The mortal remains of 15 Indian tourists who lost their lives in a boat tragedy near Phu Quoc Island in Vietnam arrived in Mumbai last night. The victims were flown from Ho Chi Minh City on a Vietnam Airlines flight after Indian diplomatic missions coordinated the repatriation process with Vietnamese authorities. State governments of Tamil Nadu, Andhra Pradesh and Kerala have been asked to coordinate with the bereaved families for the onward transportation of the bodies to their hometowns. Indian Embassy in Vietnam also expressed gratitude to the Vietnamese authorities for their support during the rescue, identification and repatriation process following the tragedy. A speedboat carrying 32 Indian tourists and 4 local crew members capsized off Phu Quoc Island in Vietnam on Friday, leaving 15 tourists dead. 16 survivors have also returned to India and one tourist remains hospitalized in Vietnam.

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா விஸ்வநாதன் அவர்கள்.
2: வறுமை ஒரு தத்துவம்தான். இதை விவரித்தால் உலக வரலாறு கிடைக்கும், உலக நாகரிகம் கிடைக்கும், உலக போர்கள் கிடைக்கும். வறுமை என்பது சத்தான சொல்தான். வறுமை கொடிது என்று உபதேசங்கள் நெடுக விரைவிக் கிடக்கின்றன. வறுமையின் விளைவுகள் வேறானவை. யாசகரின் யாசகம் புலவரின் அறம் என்பதுண்டு. இது மிகப்படை கூறியது என்றாலும் இதில் உண்மை இருக்கிறது. இங்கே பொருள் கொடுத்தலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்றமே. இந்த நிகழ்வுகளில் அழகிய காட்சிகள் கிடைக்கின்றன, அழகிய சொற்கள் கிடைக்கின்றன, ரம்மியமான சூழலும் உருவாகிறது. கொடுப்பவரும் பெறுபவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். வெல்லும் சொற்கள் கிடைக்கின்றன. இலக்கியத்தில் வறுமை என்பது நல்ல வகைதான் என்று கூட தோன்றுகிறது. புதுமைப்பித்தன் வறுமை பிரசித்தமானது. கூப்பா ராஜகோபாலின் வறுமை அலாதியானது.

0: பாரதியின் வறுமை எழுச்சி மிக்கது. கானாசு சொல்வார், என் தரமிக்கதாக நம்பப்படும் மொழிபெயர்ப்புகளை பசியோடுதான் எழுதி முடித்தேன் என்பாராம். பழைய பேப்பர்காரரிடம் இந்து பேப்பர்களை கானாசு இடைக்கு போட்டால் அவரிடம் காசு இல்லை என்று பொருள். எனைத்தானும் நல்லவை கேட்க என்பது இதற்குள்ளும் இருக்கின்றன. சங்க பாடல் ஒன்று உண்டு. வறிய புலவர் ஒருவர் குமணனிடம் சென்று பரிசும் பணமுமாக வீட்டிற்கு திரும்புகிறார். அத்தனை செல்வங்களையும் தாமே அனுபவிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படவில்லை. குமணன் என்ற கொடையாளியை விட பெரும் கொடையாளியாக அவர் மாறிவிடுகிறார். நின்னயந்து உரை நிற்கும் நீனயந்து உரை நிற்கும் பன்மான் கற்பின் நின்கிளை முதலானோர்க்கும் கடும்பின் கடும்பசி தீரையாடனின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கியோர்க்கும் இன்னோர்க்கும் என்னாது எல்லோர்க்கும் கொடுமதி மனைகிழவோயே பழந்தூங்கு முதரத்து திருந்து செவ்வேள் குமணன் நல்கிய வளனே வறுமையில் செம்மை என்பது இதுதான். குயிலின் குரல் கூட நல்ல வகையாக வசீகரமாக இருந்ததால் செவி உணர முடிகிறது. நீசக் குயிலும் நெருப்புச் சுவைகுரலில் ஆசை ததும்பி அமுதூறப் பாடியுமே இப்போதே நின்னை முத்தமிட்டு கழிப்புறுவேன். குயிர்ப்பாட்டை தன் கையில் வைத்து கொண்டு பாரதி வீசிய வீரவாள் இது. இந்த சமர் அழகானது. எந்த நெருக்கடிகளுக்கும் நல்ல சொற்களை உடையவரை அறுத்து போட்டு விடாது. ஒரு கொண்டாட்ட மனநிலையில் வைக்கும். இவ்வுலகம் இனிது, இதிலுள்ள வான் இனிமை உடைத்து என்பான் பாரதி. இதோடு நிறுத்தி கொள்ள கவி மனது இடம் தரவில்லை. காற்றும் இனிது, தீ இனிது, நிலம் இனிது, நீர் இனிது, ஞாயிறும் நன்று, வானத்துச் சுடர்களெல்லாம் இனிது, மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது, கடல் இனிது, பறவைகள் இனிய, எல்லாம் இனிய, சொற்கள் இனிய, பார்க்கும் இடமெல்லாம் இனிமைதான், எல்லாம் உயிர்ப்புதான், எல்லாமே கொண்டாட்டம்தான், சொற்களின் ரசாயனம் அற்புதமானது, எல்லாமே நல்லவற்றோடு இணைந்திருக்கின்றன. அன்பு செலுத்துவோம், நேசம் வளர்ப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் தமிழரும் உண்டலும் இளமே. இது நம் பண்பாட்டு கூறுதான். நேசத்தை நெடுகிலும் அறிவிப்போம். நம் செய்தி இதுவாக இருக்கட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் நா விஸ்வநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்களினி கேட்கலாம். ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. சிவந்து புலரும் செழுமை விடியலில் செவ்வாய் நாயகி துர்க்கையை வணங்கி பாடியிருக்கிறார் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. மீண்டும் பக்தி பாடல்களை இன்று மாலை 5:30 உலாவரவிருக்கும் விளக்கேற்றும் வேளையில் கேட்கலாம் நேர்களே. இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில

0: ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆணி மாதம் 30 நாள் செவ்வாய்க்கிழமை. இனி வருவது காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
4: ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
8: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், ட்ரெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
9: உழவர்களுக்கு
10: இந்த பால்காரம்மா இந்த விஷயத்த நேத்தியே சொல்லிருக்கலாம், இல்ல முன்னாடியே சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு நான் காஃபிக்காக பால் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல வந்துட்டு சொல்றாங்க.
11: பூங்குடி, நீ என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? முதல்ல
10: அக்கா, நானே குழப்பத்துல இருக்கேன், சும்மா இருங்கக்கா.
11: ஆடே, இந்த பூங்குடிக்கு வர்ற கோபத்தை பாரு.
10: ஆமாக்கா, எங்க வீட்டுக்கு வாடிக்கையே பால் கொண்டு வருவாங்கல்ல.
11: ஆமா, சொல்லிருக்க நீ ஏற்கனவே.
10: அவங்க வீட்டு மாட்டுக்கு ஏதோ பால் காய்ச்சலாம், அதனால எனக்கு பால் தரல. எனக்கு இப்ப காஃபி காய்ச்சலே வந்துட்டு போல இருக்கு.
11: சரிதான். ஏன் பூங்குடி, அந்த அம்மா வீட்டு மாட்டுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா, பால் உனக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. நீ காஃபி காய்ச்சல் வருது, டீ காய்ச்சல் வருதுன்னு சொல்றது நியாயமா உனக்கு தெரியுதா?
10: நான் சொன்னா மட்டும் நீங்க என்ன காஃபிய போட்டு கொண்டு வர போறீங்க?
11: பூங்குடி, பால் காய்ச்சல்ன்றது ஏதோ சாதாரணதுன்னு நினைச்சுக்காத, அது அவ்வளவு அவஸ்தைக்கு உரியது மாடுங்களுக்கு. அதனால தான் நான் வருத்தப்படுறேன். முதல்ல இந்த பால் காய்ச்சல் ஏன் வருது அப்படிங்கறத உனக்கு நான் சொல்றேன்.
10: சொல்லுங்க சொல்லுங்க.
11: அதிக அளவு பால் உற்பத்தி திறன் கொண்ட கலப்பின பசுக்கள்லாம் வாங்கி நம்ம வளர்க்கறோம்ல.
10: நம்ம இல்ல, அவங்க.
11: ஆமா, அவங்க வளர்க்கறாங்கல்ல. அந்த மாதிரி வளர்த்து மாடுங்க கண்ணு போட்ட உடனே ஏற்படுற வளர்ச்சிதை கோளாறுக்கு பேரு தான் பால் காய்ச்சல்னு பேரு பூங்கொடி.
10: ஓ, இது பால் காய்ச்சல்னா பாலுக்கு காய்ச்சல் இல்லையாக்கா?
11: என்ன பூங்குடி, விவரம் புரியாத பிள்ளையா இருக்க. அதான் நான் தெளிவா சொல்றேன்ல. இன்னொரு விஷயம் பொதுவா சொல்லணும்னா, இந்த மாதிரி பால் காய்ச்சலு 5-10 உட்பட்ட கறவை மாடுகளுக்கு சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையினால அதிகபட்சமா வளர்ச்சிதை நோய் ஏற்படும். 3-7 கண்ணு போடுற காலகட்டத்துல 10 விழுக்காடு வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பும் இருக்கு பூங்குடி.
10: அப்போ அதுக்கு சிகிச்சை எல்லாம் ஒண்ணும் இல்லையாக்கா?
11: சிகிச்சை இல்லாம எப்படி இருக்கும்? சரியான நேரத்துல சிகிச்சை அளிச்சிட்டோம்னு வச்சுக்கோயேன், மாடுகளோட இறப்ப கூட நம்ம தடுத்து நிறுத்திடலாம்.
10: என்னக்கா, மாடு இதனால இறந்தேவா போகும்?
11: வாய்ப்பு நிறைய இருக்கு பூங்குடி. அதனாலதானே நான் நீ சொல்லவும் நான் வருத்தமே பட்டேன். இதனால அந்த மாடு வளர்க்கறவங்களுக்கு 1000 ரூபாய் நஷ்டமும் ஏற்படும்ல.
10: அப்போ பாவம் தான்க்கா.
11: யாரு, மாடா மாடை வளர்க்கறவங்களா?
10: 2 பேரும் தானக்கா.
11: அதனாலதான் இந்த மாதிரி மாடுங்க கண்ணு போடுறதுக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடியே மாடுகளோட தீவனத்துல கால்சியம் சல்ஃபைடு, மெக்னீசியம் குளோரைடு இதெல்லாம் கொடுத்து அதோட ரத்தத்துல கால்சியத்தோட அளவு சரியான அளவுல இருக்குதான்னு சரி பார்த்துக்கணும் பூங்குடி.
10: அக்கா, நிறைய விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
11: இது என்ன, இங்க பாரு, இந்த மாதிரி மாடுங்களுக்கு எதிர்மின் உப்புகளை கண்ணு போடுறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியில இருந்து கண்ணு போடுற வரைக்கும் கொடுக்கணும்.
10: ஓ, அப்படியாக்கா?
11: ஆமா பூங்குடி. இந்த மாதிரி கலவைகளை நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோயேன், அதுல ஒரு தேக்கரண்டி போட்டிருப்பாங்க. அந்த தேக்கரண்டில எதிர்மின் அயனி உப்பு, அதான் கால்சியம் சல்ஃபைடு 2 தேக்கரண்டி, எதிர் அயனி உப்பு அதாவது மெக்னீசியம் குளோரைடு ஒரு தேக்கரண்டி இந்த அளவுல எடுத்து

0: அடர்த்தீவனத்துலேயோ பின்னாக்குலேயோ இல்லை தவிடுலேயோ நல்லா கலந்து காலையிலேயோ மாலையிலேயோ அந்த மாட்டுக்கு கொடுத்துடணும். அயனி உப்புகளை தீவனத்தோட அழிக்கும் நேரத்தை கூட மாற்றக்கூடாது.
1: இந்த மாதிரிலாம் கொடுத்தா மாட்டுக்கு பால் காய்ச்சலே வராதாக்கா?
0: கண்டிப்பாக வராமல் தடுத்துடலாம் பொங்குடி. உனக்கும் காஃபி குடிக்க பால் இல்லாமல் வர்ற அவஸ்தையை கூட நிறுத்திடலாங்கிறேன்.
1: இது அந்த அம்மா வரட்டும், முதல்ல சொல்றேன் பாருங்க.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: உலா வந்தது காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
8: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேர்கள் இனி கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
9: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
10: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
9: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
10: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
11: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
12: அக்கா, வரும்போது மறக்காம தஞ்சை உழவன் வாங்கிட்டு வாங்க.
13: தஞ்சை உழவன்னா
12: அதான்க்கா, தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், நல்ல எள்ளெண்ணெய்.
11: அன்பாய் வழங்குகிறோம், ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய். தஞ்சை உழவன்.
14: ஃபார் டீலர்ஷிப் என்கொயரி 8344-55-55-00.
11: தஞ்சை உழவன்.
9: என் சொல் அமுது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
15: வணக்கம். மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்தது புத்தகம்தான் என்கிறார் இயற்பியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வீட்டை அலங்கரிக்க புத்தகங்களை விட அழகான பொருள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது ஹென்றி வார்பீச்சரின் கூற்று. புத்தகத்தை கையில் எடுக்கும் போது ஒரு மனிதன் இதயத்தை கையில் எடுக்கிறீர்கள் என்கிறார் வால்ட் விட்மன். ஒரு நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினரும் எனக்கு வேறு இல்லை. இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் புத்தக வாசிப்பு என்கிறார் எமர்சன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா அவர்கள். தன்னுடைய அறுவை சிகிச்சைக்காக அறைக்கு செல்லும் முன் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்கும் வரை காத்திருக்க முடியுமா என்று கேட்டாராம். பெரியார் அவர்களோ கண் பார்வை குறைந்து சிரமப்பட்ட போதிலும் பூத கண்ணாடியை வைத்துக் கொண்டு புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பாராம். தான் எந்த ஊருக்கு சென்றாலும் நூலகத்தின் அருகிலேயே அறையெடுத்து தங்குவாராம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாசிப்பினால் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையோ நன்மைகள் உள்ளன. அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோய்களை தள்ளி போக செய்யவும், மூளையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும், குழப்பமான மனநிலையிலும் சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை பெறவும் வாசிப்பு துணை நிற்கிறது. ஒரு நல்ல நூலை படிக்கும் போது அதனோடு நாம் ஒன்றி போகிறோம். அதனால் மன அழுத்தம் வெகுவாக குறைகிறது. பல்துறை நூல்களை படிக்கும் போது பல்துறை அறிவை பெறுவதோடு அந்தந்த துறை சார்ந்த கலை சொற்களை அறிகிறோம். இதனால் சொற்களஞ்சியம் பெருகுகிறது. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும்

0: அறிவு. படிக்க படிக்கத்தான் அறிவு பெருகும். நட்பண்பு கொண்டவரோடு பழகும் நட்புக்கு வள்ளுவர் தரும் சான்று நவிழ்தொரும் நூல்நயம் என்பதுவே. தன்னினும் இளைய மொழிகளே அருகி வரும்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ்மொழி தம் பழம்பெரும் இலக்கிய வளமையாலும் காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்ளும் தன்மையாலும் இன்றும் செழித்து நிற்கிறது. பாட்டும் தொகையும் அகமும் புறமும் என்று வாழ்வியலை வகுத்து தருகிறது. உலகின் எந்த மொழிக்கும் இல்லாத இலக்கிய வளம் நம் தமிழுக்குண்டு. அந்த வளங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது தமிழ் பேசும் நல்லுலகின் பொறுப்பு. சிந்தனையை தூண்டும் புத்தகங்களே சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும். அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்ற பாவேந்தரின் வரிகளை மனதில் நிறுத்துவோம். வாசிப்பின் வழியே வாழ்வின் வளமனைத்தும் பெறுவோம். நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு. மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தபார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்கலூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமேக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமேக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமேக்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
8: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
11: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
12: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
13: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
11: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
13: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
11: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
13: மாலை 6 மணிக்கும்
11: இன்னிசையாய் உலாவரும்
2: நேர்களி. இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செய்திகளை செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்ப பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார்,

பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்கவுள்ளன. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டின்படி அவர்களது உடல்கள் ஹோசிமின் நகரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு மும்பை வந்தடைந்தது. உயிரிழந்தவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கேரளம் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் அவர்களது உடல்களை சொந்த ஊர் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகின்றன. உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து இன்று சென்னை கொண்டுவரப்படுகிறது. வியட்நாமின் ஃபு குவோக் தீவில் கடந்த வெள்ளிக்கிழமை நிகழ்ந்த இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம்

0: இந்த விபத்தில் இந்தியர்கள் 15 பேர் உயிரிழந்த நிலையில் உயிர் பிழைத்த 16 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். ஒருவர் வியட்நாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை அனுப்புவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட வியட்நாம் அதிகாரிகளுக்கு அங்குள்ள இந்திய தூதரகம் நன்றி தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியின் உயர்த்தப்பட்ட கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோவில் விடுதியின் அறை வாடகை இன்று முதல் 300 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை உயர்த்தப்பட உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பராமரிப்பு செலவு என்ற காரணத்தை கூறி ஆன்மீக தலங்களை வெறும் வருவாய் ஈட்டும் வணிகக் கூடங்களாக மட்டுமே மாநில அரசு கருதுவதாக அவர் கூறியுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட கட்டணங்களை அரசு திரும்ப பெற்று ஏழை பக்தர்களை பாதுகாக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள புழல் ஏரியின் தூய்மையை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கங்களில் ஒன்றான புழல் ஏரி கடும் வெப்பத்தால் வறண்டு வரும் நிலையில் அந்த ஏரியை நேற்று அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏரியில் கழிவுநீர் கலப்பதாகவும் அதை தடுக்க மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புழல் ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் தடுப்புச் சுவர் அமைத்து கழிவுகள் ஏரிக்குள் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தால் போதைப்பொருள் உபயோகம் இல்லாத ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டார்.
2: இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் அது போதைப் பொருள் தான். ஆரம்பத்துல வேடிக்கைய விளையாட்டா தொடங்குற இந்த பழக்கம் மிக விரைவிலேயே உங்களை அதுக்கு அடிமையாக்கிடும். முதல்ல உங்க கவனம் போகும், அடுத்து உங்க கல்வி போகும், கடைசியா உங்க எதிர்காலமும் உயிரும் கூட பறி போயிடும். தற்காலிகமா கிடைக்கிற போலி மகிழ்ச்சிக்காக உங்களை நம்பி இருக்கிற பெற்றோரோட வாழ்நாள் உழைப்பையும் உங்க உன்னதமான கனவுகளையும் தயவு செஞ்சு அடகு வச்சிடாதீங்க. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகம் காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10581, வாட்ஸ்அப் எண் 94 98 41 05 81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். போதைப் பொருட்களை தொடமாட்டோம் என்ற உறுதியான சபதத்தை ஏற்போம்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேக மூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காங்கோவில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்றுக்கான தடுப்பூசி சோதனையை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் விரைவில் மேற்கொள்ள உள்ளனர். மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன மேற்குவங்க மீனவர்கள் 9 பேர் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. சென்னை மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நொச்சிக்குப்பம் மாநகர

0: நிகழ்ச்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு செய்தார். தென்காசியில் 62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் ராமநதி ஜம்பு நதி இணைப்பு கால்வாய் திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு செய்தார். மதுரையில் மீட்கப்பட்ட 518 செல்போன்களை காவல்துறையினர் உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையின் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் பள்ளிகள் மற்றும் பொதுமக்கள் கூடும் இடங்களில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. திருவள்ளூரில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 498 கோரிக்கை மனுக்கள் மீது தீர்வு காணுமாறு ஆட்சியர் திருமதி சவீதா அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ராணிப்பேட்டையில் ஆட்சியர் திருமதி பிரியா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாள் கார்டி பிலிம், 3வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி 19ஆம் தேதி லார்ட்ஸிலும் நடைபெறவுள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதி சுற்றில் கஞ்சான், சந்திரிகா பூஜாரி, ஜெய்ஷி ஷிரோம், பிராச்சி, ஷாகட், அன்ஷிகா, மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று மலேசியாவின் லிங் சிங் ஓங்கை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேரின் உடல்கள் தாயகம் கொண்டுவரப்பட்டுள்ளன. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் விடுதியில் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ள கட்டணங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சென்னையின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் புழல் ஏரியின் தூய்மையை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:55 20 நொடி.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின். துளிர்கிறது பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என் கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியம் மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழலை செல்வங்களின் கல்லமை

0: லசரி போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
1: வணக்கம் பாப்பா.
2: வணக்கம்.
1: உங்க பேர் என்ன?
2: ஜி கோபிகா ஸ்ரீ.
1: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: ஜிபிஎஸ் கீழ தி ரெஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட்.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
2: தக்காளி பத்தி பாட்டு பாட போறேன்.
1: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? தக்காளி பழமா காய்கறியா?
2: தக்காளி ஒரு பழம்.
1: சரியா சொன்னீங்களே.
2: பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும் டும். பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும் டும் டும். தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் டும் டும் டும். எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். பட்டம் போய் வாத்து வந்தது டும் டும் டும் டும். பட்டம் போய் வாத்து வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டும் டும். வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். தொப்பி போய் வெற்றலை வந்தது டும் டும் டும் டும். தொப்பி போய் வெற்றலை வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். வெற்றலை போய் தோசை வந்தது டும் டும் டும் டும். வெற்றலை போய் தோசை வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். அடுத்தது நான் மலை பாட்டு பாட போறேன். மலை கூடுது பார் வானத்திலே மேலங்கூட்டுங்கள். மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீட்டுங்கள். தட தட என இடி இடிக்குது தாளம் தட்டாமல். குடுகுடு என ஓடிடுவோம் வெளியே நிக்காமல். கல கல என சிரிப்போமே கல்லை இல்லாமல். கப்பல் விட்டு மறைடுவோமே கவலை இல்லாமல்.
1: சூப்பர் பாட்டு பண்ணீங்களே. மழை காலம் எப்ப வரும் தெரியுங்களா?
2: ஆகஸ்டுக்கு அப்புறமா வரும்.
1: சரிங்க பாப்பா, நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
2: கலெக்டர்.
1: கலெக்டர் என்ன பண்ண போறீங்க?
2: மக்கள்களுக்கு நல்லது செய்வேன்.
1: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் துளிர்த்தது பசந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கிய ஒரு கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாம் காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்டு மகிழலாம்.
9: இளங்காலையில் பனிச்சாரலோடு உங்கள் நெஞ்சை வருட வருகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கிங், தங்கமான நேரம்.
10: அனைத்தும் தரமாக குறைந்த விலையில் கிடைக்கும்.
11: இது நம்ம ஹவுஸ் ஆஃப் ஜான்சன் ஷோரூம், காரைக்கால்.
12: வணக்கம் நேயர்களே. அதிகாலை புதுமலர் ஒன்று மென்மையாக புன்னகைத்து விழிகளில் இனிதே காட்சியானது. புன்னகையுடன் தொடங்கிய தினம் புதுமைகளுடன் வரவேற்க இனிதே தொடங்கட்டும் என்று கூறி தங்கமான நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உன் நினைவுடன் வாழும் நான் பல நொடிகளில் உன் பிரிவை எண்ணி வாடுகிறேன்.

0: தங்கமான நேரம்
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.

காற்றும் இசையாகும், நீ அதை சுவாசித்தால். வார்த்தைகளும் கவிதையாகும், நீ அதை வாசித்தால். இந்த உலகமே உனதாகும், உன்னை நீ நேசித்தால்.

0: தங்கமான நேரம், தங்கமான நேரம்.
1: PSR Tiles and Granite, Johnson's Tiles நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். Wall Tiles, Floor Tiles, Granite, Bathroom Fittings என குறைந்த விலையில் வாங்க PSR Tiles Park, காரைக்கால் மற்றும் புதிய பேருந்து நிலையம் தஞ்சாவூர்.
2: இசையும் இதயமும் உணர்வுகளால் இணைந்து இசையை உணர இதயம் இல்லை.

0: தங்கமான நேரம்
1: ஜான்சன் ஸ்டைல்ஸ் நிறுவனத்தின் மொத்த நேரடி விற்பனையாளர். குறைந்த விலையில் வாங்க பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார் காரைக்கால்.
2: பாறையில் செய்தது என் மனம் என்று தோழிக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது பாறையின் இடுக்கில் வேர்விட்ட கொடியாய் என் நெஞ்சில் முளைத்து விட்டாய்.

சரி நண்பர்களே, இந்த நாள் இனிதே அமைய வாழ்த்துக்களோடு மற்றும் ஒரு தங்கமான நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம்.

நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் ஜான்சன் டைல்ஸின் மொத்த விற்பனையாளர் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் அம்மா சத்திரம் பழைய பெருந்தலையம் காரைக்கால்.

0: அம்மா சத்திரம் காரைக்கால் பழைய பேருந்து நிலையம் காரைக்கால் நிகழ்ச்சி தயாரிப்பு எல் ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
1: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது தமிழில் செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள். நேர்கள்
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்டரஸை நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் மேற்காசியா, யுக்ரைன், சூடான் உள்ளிட்ட உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஐநா பொதுச் செயலாளருடன் தாம் விவாதித்ததாக கூறியுள்ளார். நீட் மறுதேர்வு எழுதியவர்களின் ஓஎம்ஆர் விடைத்தாள்களை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் www.neet.nta.nic.in என்ற இணையதளம் மூலம் தேர்வு எழுதியவர்கள் தங்கள் விண்ணப்ப எண்ணை பதிவு செய்து தங்களுடைய விடைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களுடைய விடை ஓஎம்ஆர் விடைத்தாளில் பொருந்தவில்லை எனில் அதுகுறித்து முறையிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வசதியை நாளை வரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட

0: 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. கார்கட்டா வனப்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கப்படுவது குறித்து தகவல் அறிந்து CISF, CCL நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஆகியோர் இணைந்து அங்கு மேற்கொண்ட சோதனையில் நிலக்கரி பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீராமர் கோவில் நன்கொடை முறைகேடு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட 8 பேருக்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து அயோத்தி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த மாவட்ட கூடுதல் நீதிபதி பிரதீபா நாராயண் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை 27ஆம் தேதியன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டார். இதனிடையே சிறப்பு புலனாய்வு குழு முறைகேடு குறித்து குற்றச்சாட்டு கூறிய தர்மசேனா தலைவர் திரு சந்தோஷ் துபேவிடம் காணொலி வாயிலாக விசாரணை நடத்தியது. அப்போது தாம் அளித்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் குறித்த தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு கேட்டதாக திரு சந்தோஷ் துபே கூறியுள்ளார். நாட்டின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இதனை தொடங்கி வைக்கிறார். தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் ஆகிய 8 மாநிலங்கள் இக்கண்காட்சியை நடத்துகின்றன. மத்திய மாநில தொழில்துறையின் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தமிழ்நாடு, தெலங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தங்கள் மாநிலங்களில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் தொழில்துறை உட்கட்டமைப்பு குறித்தும் இதில் எடுத்துரைக்க உள்ளன. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கை விதிமுறைகளின் அடிப்படையிலேயே நடைபெறுவதாக அதன் நிர்வாகம் கூறியுள்ளது. இதுகுறித்து அது வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்லூரியில் சேர்க்கை பெற்றுத் தருவதாக சிலர் தவறான வாக்குறுதிகளை அளித்து வருவதாக தெரிவித்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள், மாணவர்கள், பெற்றோர் ஆகியோர் தவறான தகவல்களையும் போலியான வாக்குறுதிகளையும் நம்பி செயல்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதாக ஜிப்மர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க கடற்பகுதியில் அண்மையில் காணாமல் போன படகில் பயணித்தவர்களில் மேற்குவங்கத்தைச் சேர்ந்த 9 மீனவர்கள் உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி சங்கர்பூர் கடல் துறைமுகத்திலிருந்து 15 மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். இந்நிலையில் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர்கள் சென்ற படகிலிருந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மாநில நிர்வாகம் இணைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டன. இந்நிலையில் வங்காள விரிகுடா பகுதியில் அவர்கள் சென்ற படகிலேயே உயிரிழந்த 9 மீனவர்களின் உடல்கள் கண்டறியப்பட்டுள்ளது. 6 மீனவர்களை காணவில்லை என்று கூறப்படுகிறது. உயிரிழந்த மீனவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். கடல்சார் பாதுகாப்பை ஈடு செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வழியாக செல்லும் சரக்குகளுக்கு 20% கட்டணம் விதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். இந்நடவடிக்கை ஈரான் நாட்டு கப்பல்களுக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் கப்பல்களுக்கும் மட்டுமே பொருந்தும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஈரான் அனுமதியின்றி மற்ற நாடுகளிலிருந்து வர்த்தக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகை இன்றிரவு முதல் தொடங்கும் என்று அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியின் நிர்வாகத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை ஈரான் ஒருபோதும் அனுமதிக்காது என்று அந்நாடு கூறியுள்ளது. சத்தீஷ்கட்

0: மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள தொழில்பேட்டையில் அண்மையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொள்கிறது. ஆக்ஸிஜன் சிலிண்டர் வெடித்து இந்த விபத்து ஏற்பட்டது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சத்தீஸ்கர் தலைமைச் செயலாளருக்கும் அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநருக்கும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்குவங்கம், சிக்கிம், அசாம், மேகாலயா ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பமான மற்றும் ஈரப்பத வானிலை நிலவக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தின் கடலோரப் பகுதியில் வெப்ப அலை இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது கூறியுள்ளது. தில்லியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் கன்ஜான், சந்திரிகா பூஜாரி, ஜோய்ஸ்ரீ சிரோம், பிராச்சி சாகத், அன்ஷிகா மேகா, பிராச்சி டோகோஸ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் நிஷா, நிகிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு அரையிறுதிச் சுற்றில் விஸ்வநாத் சுரேஷ், கங்கா, வன்ஷாஜ் ஆகியோர் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று பிலிப்பைன்ஸை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1 மணிக்கு தொடங்குகிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது. பாங்காக்கில் இப்போட்டி பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. 21 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இங்கிலாந்தில் பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸுடன் மேற்காசிய உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்ட சுமார் 200 டன் நிலக்கரியை மத்திய தொழிலக பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. பீகார் மற்றும் ஒடிசா மாநிலங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் ஈரான் கப்பல் போக்குவரத்திற்கு அமெரிக்கா மீண்டும் தடை விதிக்கும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்திய வீரர்கள் 16 பேர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: வங்கக்கடலோர இசை அலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் நேரம் 7:25:40.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
2: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சு தான்.
1: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை தரமான தங்கம் கைராசி.
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
1: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கேடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடை

0: எதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: நேர்கள் இனி கேட்டு மகிழலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சொரியா தேங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
4: சைபால் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கார்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ், அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
7: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை கும்பகோணம். காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரை
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
10: வதந்தி வேகமா பரவறதுக்கு என்ன காரணம்? ஒண்ணுக்கு ரெண்டா மிகைப்படுத்தி சொல்ற மனுஷ சுபாவம் ஒரு காரணம், சொல்றத அப்படியே நம்புறது இன்னொரு காரணம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னார் வள்ளுவர். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பக்கூடாது, அறிவு வேலை செய்யணும். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். முக்கியமான பொறுப்பில் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுகிற ஒரு தகுதி. ஒரு நாட்டில் ஒரு சாதாரண ஆள் ஒருத்தன் இருந்தான், அவங்கிட்ட ஒரு கழுதை இருந்தது, ரொம்ப பிரியமாக வளர்த்தான், அவனுக்கு அது ரொம்ப நெருக்கமான நண்பன். வேறு மனுஷங்க யாரும் கிடைக்கல போல இருக்குது. அந்த கழுதைக்கு கந்தர்வ சேனன் அப்படின்னு பேர் வச்சான். அந்த பேரை சொல்லி தான் அவன் அதை கூப்பிடுறது வழக்கம். அவ்வளவு பிரியமாக வளர்த்த அந்த கழுதை ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. எப்படி இருக்கும் அவனுக்கு? ரொம்ப சங்கடப்பட்டான், சாப்பிடக்கூட பிடிக்கல. அவனுக்கு முகத்தை வந்து மூணு வச்சுக்கிட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கிறான். அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். ஏண்டா அப்படி உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டான். கந்தர்வ சேனை செத்துவிட்டதா சொல்லி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பிச்சிட்டான் இவன். கந்தர்வ சேனன் யாருன்னு கேட்டான் இவன். இவன் இப்படி கேட்ட உடனே அவன் இன்னமும் சத்தம் போட்டு ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். துக்கம் அதிகமாகிட்டது. அவன் அழற வேகத்தை பார்த்ததும், சரி, கந்தர்வ சேனனுங்கிறது முக்கியமான ஒரு பெரிய மனுஷன் போல இருக்குது அப்படின்னு இவன் முடிவு பண்ணிட்டான். நம்ம ஃப்ரெண்டோட துக்கத்தை நாமளும் பகிர்ந்துக்கணும்னு நினச்சான். உடனே தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டான், மீசை எடுத்துட்டான், கருப்பு உடை போட்டுக்கிட்டான். கந்தர்வ சேனன் இறந்த செய்தி இப்படியே காற்று வாக்கில் பரவ ஆரம்பிச்சிது ஊர் பூரா. ஊரில் உள்ளவங்கள்லாம் இந்த செய்தியை கேட்டதும் அவங்களும் தலையை மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு துணி போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாளில் நகரம் பூராவும் துக்கத்தில் ஆழ்ந்து போச்சு. எங்கே பார்த்தாலும் மொட்டைத்தலை, கருப்பு துணி. அந்த நாட்டு அமைச்சர் இதை பார்த்தார். ஜனங்கள்லாம் வருத்தமாக இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி சில பேரை கூப்பிட்டு விசாரித்தார். என்ன விஷயம் அப்படின்னு? கந்தர்வ சேனன் செத்துட்டார், அதனால தான் இப்படி துக்கம் அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அவராவது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்கலாம்ல. கந்தர்வ சேனன்னு சொல்கிறீங்களே, யார் அது அப்படின்னு விசாரிக்கலாம்ல? விசாரிக்கலை. மக்கள் துயரத்தில் நாமளும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். அவரும் உடனே மொட்டை அடிச்சுக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்க ஆரம்பிச்சிட்டார். அமைச்சர் இப்படி இருக்காருங்கிற செய்தி அரசருக்கு எட்டுச்சு. அவர் என்ன பண்ணார்? அவரும் மொட்டை போட்டுக்கிட்டு தூக்கம் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சிட்டார். அன்றைக்கி ராத்திரி ராஜா மொட்டை தலையோட அந்த புறத்துக்கு வர்றார், முகத்தை முன்னு வச்சுக்கிட்டு. ராணி பார்த்தாங்க. என்னங்க இது, என்ன விஷயம், உங்கள் துக்கத்துக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. ராஜா ரொம்ப கவலையோட, கந்தர்வ சேனன் செத்துட்டாராம், ஜனங்கள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதனால் நானும் அவங்களோட துக்கத்தில் பங்கெடுத்துக்கிறேன், ஒரு ராஜாவோட கடமை இல்லையா அது அப்படின்னார். அது சரி, கந்தர்வ சேனன் யார், உங்கள் அப்பாவா அண்ணனா, எதுக்காக தலையை மொட்டை அடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க ராணி. அதுக்கப்புறம் தான் ராஜா யோசிக்க ஆரம்பித்தார். ஆமாம், அதுவும் சரிதானே, நாம் என்னத்துக்கு அவசரப்பட்டு இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அமைச்சரை கூப்பிட்டார். அப்புறம் விவரம் கேட்டார், யாருங்க இது கந்தர்வ சேனனுங்கிறது யாருன்னு கேட்டார். அவரும் அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தார். அவர் ஜனங்களை கூப்பிட்டு விசாரித்தார். ஒவ்வொருத்தராக விசாரிச்சுக்கிட்டே கடைசியாக அந்த ஆளுகிட்ட போய் சேர்ந்தாங்க. கந்தர்வ சேனன் யாருன்னு கேட்டாங்க. என்னோடய கழுதேன் அவன். ராஜாவும் மந்திரியும் தலையை தொங்க போட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் சொல்கிறதையும் கண்ணை மூடிட்டு நம்ப ஆரம்பித்தா கதை இப்படி தான் போய் முடியும். இந்த

0: காலத்துல எல்லாம் சில பேர் சொல்கிற விஷயம் கப்சா மாதிரி இருக்கும், ரீல் விடுறார் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதுலேயும் உண்மை இருக்கும். ஒருத்தர் ரொம்ப பெருமையாக சொன்னார், சார் 10 பேர் ஒரே குடையில் வந்தோம் சார், ஒரு சொட்டு தண்ணி கூட எங்கள் யார் மேலேயும் படலை சார் அப்படின்னார். 10 பேர் ஒரே குடையில் வந்திருக்கிறாங்க, ஒரு சொட்டு தண்ணி கூட மேலே படலையா, பெருமையாக சொன்னார். அது எப்படிங்கன்னு கேட்டோம். அவர் சொல்கிறார், ஏன்னா அப்போ மழையே பெய்யலை சார் அப்படின்னார்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒலி களஞ்சியத்திலிருந்து ஒலியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கார்.
5: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
6: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்.
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
9: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
10: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
11: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. இன்று தண்ணீரை சேமித்தால் நாளை அது நம் தலைமுறையை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையாய் இனிக்க இணைகிறது. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
7: விகி ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
8: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
7: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனை

0: அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: கனவுகள்தான் நம் வெற்றிக்கான எரிபொருள். எனவே வெற்றியை நோக்கி ஓடாமல் கனவை நோக்கி ஓடுங்கள், தானாகவே வெற்றி கிடைக்கும் என்ற நற்காலையின் இந்த நற்சிந்தனையோடு இன்றைய காலை நிகழ்ச்சிகளில் உங்களோடு நான் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். காலை கதிரவன் செங்கதிர் கூட்ட, சாலையோர சிடிகளெல்லாம் தலையாட்ட, மலரினங்கள் மகிழ்ச்சியில் இதழ் காட்ட, வண்டினங்கள் மலர்ச்சியில் இசைமீட்ட, இன்றைய நல்லவை பெருகி நாளைய அல்லவை கருக, தன்னம்பிக்கையாய் புலர்ந்த காலை பொழுது நன்னம்பிக்கையாய் தொடர, இன்றைய காலை காம்போ நிகழ்ச்சிக்கு வணக்கத்தோடும் வாழ்த்துக்களோடும் வரவேற்கிறோம் நேர்களே. வாசம் நாசி வரைக்கும், நம் பாதை வானம் தொடும் வரைக்கும்

0: இதமான இனிய காலை பொழுதில் நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு மாவட்ட அளவிலான அலுவலர்கள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை களையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை 15 புதன்கிழமை அன்று திருவாரூர் வட்டத்தில் நடைபெற உள்ளது. திருவாரூர் வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களின் பொதுமக்கள் தங்களது கோரிக்கை தொடர்பான மனுக்களை கிராமத்திற்கு வருகை புரிகின்ற மாவட்ட அளவிலான அலுவலர்களிடம் கிராம நிர்வாக அலுவலகத்தில் அளிக்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பொதுமக்களின் நன்மைக்காகவும் அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் மத்திய அரசால் நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வரும் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற இருக்கின்றது. உங்கள் இல்லங்களுக்கு வரும் அரசால் நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பு அலுவலர்கள் கேட்கும் 33 கேள்விகளுக்கு எவ்வித அச்சமுமின்றி சரியான விவரங்களை வழங்கி ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் உதவிக்கு கட்டணமில்லா எண் 1-800-1855 மற்றும் தொலைபேசி எண் 4-3-6-6-2-2-1-1 ஆகியவற்றை தொடர்பு கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்.
1: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல்படி
4: 105 கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இனிய காலை பொழுதில் இதமாய் இணைத்திருக்கிறது காலை காம்போ. இது காலை காம்போதரும் இசைத்தென்றல் புதிதாய் தீண்டும் பூந்தென்றல்.

0: பேச்சு போட்டிக்கான தலைப்புகள். நான் விரும்பும் தமிழ்நாடு, அன்றைய மெட்ராஸ் மாகாணம் இன்றைய நவீன தமிழ்நாடு, இளைஞர்களின் பார்வையில் தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வீரம் செறிந்த தமிழ்நாடு. போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவில் முதல் பரிசு 10,000, இரண்டாம் பரிசு 7,000, மூன்றாம் பரிசு 5,000 என்ற வகையில் பரிசு தொகை பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பெற உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகள் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் 2026-2027 ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 31/7/2026 சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த விருதுக்கான விண்ணப்ப படிவத்தினை https://cms.tn.gov.in/cms-migrated/document/forms/social-award-app-2627 PDF இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோடு இந்த இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ் வளர்ச்சித்துறை வாயிலாக ஆண்டுதோறும் ஜூலை 18 தமிழ்நாடு நாள் விழா கொண்டாடுதலை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை நாகூர் மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காலை 9 மணிக்கு பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த போட்டிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகள் தாங்கள் பயிலும் பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் பரிந்துரை கடிதம் பெற்று வர வேண்டும். கட்டுரை போட்டிக்கான தலைப்பு தமிழ்நாடு கருவானது முதல் உருவானது வரை.

0: இலக்கு சரியாக இருந்தால் எதுவும் வசப்படுமே. நேர்களை, நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியினை அடுத்து உலாவரவிருக்கிறது தகவல் சுரங்கம். அதனை அடுத்து வரும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் உங்களுக்காக காத்தலை வழியே கை கொடுக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரர் எம் எம் கலியபெருமாள். இதம் தரும் காலை பொழுதில் இதுவரை நம்மை இணைத்தது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும் வாங்கினர்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
5: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
6: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
7: நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனிதர்களை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வகையா பிரிச்சு நிறைய அறிவியல் அறிஞர்கள் கூறுறாங்க. ஆனா ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாரு, மாணவர்களை பார்த்து சொன்னாரு, நாளைக்கு நமக்கு வந்து ஒரு அறிவியல் கண்காட்சி இருக்கு, அந்த அறிவியல் கண்காட்சியில உங்களுடைய படைப்புகளை கொண்டாந்து நீங்க வைக்கணும், அது மட்டுமல்ல நீங்க அதற்கு தகுந்த விளக்கம் தரணும் அப்படின்னு சொன்னாரு. உடனே சரினு சொல்லிட்டு எல்லா பையன்களும் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்க. ஆசிரியர் பார்த்துட்டே வரும்பொழுது ஒரு மாணவர் என்ன பண்றானா, 3 பொம்மையை வச்சிருக்கான், ஒரே மாதிரி 3 பொம்மையை வச்சிருந்தோன்னு ஆசிரியருக்கு பாக்குறாரு, ஏண்டா கிளாஸ்லதான் ஒழுங்கா படிக்க மாட்டேன், இங்கேயே என்னன்னா ஏதோ பொம்மையை வச்சு ஆட்டம் காட்டிட்டு இருக்க, என்னத்துக்கு பொம்மையை கொண்டாந்து வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. இல்லைங்க ஐயா, இதுல ஒரு தத்துவம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றான். என்னது தத்துவமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே பல ஆசிரியர்கள் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேடிக்கை பாக்குறாங்க, இவன் என்னதான் சொல்றான் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு குச்சை எடுத்து கொடுக்கறான். அந்த குச்சை வந்து முதல் பொம்மையில ஒரு காதுல உள்ள விடுங்கன்றான். அது ஒரு காதுல விட்டோன்னு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு காது வழியா வெளில வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பொம்மையில வந்து உடனே காதுக்குள்ள விட்ட குச்சி வாய் வழியா வெளில வருது, என்னப்பான்னு பாக்குறாரு. மூணாவது பொம்மையிலும் செய்யுங்கன்னு சொல்றான். மூணாவது பொம்மையில காதுக்குள்ள குச்சை விடுறாரு, ஆனா அது வாய் வழியாவும் இல்ல காது வழியாவும் இல்ல, அந்த குச்சி உள்ள போயிட்டே இருந்தது. சரி, இதுல இருந்து என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் ரொம்ப அழகா சொன்னா, முதல் பொம்மையில வந்து ஒரு காதுல விட்டு இன்னொரு காதுல வந்தது, சில பேர் வந்து அறிவுரைகளை கேட்பாங்க ஆனா அதை பயன்படுத்த மாட்டாங்க, அந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெண்டாவது பொம்மை என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதுல விட்ட அந்த குச்சி வாய் வழியா வந்தது, சில பேர் அறிவுரைகளை கேட்பாங்க, கேட்டு மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க தவிர அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அப்படிங்கறத ரெண்டாவது பொம்மை உணர்த்துதுன்னு சொன்னா. சரி, மூணாவது பொம்மை என்ன சொல்லுது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்டாரு. அப்ப அந்த பையன் சொன்னா, மூணாவது பொம்மை வந்து ஒரு காதுல விட்டது நேரா அதோடைய வயிற்று பகுதிக்கு போச்சு, சில பேர் அறிவுரைகளை வாங்கி உள்ளுக்குள்ள கொண்டு போய் ஜீரணித்து

0: அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கேட்டு திருந்தி வாழ்க்கையில நல்லா வருவாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த மாதிரி மனிதராக இருக்கிறோம் யோசனை பண்ணுங்க. அப்போ எந்த மாதிரி மனிதராக இருக்கணும் அப்படின்னா, மற்றவங்களுடைய அறிவுரையை வாங்கி அதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த அறிவுரையை பயன்படுத்தி அதனால் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லும்பொழுது அந்த ஆசிரியர் புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பையன் இருக்கிற புத்திசாலித்தனத்தை பாராட்டினாரு. ஏன் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் நமக்கு நிறைய அறிவுரைகள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, நிறைய காலங்களில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதை எல்லாத்தையும் நம்ம காதில் வாங்கி இந்த காதில் விட்டோமா, இல்லை காதில் வாங்கி அந்த அறிவுரை நமக்கு இல்லை யாருக்கோ அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு போய் நம்ம சொல்லி கொடுத்தோமா, இல்லை நம்ம பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறணுமா? ஸோ அதனால யோசனை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னா, இனிமேலுக்காவது வரக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அந்த உள்வாங்கின விஷயங்களை வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்குமானா தெரியாது, ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க விஷயத்த நம்ம பயன்படுத்தாம வச்சிருந்தோம் அப்படின்னா அதனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ வாங்கி காதில் விடாம வாங்கி அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. பயன்படுத்த தான் வாழ்க்கையில் சக்சஸ் ஆக முடியும். பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கி அதை நல்லா திரும்ப திரும்ப திரும்ப அசைப்படும் பொழுது நம்ம லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல செயல் செய்வதற்கு ஒரு கிரியா ஊக்கியா நம்மளே மாறுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான பர்சனா நீங்க வரணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் எங்க கிடைக்குதோ அந்த விஷயங்களை தேடி போய் எடுத்துக்கிட்டு வந்து அதை பயன்படுத்துறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. நமக்கு என்ன கிடைக்குது, எங்க யார்கிட்ட போனா நல்ல விஷயங்கள் கிடைக்குமோ அதை போய் தேடி போங்க. அப்படி தேடி போய் கிடைக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கும் உங்களை உலகுக்கும் அடையாளம் காட்டும். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை
4: வணக்கம். வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:05.

நீர்களே, ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். என்ன நேர்களே, டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா?

0: நீங்க கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்க போறோம். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: விகி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: விகி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.

0: ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நீர்களே, கேட்டீங்களா
6: அப்படின்னா
5: அதுக்கு நீங்க அதுக்காக உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற எந்த எங்களுக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருங்க. ஆமாங்க, 0436823121 எந்த எண்ணிலும், அல்லது 0436829948 இந்த எண்ணிலும், அல்லது 0436829958 இந்த எண்களில் உங்களுடைய அழைப்பை நாங்கள் எடுக்க காத்திருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க.

அது மட்டும் இல்லைங்க, எனக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக நான் காரைக்கால் பண்பலையோடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்தியாவின் அரண்மனைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் அரண்மனைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். இதுக்கான விடையை நீங்கள் காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த போஸ்டருக்கு கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் ஆர்ஜே எம் எம் கலிபெருமாள்.

0: வானொலிகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நீங்கள் நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இணையினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நீங்களே தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி துள்ளி வருதுங்க பாட்டு, அது மனசு கேட்டு. ஆமாங்க, அப்படி மனசுல கேட்டு ரசிக்கிற பாடல்களை தான் பாட்டை கேட்கறதுக்காக முதல் நேயர் வந்திருக்கிறார். யாருன்னு கேட்கலாம். வணக்கம். நல்லா இருக்கும். யார் பேசுறீங்க, எங்க இருந்த? சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
9: அண்ணாத்த படத்துல இருந்து சாரா சாரா காட்டியிருக்கேன் சார்.
0: வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் அலைவரிசை தினம் காரைக்கால் எஃப்எம் 100.3. அபிபியரிச்சி நேரம் 8:20. அபிபியரிச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபியரிச்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபியரிச்சை.
1: நன்றி
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: நேர்களை, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவெல்லியில் அள்ளிச்செல்லை வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியில் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடைக்கும் பகோணம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தூணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. இன்னைக்கு துளி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் இல்லையா? அப்படிதான் பாட்டு கேட்டு ஒரு நேயர் வந்திருக்கிறார். யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் மாண்டிமடம் பாஸ்கர்.
0: சொல்லுங்க பாஸ்கர், என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: துள்ளி ஒரு பாட்டு நிகழ்ச்சியில் எனக்காகவும் காரைக்கால் நேயர்களுக்காகவும் KGF2 என்ற திரைப்படத்திலிருந்து மெகபூபா மெகபூபா என்ற பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: நல்லா
0: இருக்கும் நடராஜன் ஐயா, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாட்டுங்க?
1: எனக்கு லப்பர் பந்து பாக்கல சார்.
0: நந்தினி இருக்கு கேளுங்க.

0: நேர்களை இதுவரை நாம கேட்டு ரசித்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி நம்ம தொடர்ந்து கேட்க போறோம், ரசிக்க போறோம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை வாரத்தில் 2 நாள் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊரா தேடி நம்ம நேர்களை சந்திக்க போவோம் இல்லையா? இன்னைக்கு நாம எங்க போறோம்? ஒருவேளை

0: ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஒருங்க இல்லையா. இன்னைக்கு நாம எங்க ஊர் ஒரு நிகழ்ச்சிக்காக நேர்களை சந்திக்க போறோம் அப்படின்னா, தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரி, அங்கிருந்து தான் நேர்களை சந்திக்க போறோம். தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரி நேர்களே,
1: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஸ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை. VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். துளிவரும்பாடு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு நம்ம கேட்கலாம். வணக்கங்க.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
2: என்ன
1: பாட்டு நல்லா இருக்குமா? உங்களை போலவே நல்லா இருக்கும். என்ன படத்துல இருந்து என்ன பாட்டுமா?
2: தெரி படத்துல சரஸ்வதி பாட்டு.
1: தெரி. ஓகே, பாட்டை திருக்கி விட்டுறலாமா?
2: நன்றி
1: நன்றி நன்றி.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டியே.

0: நீங்களே நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 இன்று காலை 9 மணிக்கு நிலைமை வாழ நிகழ்ச்சியில்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள். கேட்க காத்திரங்கள் நேரலையின் நிகழ்ச்சி இன்று காலை 9 மணிக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
3: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. இது துள்ளி வரும் பாட்டு கேட்க யாரு வரப்போறா கேட்கலாம். அவங்க கிட்டே வணக்கம்.
7: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
7: நன்றி.

0: நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்களை அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வீட்டுக்கு வீடு சந்தோஷம், கொண்டாட்டம், குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. துளிவரும் பாட்டு நிகழ்ச்சிக்காக பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாமா? வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: கத்திரிப்பளத்திலிருந்து பாக்கியராஜ்.
2: சொல்லுங்க பாக்கியராஜ்.
3: மதராஜ் படத்துல இருந்து தங்கப்பூவை போடுங்க சார்.
2: சரி, வந்துட்டே இருக்கு. நன்றி நன்றி.
4: தங்கப்பூ

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. துளிரும் பாட்டு நிகழ்ச்சியில பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: வணக்கம். சொல்லுங்க, என்ன படத்துல
6: இருந்து என்ன பாட்டு? ஒரு கண்ணு.
5: சரி கேட்கலாம். நன்றி இணைப்புல வந்தமைக்கு நன்றி. நீங்களே துளிரும் பாட்டு நிகழ்ச்சியில பாட்டு அந்த நேர் கேட்ட பாட்டு கண்டிப்பா நம்ம கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி துளிவுறும்பட நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்புலியுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா. அதுக்காக விடைகளை நம்ம நேர்களை அனுப்பிட்டே இருக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னா, இந்தியாவின் அரண்மனைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கான விடை என்ன அப்படின்னா, அதுதான் கொல்கத்தா அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்தியாவின் அரண்மனைகளின் நகரம் என்று பொதுவாக அழைக்கப்படும் முதன்மையான நகரம் கொல்கத்தா. பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரமாக இருந்த காலத்தில் 1911 வரை பல பிரம்மாண்டமான ஐரோப்பிய மற்றும் இந்திய கட்டிடக்கலை வடிவமைப்புடன் கூடிய மாளிகைகள் இங்கு கட்டப்பட்டதால் இந்த பெயர் பெற்றது. இதுக்கான விடைகளை நம்ம நேர்கள் ரொம்பவே சரியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், பேரளம் சந்தோஷ்குமார், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அமதராயன் கோட்டை பாரிவல்லல், வாய்மேடு ராதிகா, அன்னப்பன்பேட்டை ஜோதி, நாகூர் ஜெகபர் சாதிக், முகமது யூசுப், தேவனூர் ஜோதிலட்சுமி, பூக்கடை கண்ணன் வடக்கு பால்பண்ணைச்சேரியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. துளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், தலைஞாயிறு கம்பன் கம்பர் கபிலன் பாரி இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மருத்தூர் சங்கர் சரண்யா சொல்லியிருக்கிறாங்க. சென்னையிலிருந்து பிரமீலா தமிழ்ச்செல்வன், ஐயாவடி அசோக்.

ராஜ், காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், சன்னமங்கலம் ஜெயவீரபாண்டியன், பூவம் குபீர், மேலவாஞ்சூர் சம்சுதீன், தானிக்கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன், ஆக்கூர் செல்லராஜா, இஞ்சுகுடி மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரபாகினி சிவபாலன், அரியலூர் வீரதுரை, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குளஞ்சியப்பன், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், காரைக்கால் பிரகாஷ், அயக்கரம்புளம் பழனிவேல், திருபுவனத்திலேருந்து நந்தினி சுரேஷ், திருபுவனத்திலேருந்து மீண்டும் இன்னொரு நேயர்களும் ஸ்ரேயா ஸ்ரீஹரீஷ், குவைத்தில் ஆற்றிலிருந்து திட்டச்சேரி நிஷான் ஹலீம், மலீம் ரபி, பாலா கார்த்திகா என்ன ஊர்னு குறிப்பிடலை, அலிவலம் சக்தி முருகானந்தம், புழுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அலிநகரம் மகாதேவன், நாகூர் முகமது ரஃபீக், இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா, ஷாகுல் ஹமீத் ராஜா, வாட்டார் கலைவாணி வெங்கடேஷ், கைலாசபுரத்திலிருந்து ரவி, மதுரை சண்முகசுந்தரம், கலைச்செல்வி அதம்பாரிலிருந்து, உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன், சிவபுரி சோமசுந்தரம், காரைக்கால் நளினி, திருபுவனம் சத்யபாமா அலமையில் மங்கை, ராஜா முகமது ராஜா என்ன ஊர்னு அவர் குறிப்பிடலை, பேரளம் செந்தில் கண்ணன், ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, கொடிக்கால் பாளையம் ஜான் ஹஜா நஜ்முதீன், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், திருமலஸ்தானம் வீரசுந்தரி, தேத்தாக்குடித்திற்கு சஞ்சிதா கலையரசன், காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர், புதுத்துறை செல்வகுமார், மேட்டுப்பாளையம் நாகராஜன், நாகை பாபு, வளையமான் ஆட்டோதுரை, காரைக்கால் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன், நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்கிறாரு சோமசுந்தர பிரபு, கும்பகோணம் குமரன், திருப்பூர் மாவட்டம் செம்மிபாளையம் சுமதி கனகராஜ், காரைக்கால் மகேஸ்வரன், வேதாரண்யம் பயத்தோரன்காடு மருத வடுகுநாதன், கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல், நனிலம் அம்பலவாணன், காரைக்கால் தனுஷா, பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், டிஆர்பட்டினம் நளினி சங்கர், சரோராஜன்பேட்டை தீனா ரமேஷ், சரவணன் கோமலிலிருந்து, அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, அவரிக்காடு வித்யா வீரமணி இவங்கெல்லாம் அவடைகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேர் கேட்ட பாட்டு இதோ.

0: நீங்களே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு காலையில 9:05 பாயிண்ட் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா. நான் எம் எம் கலியபெருமாளும் உங்க ஆர்ஜே எம் கே அன்பழகணும். ஆமாங்க, அடுத்ததாக தான் வரப்போறீங்க, அதுக்கு என்ன அப்படின்றீங்களா? ஆமாங்க, அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக. ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன் ஃபேஸ்புக் பக்கத்தில். அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நண்பர்களோடு வெட்டியாக நேரத்தை கழிச்சுட்டு வீட்டுக்கு தாமதமாக போகும்போது உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க? நண்பர்களோடு வெட்டியாக நேரத்தை கழிச்சுட்டு வீட்டுக்கு தாமதமாக போகும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன சொல்லி சமாளிச்சிங்க? இதை தான் நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறீங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணுங்க. எங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, வைக்கிங் பணியங்கள் மற்றும் உள்ளாடைகளின் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கி ஒரு ரெண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இந்நிகழ்ச்சியினை பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பணியங்கள் மற்றும் உள்ளாடைகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் July 1 முதல் அட்டகாசமான ஆடை அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
7: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
6: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை, திருவாரூர்.
8: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
9: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
8: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
9: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
10: என்னமா அங்க சத்தம்?
9: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
11: நம்ம மயிலாடுதுறை மீனூர் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D, 4D வைரஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன் மீனூர் ஸ்கேன்ஸ், மயிலநாதர் மேலவீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு செல் 888-233-9923.
12: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்.
6: அடுத்தா தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ் எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள்

0: குறித்து விளக்குகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி. ஜெயமாளிகா அவர்கள்.
1: இது வந்து பூஞ்சை தொற்று தான் அப்படின்னு நீங்கள் எப்படி டாக்டர் உறுதி செய்வீங்க?
2: அது வந்து நம்ம கிளினிக்கலாக பார்த்து நம்ம அனுபவத்தினால கண்டுபிடிக்கிறதா. பட் நம்ம கன்ஃபார்மாக டயக்னோஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த தோல்லேருந்து கொஞ்சம் ஸ்க்ரேப்பிங் மாதிரி பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் கிருமி இருக்கிறது.
0: இப்போ வந்து க்ரீம் மட்டும் போட்டால் பத்தாது, உள்ளுக்கும் மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. உள்ளுக்கு மருந்து சாப்பிடும்போது வேற ஏதாவது உணவு வகைகளை தவிர்த்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது டயட் இருக்கா டாக்டர்?
2: இல்லை, டயட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. எல்லா விதமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம் பூஞ்சை தொற்று உள்ளவர்கள்.
0: இல்லை, இந்த கத்திரிக்காய் அதெல்லாம் சாப்பிடும்போது இது அக்ரவேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
2: அது வந்து உணவுகளில் வந்து கொஞ்சம் அரிப்பு பொருட்கள் உள்ள உணவுகள் கொஞ்சம் இருக்குது. அரிப்புள்ள மீன்கள், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு எல்லாம் அதுலேயே கொஞ்சம் சூடோ அலர்ஜன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அரிப்பு சம்மந்தமான பொருட்கள் இருக்கும். ஆல்ரெடி அவங்களுக்கு தோல் நோய் இருக்கும் பொழுது அந்த அரிப்பு தன்மை, அரிப்பு ஃபீலிங் ஜாஸ்தியாகுமே தவிர அதனால் நோய் வந்து அதிகரிக்க போகிறதில்லை.
0: நகை இடுக்குகள்லேயே வந்து அந்த பூஞ்சை தொற்று வரதை பார்க்குறோம் நம்ம. மஞ்சள் நிறமாக அந்த நகமே மாறிடுறது கூட நம்மளால பார்க்க முடியுது. அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
2: ஆமாம், அதுவுமே ஒரு விதமான பூஞ்சை தொற்று தான். ரொம்ப நேரம் தண்ணியிலே புழங்குறவங்களுக்கு மெயினாக வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பாத்திரம் விளக்குறோம், ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது ரொம்ப தண்ணி டிட்டர்ஜென்ட்லாம் சேரும் போது நகத்தோட நார்மல் பேரியர் போயிடும், அந்த பாதுகாப்பு தன்மை போயிடுது. அதனால் சாதாரண கிருமிகளும் சீக்கிரமாக உள்ள அதுக்குள்ளே போய் இந்த மாதிரி திரும்ப பூஞ்சை தொற்று வரலாம். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது வந்து ரொம்ப காமன். டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி சாதாரணமாகவே கம்மியாக தான் இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த பூஞ்சை தொற்று ஏற்படும், நகசொத்தை ஏற்படும். நகசொத்தைக்கும் அதே தான் வைத்தியம். மேலேயும் ஆயின்மெண்ட்ஸ் தடவணும், ஃபங்கல் க்ரீம் தடவணும், உள்ளுக்குள்ளேயும் பூஞ்சை தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கணும்.
0: அந்த மாதிரி மெடிசன்ஸ் எடுக்கிறதுக்கும் போது இது முழுமையாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
2: 100% முழுமையாக குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் இது. ஆனால் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி நாங்கள் படிக்கும் போது எப்படி இருந்ததுன்னா இந்த மாத்திரைகள்லாம் 2 வாரம் போட்டால் போதும், 3 வாரம் போட்டால் போதும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிருமியோட வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டதுனால மினிமம் ஒரு 6 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் மாத்திரை போட்டால் தான் இப்போ குணப்படுத்த முடியுது. நம்ம நோயாளிகள் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா அரிப்பு குறைஞ்ச உடனே மருத்துவத்தை ஸ்டாப் பண்ணிடுறது. யூஸ்வலாக வந்து நம்ம 1 வாரம் மாத்திரை போடும் போதே அரிப்பெல்லாம் குறைஞ்சிரும். ஆனால் கிருமி வந்து ஃபுல்லாக செத்துருக்காது. அது கிருமி தானே, அது 1-2 கிருமி நம்ம தோலில் இருந்தால் கூட திரும்ப பெருகி லட்சக்கணக்கான கிருமியாகி திரும்ப நமக்கு அந்த சிம்டம் வரதான் போகுது. ஸோ ஒரு கிருமி கூட இல்லாமல் அழியறதுக்கு நம்ம தோல்லேருந்து போகிறதுக்கு 6 வாரத்துலேருந்து 12 வாரம் வரைக்கும் அது வந்து நம்மளோட தோல் மருத்துவர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க எத்தனை நாள் போடணுங்கிறது. நோயாளிகள் வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாது. அரிப்பு குறைஞ்சோன்னா மாத்திரை மருந்தை விட்டுட்டு திரும்ப திரும்ப எனக்கு வருது டாக்டர் என்ன பண்ணுறது, நான் மாத்திரை நீங்கள் கொடுக்குற மாத்திரை போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து 1 மாதம் போட்டுட்டு திரும்ப வாங்கன்னு சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க 1 வாரத்துலேயே அரிப்பு குறைஞ்சிச்சு டாக்டர் அதனால் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தப்பை பண்ணக்கூடாது.
0: இப்போ வந்து டாக்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவர் கொடுக்குற மருந்துகளை முழுமையாக எடுத்துக்காம கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பூஞ்சை தொற்று மறுபடியும் வரும் நமக்கு?
2: ஆ, கண்டிப்பாக வரும். அது என்ன பிரச்சனைனா திரும்ப வரது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு கேப் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாத்திரை போடாமல் ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் அந்த கிருமி வந்து நம்மளை விட அறிவாளியான கிருமி. ஸோ அதை என்ன பண்ணுன்னா அதுக்குள்ளே வந்து அந்த மாத்திரைக்கு எதிராக அது எப்படி செயல்படுங்கிறத அது கண்டுபிடிச்சிரும். அதுதான் வந்து மியூட்டேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த மியூட்டேஷன் வந்துருச்சுன்னா நம்ம ஏற்கனவே போட்ட மாத்திரைகள் திரும்ப போட்டோம்னா கேட்காம போகும் வாய்ப்பு இருக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கினார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை மருத்துவர் வி. ஜெயமாளிகா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: ஜிஎல் மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். செவிதேடும் இசையலையில் ஒழிப்பதெல்லாம் தேனு, இது கவிபாடும் காரைப்பண்பலை 100.3. சிந்தனை துளி. பூமியை குளிர்விப்போம், புவி வெப்பமயமாதலை தடுப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: பயணிக்க இணைகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியை இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
9: PSR தங்க மாளிகை, காரைக்கால்.
8: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பரபரப்பான சுறுசுறுப்பான இந்த இனிய காலை பொழுது நம்ம இணைத்திருக்கும் காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கோம். இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சிக்காக நிச்சயமாக நான் இந்த கேள்வியை எடுக்கவே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த மாதிரி கேள்வியை நம்ம கலியபெருமாளால் தான் கொடுக்க முடியும். கொடுத்துருக்கிறாரு என்ன கேள்வி அப்படின்னு அவரே சொல்லுவார் பாருங்க. இப்போ
12: உண்மைதான், தமிழ் பேராசிரியர் போல நீங்க கொடுப்பீங்க தலைப்புகள்லாம், யாருக்கு என்ன வருமோ அதுதானே.
0: ஆமா
12: ஆமா. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நண்பர் என்ன நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம் அப்படின்னா, நண்பர்களோடு வெட்டியா நேரத்தை கழிச்சுட்டு வீட்டுக்கு தாமதமா போகும்பொழுது உங்க வாழ்க்கை துணை கிட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம்.
0: ஏன் இவ்வளவு சுத்தி வளைச்சு முக்க தொடணும்? ஒரே வார்த்தை வெட்டியா சுத்திட்டு வீட்டுக்கு வந்தா என்ன போய் சொல்லுவீங்க? அவ்வளவுதானே.
12: ஆமா,
0: அது கேட்கறது உங்க மனைவியா இருக்கும்.
12: ஆமா,
0: அவ்வளவுதான்.
12: அது அன்னைக்கு விட்டுருவாங்க, அது முதலே நம்ம சொல்லிடலாம். ரொம்ப கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போனா டோஸ் விழும், கண்டிப்பா திட்டு விழும் அப்படின்னு நமக்கு தெரியும்.
0: தெரியும்.
12: ஆனா வீட்டுக்கு நுழையும் போதே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏன்னா வழக்கமா நீங்க கேப்பீங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்றீங்க இந்த கேள்விக்கு. அதுக்காக நான் முன்னாடி முந்திக்கிறேன். நான் இங்கிருந்து வெளில போய் வெட்டியா சுத்திட்டு கண்டிப்பா யாராவது பாத்துட்டு வந்து உங்க வீட்டுக்கு அங்க உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அட்ட அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வச்சிருப்பாங்க. நிறைய நம்மளுக்காக வந்து உளவாளிகள் இருப்பாங்க இல்லையா?
0: உளவாளிகள் இல்ல, நமக்கு
12: பின்னாடி கொஞ்சம் அரட்டை நேரம் குறைஞ்சிருச்சு. அதனால அதற்கான காரணங்கள் வந்து எனக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. எங்க சென்றாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் போயிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
0: ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க? லேட்டா வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க.

0: நக்கல்
1: ஆமா அப்படின்னு பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்லியிருக்காரு.
0: ஓகே, அடுத்து மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காரு, நான் நண்பர்களுடன் வெட்டித்தனமா சுத்தியது கிடையாதுங்க, நான் உண்டு என் கடை உண்டு அப்படின்னு இருப்பேன், வீட்டில் சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன், ஒரு சினிமாவுக்கு போகுது அப்படின்னா கூட சினிமாவுக்கு போட்டா அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவேன், நான் எங்கு போனாலும் வீட்டில் சொல்லிட்டு சென்றால் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்காது, ஆளை காணுமே காணுமே அப்படின்னு, அதனால் எங்கு சென்றாலும் நான் சொல்லிவிட்டுதான் செல்வீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: எனக்கு அம்மாதிரியான சந்தர்ப்பங்கள் வாய்ச்சதே இல்லைங்க, என்னை தேடி வருவாங்களே தவிர நான் முடிந்தவரையில் மற்ற இடங்களுக்கு செல்வதில்லை அப்படின்னு செம்பனார் கோவில் குணசேகர் சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுது, இது வீட்டுக்கு அம்மாஞ்சி புள்ள வீட்டை விட்டு கிளம்புறதே இல்லை அப்படின்னு
0: அப்படின்னு. ஆமா, ஏன்னா உண்மையில செலவு மிச்சமாயிடும்.
1: இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கோட்டை போட்டு இனி தாண்டப்படாது இந்த வீட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா
0: என்னன்னு தெரியல. மின்சாரம் படத்துல விசு போடுவாரு அந்த மாதிரி. ஓகே, அடுத்து கும்பகோணம் செந்தில் நாதன் ஜெயா விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வர வழியில உன் அப்பா அம்மாவை பார்த்தேன், பார்த்தும் பார்க்காம வந்தா நல்லா இருக்காது இல்ல, அதனால கொஞ்ச நேரம் பேசிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல ஆமா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவேன் அப்படின்னு.
1: அடுத்தது அப்படி ஒண்ணு வெட்டியா பேசிட்டு வீட்டுக்கு செல்ல மாட்டேன், நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நாகூர் யூசுப் மாலிம் நம்பிட்டோங்க, நம்பிட்டோம் நம்பிட்டோம்.
0: அடுத்து ஹரிகரன் என்ன ஊர்னு குறிப்பிடல, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வழியை விஷயமா பேசிட்டு இருந்தோம், அதனால தான் அப்படின்னு, அது நமக்கு ஆதாயம் வெட்டியா இருந்தாலும் வெரைட்டியா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தப்பு சப்பாமல் இப்பேன் அப்படின்னு இருக்காரு.
1: அவருக்கு அடு வித்யா வீரமணி, திருமணத்திற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, எங்கேயும் போய் வெட்டி கதை பேச மாட்டேன், நான் உண்டு என் வேலை உண்டு அவ்வளவுதாங்க, அதுதான் நான் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
0: அடுத்து காரைக்கால் தனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் வந்து அன்மேரிடு சார், வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அப்படின்னு முடிச்சுட்டாங்க.
1: உங்களுக்கு அந்த கேள்வி புரிந்தாதுங்க.
0: ஆமா,
1: அடுத்தது அப்படி ஒன்று வெட்டியா பேசிட்டு வீட்டுக்கு செல்ல மாட்டேன், தான் உண்டு கடை உண்டு கடை வேலையை முடிச்சு விட்டு 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க.
0: நல்ல புள்ள அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அடுத்து ஐயவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறிவிப்பில் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி தாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய டெய்லர் வேலையை பார்க்க தாங்க எனக்கு நேரம் சரியா இருக்கு, நான் நண்பரோடு நினைக்கிறேன், மனைவி பிள்ளைகளோட நேரம் செலவிடுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: உண்மையை சொல்லியிருக்காரு பாருங்க, பைத்தவரன் காடு வேதாரண்யம், பைத்தவரன் காடு மருத வருகனா, வயிற்று வலி ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தேன்னு அள்ளி விடுவேன்.
0: நண்ப ஃப்ரெண்டு.
1: ஆமா,
0: நண்பர மாதிரியே இருக்கிறாரு. ஓகே, அடுத்து காரைக்கால் நிறைவி நச்சிப்பிள்ளை குடும்பத்தார் சொல்லியிருக்கிறாங்க, குடும்பத்தோடு சேர்ந்து சொல்றாங்களா, நான் திருமணத்துக்கு முன்னாடி நண்பர்கள் கூட வெட்டியா நேரம் செலவழிச்சது உண்டுங்க, திருமணத்துக்கு பிறகு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: இதுக்கெல்லாம் எனக்கு சாதாரணமா சமாளிக்கிறதுல எனக்கு கோல்டன் அவார்டு இல்லைங்க, டைமண்ட் அவார்டே தரலாம்.
0: இல்லைங்கப்பா,
1: அந்த அளவுக்கு பொருத்தமா பேசுவேன், போகும்போது பயந்து கொண்டே போனாலும் வளரிடுவோம், அதனால கோபமா மூஞ்சியை வச்சுக்கிட்டு பேசணும், அப்பதான் எதிர்த்திசையில இருந்து எந்த தாக்கமும் இருக்காது, சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனா மறுநாள் சொல்லுவாங்க பாருங்க, நேத்து அபாண்டமா பொருத்தமா பொய் சொன்னியே எனக்கு தெரியும், ஒண்ணுகிட்ட வெட்டியா வாயை கொடுத்து வெட்டி சண்டை தான் வரும், அதான் பேசாம இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே எல்லோரும் இருந்தா எதுக்குங்க சண்டை வருது அப்படின்னு காட்டு மன்னர் கோயில் குழஞ்சியப்ப சொல்லிருக்க.
0: பரவாயில்லையா, என்ன போலவே நிறைய பேர் இருக்காங்க. அடுத்து தீரப்பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லிருக்கிறாரு,
1: அந்த பகுதி தானே நீங்க, வாட அந்த காத்து அப்படியே போயிருக்கும்.
0: ஆமா, ஓகே, அடுத்து திரியர்பட்டின ரமேஷ் என்ன சொல்லியிருக்கிறார், நான் திருமணத்துக்கு பிறகு தாமதமா வீட்டுக்கு செல்வதும் நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவதும் மிக குறைஞ்சிருச்சு சார், ஏன்னா என் தொழில நான் முழு கவனம் செயல்பட வேண்டி இருப்பதால் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க சார், என்னைக்காவது நான் விடுமுறை கிடைக்கும் பொழுது நண்பர்களையும் பொது இடத்தில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பது மட்டும்தான் வழக்கமாக வைத்திருக்கிறேன், இதுவரை வீட்டுல உண்மையை சொல்லுவீங்களாங்கிறதான் கேள்வியே.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது, உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பரபரப்பான இந்த இனிய வேலையில் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில நம்முடைய நேர்கள் அள்ளி விட்ட அத்தனை பின்னூட்டமும் தடிக்கி விட்ட முடிக்கி விட்ட குதிரை போல தடிக்கி விடாம வந்திருக்குது. என்னுடைய கணினியில வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்க கணினியில அடுத்து யார் பின்னூட்டம் இருக்காங்க?
0: என்னுடைய கணினியில அது வந்து டேப் வச்சிருக்கிறதுனால அது உண்மையை சொல்லிட்டு
1: சின்ன கணினின்னு சொல்லி
0: சின்ன கணினி. ஓகே, அன்பான அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தஞ்சாவூர்

0: அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் வந்து நண்பர்களுடன் ஊரை சுத்திட்டு வீட்டுக்கு வந்தால் பஞ்ச காதுல வச்சு அடைச்சிக்க வேண்டியதான். அவ்வளவு திட்டு திட்டுவாங்க. ஏன்னா வந்தது காரைக்கால் ஆச்சு. அதனால
1: நாகூர் ஜெகபர் சாதி நான் வெட்டியா சுற்றுவதில்லைங்கோ அப்படின்னு முடிச்சிட்டார்.
0: சுருக்கம் ரத்தன சுருக்கம் பாங்களா தானே. அடுத்து ராமன் என்ன ஊருன்னு சொல்லல. அதான் பாரு, எப்போவாவது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க நம்புற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லாம தப்பிச்சுட்டாரு, ஊரை சொல்லாம தப்பிச்சுக்கிட்டாரு.
1: அடுத்தது சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ் நான் செல்லும் முன்பே சொல்லிட்டு தான் செல்வேன் ஐயா.
0: அப்படியேங்க அப்பா.
1: என்ன காரணங்கிறீங்க?
0: என்னது
1: மூச்சு விட்ட கூட வீட்டில் சொல்லிட்டு தான் மூச்சு விடணும்?
0: ஓ,
1: அந்த மாதிரி இடத்துல இருக்காரு.
0: ஏங்க ஒரு டைம் மூச்சு விடுறது, ஒரு செகண்டுக்குள்ளாரே ஒரு டைம் மூச்சு விடலாம்.
1: ஆமாம்,
0: அதை கூட சொல்லுவாரா?
1: ஆமாம், அவ்வளோ வேகமாக சொல்கிறாருன்னா பார்த்துக்கோங்க.
0: அவ்வளோ தாசன்.
1: ம்,
0: அடுத்து பார்த்தீங்கன்னா கோவி கார்த்திகேயன் குடவாசல் கல்யாணம் ஆன பிறகு அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சுங்க. அப்புறம் எங்கெங்க கழிச்சு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்றது அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்து மேலவூடுதுறை சேப்பு விஜய் ராகவன், ரெண்டு பேருமே நல்ல சாமர்த்தியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நேர்களை நல்ல குடும்பத்தலையோட மாட்டி விட்டீங்க. நண்பனிடம் வெட்டியா நேரத்தை கழித்து வந்தால் எதையோ சொல்லிதான் சமாளிக்க வேண்டி இருக்கு. ஏதோ வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்கிறது அவ்வளவுதாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு. என்ன எப்படி தப்பிச்சிருக்காரு பாத்தீங்களா?
0: சூப்பருங்க, நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. புவனகிரி சுமதி பாபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பேசிட்டு இருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன், தோழிகளோடு வெட்டியா நான் வெளியில சென்றதில்லை. காரை பண்பலைக்கு வந்த பிறகு தோழிகளோடு என் கணவர் அனுமதியோட பிச்சாவரம் போயிருக்கிறோம். கோயில்களுக்கு சென்று இருக்கிறோம். ஒரே ஒரு படம் பார்த்துருக்கிறோம். அனைத்தும் என் கணவருக்கு தெரியும். நான் எது சொன்னாலும் என் கணவர் நம்புவார். அதனால அவரிடம் போய் சொல்ல மாட்டேன். எது சொன்னாலும் நம்புவார்னா எப்படி போய் சொல்ல
0: மாட்டேன்
1: வேற சொல்லிருக்காங்க. அடுத்து அதையும் நீங்க அண்டர்லைன்
0: பண்ணுங்க. ஆமா, நெய்வேலிக்கு தூய்மணி என்ன சொல்லியிருக்காருன்னா, வெட்டியா அரட்டடிச்ச காலம்லாம் போயிடுச்சு சார், விடிய விடிய அரட்டடிச்ச காலம். இப்பொழுதெல்லாம் நண்பர்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை, எனக்கும் கிடைக்கிறது இல்லை, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ரன்னிங் ரேஸோ.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
6: வீட்டு உபயோக பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசெட்டின் உழவர் அரங்கம்.
9: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
11: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
13: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
14: பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிக்காமே போயிட்டு இருக்கு. எங்கள் காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த பாயிண்ட் டு பிபி இல்லை, இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் சொல்கிற கமெண்ட்ஸ்லாம் அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் சொன்னேன்.
0: இதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட் தான்.
14: ஆமாம்,
0: எங்கன்னா பாயிண்ட் டு பாயிண்டா நேர்கள் பின்னூட்டத்தில் அடிச்சு கூச்சிட்டு இருக்காங்கன்னு தான்
14: சொல்லணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், நிறைய நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம், நண்பர்களோடு வெட்டியாக நேரத்தை சழிச்சுட்டு வீட்டுக்கு தாமதமாக போகும்போது உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அதுக்கு பார்த்திங்க அடுத்தது இந்த அரியலூர் மாவட்டம் கீழக்குடி இருப்ப சிங்கார வேலை என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னா, ஒரு முறை வேலை முடித்து வீட்டுக்கு வரும்பொழுது வரும் வழியிலேயே நண்பர் வீட்டுக்கு போய் அவனோட பேசிகிட்டு இருந்தேன், மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தேன். அது பின்னாடி வீட்டிலேருந்து ஃபோன் வந்த பின்பு தான் நம்ம இன்னும் வீட்டுக்கு போகலை அப்படிங்கிறது நினைவுக்கு வந்தது. வீட்டுக்கு போனதும் ஒரு ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு செம்ம பாட்டு கொடுத்தாங்க அப்படின்னு இருக்காங்க.
0: அடுத்து காரைக்கால் நளினி, எனக்கும் இந்த தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க, அதனால நான் எப்போதும் ஜாலியா இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க.
14: ஒரு எமோஜி போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா. அடுத்து குத்தாலம் மாரியம்மன் கோயில் என்ன சுமோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வந்தாலும் சென்றாலும் எப்பொழுதும் ஏச்சும் பேச்சும் கேட்டு பழகி போனதுனால துணைவியாரை விட்டு தூரமா சென்று காது விழாத போல கடந்து போயிடுவேன் அப்படின்னு இருக்காரு. நல்ல ஐடியாவா இருக்கு.
0: இனமையா நீர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குது. அடுத்து வளத்தாமங்கலம் சம்பந்தம், எனக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அமைவதே இல்லை, என்னை தேடி வருவார்களே அதிகம், அதனால் நான் முடிந்தவரை மற்ற இடங்களுக்கு செல்வதில்லை. நண்பர்களோடு செலவிடும் நேரம் என்பது எனது இல்லமும் எனது அலுவலகம் என்பதால் சமாளிக்க வேண்டிய அவசியம் என்பது அமையவில்லை. பின்குறிப்பு அப்படின்னு போட்டு எல்லாம் சிறு வயதிலிருந்து என் குடும்பத்திற்கு பழகியதே அப்படின்னு போட்டிருக்காங்க.
14: எல்லாமே நாங்கள் இன்னைக்கு நேத்தாங்க வாங்குறோம். பிறந்ததுலாம் மாட்டை திட்டு வாங்கணும், அப்பா திட்டு வாங்கணும், அடுத்தது கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவிட்ட திட்டு வாங்குறோம், நாளைக்கு பிள்ளைங்கள்டையும் வாங்க போறோம்
0: வாங்க போறோம்.
14: அடுத்த அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது போல நிறைய முறை தொழில்களோட பேசிட்டு இருந்திருக்கிறோம், வீட்டில் திட்டும் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க.
0: நீடமங்கலம் வட்டம் கலாச்சேரி மணிமாறம், அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் சொல்லி இந்த பம்பளை மாட்டி விடாதீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது எந்த பின்னூட்டமும் தப்பிச்சிருக்காங்க.

0: பாருங்க.
1: பரவாயில்ல, அவருக்கே அவார்டு கொடுத்துடலாம்.
0: இல்லை ஏன் எதுவுமே சொல்லாமல் போயிருக்காரு சொல்லுங்க. இதை கூட நீ பின்னூட்டமா எஃப்எம்ல சொன்னீங்கன்னா அப்புறம் வீட்டுக்கு வரணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: ஓ, அந்த பயம்,
0: அந்த பயம்,
1: அந்த பயம் இருக்கட்டும்,
0: பயத்தின் உச்சகட்டம்
1: அப்படிங்கப்ப. அண்ணப்பன் பெட்டி ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் கணவர் அவங்க நண்பர்களோட போனில பேச ஆரம்பிச்சு நேரம் போறதே தெரியாது சார், ஒரு மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கோம், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், அவ்வளவு சந்தோஷம் ஒரு முகத்துல தெரியும், நான் கோபம்லாம் பட மாட்டேன், நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்கோ அப்படின்னு இருக்காங்க.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் பேச்சு, டெல்டா மக்களின் மூச்சு. நேரம் 9:30.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
6: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
7: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டுகால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறாருங்கள்.
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: தேதியும் செய்தியும். இன்று July 14 வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. 1 or 2 என இரு பாலினத்திற்குள் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாதவர்களை கொண்டாடும் விதமாகவும், தங்களை இரு பாலினங்களின் கலவையாகவோ அல்லது இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர்களாகவோ அல்லது பாலினம் அற்றவர்களாகவோ உணர்கிற இவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும், அவர்களின் உரிமைகள் சட்ட வழிகாட்டுதல்கள் உள்ளடக்கிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் நோக்கில் இன்று உலக இருமை சாரா மக்கள் நாள், இன்டர்நேஷனல் நான் பைனரி பீபிள்ஸ் டே கடைபிடிக்கப்படுகிறது.
1: சுவாமி ராமகிருஷ்ணரின் சீடர் மகேந்திரநாத் குப்தர் அவர்களின் பிறந்த தினம் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் நூலின் ஆசிரியரும் இவரே. தேதி நேரம் உட்பட எழுதி வைத்த நாட்குறிப்புகளின் தொகுப்பே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் எனும் நூல். இவர் 1854 கல்கத்தாவில் July 14 இதே நாளில்தான் இவர் பிறந்தார்.
0: கடலின் மருத்துவர்கள் சுறாக்கள் என்று கருதப்படுகின்றனர். திரைப்படங்களின் மூலம் சுறா மீன்கள் கொடூரமானவை என்று கருத்து மக்களிடையே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் சுமார் 10 கோடி சுறாக்கள் மனிதர்களால் வேட்டையாடப்படுகின்றன. சுறாக்கள் பற்றிய தவறான எண்ணங்களை மாற்றுவதற்கும், கடலின் சூழல் அமைப்பில் அவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும், அழிந்து வரும் சுறா இனத்தை காப்பாற்றும் பொருட்டும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று உலக சுறா விழிப்புணர்வு நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
1: இந்திய பொறியியலாளர் வாசே குழந்தைசாமி அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் இந்திய பொறியியல் அறிஞரும் கல்வியாளரும் எழுத்தாளரும் ஆவார். இவர் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் நிறுவன தலைவராக பணியாற்றியிருக்கிறார். தமிழ் இலக்கியத்திற்கு சாகித்ய அகாடமி விருது உட்பட கல்வி மற்றும் அறிவியல் துறைகளில் பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது 1992 வழங்கப்பட்டது. இதேபோல் பத்ம பூஷன் விருது 2002 வழங்கப்பட்டது. இவர் 1929 July 14 இதே நாளில்தான் இவர் பிறந்தார்.

0: அரை நூற்றாண்டுக்கும் மேலாக மக்கள் மனங்களை இசையால் கட்டி போட்டவரும் டி கே ராமமூர்த்தியுடன் இணைந்து 700 திரைப்படங்களுக்கு மேலாகவும் தனியாக 500 படங்களுக்கு மேலும் இசையமைத்து தமிழ் திரையுலகில் நீண்டகாலம் கோலோச்சியவருமான எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் நினைவு நாள் என்று. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி உட்பட பல மொழிகளிலும் 1200 படங்களுக்கு மேல் இசையமைத்த இவர் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலான நீராறும் கடல் உடுத்த பாடலுக்கு இசையமைத்த பெருமைக்குரியவராவார். இந்தியா பாகிஸ்தான் போரின் முடிவில் 1965 ஆண்டு போர் முனைக்கே சென்று இசைக்குழுவினரோடு ஆர்மோனியத்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டு காயமுற்ற படை வீரர்களை உற்சாகப்படுத்த பாடியவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். மனையங்கத்து சுப்பிரமணியன் விஸ்வநாதன் என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் மெல்லிசை மன்னர், இசை பேரறிஞர், கலைமாமணி போன்ற விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகை அஸ்வினி அவர்களின் பிறந்த தினம் என்று இவர் தமிழ், தெலுங்கு, இந்தி உட்பட பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். மகேந்திரன் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த சில திரைப்படங்களின் நாயகியாகவும் இவர் நடித்திருக்கிறார். 1969 ஆண்டு ஜூலை 14 தேதி இவர் பிறந்தார்.
0: கன்னடத்து பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று அடைமொழிகளால் அழைக்கப்பட்டவரும் திரைப்படத்துறையில் 200 படங்களுக்கு மேல் நடித்து புகழ் பெற்றவரும் 50 ஆண்டு காலம் திரையுலகில் காலடி பதித்தவருமான நடிகை சரோஜா தேவி அவர்களின் நினைவு நாள் என்று. இவர் தேசிய விருதுகளான வாழ்நாள் சாதனையாளர் விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகளை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: நேரில் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, பிபிஎன் கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி.
4: முதலிடம் சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நம்ம நினைஞ்சிருக்கிறோம் இல்லையா?
0: ஆமா, மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க?
1: ஆமா, நல்ல கேள்வியை தான் கேட்டிருந்தோம். நம்ம நேர்கள் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அனுப்புறத நிப்பாட்டவே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம நேர்கள் தட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நண்பர்களோடு வெட்டியா நேரத்தை கழிச்சுட்டு வீட்டுக்கு தாமதமா போகும்போது உங்க வாழ்க்கை துணைகிட்ட என்ன சொல்லி சமாளிப்பீங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு வணக்கம் போட்டிருக்கிறாரு. வாழ்க்கை துணையிடம் சொல்லி சமாளித்ததை வானொலியில் சொன்னால் மதிய சாப்பாடு கிடைக்குமா சார்? மதிய சாப்பாடு நீங்க ரெண்டு பேரும் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வானொலியில நான் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு.
0: வாங்க, ஒரே சங்கமா சேர்ந்து ஒன்னா சாப்பிடுவோம், வெளியில சொல்லாம விட்டுருவோம்.
1: ஆமா,
0: ஆனா ஒண்ணு என்ன பண்ணீங்கிறத சொல்லியிருந்தீங்கன்னா அதை நாங்கள் வானொலியில சொல்லிட்டு நம்ம சொல்லாம இருந்த மாதிரி காமிச்சிருக்கோம்.
1: 120 சாப்பாடு உங்களுக்கு மிச்சமாயிருந்தோம்.
0: மிச்சமாயிருந்தோம்.
1: ஆமா. அடுத்து
0: அண்ணப்பன் பேட்டை ஜோதி, என் கணவர் அவங்க நண்பர்களோடு போனில் பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது சார், ஒரு மணி நேரம் தாண்டி போகும், நான் ஒன்னும் கேட்க மாட்டேன் சார், அவ்வளவு சந்தோஷம் அவர் முகத்தில் தெரியும், நான் கோபமெல்லாம் பட மாட்டேன், ரொம்ப நல்ல பொண்ணுங்கோ அப்படின்னு அனுப்பி இருக்கிறாங்க.
1: ஓகே,
0: ஆனா அவங்க ஐயாவை கேட்டாதான் நமக்கு தெரியும் இல்லையா?
1: ஆமா, அவரு பக்கத்துல இல்ல.
0: இல்ல,
1: அண்ணப்பன் பேட்டை எங்க இருக்குன்னு தெரியல.
0: தெரியல நமக்கு.
1: ஓகே, கலைச்செல்வி அதம்பார்ல இருந்து சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வி செல்லும் சொல்லியிருக்காங்க, என் தோழி வீட்டுக்கு போகும்போது எல்லாம் 10 நிமிஷத்துல வந்துருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவேன், ஆனா 2.5 மணி நேரம் ஆயிடும், வேறு வழி இல்லாம திட்டுறதை வந்து கேட்டுக்கொள்வேன் அப்படின்னு இருக்காங்க.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜ்,
1: அதெல்லாம்
0: முன்னாடி இருந்ததுங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் உழைப்பு உழைப்புன்னு ஆயிடுச்சு, அதனால வெட்டியா அரட்டை எல்லாம் வேலை இல்லை, ஏதாவது நைட் 1 மணி வரைக்கும் வீட்டுல போய் அம்மா கிட்ட திட்டு வாங்குறது, இப்ப அதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: பொம்புகார் மேலேயோர் கோவை செம்பியன் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அனுபவம் எனக்கு நிறைய உண்டு, வீட்டுக்கு லேட்டாக வரும்பொழுது உண்மையான காரணத்தை நான் சொல்லிடுவேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பொய் சொல்ல மாட்டேன், நியாயமான காரணமாக தான் இருக்கும், அதனால் எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி, ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், திருவாரூர்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மூலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கொட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: இன்னைக்கு 2.2 நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க வீட்டு சாப்பாட்டில் உப்பள்ளி போட்ட மாதிரி மண்ணள்ளி போட்டோங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்க கூடாது.
7: ஆமாம்,
6: நல்ல உண்மையை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப நல்லவங்க இல்லையா? எப்படியாவது இப்படி
7: நம்முடைய நேர்கள் பண்பலையினுடைய நேர்கள் போய் சொல்ல மாட்டாங்க. அதனால எப்படியுமே தன்னுடைய அனுபவத்தை இன்னைக்கு பின்னூட்டமா விட்டுருக்காங்க, இனிமேலும் விடுவாங்க.
6: ஆமா, இதுவரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 66 கமெண்ட்ஸுக்கு மேல வந்துருக்கு,
7: வந்துருச்சு.
6: அடுத்து பாத்தீங்கன்னா சன்னமங்கலம் ஜெயவீரபாண்டியன் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிப்பேன் சார். இது ரொம்ப பழசுங்க, அது சைக்கிள் பஞ்சரானா அப்படின்னு எனக்கு ஸ்கூல் போயிட்டு வரும்போது.
7: ஆமா,
6: பசங்க கூட விளையாண்டு கிரிக்கெட் கபடி விளையாண்டு, கிரிக்கெட் எல்லாம் இப்ப இல்ல, அப்பெல்லாம் கபடி முச்சி ஐஸ் நம்பரு.
7: ஆமா,
6: அது அப்படி விளையாண்டு வந்தது நம்ம சமாளிப்போம். ஆனா வேணு காத்த புடிங்கி விடுவோம். பஞ்சர் ஓட்ட அப்பா எடுத்துட்டு போவாரு, பஞ்சரே இல்லம்பாங்க. அப்பதான் முதுகு வந்து நம்ம போண்டா இருக்கும் பாரு,
7: வேற மாதிரி இருக்கும்,
6: இருக்கும் அந்த மாதிரி ஆயிடும்.
7: அப்படியான விஷயம் எனக்கு நடந்ததே இல்லைங்க அப்படின்னு காரைக்கால் என்பி ஸ்ரீதர் அவர் சொல்லியிருக்காரு.
6: ஓகே, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காரு? நான் திருமணத்துக்கு முன்னாடி நண்பர்களோட நேரத்தை வெட்டியா கழிச்சுட்டு இருக்கேன். ஏன் திருமணத்துக்கு பின்னாடி கூட இருந்திருக்கிறேன், அப்புறம் பொறுப்பு கூடிடுச்சு, நண்பர்களோட சேர முடியாமல் போயிடுச்சு, ஆகவே சமாளிக்கிற வேலையே இல்லை அப்படின்னு ஃபீலிங்கோட சொன்ன மாதிரி எனக்கு தோணுது.
7: எனக்கு அப்படிதான் தோணுது. அது அதம்பார் கலைச்சில் செல்வம். என் தோழி வீட்டுக்கு போகும்போது வீட்டில் 10 நிமிஷம் தான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே அது நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு.
6: அப்படியே கீழே டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டியர் பண்ண நளினி சங்கருக்கு கீழே வந்துருங்க. ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு நம்ம சிஸ்டம்ல. டியர் பண்ண நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி எல்லாம் நடந்தது இல்லை சார், அப்படியே நடந்தா உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க.
7: அடுத்தது திட்டச்சேரி நிஷான் கலீம் குவைத்துல இருந்து. அவர் தப்பிச்சுக்கிட்டு அனுப்பியிருக்காருங்க, ஊர்ல இருந்து அனுப்பியிருந்தா அனுப்பியிருக்க மாட்டார்.
6: ஆமா,
7: குவைத்துல இருந்து அனுப்புறதுனால உண்மையை சொல்லியிருக்காரு. சார், நீங்க இருவரும் ஒரு முடிவோட தான் கேள்வி கேட்டிருக்கீங்க, நாங்களும் சொல்லுவோம். நண்பர்கள் தான் முக்கியம்னா அங்கேயே தங்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வர்றீங்க அப்படின்னு கோபத்தின் உச்சக்கட்ட கேள்வியா இருக்குமா?
6: ஏதோ எங்களால முடிஞ்சது
7: முடிஞ்சது,
6: அதனாலதான் சொல்லி கேள்வி கேட்டிருக்கோம்.
7: பத்தை வச்சுட்டே பரட்டங்கிற
6: மாதிரி கலகலப்பாயை கலந்துரையாடும் அறிவிப்பாளர்கள் ரெண்டு பேருக்குமே காலை வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. திருபுவனம் ரவி லட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி எல்லாம் தலைப்பை கொடுத்து குடும்பத்துல கும்மிடிக்க விட்டுறாதீங்க ஐயா, நமக்கு சமாளிக்க தெரியாது, பல கதைகள் புருடாக்கள் விட்டுருக்கோம் அப்படின்னு இருக்காங்க.
7: அடுத்தது பேரளம் செந்தில் கண்ணன், எங்களுக்குள்ள வேலையா சரியா இருக்கும்போது வெட்டியா எங்க சார் பொழுதுபோக்குது, அந்த மாதிரி வாய்ப்பு எங்களுக்கு வந்தது இல்ல சார் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாரு.
6: நாங்க பாபு
7: என்ன நம்பிட்டோம்
6: நம்பிட்டோம்.
7: ஆமா,
6: ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கமெண்ட்ஸ் நான் படிச்சிடறேன். நீங்க வந்து 2-3 பின்னூட்டத்துக்கு அப்புறமா நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க.
7: ஆமா,
6: அதை இப்ப சொல்ல போறீங்க. ஆனா அதுக்கு
7: விட மாட்டீங்களோ?
6: விட மாட்டேன். விடாக்கண்டன் கொடாக்கண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
7: ஆமா,
6: அது அடியேன் தான். நாகை பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எல்லாம் வெட்டித்தனமா சுத்துறதுக்கு வேலையே இல்லைங்க. ஏன்னா நம்ம வேலை அப்படி அப்படியே வெட்டித்தனமா சுத்திட்டு வந்தாலும் ஐயா ஏதோ வேலையில சுத்திட்டு வராருன்னு வீட்டிலயே நினைச்சுக்காங்க. அந்த வகையில நான் கொடுத்து வச்ச ஆசாமி, வந்தோடனே சம்பள காசை கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையே.
7: பிரச்சனை இல்லை. என்ன கேள்வி கேட்டீங்க?
6: என்ன கேள்வி கேட்டேன்? வீட்டுக்கு தாமதமா போகும்போது உங்க வாழ்க்கை துணைகிட்ட என்ன சார் சொல்லி சமாளிப்பீங்க நீங்க?
7: நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லாம இருந்தா அப்புறம் நேர்கள் மட்டும் தப்பிச்சிட்டாரு.
6: ஆமா,
7: நம்ம கிட்ட ஒரே ஒரு பழக்கம் தான், கோபம் மாதிரி எல்லாம் மூஞ்ச வச்சுக்கிறது இல்ல, பாவமா மூஞ்ச வச்சுக்கிறது. கோபத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல.
6: ஆமா,
7: நவரசத்துல எதுவும் ஒண்ணு அப்படிங்கறதுனால ரொம்ப பாவமா வச்சுட்டு எங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரே அலைச்சல், அவ்வளவுதான்.
6: டல்லா அப்படி இருக்கிற

0: ஆமா, அந்த ஒரு அலைச்சல்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அதுலயே அவங்க சொன்ன சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க, அதோட
1: முடிஞ்சிடும்.
0: ஆமா,
1: ஆனால் நான் வந்து அது மாதிரி கொகமாக மூஞ்ச வச்சுட்டு போனேன் அப்படின்னு வச்சிக்கிங்களேன், அப்போ எதுவும் கேட்க மாட்டாங்க. மறுநாள் சொல்லுவாங்க, ஏங்க சும்மா அடிக்காதீங்க, நீங்களாம் வடிவல் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்க, நீங்களாம் அதுக்கு ஆளே கிடையாது, நீங்கள் பிஞ்சி மூஞ்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க.
0: அதை கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, எங்கள் வீட்லேயும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் எப்படி கேட்பாங்க தெரியுங்களா, நேற்று அந்த அண்ணன் பேசினாரு அப்படிங்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும்,
1: புரிஞ்சுக்கணும்,
0: ஆகா போட்டு விட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம நண்பர்கள் நம்மள மாதிரிதான் இருப்பாங்க.
1: ஆமா ஆமா ஆமா. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அவ்வாறு ஒரு நாள் வீட்டிற்கு தாமதமாக வந்த பிறகு என் மனைவி கோபம் கொண்டு 3 நாட்கள் பேசுறது தவிர்த்து வந்தார். நான் பிறகு அவரை சமாதானம் செஞ்சு விட்டேன். இப்பெல்லாம் அன்பர்களிடம் வீண் பேச்சு வைக்காம இருக்கிறேன், என் மனைவி முன்னே அலைபேசில தான் பேசுறேன். எவ்வளவு பெரிய வாய்ப்புங்க, 3 நாள் பேசாம இருந்திருக்காங்க அவங்க கிட்ட, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா? டெய்லி வாங்கிட்டு தானே இருக்கும்.
0: ஆமா, அடுத்து நாகை பாபு. நான்லாம் வெட்டித்தனமா சுத்துறதுக்கு வேலையே இல்லைங்க, ஏன்னா நம்ம வேலை அப்படி அப்படியே வெட்டித்தனமா சுத்திட்டு வந்தாலும் ஐயா ஏதோ வேலையாதான் சுத்திட்டு வர்றாருன்னு வீட்டுல நினைச்சுவாங்க. அந்த வகையில நான் கொடுத்து வச்சு ஆசாமி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்து பார்த்தீங்கன்னா உக்கோட்டை ஜிஆர் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரெண்டு பேருக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டுட்டே இருப்பீங்களா? இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு எங்க வீட்டுல, நீங்க கேக்குறீங்களே நான் ஏதாவது சொல்ல போவேன், அது மீண்டும் ஒரு பூகம்பம் ஆகிரும்ப்பா, உங்க சங்காத்தமே வேண்டாம், ஆள விடுங்க அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்து தெட்டி செல்வி, இது ஆண்களுக்கானது இல்லங்க, பெண்களும் சொல்லலாம்
1: கண்டிப்பா,
0: ஏன்னா எப்படியும் சொல்லிருப்போம், தோழிகளோட சுத்திட்டு வந்து போய் சொல்லிருப்போம்ல, அதை சொல்லலாம கூடாது.
1: ஜாலியா பேசு, நிறைய விஷயங்கள் ஊர் கதைகள்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 பெண்கள் சேர்ந்து பேசும்போது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆனா இன்னொரு விஷயம், பக்கத்து வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கணவர் வந்தா கூட அவசரமா அவர் வந்தது தெரியாம பேசிட்டு இருந்தவங்களா இருப்பாங்க.
1: ஆமா
0: ஆமா, அதுக்கு ஒரு பொய்ய சொல்லுவாங்க பாருங்க, முக்கியமான வேலையா.
1: அதாவது தோழிகள்கிட்ட பெண்கள் பேசிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் வராப்போறானே தெரியாது.
0: ஆமாம்,
1: ஒரு நாள் நானும் ஞாபகம் மறதியாக போய் வீட்டில் உட்காந்தேன், அவங்க இப்படியே அவங்கள வந்து பார்த்தா அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு டீ போட்டாந்து கொடுத்தாங்க. இது நம்ம வீட்டு வழக்கம் இல்லையே அப்படின்னு நிமிந்து பார்க்குறேன், அது பக்கத்து வீடு, அவங்களும் வந்து வந்தவங்க யாருன்னு தெரியாமல் டீ போட்டு கொடுத்துட்டு நான் அவங்க தோழிகிட்ட பேசிட்டு போகிறாங்க.
0: கிடைச்சது லாபம் குடிச்சிட்டு வந்துருப்பீங்களா?
1: ஆமாம், அவ்வளோ 15 ரூபா மிச்சம்
0: மிச்சம்.
1: நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், ஐ ஆம் எஸ்கேப் அப்படின்னு இருக்காரு.
0: அடுத்தது உட்கோட்டை வேல்முருகன்
1: சொல்லியாச்சு, அவரு அது நேரம் பிள்ளை திருவாசலுக்கு வந்துருங்க.
0: ஆமா, அடுத்து பிள்ளை திருவாசல் ஆரோக்கிய தாஸ் செல்வமரி, அவங்க என்ன சொல்லுங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இருக்கிற வேலையை செய்யவே நேரம் இல்லை, இதுல எங்க போய் சுத்துறது, எங்க போறது, திருமணத்திற்கு பிறகு பிள்ளைங்க பேர பிள்ளைகளை பார்ப்பதுக்கே நேரம் பத்தல, இருவருக்கும் வணக்கம்ங்க. ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடியுமா சுத்தமா இருந்தீங்க, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு பாருங்க.
1: டேங்கப்பா, இரண்டு பேருக்கு காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னர் கோயில் டீமடப்புறம் தோப்புத்திர வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகபட்ச நண்பர்களோட ஒரு ஊர் சுற்றுவதில்லை, மனைவிடம் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இவர் டைலர் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு, கடையில் வந்து எல்லா நண்பர்களும் அவரை தேடி வந்துருவாங்க.
0: ஆமா,
1: வேலை நடக்குமா நடக்காதான்றதான் சந்தேகம்.
0: ஆமா, அடுத்தது சார் லேட்டா வந்தா திட்டுவாங்க தான், அதை காதில் வாங்கிக்கவே மாட்டேன், திரும்பி பேசினாதான் சண்டை வரும், பேசாம இருந்து பாருங்க, அவங்களே திட்டு அவங்களே பேசாம போயிடுவாங்க. இதெல்லாம் பழகி போச்சு, புதுசாவா
1: வெட்டிய பொழுத கழிக்கிறதுக்கு என் வாழ்க்கையில வேலையே இல்லை, யாரிடமும் சமாளிப்பதற்கும் வாய்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு.

0: தங்க மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோட நாம இணைஞ்சிருக்கிற இந்த நேரம் 9:52. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எப்படி நம்ம விட்டு கடந்து போச்சு அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு நம்முடைய நேயர்களை அனுப்பியிருக்கிற பின்னூட்டங்களை வந்து படிச்சதுலேயே நமக்கு ரொம்ப மன நிறைவா இருக்குது. நாம வயிறார சாப்பிடலனாலும் வயிறார பின்னூட்டத்தை வயிற்றுக்குள்ள தள்ளியிருக்கோம். அந்த அளவுக்கு தான் வந்து இன்னைக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க இல்லையா.
4: ஆமா.
3: அடுத்து புதுத்துறை செல்வகுமார் அவர் என்ன அனுப்பியிருக்காரு. அன்புத்தோட இருவருக்கும் அன்பான காலை வணக்கம். என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்க, வீட்டம்மா கடைத்தெரு போகணும்னு சொன்னாங்க. உங்களை மாதிரியே ரெண்டு நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. அரட்டை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அவ வந்தா லேட்டாக வந்துட்டேன். அப்புறம் என்ன, தகராறுக்கு சின்னரா போடுறதா இல்லை பெரியரா போடுறதான்னு ஆகிப்போச்சு. அடியெல்லாம் வாங்கல சார், சண்டையில் கிழியாத சட்டை எங்கே சார் இருக்கு, நம்மெல்லாம் ஆம்புலன்ஸுக்கே நன்றி சொல்கிறவங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
4: உண்மை உண்மையை சொல்லணும், ஏன்னா அது முறைமாமன் நினைக்கிறேன் ஒரு திரைப்படம், அதில் ஜெயராம் கவுண்டமணியும் ஒரு இதில் வந்து வீட்டில் போய் இந்த சாப்பாடு கலக்கிறது போயிட்டு இருப்பாங்க. முகமுடி போட்டு பயமுத்தத்துக்காகவும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாய் துரத்தோம், முகமுடி போட்டதில் அடையாளம் தெரியாமல். அப்போ ஜெயராம் சார் அவருடைய லாங்குவேஜில் சொல்லுவார், ஸ்லாங்கில் சொல்லுவார், அண்ணன் அண்ணன் அண்ணன் அண்ணன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி தான் நாங்கள். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பாஸ்கர், நண்பர்களோடு பொழுது கழித்து வீட்டுக்கு நேரம் கடந்து போகும்பொழுது மனைவிட்ட இன்று எனக்கு கடையில் வேலை ஜாஸ்தி, அதனால தான் காலதாமதம் அப்படின்னு ஒரு தடவை சொன்னேன். அப்போ அப்படியா, அப்போ இன்று எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்டோடனே எப்பொழுதும் போலவே பழைய சம்பாதியத்தை நான் கொடுப்பேன், நீங்கள் சொல்வதை பார்த்தால் நிறைய அளவாக சம்பாதிச்சிருக்கணும், ஏன் போய் சொல்லி என்னையும் டென்ஷன் ஆக்குறீங்க அப்படின்ற வார்த்தை தான் அடுத்ததாக கேட்பாங்க அப்படின்னு இருக்காங்க.
3: அடுத்து அம்பல் தேஜன், பூந்தோட்டம் அம்பல் தேஜன், எனக்கு இது போல் சூழ்நிலை இல்லை, காரணம் எனக்கு என்ன திருமணம் ஆகல, அதனால நண்பர்களே ஜாலியா பேசுவேன், சேர்ந்து சினிமா கூட போவோம், ஆனால் இதுவரை கெட்ட வழிக்கு போனதுல அதனால வீட்லயும் நல்ல பேரு இருக்குது, கல்யாணம் பண்ணி பாருங்க தேஜன், அப்புறம் தெரியும்.
4: ஏன்னா கல்யாண மண்டபத்துல ஏன் ஆடு மாடுகள் எல்லாம் உள்ள அலோவ் பண்றது இல்ல தெரியுமா,
3: ஏன்,
4: ஏன்னா அது கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்.
3: ஓஹோ, மேஞ்சிட்டு போயிடும்,
4: மேஞ்சிட்டு போயிடும் அப்படின்னா. ஆனால் உண்மை அதுதான், ஆயிரங்காலத்து பயிர் அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் மகிழ்ச்சி என்பது நம்மை விட்டு ஓடி போயிடும்,
3: ஓடி போயிடும்.
4: ஏன்னா போட்டோ நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள நல்லா செஞ்சீங்க அப்படிம்பாரு, அதோட முடிஞ்சின்னு அர்த்தம். அடுத்து கலாவதி ராஜமோகன் சொல்லியிருக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க சார், ரெண்டு பேருக்கு நான் கூறிக்கொள்வது என்னவென்றால் நாம் சொல்வது அனைத்து

0: உண்மை என்று நண்பர்களிடம் பொய் சொல்ல வருமா? அதில் என் கணவரும் ஒன்று. பண்பலை தோழிகள் அவர்களிடம் கோயிலுக்கு செல்கிறோம், அவங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னா என் கணவர் சொல்லுவார், எங்கேயுமே அவங்க போனதில்லை, அதனால நீங்க எல்லாம் அழைச்சிட்டு எங்க போனாலும் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி எப்படி இருப்பவரிடம் எனக்கு பொய் சொல்ல வருமாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.
1: ஓ, நல்லதான். அடுத்து பெருஞ்சேரி ஜார்ஜ், கூடுமான வரையிலும் நான் எங்கு சென்றாலும் தனிமையா தான் போவேன் சார் அப்படின்னு இருக்காங்க. ஏங்க, நீங்க தனிமையா போறது சரி, இப்படி தனிமையா போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் போவேன்னு சொல்லி அதோட தப்பிச்சிருக்காரு.
0: ஆமா, வீட்டுல சவுண்டா ரேடியோ ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுல ஆஃப் பண்ணாலும் எழுத்தாளர் வீட்டுல ஓடிட்டு இருக்கும்ல,
1: ஓடிட்டு இருக்கும்ல,
0: மாட்டி விட்டுருவாங்க இவங்க ரெண்டு பேரும். சாதாரண ஆள் இல்ல கலையபெருமாள் அன்பழகனும்
1: அப்படின்னு.
0: தலைஞர் கம்பர் என்ன சொல்லியிருக்காரு, வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கடை 10 மணிக்கு சாத்துவாங்க, வீட்டுக்கு வரதானே வர வேண்டியதானே, 10:30 வந்துடலாம், ஆனா 11 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வருவேன், ஏன்னு கேட்டா கடை சாத்துறப்ப ஆய்வுக்கு வந்துட்டாங்கன்னு ஒரே ஒரு போடு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
1: எனக்கு தெரிஞ்சு கம்பர் வீட்டில் எப்பவுமே வானொலி ரொம்ப சத்தமாக ஒழிக்குமே, இப்போ வீட்டுக்காரமா கேட்டுருப்பாங்களா இல்லையா?
0: இல்லை, அவங்க ஊருக்கு போயிருக்காங்க,
1: அதனால தான் பின்னூட்டம் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்தது நன்னில மம்பளவாணன், ஐயா நல்ல தலைப்பு, இந்த விளையாட்டுக்கு நான் வரல சார் அப்படின்னு ஓடியே போயிருக்கேன்.
0: ஓடிட்டாரா? விடுவோமா? நம்ம இதில் படத்தில் வரும்பொழுது காலை உடச்சி விட்டாங்களே அப்படின்னு வடிவேலுவர் அந்த மாதிரி. அடுத்து இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு வஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன் சொல்லியிருக்காரு. உண்மையை சொல்லி சமாளிச்சுக்குவேன், போயிடலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காரு.
1: கைலாசபுரத்துலேருந்து ரவி, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்பாங்க, போயிட்டு தானே வரணும் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன்,
0: டென்ஷனாக சொல்லுவார்.
1: ஆமாம்.
0: சிவபுரி சோமசுந்தரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயிலுக்கு போனேன், ஒரு வேலை விஷயமா ஒரு வரை பார்க்க போனேன், வண்டி கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, இப்படி தான் சொல்லணுங்க, கத்துவோங்க அப்படின்னு இருக்காரு.
1: அடுத்தது மேமாத்தூர் அமுதா சேகர், நான் சமாளிக்கலாம் மாட்டேன், இவர்களிடம் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுவேன், சமாளிப்பதெல்லாம் என் கணவருக்கு தாங்க கை வந்த கலை அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
0: கொரநாட்டு கருப்பூர்ஜி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நண்பர்களோடு சுத்தினதும் இல்லை, மனைவி கிட்ட போய் சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேன்.
1: விரைவில் மனைவியிடம் போய் சொல்வதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம அப்படிதான் வாழ்த்து சொல்லலாம்,
0: அப்படி வாழ்த்து சொல்லணும்.
1: அடுத்தது நாகூர் அலோன்ஸ்ராஜ், நான் தினமும் இரவு லேட்டா தான் வீட்டுக்கு வருவேன், என் மனைவி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னு கேட்டா ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு கேட்பாங்க, நான் உடனே எங்க அம்மா வீட்டுல இருந்தா வர்றேன் அப்படின்னு சொல்லிடுவேன், அவங்க அம்மா வீட்டுல இருந்து வர்றேன்னு சொன்னா நம்பி என் மீது கோவப்பட மாட்டாங்க. இப்படியே என் காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன், லேட்டா வந்தா சாப்பாடு நான் தான் எடுத்து போட்டு சாப்பிடணும், அவங்க தூங்கிடுவாங்க, அதனால அம்மா வீட்டுல இருந்து வர்றேன்னு சொன்னா அவங்களுக்கு கோபம் குறைஞ்சிரும் அப்படின்னு
0: இருக்காங்க.
1: ஆனா எந்த அம்மா வீட்டுல இருந்துன்னு சொல்லலையே,
0: சொல்லல.
1: வீட்டுக்காரம்மாவோட அம்மா வீட்டுல இருந்தா இல்ல இவங்க அம்மா வீட்டுல இருந்தா சொல்லணுமா இல்லையா?
0: நீங்க அதாவது வந்து சில பேர் நிறைய பாட்டு எழுதியும் பேர் வாங்கிய புலவர்கள் இருக்கிறார்கள்,
1: குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள்,
0: அது நீங்க. உண்மையில என்னன்னா, வீட்டுல ஒரு இதே மாதிரிதான், நம்ம தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப காட்டு கத்தலா டென்ஷன்ல கத்திட்டு இருக்கேன், திடீர்னு நம்ம வீட்டு வாசலுக்கு வந்தவரு கேட்டுல எழுதிருக்கிறத பாத்துட்டு திரும்பி போயிட்டு இருந்தாரு. என்னங்க அப்படின்னோடனே, எங்க போர்டுல எங்க வீட்டு வாசல்ல போட்டிருக்கோம் நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்ட்டு, என்னங்க நாய் எங்க வீட்டு இல்லைன்றேன், அதான் நீங்க இருக்கீங்களே அப்படின்ட்டு. அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்கிறாரு, திருமணத்துக்கு முன்னாடி வெளியில சுற்றியதும் இல்லை, திருமணத்துக்கு பின்னாடி கணவரோடு சுற்றுவதால் காரணம் சொல்ல வேண்டாம், காரணம் சொல்ல வேண்டியது இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: திருவனப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, நானும் என் நண்பர் ரெட்டிப்பாளையம் ரமேஷும் எங்கு சென்றாலும் என் துணைவியாரிடம் சொல்லிவிட்டுதான் செல்வோம், இன்றும் அனந்தமங்கலம் சென்றோம், நான் எங்கேயும் வெட்டியா போவதில்லை சார் அப்படி. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு, நாங்க அனந்தமங்கலம் வந்திருக்கிறோம் அப்படின்னு வீட்டுக்கார அம்மா வானொலியில கேட்டுட்டு இருப்பாங்களா?
0: ஆமா, அதனால இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, போன் இன்னைக்கு அவருக்கு வந்து ரீசார்ஜ்
1: முடிஞ்சிருக்கும்,
0: ரேடியோ மூலமா சொல்லியிருக்காரு மெசேஜ்.
1: ஆமா,
0: இல்ல உண்மைதான். கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய வேலை நிமித்தம் காரணமா வீடு செல்ல நேரம் ஆகும், அதனால என் மனைவிக்கே தெரியும், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு நல்ல பிள்ளையா போயிருக்கிறாரு.
1: சிவபுரி கீர்த்திராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க நீங்க ரெண்டு பேரும் வந்தாலே இல்லைங்க, தாங்க 8 மணிக்கே நினைச்சேன்,
0: வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க
1: அப்படின்னு.
0: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார், ஏன்னா நான் லிமிட்டா தான் பேசுவேன் அப்படின்னு எங்க வீட்டு அம்மனிக்கு தெரியும், பொய் சொல்ல வேண்டியிருக்கும், மைண்ட் வாய்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறார், அவர்கிட்ட பேசிட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்குவேன் அப்படின்னு
1: இருக்காரு. அடுத்தது பத்மாவதி ஸ்ரீதர், எனக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்ச்சது இல்லை, என் கணவர் எப்போதாவது தாமதமா வந்தா யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு கேட்பேன்.
0: நல்ல பெருமாள் பெருமாள் அப்படின்னு தான் அவர் ஃபேஸ்புக்கோட ஐடியில் இருக்கு, அவர் வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழுக்கே உரிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரியல, ஏன்னா மற்ற மொழிகளில் வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காரு வாழ்த்துக்கள் அப்படின்னு.
1: அடுத்தது தெரியாம ஒரு வாகனம் ஓட்டி என் மேல வந்து மோதிட்டாரு, நானும் என் உயிர் நண்பனும் அவர்கிட்ட உப்புச்சப்பு இல்லாத விவாதம் பண்ணோம் பாருங்க, அதுலதான் என் பொன்னான நேரம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. காமராஜ் கொள்ளிடத்திலிருந்து
0: பொன்னான மனசை புண்ணாகலாமா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த மாதிரி தான்.

0: உண்மையிலேயே நிறைய என்ன என்னுடைய இந்த டேப் வந்து சுத்திக்கிட்டே இருக்கு. அடுத்து கமெண்ட்ஸ் இருந்தா படிச்சிருங்க.
1: அடுத்து நாகி குமரன், ஆபீஸ்ல இருந்து எப்பவும் லேட்டா வர்றதான் வழக்கம், ஆனா ரொம்ப லேட்டான வழக்கம் போல மீட்டிங் இருச்சுமா அப்படின்னு சொல்லி தப்பிச்சிருவேன். நாகை குமரன் சொல்லியிருக்காரு, ஆனா அவங்க வானொலி கேட்டிருந்தாங்கன்னா வீட்டுக்காரமா இனிமே மீட்டிங்னு சொல்ல முடியாது.
0: கண்டிப்பா
1: அதுக்கு நாங்களும் பொறுப்பு
0: பொறுப்பல்ல.
1: ஆமா,
0: ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்லிடலாம், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மற்றவங்க எல்லாம் ஏதாவது வேலை, ஏதாவது ஒரு வேலையில் ஆபீஸ் வேலையா இருக்கட்டும், அல்லது வந்து வேலை மரம் மரம் கட்டுற வேலை, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் போனாலும் கூட வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்க நண்பர்களோட சுத்த போகலாம். ஆனா நம்மள மாதிரி வேலை பார்க்கறவங்க அறிவிப்பாளர் இருக்கிறவங்க வேலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு போய் சொல்ல முடியாது. என்ன குரல் வீட்டில் கேட்கலாம்
1: இல்லையான்னு
0: தெரிஞ்சிடும்.
1: ஆமா, மேர்கள் இதுவரை பயணித்தது பாயிண்ட் டு பாயிண்ட். நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேர்கள் எனி கேட்டு மகிழவிருப்பது. சிந்தனை அரங்கம். நித்தம் நித்தம் ஒரு புத்தம்புது தலைப்பினில் உலாவரும் காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மதிப்பீடுகள் தடை கற்களா படி கற்களா, இந்த பொருண்மையில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேயர்கள், 4368 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2312231 இந்த எண்ணிலும், 29948 சுழி இந்த எண்ணிலும், 29958 சுழி இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். அன்பின் அறிமுக நேயர்களுக்காக இன்னும் ஒரு அலைபேசி எண், 9566427231.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

மதிப்பீடுகள் தடைக்கற்களா படிக்கற்களா? சமூக சூழலில் ஒருவரை நிறை குறை என்கிற அந்த

0: விமர்சனத்தை செய்து மதிப்பீடு செய்வது என்பது இயல்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஒருவரை பற்றியான நிறையை மட்டுமே சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது, அதே போன்று ஒருவரை பற்றி குறையை மட்டுமே சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. ஆக ஒருவரை பற்றிய மதிப்பீடு என்பது ஒன்று இருக்கும். இவர் இப்படித்தான், அவர் அப்படித்தான், இவர் இப்படியும் இருப்பார், அவர் அப்படியும் இருப்பார், இப்படி பல மதிப்பீடுகள் ஒருவர் மீது வைக்கப்படுவது இயல்பு. அப்படி வைக்கப்படுகிற அந்த மதிப்பீடுகள் அவரை போய் சேர்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில், அவருடைய இலக்கில், அவருடைய முயற்சியில், அவருடைய பயிற்சியில் அது அவருக்கு தடைக்கற்களாக இருக்கிறதா அல்லது படிக்கற்களாக இருக்கின்றனவா? ஒரு நீண்ட தூரத்தில் தன்னுடைய இல்லத்திற்கு நீர் எடுத்து வருவதற்காக ஒரு குச்சியில் இரண்டு பக்கமும் குடத்தை கட்டி ஒரு நீண்ட தூரத்திலிருந்து நீர் எடுத்து வருகிறார் ஒரு இளைஞர். அப்படி எடுத்து வருகிற பொழுது ஒரு பானை மட்டும் ஓட்டையாக இருக்கிறது, அதில் முழுவதுமாக தண்ணீர் சென்று சேருவதில்லை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒரு மைல் தூரம் அவர் நீர் எடுத்து செல்கிறார் என்றால் அதில் ஒரு பானை மட்டும் முழுவதுமாக நிறைந்து இல்லத்திற்கு சென்று சேர்கிறது. இன்னொரு பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய பானையிலிருந்து சிறு சிறு ஓட்டைகள் இருப்பதால் அதிலிருந்து கசிகிற நீர் பாதி தான் அந்த இல்லத்திற்கு போய் சேர்கிறது. அப்படி சேர்கிற பொழுது ஒரு நாள் இந்த பானை ரொம்ப வருத்தப்பட்டு அவரிடம் சொல்லித்தான், அந்த பானை உங்களுக்கு முழுவதுமாக பயனை தருகிறது, என்னால் அப்படி முடியவில்லை, நான் பாதி தான் உங்களுக்கு பயனை தருகிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுச்சான். மறுநாள் காலையில் இவர் மீண்டும் நீர் எடுக்க செல்கிற பொழுது அந்த குறைபட்டு கொண்ட பானையிடம் அவர் சொன்னாராம், நீ வந்த வழியெல்லாம் திரும்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆக அவர் நீர் எடுத்து வருகிற பொழுது இடது பக்கம் முழுக்க நன்கு பயிர்கள் செழித்து வளர்ந்து புற்கள் எல்லாம் பூத்து நிறைய மலர்கள் வந்து பூத்து குலுங்கி இருக்கிறது. ஆனால் நிறையாக இருந்த அந்த பானை வந்த இடம் எப்போதும் போல மட்டும் இருந்திருக்கிறது. ஏனென்றால் அங்கே தண்ணீர் பற்றாக்குறை இருப்பதால், ஏனென்றால் ஒரு குடத்திற்குள் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அந்த நீர் ஒருவருக்கு மட்டுமே பயன் தருகிறது. சிறு ஓட்டையாக இருந்த அந்த பானையினால் பயிர்களுக்கும் பயன் இருக்கிறது, அரை பானை போய் சேர்ந்ததால் அவருக்கும் பயன் இருக்கிறது அப்படிங்கிறதால வாழ்க்கையில் ஒருவர் மீது தன் மீதே தான் குறைபட்டு கொள்கிற பொழுது மற்றவர் மதிப்பீடு செய்து நிறையோ குறையோ சொன்னால் அது அவருக்கு ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் என்பது மதிப்பீடு நிறையாக இருந்து படிக்கற்களாக இருக்கிறதா, குறையாகவே தெரிந்து காழ்ப்புணர்ச்சியால் அது தடைக்கற்களாக இருக்கிறதா என்பது குறித்து இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நான் பேசவிருக்கிறோம். இணைகிற முதல் நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்
1: ஐயா. இனிய காலை வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
1: ஐயாவுக்கு. வணக்கம் குருவும் மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா சொல்லுங்க.
1: அதாவது கதை சூப்பரா சொல்லிக்க, நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு மன, ஒரு தனி மனிதனுடைய பலம், பலவீனம், அறிவு, செயல்பாடு, திறமை, குணம், இதை மற்றவர்கள் விமர்சிக்கும் போதோ இல்ல மற்றவர்கள் மதிப்பீடு கொடுக்கும் போதோ பாத்தீங்கன்னா அதனுடைய நிறைகளை நமக்கு எடுத்துக்கணும்.
0: நிச்சயமா
1: குறைகள் இருந்தா குறைகளை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்படி நிவர்த்தி பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கை மேன்மை அடையும். அப்ப நம்ம ஒரு அலுவலகத்துக்கு போறோம், நமக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க.
0: சரி,
1: இப்ப இன்டர்வியூ வைக்கிறாங்கன்னா முதல்ல அறிவு வந்து எழுத்து போட்டி தேர்வு. அடுத்த இரண்டு தேர்வு வந்து அடுத்த இரண்டு இன்டர்வியூ பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் இன்வென்டரிய பாக்குறது. அதுக்கு பிறகு மருத்துவ தேர்வு, மருத்துவ டெஸ்ட். இத்தனை மதிப்பீடுகள் வந்தாதான், அந்த மதிப்பீடுகள் அதிகமா இருந்தாதான் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது.
0: சரிங்க.
1: அப்போ ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம வந்து எப்படி இருக்கணும்னா, சொன்னது மாதிரி மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் இருந்தும், நான் அன்பழகன் சார் வந்து என்ன மதிப்பிட்டாலும், நாம் அன்பழகன் சார் மதிப்பிட்டாலும், நம்மளுடைய செயல்பாடுகள் வந்து மற்றவர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும்.
0: சரி,
1: அத நீங்க ஒரு குறை சொன்னீங்கன்னா அந்த குறைய நான் உட்காந்து, அந்த இன்டர்வியூல எப்படி நம்ம உட்காந்து ஒரு இன்டர்வியூ தோத்து போயிடுறோம், மறு இன்டர்வியூ போறோம்ல, அப்ப நம்ம என்ன பண்றோம், முதல் இன்டர்வியூல கொடுத்த மதிப்பீடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த இன்டர்வியூக்கு நம்ம வந்து நம்மளை மாத்திக்கிறோம்.
0: சரி,
1: அப்போ நீங்க கொடுக்கக்கூடிய குறைகளை வந்து நிறைகளே நான் மேன்மைப்படுத்திக் கொள்ளணும், குறைகளை நான் நிவர்த்தி பண்ணணும், அதை திருத்திக் கொள்ளணும்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க ஐயா. அழகா சொல்லிருக்கீங்க, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். அரியலூர் மாவட்டம் உதயநத்த

0: சுப்பிரமணியன்.
1: ஐயா சொல்லுங்க.
0: தடைக்கற்களாவே நம்மளுடைய நோக்கமே பல நோக்கத்தில் நடக்கப்படாது.
1: சரி,
0: ஒவ்வொரு தலைவனும் ஏற்படுறாங்கன்னா நாட்டுக்கு மகாத்மா காந்தி எப்படி வந்தார்? பல நோக்கம் இருந்ததா?
1: ஆமா,
0: ஒரே நோக்கம் விடுதலை வாங்கணும்.
1: ஓ,
0: அண்ணாவுக்கு பெரியாருக்கு என்ன நோக்கம் இருந்தது? மக்களிட சமரசமா இருக்கணும்னு அந்த நோக்கம். அண்ணாவுக்கு என்ன? படிப்பறிவு. அதே மாதிரி
1: எல்லார் மீதும் ஒரு எதிர்மறை விமர்சனங்கள் இருந்திருக்கிறது, ஆனால் அதை அப்படியே நிறையாக மாற்றி இருக்கிறார்கள். அப்படித்தானே? நோக்கம் நோக்கம் ஒன்றாக இருந்ததால் அது நிறையாக மாறி இருக்கிறது.
0: ஆமா, எல்லாருமே கடைபிடிக்கிறவங்க யாராரு எப்படி இருக்காங்களோ அவங்கவுங்களுக்கு தக்கவாறு இருக்கிறவங்க குணம் இருக்கு.
1: சரி,
0: ஒரே கோணத்துல யாருமே இல்ல, பல கோணத்துல இருக்காங்க.
1: சரி,
0: ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தலைவன் இருக்கிறாங்க. ஆனா பாதி நாள் ஒரு தலைவன் சொல்றத கேட்டுட்டு மறாவது பக்கம் ஒரு தலைவர் நல்லா சொல்றாருங்கிறது சிந்தனை பண்ணி அப்புறம் வர்றேன்னு வச்சுங்க.
1: சரி,
0: உன்னை யாருமே மதிக்க மாட்டேன்.
1: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நாகூர் இருந்து ஏஜேங்கன் முகமது ஜலீல்.
1: ஜலீல் பேசுங்க
2: சார். அதாவது மதிப்பீடுங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க செய்யற செயல்களையும் அவர்கள் எண்ணத்தையும் பொறுத்துதான் சார்.
1: ஓ,
2: எண்ணத்துல என்ன தெளிவா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்கள செய்யற செயலும் நல்லா இருக்கும், அதே சமயத்துல அவங்கள பார்த்து மதிப்பீடு செய்யறது நல்லதா இருக்கும். இப்ப கடன் வாங்குறான்னு வச்சுங்களேன், கடன் வாங்குறாங்க, நல்ல எண்ணத்தோட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கணும்னா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கவும் முடியும்.
1: சரிங்க,
2: அவங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு நினைச்சுட்டே வாங்கினாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பணம் பயனற்று தான் போகும். அதாவது ஒரு மதிப்பீடுங்கிறது ஒரு ஆளை வந்து மதிப்பீடு செய்யறது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வர்ற வார்த்தைகள் வந்து எண்ணத்துல உள்ளதான் வார்த்தையா ஒதுக்கும் சார்.
1: சரி,
2: அதனால வந்து மதிப்பீடு செய்யும் போது பாத்தீங்கன்னா யாரு நம்ம வந்து நம்ம எண்ணத்தை தூய்மை வச்சுக்கிட்டா போகுது சார், யாரு எந்த மதிப்பீடு செஞ்சாலும் நம்ம கவலைப்பட தேவையில்லை என்பதை எனக்கு
1: மிக அழகா சொல்லியிருக்கேன். நன்றி இணைப்பில் வந்து மிக அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வபாரதி.
1: செல்வபாரதி சொல்லுங்க.
3: அதாவது ஒரு நிறுவனத்துல எழுதி போட்டிருந்த வாசகம், குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை மற்றவரிடம் சொல்லுங்கள்.
1: ஆமா,
3: அப்படின்னு எழுந்தது. அதாவது மழை என்றால் நிறைய நுரை உண்டு, வாழ்வு என்றால் குறை உண்டு.
1: குறை உண்டு,
3: குறை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை.
1: சரிங்க,
3: குறைகளை நம்ம பார்க்க கூடாது, அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து நிறைகளை தான் எடுத்துக்கணும்.
1: இல்ல, அந்த குறைகளை சுட்டி காட்டலாம்ல.
3: சுட்டி காட்டலாம்.
1: அப்ப சுட்டி காட்டுகிற பொழுது அவர் வந்து தன்னுடைய குறையை நிறையாக மாற்றிக்கொள்வதற்கு வாய்ப்பு நம்ம கொடுக்கறோம் தான் அர்த்தம்.
3: ஆமா ஆமா, அவங்க குறைகளை வந்து நம்ம வந்து மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது, அவங்கள்ட்ட சொல்லணும்,
1: அவங்க கிட்ட சொல்லணும்.
3: அதுதான் அந்த நிறுவனத்துல நான் எழுதி போட்டிருந்த முதலே சொன்னேன்.
1: சரி,
3: அது மாதிரி எல்லாருக்குமே குறை உண்டு, அதை சுட்டி காட்டி நம்ம தகுந்த முறையில் வெளிப்படுத்தினா நிச்சயமா நல்லதுதான், படிக்கிறது தான்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: காட்டு மன்னார் கோயில் இருந்து குளஞ்சியப்பன்
1: பேசுங்க. குளஞ்சியப்பன்,
4: மதிப்பீடு வந்து தடைக்கற்களா படிக்கற்களாங்கிறீங்க.
1: ஆமா,
4: நீங்க வந்து ஆரம்பத்துல அழகான ஒரு கதையிலேயே அதுல நிறைய விளக்கறது. அதாவது சுயநலம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடாது, பொது நலமும் இருக்கணும்.
1: இருக்கணும்.
4: அதாவது வந்து பண மரத்து நிழல் போல நம்மளுடைய மதிப்பீடு இருக்க கூடாது, ஆழ மரத்து நிழலா இருக்கும். அந்த காலத்துல பாடல்ல ஒண்ணு இருக்கு பாருங்க, அந்த சின்ன வித மீன் திணை முட்டை போல் உள்ள அந்த சின்ன விதைய வந்து அது வந்து மரமாகி அது வந்து பலருக்கு வந்து பயனளிக்க கூடியதா இருந்தது.
1: ஓஹோ,
4: அந்த பாடல்ல இளம் வயசுல இந்த வயசானவங்களுக்கு எல்லாம் அந்த பாடல் நல்லா தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா இருவர் நேர்முக தேர்வுக்கு போறாங்க.
1: சரி,
4: அதுல போய் பாத்தனா ரெண்டு பேருக்குமே அந்த நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஆனா ஒருத்தவன் என்ன செய்யறான், இதெல்லாம் ஒரு வேலையா, நீனே போற, நான் இந்த வந்துடுறான். வெளியில வந்தது இவனை கேக்குறாங்க, ஏன்டா அருமையான வேலை இதை போய் விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு கேட்கல. அவன் சொல்றான், எனக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, எங்க அப்பாவுக்கும் நல்லா வேலை இருக்கு, ஆனா அவனுக்கு அந்த வேலை கிடைக்குன்னா அவனுக்கு வந்து மூணு தங்கச்சி இருக்கு, ரெண்டு தம்பி இருக்கான், அவனை வந்து வாழ்க்கையில அவனுக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப நான் வந்து அதை விரும்புறேன் தெரிஞ்சா அவன் ஏத்துக்க மாட்டான், அதனால நான் வந்து வேணான்னு சொன்னான் அப்படின்னா. இது போன்ற மதிப்பீடு இருக்கணும், கர்ணனை போல இருக்கணும் மதிப்பீடு.

0: உங்களுக்கு நான் நாடு நகரத்தை கொடுத்தத அவங்க எப்படி வேணாலும் போகலாம், இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். அது போல நம்மளுடைய மதிப்பீடு உயர்ந்த இலக்கா இருந்தா நல்லா இருக்கும். என்னுடைய
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க.
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
5: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொலைபேசி வழியே அலைபேசி வழியே வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் உங்களுடைய பின்னூட்டங்களை நம்முடைய காரைக்கால் பண்பலை என்கிற முகநூல் பக்கத்தில் இடலாம். உங்களுடைய பின்னூட்டங்கள் மிகச்சரியாக 10:30 வானொலியில் வளம் வரும். நேர்களை, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
10: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
12: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
10: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சொல் அமுது தார்பாய்கள் கிரினட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
13: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
10: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி,
14: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
15: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
10: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்.
16: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம்.
10: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
17: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
10: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
18: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
10: 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா இந்த பொருண்மையில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வரும் இந்த இனிய நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
19: வணக்கம்
10: மாத்தூர் சரவணன், பேசுங்க.

0: புலிகள் சொன்னாதான் சார் வணிகர்லாம் வந்து சரியான முறையில் வியாபாரம் செய்வாங்க.
1: புரியலங்க, எது யாரை குறை சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
0: ஒரு கம்பெனியில் சில குறைகள் இருக்கும் சார், அவங்களே தெரியாம சில குறைகள் இருக்கும் சார்.
1: சரி,
0: அதை நம்ம வந்து அவங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி செய்வாங்க.
1: சரி, நாம் இப்போ அவங்கள குறை சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க? அதாவது ஆகா இப்படி குறை சொல்லிட்டாங்கன்னு காழ்ப்புணர்ச்சியாக நினைப்பாங்களா, இல்லை இப்படி குறை சொல்லியிருக்கிறாங்களே இதை நம்ம நிறைய எடுத்துக்கோணும் அதை படிக்கிறக்கெல்லாம் மாற்றுவாங்களா?
0: அவங்க அதுக்கப்புறம் சிந்திச்சு குறைகள் இருக்கிறத நம்ம சொல்றதை பார்த்துட்டு அவங்களே யோசனை பண்ணுவாங்க சார். இதுலயே நிர்வாகத்துல போய் நம்ம வந்து நேர்முக தேர்வுக்குலாம் போறோம்னு வச்சீங்களேன், படத்துல சொல்ற மாதிரி இந்த காலண்டர் கிழிக்காம இருப்பாங்க, தண்ணி சொட்டிட்டு இருக்கும் சில இடத்துல
1: பாத்தீங்கன்னா,
0: அந்த மேட்ச் எல்லாம் கிளீன் பண்ணாம இருப்பாங்க, அந்த மாதிரி சில குறைகள்லாம் இருக்கும். அவங்களுக்கே அறியாம சில பேர் குறைகள் இருக்கும் சார். அதே மாதிரி சொன்னோம்னா அவங்க
1: சரி. மிக்க மகிழ்ச்சி இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேயர் வணக்கம்.
2: அன்பான வணக்கம் சார். குற்றாலம் மாரியம்மன் கோயில் என்ன மோகன்.
1: ஐயா சொல்லுங்க.
2: மறைத்த முடிகளாயினி கழிவு பார்த்து பிரயோஜனம் இல்லை, காலம் நம்மை கடந்திருக்கிறது என்பதற்கு அவை அடையாளங்கள். அழுக்கான ஆடைகளால் நம்மை அடையாளப்படுத்தும். இல்லை இல்லை, அழுக்கான ஆடைகள் கூட நம்மை தலைக்கற்களை படிக்கற்களை மாற்றும். அவரே சாதனை படைப்பாளராக மாறி இருக்காங்க. சொல்ல போனா ராமலிங்கர் சுவாமி இருக்காங்களே, அவங்க வந்து எவ்வளவு பெரிய மகான், அவர் வந்து எவ்வளவு இழிச்சொற்களும் பரிச்சொற்களும் கொண்டு அவர்கள் எவ்வளவு இழிவுபடுத்தினார்களோ, ஆனால் அவர்களுடைய அடையாளம் தான் படிக்கற்களை மாற்றி தடைக்கற்களை படிக்கிறதுக்கு மாற்றி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆன்ம ஒளி அதாவது மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இருக்கேன்னு சொன்னா நான் பல சமுதாயத்தை கொண்டு பண்ணிருந்தா கூட என்ன அவனா செஞ்சான் போனா என்ன சொன்னா கூட இன்னும் வந்து மும்பைல ஒருத்தர் என்னை பத்தி பேசிட்டு இருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து தடைக்கற்கள் ஒரு சிலர் செஞ்சால் கூட ஒரு சிலர் வந்து படிக்கற்களா மாற்றும் போது அது ஏற்படும். இந்த சமுதாயத்துல முன்னேறினால் நம்மளுடைய பாதைகளும் சரியான முறையில இருக்கும், நாமும் சமுதாயத்தை தொண்டு செய்யலாம் என்பது கரெக்டா பதிவு பண்ணுது சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இங்கு எல்லோர் மீதும் மதிப்பீடுகள் வைத்துவிட முடியுமா? இப்படி ஒரு கேள்வியை நாம் கேட்கிறோம். எல்லார் மீதும் மதிப்பீடுகள் வைத்துவிட முடியாது, ஏனெனில் நம் அருகிலேயே இருப்பவர்கள், நம்மை அறிந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்மை பற்றி அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி இருப்பவர்கள் கூட தான் வந்து ஒருவரை ஒருவர் மதிப்பீடு செய்ய முடியும். சரி, யார் என்றே தெரியாத ஒருவரை நாம் மதிப்பீடு செய்கிறோம் என்றால் அந்த மதிப்பீடு அவருடைய மனதை உளவியல் ரீதியாக அது தடைக்கற்களாக முடக்கி போடுமா, அல்லது படிக்கற்களாக ஏறி செல்ல உதவுமா அப்படிங்கிறது தான் இன்றைய சிந்தனை அரங்கத்தினுடைய ஒரு பொருண்மையாக காற்றலையில் கைகுலுக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கிலிருந்து சார் சிவகுமார், நலமா இருக்கீங்க?
1: நலமா இருக்கும் சிவகுமார் ஐயா.
7: அதாவது மதிப்பீடு வந்து தடைக்கற்களா படிக்கற்களா என்று கேக்குறீங்க. அதாவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து மதிப்பீடுகின்ற போது அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு சூழல் தான் உருவ, அந்த சூழலை வச்சுதான் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும்.
1: சரி,
7: ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது, நன்னடத்தையாக இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, அதை பத்தி தான் நாம வந்து அவரை வந்து நல்லவரா கெட்டவரா என்கின்ற ஒரு மதிப்பீடு போட முடியும். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்துல நம்ம வந்து பணி செய்கின்ற போது அந்த பணியில வந்து நமக்கு வந்து ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க. இந்த பையன் நல்லா வேலை செய்யறாரு, இந்த எந்த வேலை கொடுத்தாலும் ரொம்ப கண்ணியமாக செய்கிறார் அப்படின்னு ஒரு மதிப்பீடு கொடுப்பாங்க. அது வந்து ஒரு தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு. ஆக எந்த

0: அளவுக்கு அவங்க வந்து மதிப்பீடு செய்து அந்த தொழிலை வந்து நேர்த்தியாக செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது கிடைக்கும்.
1: சரி,
0: இப்ப பாத்தீங்கன்னா தொழிலாளருக்கும் முதலாளிக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு பாத்தீங்கன்னா, சிலர் வந்து இந்த தொழில வந்து நல்லா செய்யறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர்னால அந்த தொழில் வந்து லாஸ் ஆயிருக்கும். அதனால வந்து அந்த தொழிலாளர் வந்து அவர் வந்து ஒரு தனியா கூப்பிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒழுங்குபடுத்துவார்.
1: சரிங்க,
0: அதுதாங்க மதிப்பீடு.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்த மைக்கு.
0: நன்றி, வணக்கம்.

0: தங்க மாளிகை
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: விக்கி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
2: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: விக்கி ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
4: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தோடு இந்த இனிய வேளையில் காற்றலையில் கை குலுக்கிக் கொண்டிருக்கும். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா? இந்த பொருண்மையில் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மீதான மதிப்பீடுகள் எந்த அளவிற்கு ஒருவரை காயப்படுத்துகிறதா, அல்லது கடந்து போகச் செய்து அதை படிக்கற்களாக மாற்றி விடுகிறதா? இப்படியான ஒரு

0: என்ன ஓட்டத்தை இன்றைக்கு ஒரு ஆய்வாகவே இன்றைய சிந்தனை அரங்கம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நேயர்கள் மிக அழகான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம். பேசுங்கம்மா.
1: இப்ப தடைக்கல் படிக்கல் நீங்க வந்து மதிப்பீட்டை பற்றி கூறியிருக்கிறீர்கள். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோங்கய்யா, ஒரு இடத்துல நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தவறுகள் நடக்குது.
0: சரி,
1: இந்த தவறுகளை நம்ம செய்ய இயலாத போது அவங்களை நம்ம தட்டி கேட்கலாம். அப்ப அந்த இடத்துல நம்ம தவறு செய்யாதவங்களுக்கு மதிப்பீடு இருக்கு. அது வந்து படிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அந்த தவறுக்கு நாம் ஒற்று போனால், ஒரு தவறு ஒருவர் செய்யறாங்கன்னு நம்ம அதுக்கு ஒத்து போயிட்டோம்னா அதுக்கு நமக்கு மதிப்பீடு இல்லைங்கய்யா. இப்படித்தான் உலகம் போய்கிட்டு இருக்கு. ஒரு தவறுக்கு ஒருத்தர் வந்து ஒற்று போறதுனாலதான் உலகம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. தவறுகளை நம்ம தட்டி கேட்டுட்டோம்னா, அந்த தட்டி கேட்கிறவர்கள் அவங்க பாவின்னு சொன்னாலும் அந்த தட்டி கேட்கிறவர்கிட்ட நீதி இருக்கா, அது வந்து நமக்கு படிக்கலங்கய்யா.
0: சரி,
1: மேலும் மேலும் நம்மளை உயர்த்துங்கய்யா,
0: உயர்த்தும். சரி, மிக அழகாக சொல்லியிருக்கீங்க, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 10:30 ஆகிற இந்த இனிய பொழுதில் இணைத்திருக்கிறது சிந்தனை அரங்கம். நேர்களே, இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மதிப்பீடுகள் தடை கற்களா படி கற்களா அப்படிங்கிற ஒரு வினாவை சிந்தனை அரங்கம் விடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தொலைபேசி வழியே அலைபேசி வழியே இணைப்பு கிடைக்காத நேயர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை இடலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் நம்முடைய நேயர்கள் பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள். அந்த பின்னூட்டங்களுக்காக இப்பொழுது நாம் செவி மடுக்கிற நேரம் இது. மதிப்பீடுகள் ஒருபோதும் தடை கற்கள் அல்ல, அவை படிக்கற்கள். மற்றவர்களின் விமர்சனங்களையும் மதிப்பீடுகளையும் நாம் எப்படி பார்க்கிறோம், பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே அவற்றின் பலன் அமைகிறது. ஒரு செயலில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதன் மூலம் நம்மை நாம் செதுக்கிக் கொள்ள உதவுகிறது. ஒரு செயலில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதன் மூலம் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துகிறது. சுய முன்னேற்றம் ஒரு செயலில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதன் மூலம் நாம் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ள உதவுகிறது. நமக்கு தெரியாத நம்முடைய பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி அனுப்பியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா. மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா? மதிப்பீடுகள் தானாகவே தடை கற்கள் அல்ல, அவற்றை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். தவறுகளை சுட்டி காட்டி திருத்திக் கொள்ளும் வாய்ப்பாக மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டால் அவை வெற்றிக்கான படிக்கற்களாகும். ஆனால் அவற்றை மனம் தளரச் செய்யும் விமர்சனமாக மட்டும் எடுத்துக்கொண்டால் அவையே முன்னேற்றத்தை தடுக்கும் தடை கற்களாக ஆகிவிடும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது கடலூர் துறைமுகம் சுரேஷ். மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா? மதிப்பீடுகள் விமர்சனங்கள் எல்லாம் ஒருபொழுதும் தடை கற்கள் அல்ல, அவை வளர்ச்சிக்கு உதவும் படிக்கற்களே. வாழ்க்கையிலும் பணியிலும் பிறர் தரும் மதிப்பீடுகளை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை பொறுத்தே அதன் பலன் அமைகிறது அப்படின்னு ஒரு அழகான ஆழமான கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்க நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு மட்டும் அனுப்பியிருக்காங்க. அடுத்தது எரவாஞ்சேரி தென்றல் அரசி. மதிப்பெண்கள் குறைந்தது என்றால் மனம் தளரக்கூடாது, மதிப்பீடு என்பது தண்டனை கிடையாது. நம் பலவீனத்தை உணர்த்தும் கண்ணாடி. கண்ணாடியை பார்த்து பயப்படக்கூடாது, குறைகளை திருத்தி முன்னேற வேண்டும். சோதனைகள் தரும் முடிவுகள் சோர்ந்து போகச் செய்யும், தடைகள் கிடையாது. சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சாதனை சிகரம் தொடுவதற்கு உதவுவது உயரிய மதிப்பீடுகளே அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அவங்க என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, தங்கத்தை கூட உரசி பார்த்து தான் அதன் மதிப்பு நாம் அறிவோம். அதுபோல் ஒருவரிடம் பழகி பார்த்தால்தான் அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். மதிப்பீடு தேவைதான், பொருளாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் நிகழ்ச்சி மிக மிக அருமை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி. மதிப்பீடு அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது தடை கற்கள் தான். ஆகா, நம் வாழ்க்கை நம் கையில் தான் இருக்கிறது. நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்து தடை கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்வோம், அதுதான் தன்னம்பிக்கை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குணம் என்னும் குன்றேறி நின்றார் என்கிறது வள்ளுவம். மனித வாழ்க்கையை மிருக நிலையிலிருந்து பிரித்து காட்டுவது அவரை ஒருவரிடம் உள்ள நற்பண்புகளும் மதிப்பீடுகளும் தான். ஒரு கட்டிடம் உறுதியாக நிற்க எப்படி தாங்கு கற்கள் தேவையோ, அதுபோல மனித வாழ்வு சிதையாமல் இருக்க நன்னெறி மதிப்பீடுகள் தாங்கு கற்களாக செயல்படுகின்றன.

0: அதே நேரத்தில் வாழ்வில் உயர நினைப்பவர்களுக்கு அவை வெற்றிக்கான படிக்கற்களாகவும் அமைகின்றன. கொட்டிச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம் ஒரு ஆழமான இந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அருமையான பின்னூட்டம். அடுத்து காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் வேல்முருகன். நான் சிலரை மதிப்பீடு தவறாக போட்டிருக்கிறேன். அவர்கள் என் மதிப்பீட்டை தோற்கடித்து படிக்கற்களாக மாற்றியிருந்தார்கள். மதிப்பீடு போடும்போது தவறு நடந்துவிடக்கூடாது. நமது மதிப்பீடு படிக்கற்களாக இருக்க வேண்டும். என் குறையை திருத்திய தலைப்பு என்பது எனது கருத்து. பாராட்டி மகிழ்கிறேன். உண்மைதாங்க. அதாவது நம்மை நாமே முதல்ல எடை போட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான கருத்தை பதிவிட்டிருக்கிறார்.
1: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம்

0: காற்றலையில் கைகுலுக்கிக் கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா என்கிற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நேர்களுக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலை மயிலாடுதுறை காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலை 100.3 செவிகளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சிந்தனை அரங்கம். மதிப்பீடுகள் தடை கற்களா படி கற்களா இந்த பொருண்மையில் நேர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். மதிப்பீடு ஒரு மனிதனுக்கு தடை கற்கள் அல்ல, படிக்கற்களை. ஒரு மனிதருக்கு குறை இருக்கிறது அப்படின்னு தோணிச்சுன்னா அந்த குறைகளை நேரடியாக போய் அவங்கக்கிட்ட சொல்லி அதை சரி பண்ணணும். அந்த மதிப்பீடு வந்து நம்மளுக்கு படிக்கற்களாக மாறும். ஒருத்தவங்களை பற்றி தவறான மதிப்பீடு பண்ணிவிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. பணம் காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர். அடுத்து ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, மதிப்பீடு எப்போதுமே படிக்கற்கள் தான் அப்படின்னு அனுப்பியிருக்கார். பாதையில் இருக்கும் கல் மாறாது, ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் வித்தியாசம் உள்ளது. தடைகளை தாண்டி மிதித்து ஏறும்போது அதே தடைகள் நமக்கு உயர பறப்பதற்கான படிக்கற்களாக மாறுகிறது அப்படின்னு திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அனுப்பியிருக்காங்க. திருமலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, தடைக்கற்கள் என்னை நோக வைக்கும் நண்பர்கள், படிக்கற்கள் என்னை நல்வழிப்படுத்தும் நண்பர்கள் தான். நான் அன்றாடம் உழைக்கும் பணிகளை விடாமல் நான் செய்து கொண்டே இருப்பதால் எனக்கு ஒரு மதிப்பீடு என்னை சுற்றியிருக்கிறது. அவர் நல்லவர்கள் என்று அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்தது திருபுவனம் சத்யபாமா, மதிப்பீடுகள் ஒருபோதும் தடைக்கற்கள் அல்ல, படிக்கற்களே. நாம் பணிபுரியும் இடத்தில் பொறுப்போடு பணி செய்து அந்த பணிக்கான சேவை என்னவோ அதற்காக பணிபுரிந்தாலே போதும், நம் எதிர்காலம் மேம்படும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ், மதிப்பீடுகள் நிச்சயமாக படிக்கற்கள் தான் சார். ஏனென்றால் நாம் செய்வது சரியா, நாம் செல்லும் பாதை சரியானதா, நம் தொழிலிலும் சரி வாழ்க்கை பயணத்திலும் சரி வெற்றியை நோக்கி போகிறோமா என்பதையெல்லாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு விமர்சனங்கள் அவசியம் தேவை. நம்முடைய குறைகளை நம்மிடமே ஒரு சுட்டி காட்டும்போது நம்மை நாமே சரி செய்து கொள்ள மிகவும் உதவியாக இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படின்னு டிஆர் பட்னம் ரமேஷ் சொல்லியிருக்கார். அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முத்தீன், மதிப்பீடுகள் நம்முடைய குணத்தாலும் எண்ணத்தாலும் நம்முடைய செயல்பாடுகளை பொறுத்தே அமையும். நம் செயல்கள் நேர்மறையாக இருக்குமானால் நம் மீது உள்ள மற்றவர்களின் மதிப்பீடுகள் நமக்கு படிக்கற்களாக அமையும். மற்றவர்கள் நம்மை பற்றி நிறைவாக மட்டுமே சொல்ல வேண்டும் என்று நினைப்பதை தவிர்த்து நம்மை பற்றி பிறர் கூறும் குறைகளையும் ஆராய்ந்து அவற்றை மாற்றிக்கொள்ளும்போது அப்படிப்பட்ட மதிப்பீடு நமக்கு தடைக்கற்கள் அல்ல, அவை நம்மை உயர்த்தும் படிக்கற்களே. நல்லதொரு தலைப்பு அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி, மதிப்பீடுகளை நமது வாழ்க்கையில் இரண்டு வகைகளாக பார்க்கலாம். நம்மை நாமே எடை போட்டு பார்த்துக்கொள்ளும் சுய மதிப்பீடு, இன்னொன்று மற்றவர்கள் மீது நம் வைத்திருக்கும் விமர்சன கருத்துக்களுக்கான மதிப்பீடு. இந்த மதிப்பீடுகள் தடைக்கற்களாவதும் படிக்கல்லாவதும் நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. நம்முடைய சின்ன சின்ன தவறுகளையும் பெருசாக நினைத்து நம்மால் எதையுமே செய்ய முடியாது என்று ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே இது சரியாக வராது, தவறாக முடியும் என்று நமக்கு நாமே சுய விமர்சனம் செய்யும் போது வரும் பயம் தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துவிடும். நமது வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய தடைக்கற்களாக இருக்கும். அதே போல்தான் மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கும் எதிர்மறையான விமர்சன கருத்துக்களும். இந்த மாதிரியான கருத்துக்களை நம்மை வீழ்த்தும் தோல்விகளாக பார்க்காமல் நம்மை உயர்த்தும் வெற்றிக்கான பாடங்களாக பார்த்தால் படிக்கல்லாக மாறும். ஏனியில் ஏறும்போது ஒவ்வொரு படியையும் பயன்படுத்தி தானே உயரத்தை அடைகிறோம். அதுபோல ஒவ்வொரு மதிப்பீடுகளையும் நாம் படிக்கற்களாக நினைத்து கடப்போம். நாம் சந்திக்கும் ஒவ்வொரு விமர்சன கருத்துக்களையும் சரியான கோணத்தில் பார்க்கும்பொழுது வாழ்க்கை அழகாகும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா செயல்களும்

0: தோல்வியை தோல்வியாக பார்த்தால் தடைக்கல்லாகத்தான் தெரியும். மதிப்பீடுகள் நம்மை சரி செய்யும் கருவியாக பார்க்கணுமே தவிர நம்மை முடக்கும் தீர்ப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. அடுத்து திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கன், ஒருத்தரை மதிப்பீடு செய்வதை எடுத்தவுடன் செய்வது அத்தனை ஓப்பானது அல்ல. அவரை பற்றிய சில விடயங்களை ஆராய்ந்து உணர்ந்து செய்ய வேண்டும். ஒரு சிலரின் மதிப்பீடு ஒருவரின் வாழ்க்கை பாதையை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. ஏளனத்தோடு செய்யாமல் மனதார செய்ய வேண்டும். தடைக்கற்களை தகர்த்தெறியும் வேகத்தை தர வேண்டும். அதுதான் சிறப்பானதுன்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் ராமன், விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். நமக்காக நாம் அவரவர் செய்யும் செயல்களே அவர்களை அடையாளம் காட்டும், மதிப்பீடு செய்யும். தவறுகளை திருத்திக் கொண்டு செயல்பட வேண்டும். தனது குறையை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற்றால் மனம் ஒரு தூய நிலையை அடையும். வெற்றி, பேரின்பம், அமைதி கிட்டும். நம்மை நாமே செதுக்குவோம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நாகூர் அலோன் சிராஜ், மதிப்பீடுகள் தடை கற்களா படி கற்களா? நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்தில் உறவுகளுடன் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும். நாம் செய்யும் நல்ல செயல்கள், தீய செயல்கள், இதை சமுதாயம் பார்த்து ஒரு தீர்ப்பை வழங்கும். நல்லது செய்தால் நல்லவர் என்றும், கெட்டது செய்தால் தீயவர் என்றும் முடிவு செய்து விடுவார்கள். அதனால் நம் சமுதாயத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நம் மதிப்பு உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் நற்காரியங்களை செய்து நன்மை புரிந்து எல்லோர் இதயத்திலும் இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் மீனாட்சி, கல்வி மற்றும் செயல்பாடுகளில் மதிப்பீடு ஒரு படிக்கல் மட்டுமே, தடைக்கல் அல்ல. மதிப்பீடு என்பது ஒருவர் தனது திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் குறைகளை திருத்திக் கொள்ளவும் உதவும் ஒரு கருவியாகும். மதிப்பீடு ஏன் படிக்கல்? திறன் மேம்பாடு, நாம் எங்கிருக்கிறோம், எதில் சிறந்து விளங்குகிறோம் என்பதை அறிய உதவுகிறது. குறைபாடுகளை திருத்துதல், தவறுகளை சுட்டிக்காட்டி அடுத்த முறை அவற்றை சரி செய்ய வழிகாட்டுகிறது. ஊக்கம், சிறந்த முடிவுகள், மேலும் சாதிக்க உத்வேகத்தை தருகின்றன. எதிர்மறையான கருத்துக்களுக்கு பயப்படாமல், மதிப்பெண்களை மட்டுமே இலக்காக கொள்ளாமல், மதிப்பீட்டை ஒரு கற்றல் வாய்ப்பாக பயன்படுத்தினால் அது வெற்றிக்கான படிக்கலாக மாறும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழனுக்கு அன்பான காலை வணக்கம். நம்ம யாருன்னு முதல்ல நம்மளை தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம் அப்படின்னு நினைப்பிருக்கிறார். நெய்விளக்கு MS துயமணி அவங்க, ஒரு வியாபாரம் செய்தாலும் சரி, ஒரு தொழில் நிறுவனம் வைத்திருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் ஒரு மதிப்பீடு உண்டு. இந்த பொருள் நன்றாக இருக்கும் என்ற மதிப்பீடு உண்டு. அதனால் படிக்கற்களே என்பது தான் சிறப்பு அப்படின்னு இதுவரை பின்னூட்டங்களை இட்டிருக்கிறார்கள் நேயர்கள்.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நூறு புள்ளி மூன்று மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கி கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா, இந்த பொருண்மையில் நேயர்களோடு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் மாமூர் இக்பால்.
0: பேசுங்க இக்பால்.
5: மதிப்பீடு பத்தி கேட்டுறீங்க. மதிப்பீடை பொறுத்தவரைக்கும் அது இப்ப கல்வித்துறை எடுத்துக்கலாம். இப்ப தற்சமயம் உள்ள நடைமுறை உள்ளது. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு ஒரு வருஷமா தேர்ச்சி வீதம் வந்து ஆண் குழந்தைகள்.
0: சரி, நாம அந்த மதிப்பீடு, அந்த மதிப்பீடுக்கு நாம போகல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒருவர் மீதான மதிப்பீடு என்பது உளவியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதாவது ஒருவரை பற்றி நீங்கள் குறைகள் சொல்கிறீர்களா அல்லது நெறி சொல்கிறீர்களா, அப்படிதான் நம்ம பாக்குறோம்.
5: குறை சொன்னா நடக்கிறது நடப்ப பொறுத்துதான் நம்ம குறையா நிறையான்னு தெரியும். அவங்க தான் அவங்கள பத்தி தெரியும் நம்ம. அதனால நம்ம வந்து அவங்க தப்பு செஞ்சா அவங்களுக்கு திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அவங்க நம்ம சொன்னது கேட்கலன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட்டுற வேண்டியதுதான்.
0: ஆக சுட்டி காட்டுவது நம்முடைய கடமை இல்லையா?
5: நம்மளுக்கு கடமை தான், நேர் வழியில இருக்கிறது நம்மளுடைய கடமை. அதனால நம்ம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அவங்களை நேர்வழிப்படுத்துறது நம்மளுடைய கடமை.
0: சரி,
5: அதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான்.
0: சரி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்ங்க. சொல்லுங்க.
6: திண்டுக்கல் மாவட்டம் காவலாத்து வந்து கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க கணேசன்.
6: சொந்த கதையை ஒரு சொல்றேங்க. அதாவதுங்க, ஒரு பாதில ஒரு கல்லு கிடந்துச்சு, எடுத்து கையில வச்சு பாத்துக்கிட்டே அழகா இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்து ஒரு கேட்டாரு, அப்ப எனக்கு கொஞ்சம் சின்ன வயசு, இன்னொருத்தர் வந்து கேட்டாரு, அது என்னப்பா அப்படின்னாரு. அது ஒரு கல்லு கடைஞ்சியானது கையில வச்சுக்க அப்படின்னாரு. அவரு பாத்துட்டு கொண்டா சாமி ரொம்ப வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போனேன். பெரிய கோடீஸ்வரே நான் இன்னைக்கு ஆடு வச்சுக்கிறேன். அது ஒரு வைரக்கற்கள்.

0: மதிப்பு எனக்கு தெரியல அன்னைக்கு. நம்மளோட மதிப்போட நம்மளே செய்ய மதிப்போட அந்த அழகு தெரியாம நம்ம வந்து மதிப்போட அளவு தெரியாமதே நம்ம வந்து பத்திரத்தை தோத்து போயிடும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்திருக்கீங்க, பேசலாம் நீங்க. வணக்கம்,
2: நாகராஜன்.
1: பேசுங்க நாகராஜன்.
2: மதிப்பீடு இதெல்லாம் வந்து நம்ம செய்ய வேண்டியதா சார்?
1: செய்யவே கூடாதா?
2: செய்ய வேண்டியதுன்னா சார், அவங்கள வந்து அந்த மதிப்பீடு செய்யற அளவுக்கு கொண்டு போயிட வேண்டியதான். நம்ம மாத்திர வேண்டியதுதான் இல்ல, நம்ம மாறிக்க வேண்டியதுதான்
1: இல்ல. ஒருவர் மீதான நாம் வைக்கக்கூடிய நிறை குறை விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அது அவர் மீது நாம் வைத்திருக்கிற மதிப்பீடு தானே. ஆக நம்ம எந்த மாதிரி மதிப்பீடை வைக்கிறோம் அப்படிங்கறதான் நம்ம கேட்டிருக்கிற கேள்வி.
2: அதான் சார், அதை வந்து நம்ம அவங்க வந்து குறைச்சி மதிப்பிடாம அவங்க செய்யறவரை நீங்க இப்படி செய்யுங்க அப்படி மாத்துறீங்க, நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட

0: நிறை குறை விமர்சனங்கள் இருக்கு இல்லையா, அது அவர் மீது நாம் வைத்திருக்கிற மதிப்பீடு தானே. ஆக நம்ம எந்த மாதிரி மதிப்பீடை வைக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம கேட்டிருக்கிற கேள்வி.
1: அதான் சார், அதை வந்து நம்ம அவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடாம அவங்க செய்யறவரே நீங்க இப்படி செய்யுங்க அப்படி மாத்துவீங்க நீங்க இதெல்லாம் செஞ்சீங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட மதிப்பீடு அதிகப்படுத்திட வேண்டியதுதானே.
0: சரிங்க,
1: நன்றி சார்,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினை அடுத்து சிறப்பு நேரலை நிகழ்ச்சியாக உலாவரவிருக்கிறது. நலமே சூழ்க. இன்றைய சிறப்பு மருத்துவ தொடரில் ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தர காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் காத்திருக்கிறார் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நம் செவிகளில் சந்தித்துக் கொண்டிருக்கிறது சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மதிப்பீடுகள் தடை கற்களா படிக்கற்களா, இந்த பொருண்மையில் நேயர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்,
4: வணக்கம்
0: குணசேகரன் ஐயா, உங்களுடைய இணைப்பு ரொம்ப குறைவா இருக்கு.
4: இவர் அரசவையில வந்து கர்ணனை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பேரோட்டி அண்டர்மாயிட்டு மதிப்பீடு பண்ண போடுறாங்க. ஆனா அவர் அந்த மதிப்பீடு எப்படி எடுத்துக்கிறாரு, படிக்கட்டை எடுத்துக்கிட்டு அங்கிருந்த நாட்டு அரசனாகி போர்ல தன்னுடைய இறுதி நலத்தை காமிக்கிறாரு. நிகரான வீரன் இல்லைங்கிற ஒரு காலகட்டத்துல அர்ஜுனனை விட மேலான ஒரு தகுதி தனக்கு இருக்குங்கிற ஒரு தெளிவித்த பெருமை. அந்த மதிப்பீடு வந்து அவர் படிக்கட்டை எடுத்துக்கிட்டதுனாலதான் செய்ய
0: முடிஞ்சது. வாழ்த்துக்கு நன்றி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. அதே கர்ணன் பாண்டவர்கள் மீது வைத்திருந்த மதிப்பீடு என்பது கொஞ்சம் எதிர்மறையாக இருந்ததினால்தான் அவருக்கான அந்த காழ்ப்புணர்ச்சியை தாண்டியும் வீரனாக இருந்தும் கூட அவருடைய மரணம் கேள்விக்குரியதாக ஆனது இல்லையா. சரி, ஒரு நல்ல எடுத்துக்காட்டை சொல்லியிருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அடுத்து வருகிற நேயர் இணைப்பில் வந்திருக்கீங்க.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். ஆமா சுமதி, ஏன் உங்க பேரை சொல்றதுக்கு இவ்வளவு தாமதம்?
5: இல்ல விட்டு விட்டு வருது சார்.
0: உங்களுக்கு விட்டு கிடைக்குதோ, சரி, இங்க தெளிவா இருக்கு, நீங்க பேசலாம்.
5: அதாவது மதிப்பீடுகள் வந்து சார், தாங்க முடியாத சுமையின்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அது சுமக்கும் மனதிற்கு வந்து பக்கம் வந்துட்டா சார், பாதையும் பாறையும் ஒரு
0: பஞ்சுதான்,
5: கடைக்கற்கள் கிடையாது.
0: ஓ,
5: படிக்கற்கள் தான்.
0: சரிங்க,
5: நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தா நம் பார்வை சரியா இருக்கும். எதையுமே குறைத்து மதிப்பிடக் கூடாது நம்ம. அது பாதைகள் கடினமாக இருக்கலாம்,
0: சரி,
5: ஆனா நம்முடைய பயணம் வந்து சரியான பாதையில தான் நாம செல்றோம். குறைகளுக்கு வேலை கிடையாது.
0: சரி, நமக்கு குறை இல்ல, நம்ம சரியான பாதையில போறோம். ஆனா நாம் மற்றவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த மதிப்பீடு எப்படி இருக்கிறது?
5: அது நல்ல மதிப்பீடு தான், நம்ம மதிப்பிட்டு பார்க்கணும். அவங்க செயல்பாடுகள் தான் சார் அது.
0: ஒருவருடைய செயல்பாடை பொறுத்து அது தடையா அல்லது படிக்கலான்னு நம்ம முடிவு பண்ண முடியுமா?
5: அவங்கள செயல்பாடுகளை வைத்து தான் நம்ம மதிப்பிடுறது. அதாவது நம்ம வாழ்க்கையில நம் வாழ்க்கை வந்து நம்ம கையில தானே உள்ளது.
0: சரிங்க,
5: நம்முடைய பேச்சுகள் வந்து எவ்வளவு குறைவா பேசுறோமோ அவ்வளவு நமக்கு மதிப்பு இருக்கும். அதாவது உயர்ந்த எண்ணம், உயர்வான செயல்கள், உள்ளம் நிறைந்த உதவிகள்,
0: சரி,
5: எப்போதும் உயர்ந்த இடத்துல தான் சார் வைக்கும்.
0: சரிங்கம்மா,
5: நல்ல மதிப்புகளுக்கு நல்ல படிகள் தான். நன்றிங்க சார்,
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிம்மா இணைப்பில் வந்தமைக்கு. நேர்களே, நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியினை அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளை பண்பலையில் தொகுத்து வழங்க காரைக்கால் பண்பலை ஒளிபரப்பு கூடத்தில் நமக்காக காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சகோதரி அகல்யா. சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் இணைகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
6: அன்பு சகோதரருக்கு வணக்கம்.

0: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் NS குழஞ்சிநாதன்.
0: குழஞ்சிநாதன் ஐயா சொல்லுங்க.
1: பெரிய மனுஷனும் சரி, பெரிய மனுஷனா இருந்தாலும்
0: சரிதான்,
1: நம்ம நடந்தக்கூடிய நடப்புலதான் வந்து மதிப்பு என்பது கூடும்.
0: சரிங்க.
1: அந்த மதிப்பு கூடும்போது என்ன செய்யணும்னா, நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்ப நம்மள அந்த இடத்துல 10 பேர் போட்டுவாங்க.
0: சரி.
1: ஒரு இடத்துக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன், 10 பேர் உட்காந்து பேசுறாங்க, அப்புறம் என்ன சந்திக்கலாமான்னாங்க.
0: சரி.
1: அப்ப அதுல இருந்து என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, குழந்தைனாலும் கிளம்பலாம் நேராச்சுன்னு
0: சொல்லாம சொல்றாங்களா?
1: ஆமா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்துடணும்
0: வெளியே. அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும்.
1: ஆமாங்க. வாய்ப்பு நன்றிங்க.
0: மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திப்பதற்கு முன் நமக்கு பின்னூட்டம் வந்திருக்கிறது. மதிப்பீடுகள் தடைக்கற்கள் அல்ல, படிக்கற்கள் தான் அப்படின்னு கீழ குடியிருப்பு சிங்காரவேல் அனுப்பியிருக்கிறார். அடுத்தது மேமாத்தூர் அமுதா சேகர் என்ன அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதிப்பீடுகள் தடைக்கற்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, படிக்கட்டுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் இந்த இனிய நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம்.
2: நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சோதருக்கு பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாரப்பாளையிலிருந்து ஸ்ரீரங்கசாமி.
0: ரங்கசாமி சொல்லுங்க. சொல்லுங்க.
2: மதிப்பீடு என்பது தடைக்கற்களா படிக்கட்டுகள் கேக்குறீங்க? படிக்கட்டுகள் தாங்க.
0: படிக்கட்டுகள் தானா?
2: ஒரு ஒரு மதிப்பு உங்க மேல நல்ல நன்மதி வச்சுக்கிறோம். அதாங்க, மதிப்பீடுகள் வந்து ஒரே வார்த்தை சொன்ன மாதிரி, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரிங்க. மதிப்பீடு வந்து படிக்கட்டுகள் தானுங்க.
0: என்னால
2: சொல்ல எனக்கு எண்ணம் தோன்றவில்லை.
0: முடிச்சிட்டீங்க. ஒத்த வார்த்தை இல்லை, அவ்வளவுதான். சரி. மிக்க மகிழ்ச்சி. இது போன்ற நேர்மையான சிந்தனை தான் நம்மை வந்து சரியான இடத்திற்கு கொண்டு செல்லும். அதாவது தடைக்கற்களாக இல்லாமல் அது படிக்கற்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் மதிப்பீடுகள் தடைக்கற்களா படிக்கற்களா அப்படிங்கிற ஒரு வினாவை விடுத்திருந்தால் நம்முடைய நேயர்கள் ரொம்ப ஆழமான அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். மதிப்பீடுகள் என்பது ஒவ்வொரு சூழலிலும் மிக முக்கியம். மதிப்பீடுகள் இல்லை என்றால் வாழ்க்கையினுடைய அந்த இயல்பு தன்மை என்பது சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மை பற்றிய மதிப்பீடுகளாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் பற்றிய மதிப்பீடுகளாக இருக்கலாம். இருக்கிற அந்த மதிப்பீடுகளை வைத்து நாம் என்ன செய்யலாம் என்றால், குறைகள் மற்றவர்கள் மீது இருந்தால் சுட்டி காட்டுவதும், நம்மீது குறைகள் இருக்கிற பொழுது அதை சரி செய்து கொள்வதும் இந்த மதிப்பீடுகளை ஒரு சமமான நிலையில் வைத்திருக்க உதவும். ஆக குறைகளை ஆய்வு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது அடுத்தவர் குறையை ஆய்வு செய்வதை விட நம் குறையை நாம் ஆய்வு செய்து மற்றவர் குறையை சுட்டி காட்டி அவரை சரியான திசையில், சரியான வழியில், சரியான பாதையில், சரியான சமூக சூழலில் நடக்க வைப்பது என்பது நமக்கான கடமை என்பதை உணர வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது மதிப்பீடுகள் என்கிற நிறை குறை விமர்சனங்கள் ஒவ்வொரு மீதும் இருக்கும். அந்த குறையை நிறையாக மாற்றி, நிறைக்குள் குறை இருந்தால் அந்த குறையை நிவர்த்தி செய்து அதையும் நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுவே படிக்கட்டுகளாக மாறும் என்கிற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியினை இல்லத்திலிருந்து செவிமடுத்த நேயர்களுக்கும், காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் பின்னூட்டங்களை இட்ட நேயர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் MK அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை தொழில்கள். பகலில் இயற்கை ஒளி இருக்கையில் செயற்கை ஒளி ஏன்? அக்கேடரிடன் கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தருகிறார் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை. வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி அகல்யா பிரபாகரன். இன்னைக்கு நம்முடைய நலமே சூழ்க நிகழ்ச்சியில நம்ம அன்றாடம் சந்திக்கிற உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அல்லது நோய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தெளிவான விளக்கம் தர நம்ம பண்பலைக்கு வந்திருக்காங்க திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். இயற்கையோடு இணைந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை எப்படி வாழ்றது, குறிப்பாக சர்க்கரை நோய் மற்றும் தூக்கமின்மை, இது போல பல பிரச்சனைகள் நம்மக்கிட்ட ரொம்ப அதிக தொல்லை கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேதம் தொடர்பாக எப்படியெல்லாம் சிகிச்சை அளிக்கலாம் அப்படின்னு நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. நேர்களே, உங்களுக்கும் இந்த ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் உடனே அழையுங்கள் 0436 இந்த முன்னணிப்பு எண்ணோட 2311231 அல்லது 2994 80 அல்லது 2995 80 இந்த தொலைபேசி எண்ணிலோ

0: அல்லது 9566-427231 இந்த அலைபேசி எண்ணிலோ அழைக்கலாம். நிக்காம ஓடிக்கிட்டே இருக்க இந்த அவசர காலகட்டத்தில் மக்கள் வந்து பழையபடி இப்போ எப்படி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த அலோபதிக் மெடிசன் அப்படி நம்ம போனாலுமே இந்த இயற்கையோடையே சேர்ந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் தாங்க சொல்லணும். பாரம்பரிய உணவுகள் எடுத்துக்கிட்டா போதுமா, அதை சரிவர எடுத்துக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குள்ள இருக்கதாங்க செய்யுது. அந்த மாதிரியான உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகங்களுக்கு நம்ம கூட பேசி முழுசா உங்களுக்கு விளக்கம் தர வந்திருக்காங்க டாக்டர் வெங்கடேசன் அவர்கள். வணக்கம் சார்.
1: வணக்கம்
0: சார். இப்போ இந்த உலகத்துல நாம ரொம்ப அவசர அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கோம், நிக்கிறதுக்கு நேரம் இல்ல, சரியான உணவுகள் எடுத்துக்கிறதுக்கும் நம்ம கிட்ட நேரம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்ப இருக்க ஜெனரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமே வர காலகட்டத்துல நம்ம சாப்பாட்டு விஷயத்துல ஆரோக்கியத்தையும் நம்மளோட வர தலைமுறைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் எல்லாருக்குமே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது சில நியூ பேரண்டிங் அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, புதிதாக பெற்றோர் ஆகும், அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்குமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது கொஞ்சம் லாங் டைம் எடுக்குமே, ஆயுர்வேதம் நாம் எடுக்க ஆரம்பித்தோம்னா அது வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு, அது நம்பிக்கையா அல்லது அவங்களோட புரிதலின்மையா அப்படின்னு தெரியல, இப்படி ஒரு நம்பிக்கை பரவலாகவே இருந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை சார்?
1: இப்போ இதில் நீங்கள் ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த காலத்தில் எடுக்கக்கூடிய உணவுகள் சரியா, ஃபஸ்ட்டு அதை பார்த்துருச்சியும் ஆயுர்வேதத்தில் இப்போ நீங்கள் பண்டைய காலத்தொட்டு ஒரு ஒரு பொருளுக்குமான தன்மை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஒரு உணவுக்கும் ஒரு ஒரு தன்மை, குரு லகு அந்த மாதிரி 20 விதமான இது சொல்லியிருக்கிறது செய்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம உடலில் அந்த அந்த பொருள் வந்து என்ன வேலை பண்ணுதுன்றது இது பண்ணுற செய்கிறோம். ஸோ இப்போ மாடர்ன் நியூட்ரிஷனில் கலோரிக் வேல்யூன்னு சொல்கிறாங்க சரியா. இப்போ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு இப்போ 2000 கலோரி அந்த மாதிரி தேவைன்றது சொல்கிற செய்கிறாங்க. ஸோ அதை அதை வச்சு நியூட்ரிஷன் வச்சு அவங்க என்ன உணவு சாப்பிட்ணுன்றதை வந்து இது பண்ணுற செய்கிறோம். ஆனால் ஆயுர்வேதம் பார்க்க சொல்கிறது என்னென்னா, என்ன உணவு நம்ம சாப்பிட்றோன்றது ஒரு விதத்தில் முக்கியம்தான் இருந்தாலும் கூட அதை விட ரொம்ப முக்கியமானது அந்த உணவு நம்ம உடம்புல எப்படி போய் வேலை பண்ணுது சரியா. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதத்தில் வயிறுன்றத நெருப்புன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நல்லா எரிஞ்சிட்டு இருக்க காட்டு தீ இருக்கு சரியா, பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதில் போய் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த அந்த நெருப்பு அணைக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஸோ அப்போ அங்கே வந்து அதுக்கேற்ற ஃபியூவல் தேவை. ஸோ அதே இது சின்னதாக ஒரு பேப்பர் எரியுது, அது நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அணைச்சிறது செய்ய முடியும். ஸோ நம்மளோட பசி தீயை பொறுத்து தான் நம்மளோட உணவுகள் இருக்கிறது செய்யணும். ஸோ ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எந்த உணவு வேணாலும் எடுத்துக்கிறது செய்யலாம். அதில் அளவு தான் ரொம்ப முக்கியம். அவங்கவுங்களுக்கான பசி தீயை பொறுத்து, அவங்களோட நீட், அவங்களோட ஆக்டிவிட்டியை பொறுத்து அவங்களோட உணவு எடுத்துக்கிறது செய்யணும். ரெண்டாவதாக கேட்ட கேள்வி வந்து ஆயுர்வேதம்னா ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகுமான்றது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு இது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது செய்து. ஸோ ஆயுர்வேதம்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ ஆயுர்வேதம்ன்றது வந்து என்ன வியாதியின் தன்மையோ அதுக்கேற்ற மாதிரி வேலை பண்ணுறச்சு. இப்போ ஒரு ஒரு ஜுரம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு அக்யூட் இன்ஃபெக்ஷன், அதை வந்து மாடர்ன் மெடிசனை காட்டிலும் வேகமாக ஆயுர்வேதத்தில் தீர்க்கிறது செய்ய முடியும். பட் இதே ஒரு லாங் டைம் டிசீசஸ், இப்போ ஒரு MND இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஒரு நியூரோ டிசார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் நவீன மருத்துவத்தால் சரியே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து ஆயுர்வேதம் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் வேலை பண்ணுறது செய்யும். ஸோ அந்த நியூரோ ரீஜெனரேட்டிவ் அளவுக்கு வேலை பண்ணுறதுனால.
0: இப்போ என்னோட அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே அலோபதிக் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேற ஏதோ ஒரு நோய் சார்ந்த பிரச்சனைக்காக அலோபதிக் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதே சேம் டைமில் இந்த ஆயுர்வேதிக் மெடிசன் வேற ஒரு காரணத்துக்காக எடுக்கலாமா சார்?
1: கட்டாயம் எடுக்கலாம். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி சாப்பிட்றதுனால ஏதோ ஆயிடுமான்ற மாதிரி ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கிறச்சு இது. ஸோ இப்போ இது சாப்பிட்டு அரை நிறைய சாப்பிடணுமா, இல்லை வந்து சேர்த்து சாப்பிட்லாமா, இல்லை நான் பிபி டயபிட்டிஸ் மெடிசன்ஸ் கூட ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எடுக்கலாமான்றது கட்டாயமாக அது நீங்கள் உங்கள் மாடர்ன் மெடிசன்ஸ் கூட ஆயுர்வேதா மெடிசன்ஸ் சேர்த்து எடுக்கலாம். இதனால் எந்த பக்க விளைவுகளும் வர்றது செய்யாது.
0: நிச்சயமா சார். இப்போ நம்ம காலர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: புத்தாளம் தாலுகா காமர்ஸ் தம்பூர் டெய்லர் முத்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வணக்கம் சார்,
0: சொல்லுங்க சார், லைன்ல தான் இருக்காங்க.

0: வணக்கம் வணக்கம்.
1: அது எனக்கு ஒரு ஒரு 15 வருஷம் சுகர் இருக்குங்க சார். எனக்கு
0: ஓகே.
1: அது வந்து சார் இப்ப மூட்டு மூட்டு வலிக்குது சார். கை மூட்டு கால் மூட்டு இப்படி மணிக்கட்டு வலிக்குது சார் அப்படியே. ஆனா எவ்வளவோ ஆயில்மெண்ட் போட்டு பார்த்துட்டான், மாத்திரை நின்று பார்த்துட்டா நிக்க மாட்டாங்க சார்.
0: ஓகே
2: ஓகே. உங்களுடைய சந்தேகங்களுக்கு டாக்டர் விளக்கம் தருவாங்க, நீங்க ரேடியோல கேட்டுக்கோங்க.
0: ஸோ இப்போ இந்த நேயர் பொறுத்த வரைக்கும் 15 வருஷமாக சுகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுகரை வந்து நல்ல விதமாக கண்ட்ரோல் பண்ணுற செய்யணும். ஸோ ஃபாஸ்டிங்கில் கட்டாயம் 140 கீழே இருக்கிற செய்யணும். சாப்பிட்ட பிறகு 180க்குள்ளே இருக்கிற செய்யணும். சுகர் இருக்கிறவங்க கட்டாயம் இந்த லெவலுக்குள்ளே வச்சுருந்தா அவங்களுக்கு நாள்பட்ட பாதிப்புகள், இப்போ மூட்டு வலியோ நரம்புகளில் ஏற்படுற பாதிப்போ இல்லை கண்களில் ஏற்படுற பாதிப்போ இல்லை சிறுநீரகத்தில் சர்க்கரை நோயினால் வரக்கூடிய பாதிப்போ வரதை தவிர்க்கிற செய்யலாம். ஸோ இப்போ இவங்களுக்கு கை வலி மணிக்கட்டு வலி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சர்க்கரை வியாதினாலையும் இருக்கலாம், இல்லை வேலை சில காரணங்களாலையுமே இருக்கிற செய்யலாம். ஸோ அது என்னன்றதை வந்து ஒரு முறை பரிசோதித்து பார்த்து அதற்கான தக்க சிகிச்சை வழங்குறது செய்யணும்.
2: ஓகேங்க சார். இப்போ என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக இவங்க சொல்லாங்க இல்லையா கை கால் வலி இருக்குது அப்படின்னு. இப்போ நாம் ஹெவியாக வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது கை கால் வலி வர்றது ஓகே, ஒரு தைலம் போட்டு நம்ம சரி பண்ணிப்போம். ஒரு சில பேருக்கு உடல் ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் பலகீனமானதுனால கை கால் வலி அப்படிலாம் இருக்குல்ல சார். அப்படி இருக்கும்போது அதுக்கு ஆயுர்வேதத்தில் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டால் அதெல்லாம் சரி பண்ணலாம் சார்?
0: இப்போது இது வந்து ஒரு ஜென்ரல் வீக்னஸ் அந்த மாதிரி சொல்கிற செய்யலாம். இப்போ 180 பேருக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, இல்லை மூட்டி வலி கட்டாயம் வந்துடுச்சுது. ஸோ அது இப்போ இருக்கக்கூடிய உணவு முறையும் அதுக்கு ஒரு காரணம். ரெண்டாவது மிக முக்கிய காரணம் வந்து நமக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆக்டிவிட்டி இப்போ இல்லை. முன்னாடி வந்து உடல் செயல்திறன் வந்து அதிகமாக இருந்துச்சு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வயலில் வேலை பண்ணவங்க வெறும் ஒரு பழையதை சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான வலிகள் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே நியூட்ரிஷியஸாக சாப்பிட்ற செய்கிறோம், நல்ல எல்லாமே செக் பண்ணி நல்ல உணவுகள் எடுத்துக்கிற செய்கிறோம். ஸோ அப்போ அவங்கள விட நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற செய்யணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு இப்ப வியாதிகளும் அதிகமா இருக்கிற செய்து முன்னாடி அளவுக்கு ஸ்டெமினா அந்த எண்டூரன்ஸ் வந்து ரொம்ப இல்லை. இப்ப அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கம்பேர் பண்றப்போ அது ரொம்ப கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கிற செய்து. சோ அது நம்மளோட மெட்டபாலிசம் தான் மெயின் ரீசன். சோ இப்ப நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பாடி ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி அந்த நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராப்பரா போய் யூஸ் பண்ற செய்யணும். சோ அந்த மாதிரி அப்சர்ப்ஷன் இல்லாததான் மோஸ்ட் ஆஃப் தி டிசீஸ்க்கு காரணம். சோ இப்ப நீங்க மாடர்ன் மெடிசன்ல மெட்டபாலிசம் சொல்றாங்க. சில பேர் இப்ப 10 இட்லி சாப்பிட்டாலும் ஒல்லியாவே இருப்பாங்க, சில பேர் 2 இட்லி சாப்பிட்டு குண்டாயிர செய்வாங்க. நான் ஒண்ணுமே சாப்பிடல டாக்டர், ஆனா நான் குண்டாய் கட்டாயம் டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் பண்ணா மட்டும்தான் ஹெல்த்தியா இருக்கிறது செய்ய முடியும்.
2: நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாலே அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடலும் ஆரோக்கியமா ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு ரொம்ப எளிமையாவே சொல்லிட்டீங்க. ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசலாம் சார்.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இன்னைக்கு நம்ம கூட பண்பலையில பேசிட்டு இருக்காங்க, ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னா நம்ம மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள் தான். தொடர்ந்து டாக்டர் கிட்ட பேசலாம். நிறைய காலர்ஸ் அந்த லைன்ல வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க

0: சந்தேகங்களை நாம தொடர்ந்து கேட்டுடலாம் சார். வணக்கம்.
1: வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன். டாக்டர் ஐயாவுக்கும் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார்.
1: எனக்கு வந்து வயசு 60 வயசாவதையா, எனக்கு ஆஞ்சோகிராம் பண்ணிருக்கு, உடம்பு சுகரும் இருக்கு, ஆனா உடம்புல தெம்பு இல்லாம இருக்கு. சாதாரண நடக்கும் போதே தள்ளாடுற மாதிரி இருக்கு. நான் சாதாரண சைவம் தான், நான் அசைவம் சாப்பிடறது இல்ல. அதனால இப்ப எனக்கு உடம்பு கொஞ்சம் தெம்பாகிறதுக்கு என்ன செய்யலாம் அதை சொல்லுங்க ஐயா. நான் மாத்திரை மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
2: ஓகே. ஸோ இந்த நேர் பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க ஆல்ரெடி ஆஞ்சியோ பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க நடந்தால் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் வந்து அவங்க ஹார்ட்டோட எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறச்செல்லாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஆயுர்வேதில் அர்ஜுனான்னு சொல்லுவாள் மருதம்பட்டை. ஸோ மருதம்பட்டையை வந்து ஒரு ஸ்பூன் வெந்நீரில் எடுத்தாங்க அப்படின்னா தொடர்ந்து எடுக்கிறப்ப அவங்களுக்கு இருதய பலப்படுறதும் செய்யும். ஸோ அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் கொஞ்சம் பெட்டராக செய்யும். ஸோ இப்போ அவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப அந்த டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிற செய்வாங்க.
0: நிச்சயமா சார். அப்ப எளிய முறையில இது எல்லாருமே பயன்படுத்தலாமா இல்ல இருதய நோய் இருக்கவங்க தான் பயன்படுத்தலாமா சார்?
2: இருதய வீக்கா இருக்கிறவங்க பயன்படுத்தினா இது பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கற செய்யும்.
0: ஓகேங்க சார். இப்ப அடுத்த காலர் யாருன்னு கேட்டறலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: உங்களுக்கும் டாக்டருக்கும் முற்பகல் வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம். வணக்கம்
3: டாக்டர். எனக்கு வயது 65.
2: ஓகே.
3: பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இப்ப என்ன ஆச்சுன்னா, சமீபமா கடந்த ஒரு 1.5 மாத காலமாக என்னன்னா, அந்த இடுப்புல உள்ள எலும்பு தேஞ்சு போச்சு. அந்த எலும்பு இடுப்பு எலும்பு தேஞ்சதுனால அந்த எலும்பு போய் அந்த நரம்புல அழுத்துது. நரம்புல அழுத்துறதுனால ரெண்டு காதம் பாதமும் கடுகுடும் கடுக்குது. ஆனா எனக்கு சுகர் இல்ல. சுகர் இல்ல, பிரஷர் இல்ல. இதுக்கு வந்து நான் வந்து அலோபதியில மாத்திரை எடுத்து அந்த எலும்பு டாக்டர் போய் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். இருந்தாலும் அதான் சொன்ன அவர் காரணம், இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப ஆயுர்வேதில வந்தோம்னு அதுக்கான ஆயின்மெண்ட் எதுவும் இருக்குங்களா? ஆயின்மெண்ட் இல்ல ஆயில் ஏதாவது இருக்குங்களா? அதை கொஞ்சம் சொல்லுங்க சார். அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா சார், சரியான தூக்கமின்மை, இது காரணத்தினால சரியான தூக்கம் இல்லை.
2: இடுப்புல இருக்கக்கூடிய ஜெவ்வு தான் பிதுங்கி நிரம்ப அழுத்துது எலும்புன்னு சொன்னாங்க. இடுப்புல இருக்கக்கூடிய ஜெவ்வு விலகல் காரணம் இது, சியாட்டிக்கான்னு சொல்லுவோம். ரெண்டு கால் நரம்பையும் அழுத்துருச்சு. சோ இடுப்புல இருந்து கால் வரைக்குமே வலி இருக்கிறச்சையும். சோ வயசு 65, சுகர் இல்லைன்றதுனால இப்ப இடுப்புல இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் மாறணும். சோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை பார்த்து, அருகில் இருக்கிற மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை பெறுறது பெட்டர். சோ இதுல ஆயுர்வேதத்துல சில எண்ணெய் போட்டு மசாஜ் பண்றது, அபியங்கம் சொல்லுவோம், அந்த மாதிரி பண்றது, சில கடி வஸ்தின்னு சொல்லுவோம், ஸோ அது பண்றது, சில எனிமக்கள் கஷாய வஸ்தி சொல்லுவோம், வைத்திருந்த வஸ்தி, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த டிஸ்க் பல்ஜுன்றது கம்மியாகி அந்த நரம்புல இருக்கக்கூடிய அழுத்தம் மாறச்சியும். ஸோ அழுத்தம் மாறினா ஆட்டோமேட்டிக்காக அந்த வலிகள் வந்து குறைஞ்சிறது செய்யும். ஒன்று, தூக்கமின்மை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடுப்பு வலியினாலே தூக்கம் வர செய்யாது. ஸோ 90% வந்து அந்த இடுப்பு வலி குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடுறது செய்யுங்க. நன்றி.
0: அப்ப இந்த தூக்கமின்மை அப்படிங்கறது வந்து வயது சார்ந்த பிரச்சனையா வருமா இல்ல எல்லா வயதினருக்கும் இந்த தூக்கமின்மை அப்படிங்கறது இப்ப பொதுவாவே இருக்கு சார்? இப்ப வந்து எங்களுக்குமே வந்து நிறைய நேரம் ஸ்கிரீன் டைம் பாத்துக்கிட்டே இருந்தா தூக்கம் சரியா வரமாட்டேது. அப்படியே தூங்கினாலும் இந்த ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா தான் இருக்கு, இடையில விழிச்சுக்கிற மாதிரியோ அப்படி இல்ல தூங்குன மாதிரியே இல்லாத மாதிரியோ இருக்கு. இதுக்கும் இந்த உடல் சார்ந்த பிரச்சனைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குமா சார்?
2: ஆயுர்வேதத்தில் 3 pillars சொல்லுவோம். ஸோ அதில் மெயினாக உள்ளது ஆகாரம், நித்ரா, பிரம்மச்சரியம். ஸோ சாப்பாடு ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம், அந்த மாதிரி முறையான குடும்ப வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது மூணு தான் மெயின். ஸோ தூக்கம் இப்போ அதிகமான பேர்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்கிறதுக்கு காரணம் ரொம்ப பரபரப்பான வாழ்க்கை சூழ்நிலை. இப்போ மொபைலில் நம்ம ஒரு ஸ்க்ரீன் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், எனி ஆக்டிவிட்டி, நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மட்டுமே மூவ் பண்ணி படைக்கிட்டோம். ஸோ அப்போ அது வந்து ஒரு அமைதியான நிலைக்கே வர்றதில்லை. ஸோ ரெம் ஸ்லீப் சொல்லுவோம். ஸோ அதனால தான் ஆழ்ந்த உறக்கம் இல்லாமல் ஒரு மீடியேட்டட் ஸ்லீப்பாகவே இருக்கிறச்சையும் நிறைய கனவுகள் வருது, இல்லை நிறைய யோசனைகள் இருக்கிறது, தூங்கி எந்திரிச்சாலுமே அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சி இருக்காது, கொஞ்சம் சோர்வாகவே இருக்கிறது, இது எல்லாமே பண்ணுறச்சையும். ஸோ இதுக்கு மெயினாக பண்ண வேண்டியது மொபைல் ஸ்க்ரீன் டைம் வந்து கட்டாயம் கம்மி பண்ணுறச்சேனும். ஆக்சிஜன், பிரெயினுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவை. ஸோ பிரெயினுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைன்னா எகைன் இதுலேயும் ஆக்டிவிட்டி அதிகம் பண்ணுவோம். நீங்கள் ஒரு நாள் நல்ல ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை நல்ல வேலை பண்ணுறீங்க அப்படின்னா அன்றைக்கி அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வந்துடுச்சையும். நார்மலாக சும்மாவே இருக்கிற அந்த தூக்கம் இருக்கிறது செய்யாது. மசில்ஸ்க்கு வந்து கட்டாயம் ஏதோ வேலை கொடுக்கறது செய்யணும். கொடுத்தோம் அப்படின்னா பெட்டரான ஸ்லீப் வந்து கிடைக்கிறது செய்யும்.
0: நிச்சயமா சார், ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நிறைய காலர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க, அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
4: சித்திரை குண்டி தேவி நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும்.

0: வா சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: சார்க்கு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: தூக்கமே வர மாட்டேங்குது, நீங்க அதான் பேசிட்டு இருக்கீங்க இப்போ. நான் அதை கேட்க தான் மேடம் லைன் போட்டேன். தூக்கம் பண்ணேன், எத்தனை மணி நேரம் பகல்லையும் தூங்குறது இல்லை மேடம், தூக்கிட்டு தான் இருப்பேன். நைட்ல சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது.
2: ஸோ இப்போ இந்த நேருக்கும் தூக்கம்ன்றது சொல்கிறதுனால ஒரு சின்ன ஹோம் ரெமெடி மாதிரி சொல்கிறேன். ஸோ நார்மலாக தூக்கம் சரியாக வராதவங்களுக்கு சிம்பிளாக இருக்கிறது அருகம்புல். ஸோ அருகம்புல் வந்து கொஞ்சோண்டு பாலில் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பித்த சமனம்னு சொல்லுவோம். ஸோ நல்ல உறக்கம் வர்றது செய்யும். ஸோ தூக்கம் வராதவங்க இதை ட்ரை பண்ணி பார்க்குறது செய்யுங்க.
0: நிச்சயமாக சார். அப்போ இந்த மருத்துவத்தை வந்து எல்லா வயதினரும் செஞ்சு பார்க்கலாம்,
2: பயன்படுத்திக்கலாம், வெளியே தடவுறது.
0: ஓகேங்க சார். இப்போ அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம். நான் மாவட்டம் பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: கண்டிப்பா டாக்டர், என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வயது வந்து 72 ஆகுது. அவங்களுக்கு அந்த கழுத்து நரம்புல ஒரு மாதிரி வலி மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரிஃப்ளெக்ஸ் அந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா கழுத்தை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஆட்டினா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதமா இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டா அட்லீஸ்ட் ஒரு 10 தடவை 15 வாட்டி ரிஃப்ளெக்ஸ் மோட்ல இருக்கு. இது கடந்த ஒரு 6 மந்த்ஸா ரொம்ப அதிகமா இருக்கு. மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. பட் இது ஹேபிச்சுவலா அவங்களுக்கு 6 மந்த்ஸ் பழகிச்சுனால இது அவங்களால நிறுத்த முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படி ஆட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆயுர்வேதத்துல இதற்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது இருக்கா, அதை நிறுத்தத்துக்கு நம்ம எப்படி முற்படணும், என்ன மாதிரியான விஷயங்கள்னால நரம்பு இது மாதிரி வலி அண்ட் தளர்வு ஏற்பட்டு இது மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா.
2: ஓகே ஓகேங்க. ஸோ கழுத்து இப்போ வந்து வாலண்டரியாக அவங்க வந்து ஒரு ஒரு வாட்டி நெட்டி எடுக்கிற மாதிரி பண்ணுறது செய்வாங்க. ஸோ இது வந்து பெரும்பாலும் வரத்துக்கு காரணம் வந்து கழுத்து தசை இறுக்கம் தான். ஸோ கழுத்தில் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கிறச்சு இது. ஸோ அப்போ அவங்களால நார்மலான வேலையில் வந்து கவனம் பண்ணுறது செய்ய முடியாது. ஒன்ஸ் அ வைல் அவங்க கழுத்து போட்டு நெட்டி எடுக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட்டில் பண்ணிகிட்டே இருக்கிற செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு தே ஃபீல் பெட்டர். இப்போ நம்ம கையில் நெட்டி எடுத்தால் அந்த டைம் நமக்கு ஒரு வலி கம்மியாகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த மாதிரி அந்த கழுத்தில் பண்ணுறச்சு இது. ஸோ இதுக்கு வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நசியம் சொல்லுவோம், நேசல் மெடிக்கேஷன். ஸோ ஷீரபலான்ற மாதிரி ஒரு மருந்துகள் இருக்கு. ஸோ அதில் மூக்கில் 2 சொட்டு விடுறப்ப கழுத்து ஆட்டோமேட்டிக்காக பெட்டர் ஆகிற செய்யும். ஸோ அது கூட வந்து கழுத்து தசைகளை வலு பண்ணுற மாதிரி பயிற்சிகள் ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் பண்ணிடுறது செஞ்சோன்னா ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது செய்யும். நன்றி.
0: இந்த கழுத்தில் நெட்டி எடுக்கிறது அதை பற்றி பேசினாங்கள்ல சார், இது வந்து எல்லா வயதினருக்குமே அது ஒரு பழக்கமாகவே இருக்குது. நானுமே நிறைய பேருக்கு பார்த்துட்ருக்கேன், நல்லா உட்காந்துருக்காங்க, திடீர்னு இப்படி ஒரு 2 பட்டு அந்த டக்குன்னு அந்த நெட்டி முறிஞ்சது தான் ஒரு ஃபீல் பெட்டர் அப்படிங்கிற ஒரு இது எல்லாருக்குமே இருக்குது. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டை நேரடியாக போய் செஞ்சுக்கிட்டால் அது கியூர் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அடுத்து வர நேயர்கிட்ட பேசிடலாம் சார். வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க சொல்லுங்க சார், சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம். வணக்கம் சார்.
0: உங்களுடைய லைன் கொஞ்சம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது சரியா கேட்கல. நீங்க ஒரு லைன் கிடைக்கிற இடத்துல இருந்துட்டு மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணுங்க. அடுத்து வர நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: கொஞ்சம் வானொலியை விட்டு தூரமா வந்து பேசலாமே.
5: தூரம் வந்துட்டேமா.
0: சொல்லுங்க டாக்டர் கிட்ட உங்களோட சந்தேகத்தை கேளுங்க.
5: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
5: அந்த காதுல வந்து ஒரு ஒரு புண்ணோ எதுவுமே இல்லாத போது அந்த காது உள்ளக்க வந்து அரிப்பு எடுத்துக்கிட்டு வலிக்கிற மாதிரியே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது அது வந்து ஒரு வெளிச்சி இருக்கிற மாதிரியும் தெரியல. இன்னொன்னு ஏன், அந்த கழுத்து நரம்பு அந்த முன்னாடி நேயர் கேட்டாங்களே அது மாதிரி கழுத்துல இருந்து தலை வரைங்க அந்த நரம்பு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கும் அது என்ன காரணமாக இருக்கும்? இது ரெண்டுக்கும் எனக்கு மறந்து
0: வச்சேன்.
2: காதுன்றது வந்து காது மூக்கு தொண்டை மூணுமே வந்து இன்டர்னலா கனெக்டடா தான் இருக்கு. ஸோ சம்டைம்ஸ் காதுல பிரச்சனை இல்லாம இப்போ ஒரு சளி இருந்தா கூட காது அரிக்கிறது செய்யலாம். ஸோ அது செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் இருக்கான்றது அது செக் பண்றது செய்யணும். ஸோ நார்மலாக இப்போ இந்த இதுக்கு வந்து ஸ்டீமிங் பண்ணால் பெட்டராக இருக்குச்சு, ஆவி பிடிக்கிறது. ஸோ நார்மல் வெந்நீரில் ஆவி தைலங்கள் எதுவும் போடாமல் வெறுமனே ஆவி பிடிக்கிறது செய்யணும்.

0: ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா அந்த இச்சிங் வந்து கம்மியாகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆயுர்வேதிக்கில் கஃபம்னு சொல்லுவோம், அந்த கஃபம் கம்மியானால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காதரிப்பு பெட்டராக இறச்சிக்கும். ரெண்டாவது கழுத்துக்காக கேட்டிருந்தீங்க. ஸோ கழுத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வு எப்படி இருந்தாலும் பின்மண்டையில் இருக்கக்கூடிய வலி, இல்லை கழுத்தில் இருக்க வலி, சம்டைம்ஸ் கையில் கழுத்துலேருந்து கை வரைக்கும் பரவர மாதிரி வலி இருக்கிறச்செல்லாம், ஸோ அதுக்குமே கழுத்துக்கான பயிற்சிகள் சில எண்ணெய்கள் தடவுறது செய்யலாம். நார்மல் இப்போ வாதநாராயண தைலம், மகாநாராயண தைலம், அந்த மாதிரி வலிகளுக்கான, நரம்பு வலிகளுக்கான ஆயுர்வேத தைலங்கள் ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ அது வாங்கி தடவிட்டு வெந்நீர் வச்சு இது பண்ணிங்கனாலே கொஞ்சம் பெட்டராக கிடைச்சிங்க. ஸோ இதில் குறையலைன்னா அருகில் இருக்க ஆயுர்வேத மருத்துவரை பாருங்கள். நன்றி.
1: நிச்சயமா டாக்டர், இப்ப எல்லாரோட கேள்விகளுக்கும் அழகா பதில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த ஆயுர்வேதம் அப்படிங்கிறது உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் மருந்து கொடுக்கற மாதிரி இருக்குமா, அல்லது மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது தீர்வா அமையுமா சார்?
0: ஸோ ஆயுர்வேதம்ன்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறப்போ சொல்கிறது என்னென்னா, ஹிதாஹிதம் சுகம் துக்கம் ஆயுஸ்தசிய ஹிதாஹிதம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கிறே செய்யணும். ஸோ ஹிதாஹிதம்னா நல்லது கெட்டது, சுகம் துக்கம், சந்தோஷமும் கவலையும் வந்து நம்மளோட ஆரோக்கியமாக இருக்குமா இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குமான்றதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது ஆரோக்கியன்றது வெறும் உடலில் மட்டும் கிடையாது, கட்டாயம் மனதளவுலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்கிறது செய்ய முடியும். ஸோ ஆயுர்வேதம் வலியுறுத்துறது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் சயின்ஸ், மொத்தமாக உடல், மனம் மற்றும் ஆன்மா இது மூணுமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறை தான் ஆயுர்வேதம்ன்றது.
1: நிச்சயமா சார். இப்ப அடுத்த காலர் கிட்ட நாம பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
2: அரியலூர் மாவட்டம் வண்டல்ல இருந்து ராமானுஜம் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க.
2: இடுப்புல இருந்து மேடம். அந்த இடுப்புல இருந்து கால் வெள்ளிதா போறியா?
1: நேர்களுக்கான
0: கேள்வி கழுத்து இடுப்பு வலி தான் இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லலாம் நினைக்கிறேன். ஸோ இப்ப 180 பேருக்கு வந்து கழுத்து இடுப்பு அவங்க வாழ்நாள் ஏதோ ஒரு டயத்துல வலிகள் வந்துடுறது செய்து. ஸோ அதுக்கு மெயினான காரணம், பழைய காலத்துலலாம் இப்போ நீச்சல் அடித்து குளித்தோம். ஸோ இப்போ வந்து காக்கா குளியல் தான் குளிக்கிறது செய்கிறோம். ஸோ முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுக்கு வந்து வேலை கிடைக்கணும், இல்லை அது வலு பெறணும் அப்படின்னா ஸ்விம்மிங் தான் மெயின் இது. இல்லை அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுற செய்யணும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பூனை நாயெல்லாம் வீட்டில் இருக்கிறது காலையில் எந்திரிச்சோன்னு பார்த்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுற செய்யும். ஸோ முதுகு தண்டுவடத்தை வலு பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட செய்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்த பிறகு இதுக்கு பலவிதமான சிகிச்சை முறைகள் இருக்குது. அதிக தீவிரமாக இருந்தால் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். சம்டைம்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா சில பஞ்சகர்ம சிகிச்சைகள் மூலம் பெட்டர் பண்ணிக்கிற செய்ய முடியும். ஸோ இதை வராமல் தவிர்க்கிறதுக்கு மெயினாக பண்ண வேண்டியது கழுத்து இடுப்புகளை வந்து தசைகளை வந்து வலு பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ போஸ்ட் டெலிவரி உமன்ஸ்லாம் பார்த்தோன்னா குழந்தை பிறந்த பிறகு கட்டாயம் அந்த வலி வந்துடுச்சு, இதில் வேறு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் மரப்பூசி போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த L4 L5 கம்ப்ரெஷன் வந்துடுச்சு இது. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியது, காலையில் எந்திரிச்சோன்னே பேக் ஸ்டிச்சிங் பண்ணாலே திருப்பி திருப்பி இந்த வலிகள்லேருந்து வராமல் நம்ம காத்துக்கிறது செய்ய முடியும்.
1: இதற்கான தீர்வுகள் வந்துட்டு நம்ம உடலை கொஞ்சமாவது அசைச்சு கொஞ்சம் வேலை கொடுத்தாலே முக்கால்வாசி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கிய நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், VK ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: VK ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன

0: சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் நலமே சொல்க சிறப்பு மருத்துவ தொடர். இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்து கொண்டுள்ளார் திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை, விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
5: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
5: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆயுர்வேதம் தொடர்பான பல கேள்விகளுக்கு நமக்கு டாக்டர் ரொம்ப தெளிவா விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது போல டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். லைன்ல நேர்கள்லாம் அப்படியே எனக்கு லைன் கொடுங்க லைன் கொடுங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம். வர நேர் யாருன்னு கேட்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
8: மானமேட்லன் தேவி.
3: சொல்லுங்கம்மா, சார் கிட்ட என்ன கேள்வி கேட்க போறீங்க? அப்படிங்களா, சரி ஓகே, நிகழ்ச்சியை சரியா கேட்கல, சரி ஓகே. நிகழ்ச்சியில வர அடுத்த நேயர் என்ன சந்தேகம் கேக்குறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம். இப்போ ஆரோக்கியம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டே இருந்தீங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கர்ப்ப காலம் அப்படிங்கிற டைம்ல வந்து பெண்களுக்கு வந்து இயல்பாவே உடம்புல வந்து சர்க்கரை அதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு அந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்குல்ல சார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இல்லாம சில இளம் வயதுல இருக்கவங்களுக்குமே வந்து டைப் 2 டயபிட்டிஸ் வர்றது வந்துட்டு ரொம்ப இயல்பா இருக்கு. இந்த சர்க்கரை நோய் வரத்துக்கு முன்னாடி இதுக்கு எதனா சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்ணனா அதை சரி பண்ண முடியுமா சார்?
9: இல்லை, இப்போது ஹார்ட் டிசீஸாக இருக்கட்டும், இல்லை டயபிட்டிஸாக இருக்கட்டும், இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து அது அந்த வயது குறைஞ்சி 30 வயசில் இருக்கிறவங்க வந்துருந்துச்சு. இது டெய்லி நியூஸில் பார்க்குறப்போ இப்போ நீங்கள் திடீர்னு ஜிம் பண்ணிட்டு இருந்தாங்க இறந்துட்டாங்க, இல்லை நார்மலாக வண்டியில் போயிட்டு இருந்தாங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ஸ்க்கான இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறச்சு. இது ஸோ இது வந்து இப்போ ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய காரணங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இப்போ கரெக்டாக இல்லை சரிங்களா. இம்யூன் சிஸ்டம் வந்து ஏதோ சாதாரண ஒரு ஜரம் சளி அந்த மாதிரி வர்றது வந்து ப்ராப்பராக ரிசால்வ் ஆகிறது செய்கிறது இல்லை. ஸோ அப்போ நம்ம பாடியில் பர்மனண்ட்டாக இட் டேமேஜ் பண்ணிட்டு போகிறது செய்யுது. ஸோ அப்போது இப்போ நீங்கள் இன்சுலின் செக்ரேட் பண்ண முடியல பான்க்ரியாசிஸ்னால, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தி ஆகிறது செய்யும். இல்லை சம்டைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி கூட நம்மளோட செல்ஃப் மெக்கானிசம் நம்மளோட நோய் எதிர்ப்பாட்டிலே தவறுதெல்லாம் போய் அந்த இன்சுலின் செல்களை கரெக்டாக வேலை பண்ண விடாமல் அழிச்சிருது செய்யும். ஸோ அப்போது எர்லியாகவே டயபிட்டிஸ் வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி இருக்கிறது. இது பெரும்பாலும் பார்க்குறப்ப ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு பிறகு வந்து டிகராக நம்ம பார்க்க முடியும். முத முதல்ல எப்போ அது அவங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு சளி ஜுரம் வருது, இல்லை வேறு ஏதோ ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, அந்த இல்லை ஒரு டயரியா வருது. ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறப்ப தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குன்றது தெரிய வர்றது செய்யும். ஸோ அது நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆல்ட்ரு ஆகிடுது. நார்மலாக இல்லாமல் இம்யூன் சிஸ்டம் ஆல்ட்ரு ஆகிடுறதுனால வர்றது செய்யுது. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, குழந்தைங்க இப்போ ஒரு வயசில் கொழுகொழுன்னு இருக்கணும்னு அதிகமாக ஓவர் ஃபீட் பண்ணுறது செய்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒரு வயசில் நீங்கள் ஓவர் ஃபீட் பண்ணுறதுனால குழந்தையோட நார்மல் மெட்டபாலிக் ப்ராசஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது செய்கிறோம். அப்போ ஒரு வயசில் அவங்க கொழுகொழுன்னு இருக்கிற மாதிரி 15 இயர்ஸில் இப்போ ஒபீஸ் ஆகிற செய்கிறாங்க. இப்போ நீங்கள் பெரும்பாலான பள்ளிகளில் பார்க்குறப்போ, இப்போ நாங்கள் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தப்போ ஒரு கிளாஸில் ஒரு 2 பேர் தான் குண்டாக இருக்கிறது செய்வாங்க. இப்போ வந்து ஒரு 30-40% பேர்கள் வந்து அதிக ஓவர் வெயிட்டாக இருக்கிறது செய்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட நியூட்ரிஷன் ஆரம்பத்திலேயே நம்மளோட அந்த நியூட்ரிஷன் அண்ட் மெட்டபாலிசத்தை வந்து மாற்றிடுறதுனால எர்லி டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது செய்யுது.
3: நிச்சயமா தான் சார். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தன்னோட

0: குழந்தை வந்து பக்கத்து வீட்டு குழந்தையோட நல்லா இருக்கணும், என்னோட குழந்தை ரொம்ப நியூட்ரிஷனாக தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த வயதுக்கு ஏற்ப கொடுக்காம அதை தாண்டியே நிறைய ஃபுட்டை அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது என் குழந்தை இதை அதுலேயும் நிறைய கம்ப்ளைண்ட் வேறு பண்ணுவாங்க, என் குழந்தை சரியாக சாப்பிட மாட்டுது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அடுத்து வர நேயர்கிட்ட நாம் பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க ஐயா?
1: அரியலூர் மாவட்டம் வந்தயணக்கம், சுப்பிரமணியம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன சந்தேகத்தோடு வந்திருக்கீங்க, டாக்டர் கிட்டே கேளுங்க.
1: எனக்கு 6 மாசம் ஆகுது, அதாவது டிசம்பர் நவம்பர்ல ஆபரேஷன் பண்ணாங்க. கால் சுகர் அதிகமா போய் ஒரு 5 விரல் எடுத்தாச்சு. ஆனாலும் எல்லாம் போய் படிப்படியா வந்துச்சு, சரியா வந்துச்சு. கொஞ்சம் தான் இருக்கு ஆறணும். ஒண்ணு ரெண்டாவது கண் பவர் வந்து இல்லை,
2: மருந்துகள் சாப்பிட்டுட்டு அது கூட இனிப்பும் நம்ம சாப்பிடலான்ற மாதிரி ஒரு ஒரு தன்மைக்கு வந்துடுறது செய்கிறாங்க. ஸோ ஆயுர்வேதிக்கில் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பால் சாப்பிட்றது தவிர்க்கணும். சர்க்கரை நோய்கள் உள்ளவர்கள் பால் சாப்பிட்றது தவிர்க்கிறது செய்யுங்க. எந்த வகையான இனிப்புகளும் டைரெக்டாக எடுக்கிறது செய்ய வேண்டாம். இது கூட உணவில் வந்து சுகரை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, சர்க்கரை அளவை எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணுறது செய்யுங்க. அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் மருந்துகள் பயன்படுத்துகிறது செய்யலாம். ஆனால் ஏதோ விதத்தில் சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுருந்தா மட்டும்தான் சுகர்னால உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் தெரியாது. சில பேருக்கு இப்போ 500 சுகர் இருக்கும், டாக்டர் எனக்கு ஒன்றுமே பண்ணலை, எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஸோ இனிஷியலாக ஒன்றும் பண்ணாது. ஆனா ஒரு ஓவர் தி இயர்ஸ், நீங்க ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு பாக்குறப்போ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையுமே அந்த சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறதுனால பாதிப்பு பண்ணிருச்சியும் அதை எக்காரணம் கொண்டு ரிவர்ஸ் பண்றது செய்ய முடியாது. ஸோ இப்போ இவங்க கண்ணும் விஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு சொன்னாங்க. ஸோ இதுவுமே மோஸ்ட் ப்ராபப்ளி டயபெட்டிக் ரெட்டினோபதியா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கிளாரிட்டி இருக்காது, அது கிளாஸ் போட்டாலும் கரெக்ட் ஆகாது, கிளியர் விஷன் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா பிளர்ரா வர்றது செய்யும். ஸோ அது வந்து ரெட்டினல் டேமேஜ், அதுவுமே ரிவர்ஸ் பண்றது பண்ண முடியாது. ஸோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சர்க்கரையின் அளவை எவ்வளவுக்கு எவ்வளவு கட்டுப்பாடாக வச்சுக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நாள் ஆரோக்கியமாக இருக்கிறது செய்ய முடியும்.
0: இப்போ இந்த சுகர் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாருக்கிட்டையுமே பவரா அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த கடைகள்லயே ஒரு சில விஷயங்கள்லாம் விற்கிறாங்கல்ல சார், இது வந்துட்டு ஆயுர்வேதிக்ல வந்துட்டு இது சுகர் ஃப்ரீ, இதை நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு வந்து சர்க்கரை ஏறாது அப்படின்னு சொல்லி ஒரு சில ப்ராடக்ட் எல்லாம் விற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளோட சுகர் கண்ட்ரோல் ஆகுமா சார்?
2: இல்லை, சுகர் ஃப்ரீன்றது இப்போ நீங்கள் நார்மல் குளுக்கோஸ் இல்லாமல் வேறு சுக்ரோஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டங்களை வச்சு பண்ணுறது செய்கிறாங்க. ஸோ அது நமக்கு இப்போ நீங்கள் ரொம்ப தேவை இருந்தது, நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சு கட்டாயம் ஏதோ இனிப்பு சாப்பிட்ணுன்ற மாதிரி ஒரு தன்மை இருந்தால் மட்டும் அதை பயன்படுத்துகிற செய்யலாம். ஆனால் பொதுவாக ரெகுலராக தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப கட்டாயம் அதனாலையும் பாதிப்புகள் ஏற்படுறது செய்யும்.
0: அப்போ அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து. நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை, பூமேக்ஸ். பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
6: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தலர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால்.

0: பார எலக்ட்ரிக்கல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: ஹார்ட்வேர்ஸ் பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் காணமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை நினைத்தும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். பண்பலையில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். இன்றைய சிறப்பு மருத்துவ தொடரில் ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நமக்கு நேரலையில் விளக்கம் தந்துகிட்டு இருக்காங்க திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். நேர்களோட சந்தேகங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக பதில் வந்துக்கிட்டே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நேர்களும் வந்துட்டு உங்களுடைய பதில்கள்னால நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது போல் நிறைய நேர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கக்கிட்டேயும் பேசிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
6: வணக்கம், திருவாரூர் மாவட்டத்துல இருந்து வஞ்சியில சங்கேன் பேசுறாங்க.
0: சொல்லுங்க என்ன சந்தேகம், டாக்டர் கிட்ட கேளுங்க.
6: ஐயா வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம்.
6: இந்த கால் மூட்டை வலிக்குதுங்க, கால் மூட்டை கை மூட்டைலாம் வலிக்குது. நீங்க ஆயுர்வேதத்துல இருந்து இந்த மருந்தை வாங்கி போட்டீங்கன்னா தசைகள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்லி. அந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதம் சிகார்ல இருந்து ஒரு ஆயுர்வேதம் சிகார் ஆண்டக்கூடியன்னு ஒரு ஆயுர்வேதம் வச்சுக்கிறாங்க. அதில் வாங்கி அந்த எண்ணெயை வாங்கி போட்டு அதை பேடிக்கு மருந்து கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு கொஞ்சம் தேவலான்னு தெரியுது. போட்டு இந்த எண்ணெயெல்லாம் மேலே போட்டு வலிச்சு விட்டு எண்ணெயில் குளிக்க சொல்லிக்கிறாங்க. அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வேற வைத்தியங்களுக்காக இதே பண்ணலாமா என்னன்னு சொல்லுங்க.
7: ஓகே ஓகே. இப்போ பெரும்பாலான ஆட்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா முட்டி வலி, எப்படி இப்போ கழுத்து இடுப்பு வலி இருக்கோ அந்த மாதிரி முட்டி வலியும் ஒரு மெயினான பிரச்சனையாக இருக்குது. மூட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த குருத்தெலும்பு கார்ட்டிலேஜ் வந்து தேஞ்சிருச்சு. ஸோ இப்போ கால் வளைஞ்சினே நடக்க முடியாமல் இருக்கிறது, வலி அதிக வலியோடு இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, மடக்கி நீட்ட சிரமமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பண்ணுறச்சு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏதோ ஆயுர்வேதம்னா எண்ணெய் போடுறது, கேரளாவில் போய் எண்ணெய் போட்டால் இந்த முட்டி தேய்மானம் மாறிடும், முட்டியில் இருந்து அந்த எண்ணெய் பசை இல்லை ஸோ வெளியே எண்ணெய் போட்டாச்சுன்னா அது மாறிடுறது செய்யணுன்ற மாதிரி ஒரு பரவலான கருத்து இருக்கிறது. இது ஸோ இது இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு செவரு தெரிச்சிருக்கு, இப்போ நீங்கள் பெயிண்ட் மட்டும் பண்ணால் அது கரெக்ட் ஆகுமான்ற மாதிரி தான் சரியா. ஸோ இப்போ செவரு தெரிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு அதில் பண்ண வேண்டியது இன்டர்னலாக அந்த அந்த தெரிப்பு எதனால் இருக்குதுன்னு பார்த்து அதை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கார்ட்டிலேஜ் வந்து ரெஜுனேட் ஆகிற செய்யும். ஸோ எண்ணெய் போடுறது கட்டாயம் ஒரு தற்காலிக நிவாரணம் தரும். ஸோ இப்போ இன்றைக்கி நான் போட்டு எண்ணெய் தடவிட்டு ஒரு வெந்நீர் வச்சு ஊற்றுறேன் அப்படின்னா கட்டாயம் இன்றைக்கி வலி இருக்காது. அடுத்த நாள் காலை நீங்கள் திருப்பி எஞ்சிக்கிறப்போ திருப்பி நீங்கள் வேலை பண்ணுறப்போ இன்னைக்கு என்ன வழி இருந்துச்சோ அதே வழி நாளைக்கும் இருக்கிறது செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஒரு டெம்பரரி ரெமெடி தானே ஒழிய எண்ணெய் போடுறது ஒரு பர்மனன்ட் ரெமெடி கிடையாது. ஸோ அந்த கார்ட்டிலேஜ் ரீஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா என்ன காரணத்தினால அந்த மூட்டு வறட்சியாக இருக்குன்றதை பார்த்து அதை மாத்திரை மாதிரி கொஞ்சம் மருந்துகள் பயிற்சிகள் எல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த மூட்டு வழியிலேருந்து கொஞ்ச நாளைக்காவது வழி இல்லாமல் பெட்டராகிறது செய்ய முடியும்.
0: ஓகேங்க சார். இப்போ வந்து இன்னொரு ஒரு வழக்கம் இருக்குது, நம்ம உடம்பு வலிக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்லாம் இந்த ஆடாதோட இலை இந்த மாதிரி ஒரு சில மூலிகை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம காலில் எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல ஊற்றினா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நிஜமாவே இது ஒரு நல்ல ரெமெடியா சார்?
7: ஆயுர்வேதிக்கில் வந்து இப்போ வலினாலே வாயுன்னு சொல்லுவோம், வாதம். ஆயுர்வேதிக்கில் வாதம் சொல்லுவோம், வாதம்னா வாயுன்னு சொல்கிறது. வாயுக்கு இன்னொரு பேர் தான் வலி சரியா. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆடதொடையை நொச்சி இந்த மாதிரி இலைகளை போடுறப்ப அந்த வாயு வந்து சமனமாகறச்சியும் அதோட வெந்நீர் ஊற்றுறப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டங்கள் அதிகமாகறச்சியுது. ஸோ அது வந்து மஸ்குலர் பெயின். இப்போ நமக்கு ஒரு மயால்ஜா நீங்கள் ஏதோ இன்றைக்கி நிறைய வேலை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தசைவலி இருக்குது அப்படின்னா அந்த தசைவலியை போக்குறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது செய்யும். ஆனால் இது ஏதோ ஒரு இன்டர்னல்

0: அலர்ஜி இருக்கு, இப்ப நமக்கு ஏதோ அந்த நரம்புகள்ல பாதிப்பு இருக்கு. ஸோ அந்த வழிகளை இது வந்து சரிப்படுத்துமான்னு கேட்டா கட்டாயம் அதுல வந்து ஒரு கேள்விக்குறி தான் அது. ஆனா நம்ம உடல் உழைப்பினால ஏற்படக்கூடிய தசை வழிகளையோ இல்ல குழந்தைங்க ஈவினிங்ல வந்து கால் வலிக்குது சொல்லுவாங்க வளர்றதுனால, ஸோ அந்த மாதிரி வழிகளுக்கு வந்து இது ஒரு சிறந்த ரெமெடியா இருக்கிறது செய்ய முடியும்.
1: ஓகேங்க சார். இப்ப அடுத்து வர காலர் கிட்ட நாம கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: கிராமங்கள்ல
0: வழக்கமா இருக்கிற பழக்கம் தான் இது. ஸோ முடக்கத்தான் சாப்பிட்டா வந்து முட்டி வலி போயிடும்ன்றது. ஆயுர்வேதிக்கில் கீரை வந்து உடம்புல இருக்கக்கூடிய வாயுவை ஜாஸ்தி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய வறட்சியை ஜாஸ்தி பண்ணுறது செய்யும், வலியை ஜாஸ்தி பண்ணுறது செய்யும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெமெடி சொல்லுவோம். இப்போ ஏதோ ஜுரம்னா ஒரு பாராசிட்டமால் போடுற மாதிரி வலினா முடக்கத்தான் போடுறதோ இல்லை இதுவோ வந்து ஒரு சரியான ஆயுர்வேத முறை கிடையாது. சரியா? நம்ம வந்து ஒரு உணவாக வேணால் அதை பயன்படுத்துறது செய்யலாமே ஒழிய, இப்போ நமக்கு அதிலிருந்து ஒரு மெடிக்கல் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லி பயன்படுத்துறது வந்து தவறான அணுகுமுறை. சரியா? நான் இப்போ ஏதோ காலையில் எழுந்திரிச்சோன்னே இப்போ நீங்கள் கஃபஜுர குடிநீர் குடிச்சா எனக்கு வந்து சளியே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த மருந்துக்குன்னு ஒரு தன்மை கட்டாயம் இருக்குது. அந்த தன்மைக்கான ஆக்ஷன் வந்து அது உடம்புல போய் கட்டாயம் பண்றச்சையும், அந்த ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையா இல்லையான்றது தெரியாது. இப்போ நீங்க ஏதோ நிறைய சளி இருக்கு அப்ப நீங்க கஃபஜுரம் குடிநீர் பயன்படுத்துறீங்க அப்படினா அது சளியை கம்மி பண்றச்சையும். அதே நேரம் இப்போ நீங்க உங்களுக்கு சளி இல்ல நீங்க அதை பயன்படுத்துனீங்கனா உங்க உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை அது அதிகம் பண்றச்சையும். சோ சம்டைம்ஸ் பித்தத்தை அதிகமாக்குறதுனால இருக்கக்கூடிய வியாதிகள் வந்து வரச்சலாம். இப்போ உடல் எரிச்சலோ இல்ல ப்ளீடிங் பைல்ஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சுனா இது அதிகமாகறச்சலாம். உணவும் அதே மாதிரி தான். இப்போ நீங்க ஏதோ காரமா சாப்பிட்டீங்கனா எரியுது இல்லையா, இனிப்பு சாப்பிட்டா சுகர் ஜாஸ்தியாது. சோ அது அது உணவோட தன்மை. அந்த மாதிரி ஒரு ஒரு செடிகளுக்கும் ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை அது கட்டாயம் பண்ணியே தீரும் நம்ம உடல்ல. ஸோ நம்ம உடலுக்கு அது தேவையான்றது பார்க்கறது ரொம்ப முக்கியம். நீங்க ஏதோ ஒரு உணவுல நான் கொஞ்சோண்டு இப்போ ஜீரகமோ நம்ம ஏதோ ஒரு மிளகோ போடுறது வந்து ஒரு ரொம்ப கணிசமான அளவு வந்து கம்மியான அளவு. சரியா? இப்போ ஏதோ ரசம் நான் சாப்பிட்றேன், ரசத்துலையும் அதே ஜீரகம் தானே இருக்கு. நான் 2 ஸ்பூன் மிளகு அள்ளி போட்டு கஷாயம் வச்சு குடிச்சா அது அது நல்லது தானேன்னு கேட்டால் அது உங்களுக்கு தேவை. இப்போ நீங்க கோல்டு இருக்கு, உங்களுக்கு ஒரு நேசல் பிளாக் இருக்குன்னா அது அந்த நேரத்தில் பயன் தரும். நீங்கள் அதே உங்களுக்கு ப்ளீடிங் பைல்ஸ் இருக்குன்னா நீங்கள் மிளகு சாப்பிட்டா ப்ளீடிங் பைல்ஸ் அதிகமாகவே செய்யும். ஸோ ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை உங்கள் உடம்புக்கு தேவையான்றதை பார்த்து உபயோகப்படுத்துகிறது செய்யணும். ஸோ உணவாக பயன்படுத்துகிறப்ப அதில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதே இதை வந்து மருந்தாக பயன்படுத்துகிறப்ப கட்டாயம் ஒரு தகுந்த ஆலோசனை பெற்று பயன்படுத்துறது பெட்டர்.
1: ஓகேங்க சார். இப்போ இவங்க கேட்டதும் எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுர்வேதிக்கில் நான் இப்போ ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த மெடிசனுக்கு இது இதெல்லாம் ஒவ்வாமே ஏற்படுத்தும், அதனால் இந்த பொருட்கள்லாம் நாங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சில பொருட்கள்லாம் சொல்லுவாங்கள்ல சார், அது நிஜமாவே உண்மையா சார்?
0: பொதுவாக பார்த்தோன்னா ஆயுர்வேதத்தில் மருந்துகளுக்குன்னு எந்த பத்தியமும் கிடையாது. சரியா? நான் இந்த மருந்து சாப்பிட்றேன், இந்த மருந்துக்காக நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பத்தியம் வந்து ஆயுர்வேத முறையில் வந்து கிடையாது. சித்த மருத்துவத்தில் அந்த மாதிரி கொஞ்சம் பெரு மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதில் சித்த மருந்துகள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஆயுர்வேதத்தில் பொறுத்த வரைக்கும் மருந்துகளுக்குன்னு எந்த விதமான பத்தியமும் கிடையாது, வியாதிகளுக்கு தான் பத்தியம். இப்போ எப்படி நீங்கள் இப்போ டயபிட்டிஸ் இருக்குன்னா மடன் டாக்டரும் இனிப்பு சாப்பிடாதுன்னு தான் சொல்கிறாங்க, அதே தான் இங்கேயும். சரிங்களா? இப்போ சம்டைம்ஸ் இப்போ கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு அதிகமாகலாம். ஸோ அதனால் அரிப்பு இருக்கிறவங்க கத்திரிக்காய் அவாய்ட் பண்ணுறது. இது எல்லாமே டிசீஸ் பேஸ்ட் தானே தவிர மருந்துகளுக்குன்னு எதுவும் பிரத்யேகமாக பத்தியம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது.
1: ஓகேங்க சார். இப்போ நம்ம நேயர்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவிரம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். உங்களுடைய சந்தேகம் டாக்டர் கிட்ட கேளுங்க.
3: ஐயா நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலம் நலம் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா பையா, இப்போ வந்து ஒரு மனிதருக்கு வந்தியா இப்போ காலையிலேயா ஒரு ஒரு காலையிலேயே ஒரு பதினெட்டு வயசுலயா நான் ஒரு இந்த ரைஸ் அரிசி அப்போ ரைஸ் அரிசியா அப்போ சாப்பிடுவேன். அப்புறம் அதில் கொஞ்சம் வெள்ளம் கொஞ்சம் போட்டு சாப்பிடுவேன். அதனால வந்து அதனால அது ரெண்டுமே ஓரளவு ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் சாப்பிடணும்னு வச்சுங்கய்யா. அதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்ணியாச்சு. அவாய்ட் பண்ண வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நாம எப்போதுமே நார்மலா வந்து கொஞ்சம் வயசு பிரித்தானா அது வந்து அப்போ வந்து இந்த நார்மலாவே நான் வந்து எல்லாமே சாப்பிடுவேன். வந்து சுகர் எனக்கு வந்து சுகர் வர்றது எதனாலயா? சுகர் வந்தது எதனால? அதை வந்து திருப்பி கட்ட முடியுமா? அதை கிட்ட நான் வந்து இந்த 20-28 வருஷம் வரைக்கும் பாத்துக்கிட்டேன். அதாவது டாக்டர் குமார் எம்பி கிட்ட கும்போ நான் உங்கள்கிட்ட பாத்துக்கிட்டேன். இந்த சுகரை கட்டுப்பா இது

0: அதாவது இதுல கட்டுப்படுத்த முடியுமாயா? ஆமையா?
1: ஓகே. ஸோ இப்போ சுகர் 28 வருஷமாக சுகர் இருக்கு சொல்கிறாங்க. சுகரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலை ஒரு வந்து 1 வருஷம்தான் ஆகுது, 2 வருஷம்தான் ஆகுது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ரிவர்ஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஒரு ப்ரீ டயபெடிக் ஸ்டேஜ் போகிற மாதிரி பண்ணுற செய்ய முடியும். கொஞ்சம் மருந்துகளே இல்லாமல் கூட வெறுமனே நார்மல் டயட் இருந்தாலுமே அவங்களுக்கு சுகர் அதிகமாகாத மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் பண்ணுற செய்ய முடியும். அதே நான் 10 வருஷமாக எனக்கு சர்க்கரை நோய் இருக்குது, நான் மருந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் ரிவர்ஸ் பண்ணுறதுன்றது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதை வந்து கட்டுப்படுத்த மட்டும்தான் செய்ய முடியும் சரியா. ஸோ அப்போ சரியான உணவு முறை, சரியான மருந்துகள், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்ல கண்ட்ரோலில் வைக்கிறது செய்யணும். அதுதான் ஒன்று.
2: ஓகேங்க சார், இப்போ அடுத்த நேர்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நலமா இருக்கீங்க மேடம்?
2: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க ஐயா?
3: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம்சி கிருஷ்ணா மேடம்.
2: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க
3: சார். நாளுக்கு நாள் அந்த வெயிலோட தாக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சார்.
1: ஓகே.

0: கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கும். யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூர் பண்டாரவடை எம் சி கிருஷ்ணா மேடம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
1: சார், நாளுக்கு நாள் அந்த வெயிலோட தாக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சார்.
2: ஓகே.
1: அதனால என்ன, உடம்பு ஹீட் ஆயிடுது சார். பாடி ஹீட்னு சொல்றாங்கல்ல சார், ஆயில் பாத் பண்ணா மட்டும் தான் அந்த ஹீட் குறையுது சார். இதுல ஆயுர்வேதிக்ல ஏதாவது மெடிசன் இருக்கா சார் அந்த ஆயில் பாத் பண்ணாம தவிர்க்க?
2: ஓகே,
0: இதற்கான பதிலை நீங்க ரேடியோல கேட்டுக்கலாம்.
2: ஸோ இயற்கையாகவே இப்போது வெயிலோட தீவிரம் ஜாஸ்தியாக தான் இருக்குது, சம்மர் அதிகமாக இருக்குது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் இப்போ தைலங்கள் ஆயுர்வேதத்தில் ஸ்பெசிஃபிக்காக சில தைலங்கள் இருக்குது, சந்தனாதி தைலம், ஸோ அந்த மாதிரி தைலங்கள் பயன்படுத்தி குளிக்கிறது செய்யலாம், தூர்வாதி தைலம். ஸோ இதெல்லாம் வந்து உடலை குளிர்ச்சி பண்ணுறது பண்ணுறது செய்யும். ஸோ இது இல்லாமல் இப்போ நீங்கள் தைலம் இல்லாமல் வேறு முறையில் குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னா, நன்னாரி நார்மல் இப்போ கிராமங்கள்லாம் நன்னாரி வெயில் காலத்தில் பார்த்தா நன்னாரி சர்பத்துன்றதை யூஸ் பண்ணுறது செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி அம்மை வராமல் இருக்கணும் தாழம்பு சர்பத்து, ஸோ இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிற செய்வாங்க. ஸோ இது வந்து அந்த வெயிலோட தாக்கத்தை கம்மி பண்ணி டீஹைட்ரேஷன் ஆக்காமல் உடம்பு வந்து பாதுகாக்கிற செய்யும். அந்த மாதிரி ஏதோ வைரல் இன்ஃபெக்ஷன் வெயில்னால இப்போ அதிகமாக இருக்கிறப்ப அம்மை ஹெர்பீஸ் அந்த மாதிரிலாம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ அதுவும் வராமல் தவிர்க்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுற செய்யும்.
0: இப்போது என்னோட சந்தேகம் அவர் கேட்டுறேன் சார், இப்போ வந்து அலோபதிக் மெடிசன் வந்துட்டு என்ன எடுப்பாங்கன்னா, திடீர்னு தலைவலிக்குது அப்படின்னா அவங்களாவே ஒரு மெடிக்கல் போயிட்டு ஒரு டேப்லெட் வாங்கி அவங்களாவே எடுத்துப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆயுர்வேதிக் அப்படிலையும் அந்த ஒரு விஷயத்துலையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு கஷாயம் நீ சாப்பிட்டேன்னா இது வந்துட்டு சரியாயிடும் அப்படின்னு ஒரு சில பேரோட வாய் வார்த்தைகளை கேட்டுட்டு அந்த கஷாயத்தையும் அந்த மருந்தையும் இவங்களும் வாங்கி எடுக்கிறாங்க. இதனால் இது சரியான அணுகுமுறையா சார்?
2: கட்டாயம் இது தவிர்க்கப்படணும். ஸோ இப்போ ஏதோ மாடர்ன் மெடிசன்ன்றது மெடிசன் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் சரிங்களா. இப்போ நீங்கள் ஏதோ பாரஸ்டமால்னால் யார் பாரஸ்டமால் போட்டாலும் ஜுரம் குறையறது செய்யும். ஆனால் ஆயுர்வேதத்தில் இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மருந்து கிடையாது, மருந்தை வச்சு வியாதியை ட்ரீட் பண்ணுறதுன்றது வந்து கிடையாது. ஸோ ஆயுர்வேதிக்கில் சொல்கிறது எப்பொழுதுமே இப்போ உலகத்தில் 600 கோடி பேர் இருக்கானா, 600 கோடி இண்டிவிஜுவலும் ஈச் இஸ் டிஃப்ரெண்ட், அவங்களோட அவஸ்தான்னு சொல்லுவோம் நாங்கள், அதை வியாதியோட தன்மை அவஸ்தை பொறுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட இது வந்து கட்டாயம் மாறுபடுறது செய்யும். ஸோ சம்டைம்ஸ் அதே மாதிரி இப்போ ஏதோ ஜுரத்துக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு கொடுக்குற மருந்துகள் இன்னொருத்தருக்கு ஒர்க் பண்ணுமான்னு கேட்டால் சம்டைம்ஸ் அது ஒர்க் பண்ணாது. ஸோ பொதுவாக அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறது பெட்டர். அவங்களுக்கு என்ன காரணம், ஆயுர்வேதத்தில் நிதான பரிவர்த்தனம் சொல்லுவோம், நோய்க்கான காரணம் என்னவோ காரணத்துக்கு தான் சிகிச்சை. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் காலேஜில் படிக்கிறப்போ ஒரு வாட்டி நாங்கள் போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஸோ அப்போ 3 பேர் நாங்கள் போகிறோம். ஸோ 3 பேருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு இது. ஸோ அதில் ஒரு ஆளுக்கு பார்த்தா டயரியா ஆச்சு, ஒரு ஆளுக்கு பார்த்தா வாமிட்டிங் வந்துச்சு, எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் நாங்கள் சொல்கிறது காசு வந்து ஒன்று தான், ஒரே தவறான உணர்வு தான், உணவு தான் 3 பேருமே சாப்பிட்டோம். அப்போ மாடர்ன் படி சொல்லணும்னா 3 பேருக்குமே இப்போ டயரியா தான் வரணும் சரியா. ஆனால் இங்கேயே இந்த மாதிரி மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா, காசிட்டிவ் ஃபேக்டர் ஒன்றா இருந்தால் கூட நம்மளோட உடலில் என்ன தோஷம் இல்லை, என்ன இன்ட்ரெஸ்டிக் ஃபேக்டர்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்டிக் ஃபேக்டர் உள்ள இருக்கக்கூடிய தன்மை என்னவோ அதை பொறுத்து நமக்கான வியாதிகள் எவால்வ் ஆகிற செய்யும். ஸோ அதை தான் இங்கே கரெக்ட் பண்ணுற செய்யணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் அதை ரிவர்ஸ் பண்ண முடியும், ரூட் காஸ்ன்னு சொல்லுவோம், ரூட் காஸ் ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் அந்த வியாதி திருப்பி வராமல் ரிவர்ஸ் பண்ணுறது செய்ய முடியும். அப்படி இல்லாமல் நான் ஏதோ இப்போ சுகர் இருக்குது, ஒரு சர்க்கரை கொல்லி பொடி சாப்பிட்றேன்னா அது வந்து ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப் தான் கொடுக்குமே ஒழிய வியாதியிலேருந்து வெளியே வரத்துக்கு வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணுறது செய்யாது. நன்றி.
0: ஆமாங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே என்னென்னா, இப்போ இந்த சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காலையிலேருந்து நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்குமே வந்து வீட்டிலையே ஒரு கை வைத்தியம் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நித்திய கல்யாணி பூ வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம், அப்புறம் வந்து நாகப்பழ விதையை வந்துட்டு நம்ம அதை வந்து பொடிச்சு அதை நம்ம குடித்தோம்னா அது சரியாகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு சில கை வைத்தியங்களை வீட்டிலிருந்தே அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. இது சரியான அணுகுமுறையா சார்?
2: இது சர்க்கரையோட அளவை வந்து தற்காலிகத்துக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே ஒழிய வியாதியிலேருந்து ரிவர்ஸ் பண்ணுறது செய்யாது. ஸோ அது என்ன காரணமோ காரணத்தை கட் பண்ணால் மட்டும்தான் இங்கே வந்து வியாதியிலேருந்து வெளியே வர்றது செய்ய முடியும். ஆனால் இது தற்காலிக பயன் தரும், சிம்டமேட்டிக் ரிலீஃப், அப்போதைக்கு நமக்கு ஒரு சுகர் லெவலை வந்து கம்மி பண்ணுறது. ஏன்னா இனிப்புக்கு எதிராக ஏதோ கசப்பு சாப்பிட்றோம், கசப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கான சுகர் லெவல் வந்து கம்மியாக செய்யும். ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி ரெமெடி தானே ஒழிய நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது.
0: நிச்சயமா சார். இப்போ அடுத்த காலர் கிட்ட நம்ம கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: நான் சிறுவலந்து மாணிக்கம் டெலிவரி பேசுறேம்மா.
0: சொல்லுங்க சார், என்ன கேள்வி சார் கிட்ட கேளுங்க.
1: சார் ரொம்ப சிறப்பா பதில் சொல்றாங்கம்மா, சாருக்கு நன்றி. அது என் பையன் சார் அடிக்கடி என்ன பண்ணுவாருன்னா, அவர் சளி பிடிச்சாக்க ஆவி போட சொல்றாருமா. அந்த ஆவி வந்து எல்லாரும் போடலாம், இந்த மூச்சு தலைவர்கள் இருக்கலமா அவங்களுக்கு எல்லாம் இந்த ஆவி பிடிச்சா ஒத்துக்குமா? ஒண்ணும்
0: செய்யாதா? அது டாக்டர்
2: கேட்கணுமா? அதான் என்னோட கேள்வி.

0: இல்லை அடிக்கடி சளி பிடிக்குது, ஸோ அதனால் ஆவி பிடிக்கலாமான்றது கேட்குறாங்க. குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் டில் 8 வயசு வரைக்கும் அவங்களோட நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஃபுல்லாக டெவலப் ஆயிருக்காது. ஸோ தே ஆர் ப்ரோன் டு கெட் மோர் இன்ஃபெக்ஷன்ஸ். அதிகப்படியான சளி ஜுரம் வந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குறச்சிங்க. ஸோ குழந்தைங்களுக்கு எவ்வளோ வாட்டி இன்ஃபெக்ஷன் வருதுன்றதை நம்ம பார்க்க தேவையில்லை, எவ்வளோ சீக்கிரம் அவங்க ரெக்கவரி ஆகிறாங்க சரியா. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறச்சிங்களோ. இப்போ ஏதோ ஒரு குழந்தைக்கு உடனே சளி பிடிச்சிருச்சு, நாளைக்கே அதுக்கு சரியாகணும்னு சொல்லி உடனே மருந்து போடுறது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. ஸோ அவங்களோட இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகணும் அப்படின்னா அவங்க நிறைய இன்ஃபெக்ஷன்ஸை பார்த்து வந்தால் தான் பெட்டராக இருந்துச்சு. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நீங்கள் ஒரு 5 நாள் வரைக்கும் ஃபீவர் இருந்தால் டாக்டர் பார்க்க முடியாது, 5 நாளைக்கு மேலே இருந்தால் தான் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு குழந்தைக்கு ஜுரம் வந்துட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் போயிட்டு டாக்டர்கிட்ட போகணும், ஒரு மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு வரது காட்டி சரியாயணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த அணுகுமுறை மாறினா தான் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு ஆரோக்கியமாக அறுதி செய்யும். இப்போ நீங்கள் அந்த இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து ஜுரம் வர்றது வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளுது. ஸோ அந்த தற்காப்பு பண்ணுறதுக்கான சிஸ்டம்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆக்கிற செய்யணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாட்டி இன்ஃபெக்ஷன் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். கம்பேரிட்டிவாக சொல்லணும்னா ஏதோ ஒரு ஸ்லம்ல வளர்கிற குழந்தை வந்து நல்ல ரிச்சாக இருக்க குழந்தை விட இம்யூனிட்டி வைஸில் வந்து நல்லா பெட்டராக இருக்க வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க அதிகப்படியான நோய் கிருமிகளோட தாக்குதலுக்கு உட்படுறதுனால அதை சின்ன வயசுலேயே அதுக்கு ரெக்கவரி ஆகி அதுக்கெல்லாம் இம்யூனைஸ்ட் ஆகிற வச்சுருக்காங்க. ஸோ அதனால பெட்டராக ஏற வச்சுருக்காங்க. ஸோ அப்போ குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, டீஹைட்ரேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா எந்த மருந்துமே கொடுக்க தேவையில்லை. அது ஆயுர்வேத மருந்தாக இருந்தாலும் சரி, அலோபதி மருந்தாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா தன்னாலேயே ரிசால்வ் ஆகிறதுக்கு வி ஹவ் டு கிவ் டைம். ஆனால் நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் கட்டாயம் பார்க்குறச்சிங்கன்னா அந்த குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா ஓடி விளாண்டுட்டு இருக்கோம், பார்த்தா 102 டிகிரி ஃபீவர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாச்சுன்னா நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை. குழந்தை ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது, ரொம்ப சுணங்கி படுக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் கட்டாயம் நம்ம அட்ரஸ் பண்ணுறச்சினும். ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா அதை பார்க்க வேண்டாம், நம்பர் ஒன்று. ரெண்டாவது, ஸ்டீமிங் எல்லாருமே பண்ணலாமான்னு கேட்டாங்க. கட்டாயம் பண்ணுறச்சிலாம் பண்ணக்கூடாது. ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. நேசல் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா, எப்பயாவது மூக்கு வழியாக பிளட்டு வர்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள தவிர மீது எல்லாருமே கட்டாயம் பண்ணுறச்சிலாம். ஸோ இதில் ஆயுர்வேதிக்கில் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கான முறை சொல்லியிருக்கு. எல்லா டைம்லையுமே மூக்கால் இழுத்து வாயால் விடுறச்சினும். ஸோ அது நிறைய வாட்டி மாற்றி பண்ணுறச்சிடுறாங்க, வாயை இழுத்து மூக்கால் விடுறச்சிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்ஹலேஷன் பண்ணுறப்போ வந்து எவ்ரி டைம் மூக்கால் உள்ளிழுத்து வாயால் மூச்சை வெளியே விடுறது செய்யணும். ஸோ அப்படி பண்ணியாச்சுன்னா எந்த இதுவும் வர்றது செய்யாது.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் சார். இந்த ஒரு மணி நேரம் வந்து நேயர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், நான் கேட்ட ஐயங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. பண்பலை சார்பாக உங்களுக்கு மிகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக்கிறோம்.
0: நன்றி
1: சார். பண்பலை நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கிய நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். ஆயுர்வேதம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் தந்த திருவாரூர் ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் டாக்டர் வி வெங்கடேசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்,
2: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
4: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
3: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.

ஆகாஷ்வாணி நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. நேர்களை தடம் எண் 100.3 வருகிறது. இது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நம்ம காரைக்கால் எஃப்எம்ல இன்னைக்கு ஒழிக்க போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நீங்கள் இன்னைக்கு

0: ஒழிக்கிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. பனிரெண்டு பத்துக்கு மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் சிறுமி ஜி கோவிஹஸ்டி. இது 12:50.
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டும் டும் வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்.
0: பன்னிசை அரங்கேறும் 12:55 ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலமங்கலன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வர கேட்கலாம். மெல்லிசை ஒழிக்கும் 1:55. இன்றைக்கு 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள் பங்கேற்க போகிற நேரலை இருக்குங்க. விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இது 3 மணிக்கு. 3:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி ஊரும் உறவும் இன்னைக்கு மாலை 4 மணிக்கு. இன்னைக்கு எங்கிருந்து ஒழிக்கப் போகுது தெரியுமா? தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் ஊரும் உறவும், மாலை 5 மணிக்கு சிறுகாழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி அலையோசை அடிக்கும் 5:15. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை பன்னிசை ஒழிக்கும் 6 மணிக்கு. நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமது வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜகவர் அவர்கள். இது 6:20.
2: வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா அவர்கள். தன்னுடைய அறுவை சிகிச்சைக்காக அறைக்கு செல்லும் முன் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்கும் வரை காத்திருக்க முடியுமா என்று கேட்டாராம்.
0: லைட் ஹவுஸ் ஒழிக்கும் 6:25. காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பற்கள் ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சொல்கிற சைக்கிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இத்தனை சுச்சுவேஷனில் இவ்வளோ ட்ரெஸ்ஸை கரெக்டாக நீங்கள் போட்டு எடுக்கணுங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இன்விசிபிள் அலைனர் போடலாம். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். வயதானவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆனவங்க இவங்க ஃபேஷியல் ஃபியூச்சரில் ஒரு கிளிப்பை போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் உள்ளவங்க இதை இன்விசிபிள் அலைனர் போகலாம்.
0: திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனையின் இசைத்தூரிகை ஒழிக்கும் 6:45. 27:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்த 7:30. இதில் எளிய முறையில் இயற்கை விவசாயம் தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம், தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காற்றில் வரும் காணம் 8:30. ஆங்கில செய்திகள் ஒழிக்கும் 9:00. 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
4: புராணங்களில் தேவேந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம் அல்லவா? ராம ராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம்.
0: 9:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் என் சொல்ல வந்து வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர்கள் அவர்கள். 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையின் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இதுவரை வளம் வந்தது FM எக்ஸ்பிரஸ். நிகழ்ச்சியினும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
5: This is Akashvani, the news read by Valsa Williams. India's largest global textile event, Bharat Tex 2026, began at Bharat Mandapam in New Delhi today. Union Textiles Minister Giriraj Singh inaugurated the 4-day event. The event is showcasing India's growing global leadership in textiles, fashion, sustainability, technology, innovation, investment and international trade. It has brought together manufacturers, exporters, global buyers, investors,

0: சிந்தனை துளி. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லா பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேர்களே, நாம கேட்க போறோம், ரசிக்க போறோம். உங்கள் இதயங்களை கொள்ளை கொள்ளும் விதமான பாடல்களோடு இது மனதில் நின்றவை. வீட்டில் தனிமையில் இருக்கும் பொழுதோ அல்லது வெளியூர் பயணங்களில் மகிழுந்தில் கேட்டுக்கொண்டோ அல்லது நமது அலைபேசியில் பாடல்களை வானொலியில் கேட்டுக்கொண்டோ செல்லும் பொழுது இதமாக இருக்கும் இல்லையா? மனதும் லேசாக காற்றில் பறப்பது போல இருக்கும். ஆம், அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம நேயர்கள் கடிதங்கள் வழியாக விரும்பி கேட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சியோட தொடக்கமாக ஒழிக்கப் போவது அது ராஜா ராஜாதான் படத்திலிருந்து வரப்போதுங்க இந்த பாட்டு. இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இளையான்குடி இக்பால், ரித்தி கதீஜா, அப்துல் மஜீது, ரிவாயா முகமது அரசன், நூருல் ஃபாத்திமா இவர்களோடு, திருமலைநாயனப்பட்டினம் மீனா செல்வம், பொங்குடி தேவா, ரேணு பழனிவேலு, சோனியா நாராயணசாமி, மோனிஷா, ஹேமா, விக்னேஸ்வர், தர்ணீஸ்வர், கைலாஷ்வர், சாரதா, தட்சிணாமூர்த்தி இவர்களோடு, மயிலாடுதுறை ஒப்பிலாமணி, மல்லிகாமணி, ஜோதி, கார்த்திகேயன், ஆதிரன், ஸ்ரீதர், ராதாகிருஷ்ணன், வேணி, கமலா, ஜானகி, சௌந்தரராஜன், பாலமுருகன், சித்ரா, சிவா, பாக்கியராஜ் இவங்களாம் இணைஞ்சு இந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்கலாமா?

0: இது மனப்பாடல்களுடையது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் உங்களோடு உங்க ஆர்ஜே எம் எம் கலைப்பெருமாள். நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நேர்களை நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்எம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராம நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராம நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரை கல்பன்பலை 100.3 நேயர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு.

ஆம் நேர்களே, உலகத்தில் எந்த நாட்டில் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேரலையாக நியூஸ் அண்ட் ஏர் ஆப் மூலமாக கேட்டு ரசிக்க முடியும்.

0: கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.
1: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை
0: பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. உங்கள் இதயங்களோடு இதனம் காரைக்கால் பண்பலை 100.3.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர் உள்ள

நிறைந்திருக்கும் விதமான பாடல்களை இன்னைக்கு மனதில் நின்ற வினிகிச்சில நேர்களை உங்கள் கடிதம் போட்டு பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்களுக்கு பாட்டு வேணும், கண்டிப்பாக போடுங்க அப்படின்னு கடிதம் போட்டிருக்கிறாங்க. திருமலை வாசல், ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி இவர்களோடு குறிச்சிமலை பாஸ்கர், ஆண்டிப்பாளையம் மதனசேகர், தீபக் வெங்கடேஸ்வரன், வினுப்பிரியா, தீபிகா, கள்ளிக்குடி பாலகுரு, நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யழினி, சிவா, புவனா, தனுஷ்யா, விஜயா, லாவண்யா, கண்ணன் மற்றும் சிறுகாழி வட்டம் மேலமாத்தூர், கலைஞர்தாசன், பாரி இவர்களின் விருப்பத்திற்காக வருதுங்க. அடுத்த பாட்டு, அது என்ன பாட்டு அப்படின்னா பாட்டு பாடவா படத்திலிருந்து இதோ அந்த பாடலும்

0: நேர்களை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுத.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா, சலுகை July 16-20 மட்டுமே.
0: நீங்களே நம்ம காரைக்கால் பண்பலை வாரத்தில் 2 ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஊராக தேடி போய் நம்ம நேர்களை நேரடியாக சந்திப்போம் இல்லையா. இன்னைக்கு நாம் எங்கே போக போகிறோம்? ஒருவேளை

0: தெய்வ செயல் புரங்கோய்.
1: என்னங்க இது, இதெல்லாம் நம்ம செயல இருக்கிற ஊர் மாதிரி இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அட ஆமாங்க, இதெல்லாம் தென் மாவட்டங்கள் இருக்கிற ஊராச்சே. அப்படின்னா ஆமாங்க, இதுதான் நம்ம சைடில் இருக்கிற ஊருங்க இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக எங்க போக போறோம் அப்படின்னா, தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரி பகுதி நேர்களே,
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: இதமான பாடல்களோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நம்ம நேர்களுடைய கடித வழி விருப்பங்கானங்களை கேட்டுக்கிட்டு, இது மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வேணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்க்கலாம். நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிருஷ், தேவ், தர்ஷித், காருண்யா, பிரசன்னா, நிவாகினி, சுரேஷ், மாரியப்பன், சுப்பு, சூரி, தினேஷ், சாய், சஞ்சய், சாமிநாதன், ஜெர்லின், மங்கநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், சாதனா, திருவாரூர், ரமேஷ், சாந்தி, ஜனார்த்தன், நர்மதா, அர்ஜுனன் இவர்களோடு, எருகடாஞ்சேரி, சுப்ராயலு, நாகலட்சுமி, தில்லையாடி, வீராசாமி, தமிழன்பன், நகுலன், கிளியனூர், அம்பிகாபதி, முகமது ஷெரீப், கிழியூர், உத்தராபதி, தேன்மொழி, மகேந்திரன், கீழமுக்கூட்டு செம்மனார் கோவில், அன்பழகன், வீரகடூர், கஜன், பாஸ்கர், பாலு, ஸ்ரீராமுலு, மூர்த்தி இவர்களுக்காக வரப்போகுதுங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னா, அது பொன்மனச்செல்வன் படத்திலிருந்து தான் வரப்போகிற இந்த பாட்டு.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 என்று மாலை மணி 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில்
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: பற்கள், ஈறுகள் மற்றும் வாய்வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ வல்லுநர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள். கேட்க காத்திருங்கள் நேர்களை, நிகழ்ச்சி இன்று மாலை மணி 6:40.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரலைவரிசை இது நம் காரைக்கால் FM 100.3. மனதில் என்றவை நிகழ்ச்சியோடு நிறைவாக இருக்கிறோம். நிறைவான பாட்டு எங்களுக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா, திருபுவனம் தண்டல் நகர் லக்ஷ்மி ரவி, சத்யபாமா, அலமேலு மங்கை, விஜயன், ஆடிமடம் பத்மா நிலமேகம், அப்துரா நிலமேகம், செல்வச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், இவர்களோடு செமினார் கோயில் குணசேகர், தலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி, திருச்செம்பள்ளி பிச்சுமணி, விசாலாட்சி இவர்களின் விருப்பத்திற்காக வருகிறது. அடுத்த பாட்டு மனு சித்ரா பாடி இருக்கிற பாட்டாக தான் ஒழிக்க போகுது. சாமி போட்ட முடிச்சு படத்திலிருந்து

0: நேர்களை ஒளி தாழ்ந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய மனதில் நின்றவை நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, உலக நடப்புகள் நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க தமிழில் செய்திகள். செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன.

பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி போர் நினைவு சின்னத்தில் கார்கில் போரில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவுகூரும் வகையிலான இருசக்கர வாகன பேரணியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டு மக்கள் மனதில் இவர்களது தியாகம் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். போர் நினைவு சின்னத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அடுத்த 13 நாட்களில் சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம் வழியாக கார்கில் போர் நினைவிடத்தில் நிறைவடையும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இதனை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு இந்த கண்காட்சி கூடுதல் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவித்தார். நெசவாளர்கள் மற்றும் கைவினை கலைஞர்களின் முன்னேற்றத்திற்கு இந்த கண்காட்சி உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ஜவுளி பொருட்களை சர்வதேச அளவில் கொண்டு சேர்ப்பதில் இந்த கண்காட்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். கத்தாரின் முன்னாள் அரசர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல்தானியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இன்று தோஹா புறப்பட்டுச் சென்றார். இதுதொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா கத்தார் இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அல்தானியின் பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உள்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் இந்த இலக்கை அடைவதில் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய், புற்றுநோய், தாய்சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், பெருந்தொற்று போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த தொழில்நுட்பங்கள் உதவிகரமாக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் வாயிலாக சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இதன் மூலம் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பிரிட்டனில் 99% வரி சலுகை கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு வலுப்பெற இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது. உணவுப் பொருட்கள் மீதான 70% இறக்குமதி வரி, கடல்சார் உணவுப் பொருட்கள் மீதான 21% வரி, பொறியியல் சாதனங்கள் மீதான 18% வரி நாளை முதல் முற்றிலும் ரத்து செய்யப்பட உள்ளன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. வியட்நாமின் ஹோச்சிமின் நகரிலிருந்து 15 இந்தியர்களின் உடல்கள் நேற்றிரவு மும்பை கொண்டுவரப்பட்டன. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று சென்னை வந்து சேர்ந்தன. பின்னர் அரசு ஏற்பாடு செய்த சிறப்பு வாகனத்தின் மூலம் அவர்களது உடல்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 8 பேரின் உடல்கள் மும்பையிலிருந்து விமானம் மூலம் கோவை கொண்டுவரப்பட உள்ளன. ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று காலை ஹைதராபாத் கொண்டு செல்லப்பட்டன. இந்த உடல்கள் சொந்த ஊர்களான மச்சிலிப்பட்டினம், ஹிந்துப்பூர், கடப்பாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவைச் சேர்ந்த 2 பேரின் உடல்கள் இன்று திருவனந்தபுரம் கொண்டுவரப்பட்டன. அங்கிருந்து சொந்த ஊரான கொட்டாரக்காராவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாலஸ்தீன மக்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று மத்திய

0: அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய வெளியுறவு அமைச்சக செயலர் ஸ்ரீபிரியா ரெங்கநாதன், பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு இந்தியா தொடர்ந்து உதவியளித்து வருவதாக தெரிவித்தார். அந்நாட்டின் சுகாதாரம், கல்வி, தொழிற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா நிதியுதவியுடன் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஐநா உதவியுடன் பாலஸ்தீன அகதிகளின் மறுவாழ்விற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்றும் ஸ்ரீபிரியா ரெங்கநாதன் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலம் லட்டேகர் மாவட்டத்தில் காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையின்போது மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவரை பற்றி தகவல் தருவோருக்கு 20 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த 2019 நவம்பர் 22 சந்துவா அருகே காவல்துறையினர் மீது இவர் நடத்திய தாக்குதலில் 4 காவலர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து இவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர். தாய்லாந்தின் பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. இந்த தீ விபத்தில் காயமடைந்த 70 மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 24 கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக பாங்காக் மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்கா தொடர்ந்து 3வது நாளாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் அபு மூசா, பண்டார் அபாஸ், சஹபர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஜோர்டனில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் 2 எண்ணெய் கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரானின் பிகேக்ஸ் மலைப்பகுதியில் உள்ள அணு உலை மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். சவுதி அரேபியாவின் அபா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஏமனின் சனா சர்வதேச விமான நிலையத்தின் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சவுதி வான்வெளியில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று பயணியர் விமான நிறுவனங்களுக்கு ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-11 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் வாங் லிங் சிங்கை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் த்ரோ கபிலா, டானிஷா கிராஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-6, 11-5, 8-11, 11-8 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் உன்னதி திரிபாதியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. டல்லாஸ் மைதானத்தில் இப்போட்டி நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ளது. அட்லாண்டாவில் நாளை நள்ளிரவு 12:30 நடைபெறவுள்ள 2வது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பாதுகாப்பிற்கு ராணுவத்தினர் அயராது பாடுபட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான ஜவுளி பாரம்பரியம் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை வெளிப்படுத்தும் வகையில் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சி அமைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 உடல்கள் இன்று அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளன. பாங்காக்கில் மதுபான விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 அதிகரித்துள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் பேச்சு நம் டெல்டா மக்களின் மூச்சு. நேரம் 12:50. இனி நாம கேட்க போறது, பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
2: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின்

0: ஆதனி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தலை, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தலை நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: ஜி கோபிகாஸ்ரீ.
2: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: ஜிபிஎஸ் கீழ தி ரெஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட்.
2: சரிங்கம்மா, இங்க நேர்க்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: பாட்டு பாட போறேன்.
2: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
3: தக்காளி பத்தி பாட்டு பாட போறேன்.
2: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? தக்காளி பழமா காய்கறியா?
3: தக்காளி ஒரு பழம்.
2: சரியா சொன்னீங்களே.
3: பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும் டும் பாட்டு.

0: வணக்கம் நேயர்களே.
1: அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: ஜி கோபிகாஸ்ரீ.
2: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: ஜிபிஎஸ் கீழோட ரெஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட்.
2: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: பாட்டு பாட போறேன்.
2: எதை பத்தின பாட்டு பாட போறீங்க?
3: தக்காளி பத்தி பாட்டு பாட போறேன்.
2: நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டுமா? தக்காளி பழமா காய்கறியா?
3: தக்காளி ஒரு பழம்.
2: சரியா சொன்னீங்களே.
3: பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும் டும். பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும் டும் டும். தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் டும் டும் டும். எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். பட்டம் போய் வாத்து வந்தது டும் டும் டும் டும். பட்டம் போய் வாத்து வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டும் டும். வாத்து போய் தொப்பி வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். தொப்பி போய் வெற்றலை வந்தது டும் டும் டும் டும். தொப்பி போய் வெற்றலை வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். வெற்றலை போய் தோசை வந்தது டும் டும் டும் டும். வெற்றலை போய் தோசை வந்தது டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும். அடுத்தது நான் மலை பாட்டு பாட போறேன். மலை கூடுது பார் வானத்திலே மேலங்கூட்டுங்கள். மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீட்டுங்கள். தட தட என இடி இடிக்குது தாளம் தட்டாமல். குடுகுடு என ஓடிடுவோம் வெளியே நிக்காமல். கல கல என சிரிப்போமே கல்லை இல்லாமல். கப்பல் விட்டு மறைடுவோமே கவலை இல்லாமல்.
2: சூப்பரா பாட்டு பண்ணீங்களே. மழை காலம் எப்ப வரும் தெரியுங்களா?
3: ஆகஸ்டுக்கு அப்புறமா வரும்.
2: சரிங்க பாப்பா, நீங்க குட்டியா இருக்கீங்களா? படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: கலெக்டர்.
2: கலெக்டர் ஆகி என்ன பண்ண போறீங்க?
3: மக்களுக்கு நல்லது செய்வேன்.
2: சரிங்கம்மா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மாவட்ட ஆட்சியர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
4: இதுவரை பிஞ்சு விரல் பிடித்து நடந்து கொண்டே நாம் கேட்டது ஜெயங்குண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்குண்டம் ராமுநகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்குண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்குண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்குண்டம்.
4: நேர்களே, உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையில் இன்று விருப்பங்கள் 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு அனுபவம் அற்புதம். ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நேர்களை, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

ஆகாஷ்வாணி காற்றின் மொழி, உங்கள் செவியின் வழி. இது உங்கள் அபிமான காரைக்கல் பண்பலை 100.3. நேரம் 12:55. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 1.3. நேரம் 1 மணி. நேர்களை காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: தென்மழையில் தொடக்கமாக வரும் இந்த பாடல் அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்தில்.

தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி. இசை இளையராஜா.

0: நேற்று நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல் இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல் உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தாருபாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நகப்பட்டினம்.
1: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன் மழை. நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் எஸ்பி பாலசுப்ரமணியம், இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.
5: நீதானே எந்தன் பொன் வசந்தம்

0: நேற்கு நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர். கோபால் பால் பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் திருவாரூர் சீமா டி செல்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்திருப்பது தேன்மழை. தேன்மழையில் வரும் இந்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், இசை இளையராஜா, வரிகள் பாலி.
6: ஒரு கோலக்கிளி சோடி தன்ன தேடுது தேடுது மானே.

0: நேர்களுக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மேற்கொடைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உலம் கணித நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: தேன்மழையில் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இசை இளையராஜா. வரிகள் பிரிசுடன்.

0: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய தேன்பழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரும் இந்த பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் SB பாலசுப்ரமணியம், சித்ரா, இசை சங்கர் கணேஷ், வரிகள் பாலி.
3: பாடுகிற மேகம்

0: மற்றும் அனைத்து உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தென்மழையில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு குரல் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி. இசை இளையராஜா. பரிகள் கண்ணதாசன்.

0: என்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மழையில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 1393 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்களுக்கு

0: துணை நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். 140 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ கட்டிடங்கள் மற்றும் நவீன உபகரணங்களின் செயல்பாட்டை துவக்கி வைத்த முதலமைச்சர் நலம் TN இணையதளத்தையும் அறிமுகம் செய்தார். இதற்கான இலச்சினையையும் அவர் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ், பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மேம்பாட்டிற்காக நிதி வழங்கும் வகையில் நலம் TN இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த மக்கள் கொடுக்கும் நிதி வெளிப்படைத் தன்மையுடன் பயன்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: பொதுமக்களும் இனி உங்கள் வீட்டில் ஒரு திருமணமோ அல்லது பிறந்தநாள் விழாவாகவோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சிறு பங்கை அதை அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக வழங்க முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு உங்கள் நன்கொடை செல்ல வேண்டும் என்பதையும் நீங்களே தேர்ந்தெடுக்க முடியும். ஒன்று மட்டும் நிச்சயம், நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 100% முறையான வெளிப்படைத்தன்மை இருக்கும்.
0: தமிழகத்தில் சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டுக்கான தனி செயல் திட்டத்தை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நெடுஞ்சாலைத்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் மாநிலத்தில் அதிவிரைவு சாலைகளை அமைக்கும் திட்டத்தை விரைவில் தீட்டவும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். நகர்ப்புற வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு சாலை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார். கால்நடை மற்றும் பால் வளத்துறையினருடனும் பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை முதலமைச்சர் இன்று மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆவின் பால் கொள்முதல், பால் விநியோகம் உள்ளிட்ட தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் கமலி, பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். சரக்கு ரயில்களில் இனி உரம் கொண்டு செல்லலாம் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி தூள் கொண்டு செல்வதற்காக தனிப்பெட்டகம் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தற்போது ஆண்டொன்றுக்கு 340 மில்லியன் மெட்ரிக் டன் நிலக்கரி தூள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். ரயில்வே கட்டமைப்பு துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தும் நடைமுறைகளுக்காக ரயில் பூமி இணையதளம் விரைவில் அறிமுகம் செய்யப்படும் என்றார். உணவு தானிய போக்குவரத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதை அடுத்து பருப்பு வகைகளிலும் தானியங்களிலும் பூஞ்சை தொற்று இன்றி அவற்றை கொண்டு செல்ல வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தொலைநோக்கு கனவே பாரத் டெக் சர்வதேச ஜவுளி கண்காட்சி என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் இந்த கண்காட்சியை இன்று துவக்கி வைத்து பேசிய அமைச்சர், சர்வதேச நிகழ்வாக இது உருவெடுத்துள்ளதோடு வாங்குவோர், விற்பனையாளர்கள், நுகர்வோர், பார்வையாளர்கள், அரங்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த ஆண்டு 130 நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் இதில் பங்கேற்றிருப்பதாக அமைச்சர் எடுத்துரைத்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் தொழில் முனைவோரும் இந்நிகழ்வில் தற்போது பங்கேற்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் ஜவுளித்துறை பெரிதும் பயனடைந்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராமநாதபுரம் மாவட்டம் உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு இல்லை என்றும் கடந்த ஒரு வாரத்தில் வெப்பநிலை அதிகரித்ததால் மின் தேவை அதிகரித்ததாக கூறினார். மின்வாரியம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். 800 வடசென்னை அனல்மின் நிலையத்தால் அப்பகுதி மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடரும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களில் திருச்சியை சேர்ந்த 3 பேரின் உடல்கள் இன்று கோவை விமான நிலையம் வந்தடைந்தது. சாலை மார்க்கமாக இந்த உடல்கள் திருச்சிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரின் உடல்கள் இன்று

0: மாலை கோவை விமான நிலையம் கொண்டுவரப்படுகிறது. சென்னையிலிருந்து வேலூரை சேர்ந்த ஒருவரின் உடலும் இன்று சாலை மார்க்கமாக கொண்டு செல்லப்பட்டது. வியட்நாம் விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேரின் உடல்களும் சென்னை விமான நிலையத்தை இன்று வந்தடைந்த நிலையில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பகுதி பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காளிங்கராயன் அணைக்கட்டியிலிருந்து கால்வாய் பாசன பகுதியில் உள்ள பயிர்களை காப்பாற்றவும் கால்நடைகளுக்கு குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யவும் சிறப்பு நனைப்பிற்காக இன்று முதல் 28ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு திறக்கப்பட்ட தண்ணீரானது 648 மில்லியன் கனஅடிக்கு மிகாமல் அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தினை பொறுத்து தேவைக்கேற்ப தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் 15743 ஏக்கர் பாசன நிலங்கள் நிலுவையில் உள்ள பயிர்களுக்கு உயிர் தண்ணீர் கிடைக்கும். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டிற்கான பணிகள் 2 கட்டங்களாக நடைபெறுவதையொட்டி ரோவர் மெட்ரிக் மேல்

0: மாநிலத்தில் மத்திய அரசின் தனித்துவ ஆணையத்தின் கீழ் செயல்படும் ஆதார் சேவை மைய தொடக்க விழா மெய்யனூர் சாலையில் அதன் இயக்குநர் தலைமையில் இன்று தொடங்கியது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆதார் பதிவு சேவைகள் தொடர்பாக பொதுமக்களிடம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்ட இ சேவை மையத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி பத்மஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கருக்கான கட்டுரை பேச்சு போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க உள்ளதால் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திலும் திருப்பூர் தாராபுரத்திலும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நாளை பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்று ஆட்சித்தலைவர்கள் கூறியுள்ளனர். உதகை மற்றும் சுற்றுப்புற 11 கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். தும்மநட்டி, கப்பச்சி, கேந்துரை, மைனலை, மடித்துறை உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தேயிலை மற்றும் காய்கறி விவசாயிகள் 300க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். தஞ்சை அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி 10 நாள் திருவிழாவையொட்டி வாராகி அம்மனுக்கு இன்று மாலை மஞ்சள் அலங்காரம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் ஆஷாட நவராத்திரி விழாவில் நாள்தோறும் அம்மனுக்கு மாதுளை, வெண்ணெய், குங்குமம், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் நடைபெற உள்ளன. இன்று மாலை அம்மனுக்கு மஞ்சள் அலங்காரம் நடைபெற உள்ளது. விழாவின் இறுதி நாளான ஜூலை 23ஆம் தேதி வராகி அம்மனுக்கு புஷ்ப அலங்காரம் நடைபெற உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர் நந்தகோபால்.
0: இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி பர்மிங்ஹாமில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு PV சிந்து முன்னேறினார். அமெரிக்க ஆர்லிங்டனில் ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை 12:30 மணிக்கு இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். சாலை விபத்துகளை தடுக்க 10 ஆண்டு செயல் திட்டத்திற்கு மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உப்பூர் அனல்மின் நிலையத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஆய்வு விரைவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்கால் பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 1:55. இனி நாம் கேட்கலாம் மெல்லிசை.

மெலிசை கேட்டீர்கள். நேர்லை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆகாஷ்வாணி, தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2 மணி.

0: சிந்தனை துளி. முன்கூட்டியே கிளம்புவோம், பதற்றமில்லா பயணம் செய்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்

0: மியூசிக்ல இன்னைக்கு அனுபவம் அற்புதம்.
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
0: இன்றைய அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள் பங்கேற்கிற நேரலை நிகழ்ச்சி இப்போ நாம கேட்க போறோம் நேர்களே.

0: ஆமாங்க, இன்றைக்கி அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் நம்ம நேரலை ஒளிபரப்பு கொடுத்துருக்க வந்திருக்கிறாங்க ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப் பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள். சார் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பொதுவாக ஆசிரியர் அப்படின்னாலே எந்த ஒரு பருவத்தில் இருக்கணும் அதை மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறப்பணியை தான் ஆசிரியர் பணி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க அறிவியல் ஆசிரியர் அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக ஒவ்வொரு மாணவருக்கும் அவர்கள் தனித்திறமைகள் இருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டில். ஆனால் சில பேர் கொஞ்சம் அறிவியல் அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். வேப்பங்காய் எப்படி கசக்குமோ அது மாதிரி, ஆனால் பழுத்தால் இனிக்கும் இல்லையா. பொதுவாக ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து இந்த கணித, அதாவது இந்த அறிவியல் ஆசிரியர் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு புரியும்படி நடத்துறது ஒரு தனித்திறமை தான். உங்களுடைய பணி எப்படி இருந்துச்சு சார்?
1: வணக்கம். சயின்ஸ் இஸ் ஃபன். அறிவியல் என்பது ஒரு இனிமையானது. அறிவியலை நான் பாடம் நடத்தும் போது நேரடியாக கான்செப்டுக்கு போகிறதில்லை. எப்போ எது நடத்தும் போதும் அது சார்பான சில நிகழ்வுகளை அல்லது கதைகளை அல்லது செய்திகளை சொல்லிட்டு அதற்கு முன்னாடியே நான் தயார் பண்ணிட்டு தான் போவேன். அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட், ஒரு சிறிய சோதனை செய்து காட்டுவேன். அதில் இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க மாணவர்கள். அதுக்கு பிறகு வந்து அப்புறம் வகுப்பறையே வந்து ஒரு உற்சாகமான லைவாக போகும். அது மூலமாகவே நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன்.
0: சொல்லுங்கள்.
1: ஒரு ரெண்டு பிவிசி குழாய் எடுத்துக்கணும். அந்த பிவிசி குழாயில் ஒரு நாலஞ்சு மார்பிள், அதை பளிங்குன்னு சொல்லுவாங்க, ரவைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நடுவில் வந்து ஒரு ஆறு மார்பிளில் போட்டுக்கணும். பளிங்கை போட்டுட்டு ஒரு முனையில் வந்து அந்த ரெண்டு பிவிசி குழாயும் சமநிலையில் இருக்கணும். ஒரு பகுதியிலேருந்து ஒரு பக்கத்துலேருந்து ஒரு பிவிசி ஒரு கோழி குண்டை நீங்கள் சுண்டி விட்டீங்கன்னா அந்த நடுவில் இருக்கிற வந்து ஆறு கோழி குண்டு இருக்குல்ல, அதில் இருக்கிற ஒரே ஒரு கோழி குண்டு மட்டும்தான் வெளியில் போகும். நீங்கள் மறுபடியும் ரெண்டு கோழி குண்டு எடுத்து வச்சு சுண்டி விட்டீங்கன்னா நடுவிரலால் ரெண்டு கோழி குண்டு தான் வெளியில் போகும். அதே போல் மறுபடியும் மூன்று கோழி குண்டு அடிச்சிங்கன்னா மூன்று தான் வரும். இது வந்து எப்படின்னாக்கா இது வந்து நியூட்டனுடைய விதியை மெய்ப்பிக்கிறது மாதிரி இருக்கு. ஒவ்வொரு விசைக்கும் அதற்கு சமமான விசை, அதே அந்த விசையும் செயல்படும் விசைக்கு நேர்த்திசையில் அமைகிறதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும் இருக்கும்.
0: எடுத்துக்காட்டு சரிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு அறிவியல் அப்படின்னு பாடம் நடத்தும் போது அது பலவிதமாக அறிவியல்லையே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம வாழ்க்கையிலே நிறைய நம்ம வயதுலேயே பார்க்குறோம் இந்த அறிவியல் வளர்ச்சியினால் இந்த உலகம் வந்து பல்வேறு விஷயங்களில் முன்னேறி இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முக்கியமாக நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவுக்கு ஆசிரியர் அப்படின்னு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. இப்போ நம்ம நேயர்களுக்கும் அதை தெரியப்படுத்திடலாம். பொதுவாக வந்து அந்த பருவத்தில் வந்து மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு அறிவியல் ஞானம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இருந்தாலும் கூட அந்த பாடங்கள் கூட கூட அந்த வகுப்புகள் கூட கூட அவர்களுக்கான திறமைகள் வந்து அதிகரிக்கும். இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகளை ஒரு அறிவியல் ஆசிரியராக அந்த அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படிலாம் அவங்கள்ட்ட அதை மேற்கொண்டு அதை எப்படி கொண்டு போவீங்க சார்?
1: ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு டென்த்து மாணவர்களுக்கும் இதே முறை தான். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து என் டீச்சர் சிலபஸ் இருக்கும், அதையும் நாங்கள் முடிச்சாகணும். அட் த சேம் டைம் என்ன செய்யணும்னாக்கா அவங்களுக்கு கான்செப்டை, எந்த கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில் வந்து கான்செப்ட் இருக்கும், பட் அந்த கான்செப்டை விரிவாக சொல்கிறதுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்லாத பட்சத்தில் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். பட்டு வேறு கட்டுரை அல்லது எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாவது கிடச்சிதுனாக்கா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி அதை நான் வந்து

0: லைவாக சொல்லிடுவேன்.
1: ஓகே,
0: அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற விதத்தில் நான் சொல்லிடுவேன். ஸோ ஸோ தட் ஐ கான் தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். அதை வந்து பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் எல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா வித்தின் ஷார்ட் டைம் வந்து நான் அதை முடிச்சாகணும்.
1: சரி,
0: அந்த மாதிரியே நான் சொல்லி கொடுத்துருவேன். அதை வந்து கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும், அதை பேலன்ஸ் பண்ணுறது. அப்புறம் இதுதான் வந்து போயிட்டுருக்கோம். கான்செப்டை வந்து வந்து கொஞ்சமாக தான் இருக்கும், பட் எக்ஸ்பிளனேஷனும் டெரிவேஷன்ஸும் கால்குலேஷன்ஸும் தான் பின்னாடி நிறையா வந்துகிட்டே இருக்கும் சார். அதை வந்து முடிச்சுக்கிறதுக்கு அதுவே வந்து ஒரு 3 or 4 hours ஆகிடும் ஒரு கான்செப்ட் எடுத்தாக்கா. ஒரு 2-3 பீரியட் கூட தொடரும். ஒரு கான்செப்ட் எடுத்து நான் முடித்தேன், ஒரு பீரியட்லேயும் முடிப்பேன். சம்டைம்ஸ் வந்து அது வந்து அடுத்த பீரியடுக்கும் போயிடும். பீரியாடிக் டேபிள்னு சொல்லிட்டு அதில் நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட் பீரியடில் உள்ள எலிமெண்ட்ஸ் எத்தனை, செகண்ட் அது மாதிரி, பட் அதனுடைய தன்மைகள், அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சொல்லும் போது அது பாட்டுக்கே போயிட்டு தான் சார் இருக்கும். அது வந்து கான்செப்ட் தான் விளக்க முடியும், பட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து சில இதுக்கு தான் செய்ய முடியும்.
1: ஆசிரியர்களுடைய மாணவர்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இருக்கும், அதே போல மாணவர்களுக்கும் ஆசிரியர் பற்றிய ஒரு கண்ணோட்டம் இருக்கும் பொதுவா. இப்ப இந்த நீங்க அறிவியல் பாடத்துல சில மாணவர்கள் வந்து ரொம்ப திறன் மிகுந்தவர்களாக இருப்பாங்க, சில விஷயங்கள் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறப்ப வந்து என்கரேஜ் பண்ற ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் வந்து என்கரேஜ் பண்ணிருக்கீங்களா? அவங்க அப்படிப்பட்ட மாணவர்கள் யாராவது சந்திச்சிருக்கீங்களா? கண்டுபிடித்த மாணவர்கள் உங்க வகுப்புல படித்த மாணவர்களா இருந்திருக்காங்களா?
0: முக்கியமான அதே சமயத்துல நல்ல கேள்வி கேட்டீங்க.
1: சரிங்க,
0: நான் நிறைய பதில் இதற்கு தான் நான் சொல்லி ஆகணும்.
1: சொல்லுங்க.
0: அப்புறம் வந்து 5th, 6th onwards வந்து நிறைய பசங்க வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி இன்க்யூசிட்டிவா இருப்பாங்க, எதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தோட இருப்பாங்க. அந்த ஆர்வத்தோட இருக்கிற மாணவர்களை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்கள வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நான் பயன்படுத்திப்பேன். அந்த கான்செப்டை ஏதாவது நானே கொடுப்பேன், சிம்பிளா அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க இதே போல ஒரு எக்ஸிபிட் பண்ணுங்க, கண்காட்சி பொருள் ஒன்று செய்யுங்கன்னு சொல்லுவேன். அவங்க செஞ்சுட்டு வருவாங்க. அதுக்கு பிறகு எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது அதை வந்து நான் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி சரி செய்து அப்புறம் அறிவியல் கண்காட்சிக்கு அழைச்சிட்டு போவேன். அதே போல நான் வந்து ஆரம்பத்தில் நான் 1990 அது சேர்ந்தேன் பள்ளி ஆசிரியராக. 2023 பதவி இது சூப்பர் அனிவேஷனில் வெளியில் வந்தேன். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் வரைக்கும் நான் அறிவியல் கண்காட்சியில் எல்லா லெவல்லையும், மாவட்ட லெவல்லையும் சரி, மாநில அளவு சரி, அப்டு நேஷனல் லெவல் வரைக்கும் நான் போயிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த அறிவியல் கண்காட்சிக்காக அழைச்சிட்டு போகிற மாணவர்களுக்கு அதற்குரிய சன்மானம் ஏதாவது கொடுத்தா அதையும் வாங்கி கொடுப்பேன். அது அதோட இன்னும் அடிஷன் டு தட் அவங்களுக்கு என்ன செய்வாங்கனாக்கா இன்ஸ்பயர் அவார்டுன்னு ஒரு அவார்டு ஒன்று கொடுப்பாங்க 9th standard ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அவங்களுக்கும் இதே போல ஒரு கான்செப்டு ஒரு கொடுத்துருவேனா, வருஷம் ஒரு 4 கொடுப்பேன். அதில் வந்து நல்ல மாணவன், நல்ல ஆர்வமாக இருக்கிற மாணவன் வந்து அந்த கான்செப்டை வந்து ஒரு எக்ஸிபிட்டாக செய்வான். அதை வச்சு அவங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புவோம், சென்ட்ரலுக்கு இதுக்கு அனுப்புவோம். அங்கேருந்து எங்களுக்கு வந்து செலெக்ஷன் ஆகி வரும். அந்த செலெக்ஷன்ல வந்து 3000 or 4000 வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கும். அதையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் மாணவர்களுக்கு, நிறைய மாணவர்களுக்கு 4-5 வருஷமும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் சார்.
1: ஓகே, நிறைய மாணவர்கள் அந்த உருவாக்குற திறன் ஆசிரியர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத மாதிரி நிரூபிச்சிருக்கீங்க. அது முக்கியமாக அறிவியல் துறையில். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், உங்களுடைய அனுபவங்கள், அதுவும் அந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், மாணவர்கள் சம்பந்தமாகவும் சரி, நீங்கள் உங்களுடைய பணி அனுபவங்களையும் நம்ம தொடர்ந்து காரைக்கால் எஃப்எம்ல கேட்க போகிறோம். நேர்களும் அதை எப்படிலாம் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து அவங்கவுங்க வீட்டு வானொலி பக்கத்துலேயே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல்கள் வேணும் அப்படின்னு வந்த உடனே சொன்னீங்க, உங்களுடைய உணவு அருந்தி முடித்த உடனே. அந்த பாடல்களில் முதல் பாடலை என்ன பாடல் கேட்க போகிறீங்க சார்?
0: முதல் பாடல் வந்து தங்கங்களே நாளை தலைவர்களே. மாணவர்கள் வந்து நாளைய தலைவர்கள் தானே.
1: ஆமாம்,
0: அதனால் அந்த பாடல் வந்து எனக்கு முக்கியம். அடுத்தது மொழியும் கண்கள் சொல்லிட்டு, தாய் பெற்றெடுத்த தாயும் நம்முடைய மொழியும் நம்முடைய கண்களை போன்றவர்கள்.
1: சரிங்க,
0: அதை டெபிக் பண்ணுற அந்த பாடல் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன்.
1: சரி சரி, கண்டிப்பாக. ஆசிரியர் இல்லையா, தங்கங்களை விட்டு கொடுப்பீங்களா மாணவர்களை? நீங்கள் கேட்ட பாட்டு வருதுங்க, நம்ம கேட்கலாம்.

0: நேர்களை உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைக்கு லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். லஞ்ச் பிரேக்கில் அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள் இப்போ நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய பணி அனுபவங்களையும், அதுவும் முக்கியமாக அவர் அறிவியல் ஆசிரியர்னு வேற சொன்னாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள், அதுவும் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் தான். நிறைய கண்டுபிடிப்புகள், மாணவ பருவத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுல மாணவர்கள் விஞ்சிருந்தாலும் அவங்கள ஊக்கப்படுத்துறது நம்ம அறிவியல் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர் தான் எம் கணேசன் அவர்கள்ட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சார், பொதுவாக நம்ம வந்து நிறைய நேரங்களில் மாணவர்களுக்கு எல்லா விதமும் எல்லா விதமான படத்துடைய ஆசிரியர்களும் அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி ஊக்கப்படுத்துவாங்க. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி கண்டுபிடித்தது, கண்காட்சிக்கு வெளியில் அழைச்சிட்டு போனது எல்லாமே இருக்கும். அதே போல லேபுக்கெலாம் அழைச்சிட்டு போவீங்க இல்லையா, நீங்கள் என்னதான் லேப் அங்கே வந்து அசிஸ்டண்ட் இருந்தாலும் கூட அறிவியல் ஆசிரியர்ன்ற முறையில் அங்கே மாணவர்களுக்கு நிறைய சொல்லி கொடுப்பீங்க. இப்போ அதில் நிறைய நேரங்களில் கிடைத்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சார்?
1: அந்த அனுபவம் சொல்லணும். அதாவது லேப் ஒவ்வொரு பள்ளியிலையும், ஹைஸ்கூலும் சரி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையும் பள்ளியில் லேப் லேபரேட்டரி இருக்கும். அந்த லேபரேட்டரிக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கும் பொழுது நாம் அதை எடுத்து பயன்படுத்துறதுல நான் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். எப்போல்லாம் எனக்கு வந்து ஒரு கான்செப்டோ அல்லது ஒரு பாடத்தை நடத்தணுமோ அது சார்பான ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தணும்னா நான் உடனே அவங்கள மாணவர்களை வந்து அந்த லேபுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். இப்போ வந்து ஒரு ஒரு வேவ் ஃபார்ம் பண்ணதுன்னு வச்சுங்களா, வேவ்ஸ் வந்து லாஞ்சிடியூடினல் வேவ்ஸு, இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலை நெட்டலைன்னு இருக்கு. அது ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வந்து லேபுக்கு அழைச்சிட்டு போனோன்னு வச்சுங்களேன், அங்கே ஸ்ட்ரிங் ஏதாவது ஒரு கயிறு எடுத்து ஜன்னல் கம்பியில் அதை வந்து செருகி அதை மறுபக்கத்தை பிடிச்சி சுண்டி விடும்போது அதில் வந்து அந்த வேவ் கடலலை போல் ஒரு வேவ் ஃபார்ம் ஆகும். அதை வச்சு நான் வந்து நெட்டலையும் குறுக்கலையும் நான் அவங்களுக்கு சொல்லித்தருவேன். அது அதே சமயத்தில் இப்போ வந்து அம்மீட்டர், அந்த கல்வனா மீட்டர்லாம் இருக்கும்.
0: ஓகே,
1: அது அந்த ஃபிசிக்ஸ் பாடத்தை சம்மந்தப்பட்டது அம்மீட்டர், கல்வனா மீட்டர்.

0: மற்ற எல்லா உபகரணங்களை அங்கேயே நான் வந்து சொல்லிக் கொடுத்துருவேன். அதில் வந்து அதை முடிச்சுட்டு வந்து இங்கே பாடத்தை நடத்தும் போது மாணவர்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வழிவகுக்கும் அதனுடைய லேபை. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து ஒரு மூளைன்னு வச்சிங்களேன், அந்த மனித மூளை அங்கே இருக்கும், அந்த மூளையை வந்து பாட்டு பாட்டு அது வந்து கொஞ்சம் கழட்டவும் முடியும், அப்படியே பார்க்க முடியாது. எல்லாம் உள்ளுறுப்புகள் இருக்கும்ல, முகுளம், பெருமூளை, தண்டுவடம், சிறுமூளை எல்லாம் இருக்கு, ஹைப்போதலாமஸ், அதை பிரித்து அது எல்லாத்தையும் காட்டிடுவேன். காட்டின பிறகு எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து அழைச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கு பிறகு வந்து இதை இன்னொரு இன்னோவேட்டிவ் முறையிலையும் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சப்போஸ் லேபுக்கு போக முடியல, அன்னைக்கு லேபே இல்லை, சில சிற்சில மிடில் ஸ்கூல்ல லேப் இருக்காது. அந்த மாணவர்களுக்கு நான் எப்படி சொல்லுவேன்னா, அந்த மனித மூளைய மனசுல வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு சொற்றொடர் ஒன்று உருவாக்குவேன். எப்படி நம்ம சாதாரணமா ஒரு ராகு காலத்தை நம்ம வந்து மனசுல வச்சுக்கிறதுக்கு ஞாயிறு திருவிழா சமயத்தில் வெளியில் செல்வது, வெளியில் விளையாட செல்வது நியாயமா, திருவிழா திங்கக்கிழமையை குறிக்கும், வெளியில் வெள்ளிக்கிழமையை குறிக்கும், அது முத முதல் அடுத்தது விளையாட செல்வது வியாழக்கிழமையை குறிக்கும், செல்வது செவ்வாய்க்கிழமை குறிக்கும், விளையாட செல்வது நியாயமா ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். அப்போ வந்து முதல்ல சொன்னது திருவிழா, அது திங்கக்கிழமையில 7-9 ராகுகாலம். ரெண்டாவது சொன்ன என்ன, திருவிழா சமயத்தில் சனிக்கிழமை சமயத்தில் வந்து 9-10 அதுக்கு வந்து 7-9 வந்து திங்கக்கிழமை, 9-10 அதுக்கு வந்து ராகு காலம் சனிக்கிழமை. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த சுற்றடர் உருவாக்குவேன். அதே போல இப்ப நான் சொன்னல அந்த சிறு மூளையில உள்ள உறுப்புகள், அந்த உறுப்புகள்ல வந்து அப்படியே ஃபார்ம் எல்லாம் ஞாபகத்துல ரிமைண்ட் பண்றதுக்கு ஹை சின்ன சிப்பியில் பெரிய முத்து தங்கியிருக்கே அப்படின்னு ஒரு ஒரு ஹை ஹைங்கிற வார்த்தை ஹைப்போ தலாமஸ் குறிக்கும், சின்ன சிப்பியில் சின்ன சிறுமூளை குறிக்கும், முதல் எழுத்து சி இல்லையா சிறுமூளை குறிக்கும், பெரிய முத்து பெரிய அது பெருமூளையை குறிக்கும், பெரிய முத்து முகுளம் முங்கிறதுல முத எழுத்து மு அது முகுளத்தை குறிக்கும், தங்கி இருக்கே தண்டுவடம் தா வந்து தண்டுவடம். இந்த மாதிரி அந்த மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, அந்த சுற்றோடர்கள் சொன்னோடனே அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க ஈஸியா வந்து சொல்லிடுவாங்க இந்த சென்டென்ஸ் வச்சு. இந்த முறைக்கு பேரு நிமோனிக்ஸ்னு பேரு, இதை நானே உருவாக்குனேன். இந்த இது எப்படின்னாக்கா இன்னொரு கட்டுரையில நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன, ஃபைவ் எஃப்ஸ் இந்த சொல்லிட்டு பித்தக்கோளர் உடல் வாகினர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபைவ் எஃப் சொல்லுவாங்க, 50 ஃபேட்டி ஃபேர் ஃபீமேல் ஃபர்டைல் சொல்லுவாங்க. அதை வந்து முதல் எஃப் வந்து ஒன்று ஒன்றா குறிக்கும், எல்லாம் முதல் எழுத்துல எஃப் எல்லாத்துலையும் எஃப் வருது பாருங்க, அந்த ஃபைவ் எஃப்ஸ் அது எப்படி குறிக்குதோ அதே போல சொல்லுவேன். அதே போல ஒரு மாணவன் நல்லா படிக்கணும்னாக்கா ரீடிங் வேணும், 4 R வேணும்னு சொல்லுவேன். என்ன ஃபர்ஸ்ட் முதல் ஆர் என்ன, ரீடிங், ரெண்டாவது ரிஃப்ளெக்டிங், மூணாவது ரோட்டிங், ரோட்டிங்னா மனசுல ஏத்திக்கிறது, நாலாவது கடைசியில நாலாவது சொல்றது ரிவீவிங். இது இந்த 4 R வந்து ஒரு மாணவனுக்கு நல்லா படிக்கிற மாணவனுக்கு படிச்சதை ஞாபகத்துல வைக்கிற மாணவனுக்கு இது அவசியம் இந்த 4 R. இதுவும் நிமோனிக்ஸ்ல இது ஒரு சொற்றொடர்.
1: சரிங்க சரிங்க. உண்மையிலேயே நான் பயின்றது வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் கூட, இப்போ இப்படி நீங்க அறிவியல் சம்பந்தமா நடத்தும் பொழுது நாமே அறிவியல் எடுக்காம போனோமோ அப்படின்னு கூட தோணுது சார். தொடர்ந்து நாம பேசுவோம், காத்திருங்கள். நீங்களே நமது காரைக்கால் பண்பலையின் 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC.
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தாபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்ல மது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
4: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
1: பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார் எலக்ட்ரிகல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: தரமான

0: பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை யாவும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். காற்றின் மொழி உங்கள் செவியின் வழி. இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. லஞ்ச் பிரேக்ல இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம். அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள் தான் நம்ம நேரலை ஒளிபரப்பு கூட்டத்தில் இருந்து அவங்களுடைய பணி அனுபவங்களையும் மாணவர்களுக்கு அவங்க புரியுற மாதிரி எப்படி அறிவியல் பாடங்கள் எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப சுவைப்பட சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். முக்கியமாக பாடங்கள் அப்படிங்கிறப்ப கரெக்டாக 8 ஹவர் அப்படின்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக கடைசியாக வரோ அல்ல அதுக்கு முன்னாடியோ வந்து பிடி பீரியட் விடுற மாதிரி மாணவர்களுக்கு இருக்கும். ஆனால் அதே மாதிரி என்னதான் நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட மாணவர்களுக்கு பலவிதமான கோச்சிங் கொடுத்துருப்பீங்க. முக்கியமாக அந்த NCC NSS போன்ற இதர அமைப்புகள்லாம் பள்ளியில் இருக்கும். நீங்கள் அது மாதிரியான எதாவது அமைப்புகளில் இருந்திருக்கீங்களா சார்? மாணவர்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார்?
1: நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணுங்கிறத விரும்புகிறேன். அதை அதுக்கு நான் ஆல்ரவுண்டராக விரும்பும் போது அப்புறம் நானே இருக்கணும் இல்லையா? அதனால் நான் வந்து ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கிறதுல தாழ்மையாக சொல்லிக்கிறேன்.
0: ஓகே.
1: அதாவது நான் வந்து பள்ளியில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் நானாகவே என்ன நினைச்சிப்பேன். என்னுடைய முதல்வர் அவர்கள் நீங்கள் எடுத்து கொஞ்சம் நடத்தி கொடுங்கன்னு சொல்லுற அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் நானாகவே தான் செய்வேன். அப்புறம் என்னுடைய ஆர்வத்தை பார்த்து அவர் தேசிய பசுமைப்படை, அதாவது கிரீன் காப்ஸ் பசுமைப்படை, நேஷனல் கிரீன் காப்ஸ்னு சொல்லி அந்த கிரீன் காப்ஸில் NGC என்னோட பொறுப்பாளராக எனக்கு பதவி கொடுத்தாங்க. அந்த பொறுப்பில் இங்கே தேசிய பசுமைப்படையின்னா ஸ்கூலை சுற்றி இந்த சுற்றுப்புறத்தை வந்து பசுமையாக வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அங்கே கிளீனாகவும் வச்சுக்கணும். அந்த நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு இது கிரீனர் இந்தியா கிளீனர் இந்தியான்னு ஒரு இயக்கம் கொண்டு வந்தாங்க. அதில் அந்த இயக்கத்தில் நான் புதுச்சேரி அறிவியல் இயக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு அந்த செய்திகள் அந்த இதெல்லாம் எனக்கு தெரியறதுனால நான் வந்து எங்கள் ஸ்கூலில் அந்த கிளீனாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ அதை செய்வேன். தேசிய பசுமை படையில் இன்னொரு அங்கம் வந்து NEAC, அதாவது நேஷனல் என்விரான்மெண்ட் அவேர்னஸ் கேம்பெயின் சொல்லிட்டு தேசிய விழிப்புணர்வு முகாம். அந்த அமைப்பின் மூலமாக நான் நிறைய ப்ரொசஷன் ஊர்வலம் நடத்தியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளில் வந்து இப்போ நெகிழி இருக்கு, அது வந்து குப்பை கூளத்தில் சேர்றது மட்டும் இல்லை, மனித கால்நடைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி தீங்கு விளைவிக்குது. அதை வந்து தவிர்க்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு சும்மா சொல்லக்கூடாது, அதை களத்தில் நின்று அந்த வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம். நெகிழிகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையாக கூட நாங்கள் போய் சொல்லியிருக்கோம். அதுக்கு ப்ரொசஷன் வந்து பிளாக்கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, புவி வெப்பமடைதல் அதுக்காகவும் நாங்கள் ப்ரொசஷன் நடத்தியிருக்கோம். அதுக்கடுத்தது அது முடிஞ்சுதா, அடுத்தது NCC பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். தேசிய பசுமை இது மாணவர் படை, தேசிய மாணவர் படையில் நான் வந்து NCC அதிகாரியாக நாக்பூரில் 3 மாதம் ட்ரைனிங் வந்த உடனேயே பொறுப்பேற்றுக்கிட்டேன். அது வந்து தேசிய பசுமைப்படை போல் அதுவும் ஒரு இயக்கம். அதில் வந்து தன்னார்வலர்கள் அந்த நேஷனல் கேடட் கோர்ஸ்னு சொல்கிறாங்களா அந்த மாணவர்கள், அவங்க வந்து எள்ளுன்னு சொன்னால் என்னோட நிற்பாங்க. அவங்கள வச்சுக்கிட்டும் நம்ம பள்ளியை சுத்தப்படுத்தலாம். எல்லா நிகழ்ச்சிக்கும் அவங்க வருவாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன்னாக்கா மரம் நடுவியா, அதை நான் உங்கள்கிட்ட காட்டினது போல் எங்கள் HM அழைச்சிட்டு போய் மரம் இந்த கேம்பஸில் ஒரு ஸ்கூலில் நான் மரம் நட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, NCC முகாம்லையும் நாங்கள் ஒரு கேம்பஸை ஒரு கார்டன் ஃபுல்லாகவே நாங்கள் மரங்கள் வச்சு அதுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் நாங்கள் அதை பாதுகாத்துருப்போம். அதுக்கு பிறகு வந்து அது இப்போ போய் பார்க்குறோம், அந்த மரங்கள்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இதை அது அங்கேயும் வந்து இந்த நிகழ்ச்சி அந்த சமுதாயத்தில் வந்து எதெல்லாம் வந்து முக்கியமான விழிப்புணர்வோ அதுக்கு கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து அந்த NCC நாங்கள் நடத்தியிருக்கோம். அதில் மட்டும் இல்லை, இங்கேருந்து நாங்கள் வெளி மாநிலங்களுக்கும் போயிருக்கோம். அஸ்ஸாம் போயிருக்கோம். அஸ்ஸாம் மட்டுமல்ல, ஹைதராபாத், நாக்பூர், சபுத்தாரா, மகாராஷ்டிரா, ஒடிசா இந்த போன்ற மாநிலங்களுக்கு அழைச்சிட்டு போயிருக்கேன் மாணவர்களை. அங்கேயும் இதே போல் நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப் நடக்கும், சாதாரண கேம்ப் நடக்கும். நேஷனல் இன்டகிரேஷன் கேம்ப்ல எல்லா மாணவர்களும் வருவாங்க. இவங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை அவங்க அங்கே சொல்லுவாங்க. அஸ்ஸாம் மாணவர்கள் வந்து இங்கே வந்து கலந்துப்பாங்க. அது நல்ல கலாச்சார பரிமாற்றத்துக்கு

0: ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு உறுதுணையாக இருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து ஒன்று சொல்லிக்கிறேன், அதில் வந்து கலாச்சாரத்துக்காக ஒவ்வொரு மாணவனும் அல்லது யாராவது ஒருத்தவங்க கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடத்த சொல்லுவாங்க. அதில் வந்து நான் வந்து முன்னாடி கொஞ்சம் கற்றுருக்கேன் கொஞ்சம் டான்ஸு, அதனால் அந்த டான்ஸையும் என்னுடைய மாணவர்கள் வந்து அந்த டான்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுல சிக்கல் இருந்தது. அதனால் நான் வந்து நம்மளுடைய தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து அங்கே அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணேன்.
1: ஓகே, நீங்களே இப்போ டான்ஸ் ஆடி காமிச்சிருக்கீங்களா? நடன இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க.
0: நடன கலைஞராகவும்
1: இருந்திருக்கீங்க.
0: நடன இயக்குனராகவும் மாணவர்களை வச்சு அவங்களுக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்து, ஃபோக் டான்ஸ் சொல்லிக் கொடுத்து அவங்களையும் ஆட வச்சுருக்கேன். நடன இயக்குனர், நடன கலைஞர் அப்படி இருந்திருக்கேன்.
1: சரிங்க சார்.
0: அடுத்தது இன்னோவேஷன் அண்ட் இது இன்வென்ஷன் கிளப், சயின்ஸ் கிளப் ஒன்று வச்சிருக்கேன். அந்த கிளப்ல என்னன்னாக்கா, இதுவரைக்கும் எந்த ஆசிரியரும் செய்யாத ஒரே ஒரு புதிய முயற்சி, சாதனை இல்லை, இது ஒரு புதிய முயற்சி. ஒவ்வொரு பேரவையிலையும் நான் என்ன செய்வேன்னாக்கா, புதன்கிழமை புதன்கிழமை ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், லாஜியோ லாஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியாலஜினாக்கா அது இதயத்தை பற்றிய படிக்கிற இயல் தான் அது. அதே போல் நான் கேட்பேன் இயல், வாட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஆஸ்ட்ரியாலஜி, வாட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரோனாலஜி அந்த கேட்பேன். முதல் வாரத்தில் புதன்கிழமை கேட்டால் அடுத்த புதன்கிழமை அவங்க சொல்லணும். இது வந்து ஒரு 4-5 வருடங்களாக நான் தொடர்ந்து செஞ்சுருக்கேன். இது 4-5 பிரின்சிபால் மாறிட்டாங்க, இருந்தால் என் நிகழ்ச்சியை நடத்தினேன். இது வரைக்கும் யாரும் அந்த நிகழ்வை வந்து நடத்தினதில்லை. அது மட்டும் இல்லை, அது என்னுடைய செலவிலேயே அந்த மாணவர்களுக்கு யார் சரியான பதிலை சொல்கிறாங்களோ அந்த மாணவர் ஊக்குவிக்கணும் இல்லையா, அவங்களுக்கு வந்து பரிசும் கொடுத்துருக்கேன். பேனாவும் மோஸ்ட்லி நான் வந்து பேனா தான் கொடுப்பேன். அந்த பேனா
1: சரி, உண்மைதான். அதாவது ஆரம்பத்தில் அது எல்கேஜி யூகேஜி படிக்கிறதுலேருந்து கல்லூரி மேற்படிப்பு முடிக்கிற வரைக்குமே மாணவர்கள் என்பவர்கள் மாணவர்கள் தான். அவங்க அதோடு படித்து முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னங்கிறது போயிடுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் எப்போதுமே ஆசிரியர்கள் தான், எனி டைமும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த வருஷம் ஒரு படிக்கிறீங்கன்னா அடுத்த வருஷமும் அதே சப்ஜெக்ட் இருந்தாலும் வேறு இது மாதிரியான நம்ம மாணவர்களுக்கு போதிக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி ரொம்ப இயல்பாக புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பாடங்களில் ஒன்று தான் அந்த அறிவியல் அப்படிங்கிறது. ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க சார். தொடர்ந்து உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேர்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு முன்னாடி பாடல் வேணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்குமே விருப்பம் இருக்கும். மாணவருக்கு குழந்தைகள் எப்படி மிட்டாய்க்கு அடம்பிடிப்பது போலவே வந்தப்பே என்கிட்ட சொன்னீங்க பாடல்கள் வேணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டு எடுத்து தான் கேட்க போறீங்க?
0: எனக்கு பாடல் கேட்பது, அதுவும் காரைக்கால் எஃப்எம்ல கேட்கறது ரொம்ப பிரியம்.
1: அப்படிங்கப்பா,
0: அதுல அதுல அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம், உயர்வு தருவது ஒழுக்கம், உலகம் அதனால் உயர்வை தருவது ஒழுக்கம். இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். இதை கொஞ்சம் ஒளிபரப்பு.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இருதுருவம் படத்திலிருந்து அந்த பாட்டு வருது. நேர்களை கேளுங்க, நம்ம தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3 இது அனுபவம் அற்புதம்.

0: நேர்களை துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்கள் நெஞ்சமில்லா நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சுளை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்ல
1: பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவரங்கம்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா, சலுகை July 16-20 மட்டுமே.
0: வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேர்களே, இது லஞ்ச் பிரேக்கு. லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி அனுபவம் வறுப்புத நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம ஒலிபரப்பு கூடத்தில் இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடியம் கணேசன் அவர்கள் தான். சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். முக்கியமாக NCC பற்றியும் நேர்களுக்கு நானும் அதை பண்ணியிருக்கேன், அதோடைய ஒரு இணைப்பாளராக இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. முக்கியமாக மாணவர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கும், தனித்திறமைகள். அவங்க பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம். முக்கியமாக நீங்களே டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுமாதிரி அவங்களுக்கான திறமைகளை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆசிரியரோட பணி தான். ஆனால் உங்களை கணேசன் சார், நீங்களே ஒரு திறமைசாலி அப்படின்னு சொன்னீங்க. கவிதையெல்லாம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதி கூட காமிச்சிங்க. அந்த கவிதையை சொல்லுங்களேன்.
10: கவிதை எப்படி எழுதுனேன்னா, ஒரு மாணவன் வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதில் வந்து நிறைய மாணவர்கள் பாடல் பாடினாங்க.
0: ஓகே.
10: அந்த பாடல் பாடும்போது ஒரு பொண்ணு வந்து கவிதை வாசித்தாங்க. அந்த வாசிக்கும் போது நான் ஏன் வந்து இவங்களை போல இருக்கக்கூடாதுன்னு, என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள்டேருந்து நான் மோட்டிவேஷனாக எடுத்துப்பேன், செல்ஃப் மோட்டிவேஷனும் அதுலேருந்து எழுத ஆரம்பித்தேன். அது ஸ்கூல் ஃபங்க்ஷனில், எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் கவிதை வாசிக்காத ஃபங்க்ஷனே இல்லை.
0: ஓகே.
10: அதில் மாணவர்களுக்கு அதாவது ஒரு பொருத்தமான ஒரே ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்கேன், அவளுடைய வாழ்வுக்கு உயர்வுக்கு வழி, வாழ்க்கைக்கே வழி அப்படின்னு. அதை கொஞ்சம் நான் படிக்கிறேன். விடியும் வேலை எழுந்திடு, விரைவாய் நாட்கடன் முடித்திடு,

0: பாடம் அன்றே படித்திடு, படைத்த கடவுளை துதித்திடு, தன் தமிழ் மொழியில் பகன்றிடு, தகுதிக்கு ஆங்கிலம் பயின்றிடு, தவறு செய்பவரை ஏசிடு, தவறை உணர்ந்தால் பேசிடு, இனிமையாய் பேச பழகிடு, இங்கிதமாய் எங்கும் நடந்திடு, சுறுசுறு கோபம் தவிர்த்திடு, சுறுசுறுப்புடன் ஆளும் திகழ்ந்திடு, இயலாதவர்க்கு என்றும் பரிந்திடு, இயன்ற உதவிகள் புரிந்திடு, தவறுகள் செய்வதை துறந்திடு, தவறியும் பொய்யை மறந்திடு, பழிபோடும் பழக்கம் கைவிடு, பரந்ததாய் மனமிருக்க பழக்கிடு, பொறாமை எழுந்தவுடன் அழித்திடு, போற்றிடும் குணமதை பெற்றிடு, ஆசிரியை கண்டால் வணங்கிடு, பெரியோர் சொல்லுக்கு இணங்கிடு, அசுத்தம் கண்டால் அகற்றிடு, ஆரோக்கியமாக வாழ கட்டிடு, தினமும் நாட்குறிப்பு எழுதிடு, நிகழும் நிகழ்வுகளை குறித்திடு, பெற்ற தாயை பேணிடு, பிறந்த நாட்டை போற்றிடு, உழைப்பின் அருமை புரிந்திடு, உயர்வுக்கு வழியது உணர்ந்திடு. இது வந்து ஒரு சிற்றிதழில் வெளியான ஒரு இது.
1: சரிங்க சரிங்க சார், உண்மை கவிதை அருமை,
0: நன்றி சார்,
1: ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஆசிரியர் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த தகுதியை வந்து நம்மளோடு மகிழ்ந்துடாமல் மற்றவர்களும் அதை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய இதாக இருக்கும். ஏன்னா இப்போ நானே இருக்கோம் இல்லை மற்றவர்களே இருக்காங்க அப்படின்னா, என்னுடைய குழந்தை வந்து படித்து ஒரு பெரிய வேலைக்கு அவர் அரசு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, நான் பெத்த பிள்ளை நான் பெத்த பிள்ளை அப்படின்னு பெருமைப்படுறதுல பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து ஏன்னா அவங்க குலம் சார்ந்தவர்கள் அவங்களுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்து சார் நான் உங்ககிட்ட படித்து நான் கலெக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சிக்கிங்களேன், என்கிட்ட படிச்ச பையன் நீனா ரமேஷா அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர்கிட்ட இவர் என்கிட்ட படிச்ச பையன் இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுற அந்த குணம் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டுமே. அந்த பணி அறப்பணி வாழ்த்துக்கலுங்கய்யா. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்ட்ட இன்னும் தோண்ட தோண்ட நீர் ஊறும் அப்படின்னு சொல்வது போல, ஆசிரியர்கள் ஆசிரியராகி உங்களை நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. முக்கியமாக அந்த அறிவியல் பாடங்கள் பற்றி நிறைய சொன்னீங்கய்யா. இப்போ ஒரு மாணவருக்கு சாதாரணமாக ஒரு ஆரம்ப கல்வியிலேருந்து அவங்களுக்கு வந்து அந்த அறிவியல் பாடத்தின் மீது ஈர்ப்பு இருந்தால் மட்டுமே தான் அவங்க அதில் சாதிக்க முடியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதில் அறிவு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிற மாணவர்களை உங்களுடைய பார்வையில் உங்களுடைய பணிக்காலத்தில் நீங்கள் எப்படி அவங்கள வந்து சிறந்த மாணவராக ஆக்குனீங்க?
0: அதாவது என்னுடைய அதாவது டென்த்துக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அதாவது நான் நிறைய மார்க் எடுக்கணும், அவர்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு அந்த மார்க் வந்து உதவி பண்ணுறதால, அதனால் டென்த்து மாணவனை நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, அது நான் மட்டும் இல்லை மற்ற ஆசிரியர்களும் சேர்ந்து அந்த மாணவர்களை வந்து முதல்ல நல்லா முதல் வகுப்பு மாணவர்கள் போல் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களையும் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுப்போம். அவங்கள இன்னும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வர்ற அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்கள நாங்கள் வழி நடத்தி சென்றுட்டுருப்போம். அப்புறம் மீடியமாக இருக்கிறவங்களுக்கும் இதே போலவே நாங்கள் செஞ்சிட்ருப்போம். இந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுப்போம், மோஸ்ட் கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு கொண்டுறதுக்காக. ஈவினிங் என்ன செய்யணும்னா, அவங்கள வந்து ஒரு மணி நேரம் டிட்டென்ஷன் கிளாஸ் வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்தெந்த போர்ஷன்ஸு இப்போ யூனிட் வைஸ் எந்தெந்த போர்ஷன்லாம் அவங்களுக்கு கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கேட்டு நாங்கள் பக்கத்தில் உட்காந்தே கேட்டு அவங்கள வந்து கேட்போம். அவங்க சொல்லும் போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ தனி கவனம் செலுத்துறதுனால அவங்க வந்து மறுபடியும் அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து மறுநாள் சொல்லி கொடுத்து புரிஞ்சதுனால மறுநாள் நாளைக்கு மறுநாள் வரும்போது அவங்க வந்து அந்த பாடத்தை ஓரளவு புரிஞ்சு வந்திருப்பாங்க. அது வந்து ஈஸியாக அவங்களுக்கு கற்று தேர்வதற்கு நல்ல வழியாக அமையும். அதாவது ஸ்பெஷல் கிளாஸ் தான் நான் சொல்கிறேன். இது வந்து வாரத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒரு ஒரு நாள். அதில் வந்து நான் வந்து ஸ்பெஷல் அட்டென்ஷன்னாக்கா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஊக்கம் வர்றதுக்காக நான் தான் நிறைய போட்டிகள் நடத்துறதுனால அந்த போட்டிகளுக்கு வாங்கி வச்சிருக்கிற பரிசு பொருளையும் அந்த மாணவர்களுக்கு கொடுப்பேன். நீ வந்து இதுமாரி கரெக்டாக சொல்லிட்ட இந்த டெஃபினேஷனுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பரிசு கொடுப்பேன். அப்புறம் அடுத்தது அவங்களுக்கு ரொம்ப பின்தங்கி இருந்தாக்கா மறுபடியும் அந்த பின்தங்கிய மாணவர்களே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் அதை ஒருமித்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வந்து வர்றதுக்காக அவங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே கொண்டு வருவோம். அப்படியே அவங்க வந்து ஓரளவு தான் தேர்ச்சி பெறது மாதிரி மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இருப்பாங்க. அவங்கள இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ண ட்ரெயின் பண்ண டெய்லி அவங்க சொல்றதை கேட்டு கேட்டு நாங்கள் சொல்ல வைப்போம். அதை மாரி சொல்லி சொல்லி கொடுத்து அவங்க வந்து ஒரு 50 மார்க் மேலே எடுக்க வைக்கிறதுக்கு வழி வைப்போம். கடைசி நேரத்தில் வந்து ஒரு மாதம் ஸ்பெஷல் ஃபுல் அண்ட் ஃபுல் உட்கார வச்சு படித்ததுனால அவங்க வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நாங்கள் வந்து இது முயற்சி பண்ணுவோம். அது பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நிறைய அந்த டல் டல்லர்டு சொல்லுவோம்.

0: அந்த டல்லட் ஸ்டூடெண்ட்டையும் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக மாற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது நிறைய டென்த் எடுக்கும்போது மட்டும். ஏன்னா அதுக்கு தான் வந்து பெற்றோர்களும் சரி, ஸ்கூல் முதல்வரும் சரி, பள்ளி தலைமையாசிரியரும் சரி, மற்றவர்களும் அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அது அவங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நாங்கள் பாடத்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டன்ஷனோட தான் சொல்லித்தரும். போட்டா போட்டியோட ப்ரைவேட் ஸ்கூலா இது கவர்மெண்ட் ஸ்கூலான்னு ஒரு சந்தேகமே வர அளவுக்கு தான் நான் பாடம் நடத்துவோம். அதுக்கு மாணவர்களோட ஒத்துழைப்பும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்க முன்னேறதுக்கு அது வழிவகுக்கும். நாங்கள் வந்து எங்களால் எவ்வளோ எஃபர்ட் அதில் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நாங்களை வந்து நாங்கள் தேர்ச்சி பெறதுக்கும் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கும் நான் வழிவகு செஞ்சுருக்கோம்.
1: சரிங்க,
0: அதில் வந்து
1: சரி ஓகே. முக்கியமாக இப்போ நம்ம இந்த சயின்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல, ஏன்னா அறிவியல் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால நம்ம சம்மந்தமாக உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாக இப்போ நீங்கள் டென்த்து 10th வகுப்பு அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில் சில மாணவர்கள் அந்த 10th முடித்த உடனே சில மாணவர்கள் வந்து உடனே வந்து அவங்க சயின்ஸ் குரூப்பை வந்து தேர்ந்தெடுக்கிறது கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன காரணம் அந்த பண்ண அப்படின்னு பசங்கள்கிட்ட கேட்டோன்னா, எனக்கு பயாலஜி வந்துனாலே பயங்க, எனக்கு தேரின்னாலே பயங்க, செய்முறையை வந்து ஓகே நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ இந்த பயாலஜி மாதிரியான பாடங்களை மாணவர்களுக்கு எப்படி புரிமுறையாக பாடம் நடத்துனீங்க, அதை எப்படி மாணவர்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போ இருக்கிற மாணவர்கள், உங்களுடைய பணி அனுபவத்தில் சொல்லுங்களேன் சார்.
0: அது பயாலஜியை பற்றி தான் கேட்குறீங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், நான் விரிவுரையாளர் +1, +2 மார்க் எடுத்து இது கிளாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஸ்கூல் ஹைஸ்கூல் லெவலில் தான் வந்து 10th up to 10th வரைக்கும் நடத்துவேன். அப்போ தான் நிறைய வருடங்கள் வந்து நான் வந்து 10th வரைக்கும் தான் பாடம் நடத்தினேன். அதனால் அந்த நீங்கள் கேட்குறீங்கல்ல, அதாவது பயாலஜியை அவங்க எடுக்கிறதுக்கு பிரியப்படலை அப்படி என்ன காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் ஒன்று இருக்கு. எல்லாருமே இப்படியே போய் ஒரே இடத்துலயே வந்து நான் இது படிக்கிறேன், ஒரு ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்தது அப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பக்கமே பாய்ஞ்சாங்க, எல்லாம் சாஞ்சாங்க, அதையே படித்தாங்க. அதுக்கு பிறகு வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் அந்த இது வெக்கேஷனல் குரூப் வந்தது, அதுக்கு கொஞ்சம் போயிட்டாங்க. பயாலஜினாக்கா அதில் வந்து நிறைய, நான் வந்து படித்தது கெமிஸ்ட்ரி, இதில் தான் கொஞ்சம் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியில் தான் டெரிவேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் பயப்பட வேண்டிய மாணவர்கள், ஏன் பயாலஜிக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. ஆனால் பயாலஜியில் வந்து சில பேர் சொல்கிறீங்களா, அந்த சில பேருக்கு வந்து டிராயிங் வந்து ஒவ்வொரு பகுதியை வந்து இப்போ படம் வரைஞ்சி அதை பாகங்களை குறிக்கணும், ட்ரா த பிக்சர் அண்டு லேபல் த பார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்ததுன்னா கரெக்டாக அவங்க செய்யணும் அதை. அதில் வந்து அவங்களுக்கு ஒருவேளை அந்த பாடங்கள் பிடிக்கல, அல்லது பயாலஜி படித்தா பின்னாடி வந்து அவங்க மெடிக்கல் போகிற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்போ மேத்ஸ் படித்தாக்கா அவர் வந்து இன்ஜினியரிங்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது பயாலஜி படித்தாக்கா ஃபர்தராக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால கூட அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து சரியானதாக இருக்கும்.
1: ஓகே, உங்களுடைய பார்வையில் அது வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம், இன்னொரு 9 நிமிடங்கள் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பாடல் ஒன்று கேட்டிருந்தீங்க, என்ன பாடல் அடுத்த பாட்டாக கேட்க போகிறீங்க சார்?
0: அடுத்த பாடல் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, பச்சை விளக்கு பாடல்.
1: சரி, படத்துடைய பாடல் பச்சை விளக்கு அப்படின்ற படத்திலிருந்து. நிச்சயமாக மாணவர்களுடைய எதிர்காலம் உங்களை மாதிரியான ஆசிரியர்களுடைய அந்த பாடம் நடத்துகிற திறமையில் தான் அவருடைய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான வன்மை. நீங்கள் கேட்ட பாட்டு வர்றது தான் நம்ம கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: நேர்களை, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கி அனுபவம் அற்புதம் நிகழ்ச்சியில் தான் அணிஞ்சிருக்கீங்க. நம்ம நேரலை ஒளிபரப்பு கூடத்தில் இப்போது நம்மகிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவங்க தான் சார். நம்ம கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நெருங்கிட்டோம். நம்ம பாடல் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட சொன்னோம், இன்னொரு 5 நிமிடங்கள் தான் இருக்குது. பொதுவாக உங்களுடைய அனுபவங்களில் நிறைய விஷயங்கள், நிறைய மாணவர்கள், நிறைய கொஞ்சம் சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களையும் மேற்கொண்டு படிப்பதற்கு இல்லை அவங்களுக்கு அறிவை பெருப்பதற்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. மறக்க முடியாத அனுபவங்கள் இந்த உங்களுடைய பணிக்காலத்தில் இருந்தது அங்கேயா?
1: மறக்க முடியாத அனுபவங்கள்னாக்கா, நான் பூவம் ஹைஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது அங்குள்ள மாணவர்கள் எல்லாமே ஒருமித்த கருத்து தான், ஒருமித்த கான்சன்ட்ரேஷன் தான். அதாவது கிளாஸுக்கு போனால் சரி, அத்துணை மாணவர்களும் எழுந்து நிற்பாங்க, நான் உட்கார சொன்னதும் உட்காருவாங்க, நான் சொல்கிற பாடத்தை அப்படியே கொஞ்சம் கருத்துன்ட்டு கேட்பாங்க. எந்த விதமான ஒரு சின்ன சலசலப்போ எதுவுமே இருக்காது. அவங்க என்ன, அந்த வகுப்பில் உள்ள அத்தனை மாணவர்களும் பாஸ் பண்ணாங்க. அது எனக்கு ஒரே ஒரு மாணவத்தார், அவருக்கு உடம்பு சரியில்லாதனால அவர் வந்து தேர்ச்சி பெறாமல் போயிட்டது. மற்றபடி அவர்கள் அருமையாக படித்தாங்க. அடுத்து சில ஸ்கூலில் வந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் பாடம் நடத்துவோம். அப்போ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு, அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டல்லட் ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து டிஃபன் அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதில் வந்து நல்ல ஆர்வமாக அந்த வகுப்புக்கு வந்து படிச்சுட்டு போன மாணவர்களும் இருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லணுன்னாக்கா, என்னுடைய இதில் மாணவர்களுக்கு நான் வந்து நாடக போட்டி நடத்திருக்கேன். அறிவியல் போட்டி, அறிவியல் நாடக போட்டி. அந்த அறிவியல் நாடக போட்டியில் ஒவ்வொரு ஸ்கூல், எல்லா ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதில் எங்கள் ஸ்கூலுக்கு நான் ஒரு நாடகம் எழுதி அரங்கேற்றினேன். அதுக்கு ஆறுதல் பரிசு தான் கிடைச்சிது. ஒரு மாணவனுக்கு சிறந்த நடிகர் விருது கிடைச்சிது. அந்த அளவுக்கு அந்த நாடகம், அதுவும் அறிவியல் சம்பந்தமான ஒரு கருத்து தான், மூட நம்பிக்கை வந்து ஒழிக்கணுங்கிறதுக்காக. அதில் வந்து எனக்கு பெருமையாக இருந்தது. அடுத்து இன்னொரு போட்டியில வந்து நான் கலந்துகிட்டேன். நானே எழுதி தயாரிச்சது தான். அந்த போட்டியிலையும் அந்த நாடகம் வந்து பரிசு பெற்றது. இது வந்து நடந்தது. அடுத்தது வந்து என்னுடைய இதில் நான் வந்து சதுரங்க போட்டியில் நானே கலந்துருக்கேன். மாணவர்களுக்கும் சதுரங்கம் சொல்லி கொடுத்து அவங்கள நான் வந்து பரிசு பெற வச்சுருக்கேன். பாட்டு போட்டியில் சொல்லி கொடுத்து அவங்கள பாட்டு பாடல் பாட்டு போட்டியில் அவங்கள பரிசு வாங்க வச்சுருக்கேன்.
0: சரிங்க, நிறைய விஷயங்கள் இது வரைக்கும் அறிவியல் பாடம் மட்டும் இல்லைங்க, நான் வகுப்பில் பாடம் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, அவங்களோட தனித்திறமையிலிருந்து அவங்களுக்கு செய்யக்கூடிய முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அறிவியல் நாடகங்கள், அந்த மூலமாக நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. நிலையத்துக்கு நேரடியாக வந்து உங்களுடைய பணி அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி.
1: நேயர்களுக்கும் நன்றி, நிலையத்தாருக்கும் நன்றி, ஆர்ஜே அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: சரி, நன்றி.

நேர்லேயே இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக்ல இது வரைக்கும் நீங்க கேட்டது அனுபவம் அற்புதம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தாங்க ஓய்வு பெற்ற அரசு மேல்நிலைப்பள்ளி விரிவுரையாளர் வரிச்சிக்குடி எம் கணேசன் அவர்கள். நேர்லே காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நன்றியும் வணக்கங்களும் நேயர்களே. மற்றமோர் சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்க ஆர்ஜே எம் எம் கலைபெருமாள்.

நேரம் 2:55 20 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் எங்கும் மழை இல்லை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 41.6 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை தூத்துக்குடி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை, கடலூர், மதுரை, திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக காணப்பட்டது. கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். நாளை மறுநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 18ஆம் தேதியன்றும் 19ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு.

0: 20ஆம் தேதி அன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை இன்று முதல் நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதி என்றும் 18ஆம் தேதி என்றும் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் உட்பகுதிகளிலும் கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இன்று தொடங்கி நாளை மறுநாள் 16ஆம் தேதி வரை வேறுபட்டு நிலவும். தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருக்கும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்படும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 17ஆம் தேதி என்றும் 18ஆம் தேதி என்றும் இயல்பை ஒட்டியே காணப்படும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மழை தூறலுக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையோடு கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதி வழங்கும் 2 நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை,
7: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம LSC நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு

நேரம் நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல. இன்னைக்கு எல்எஸ்சியில் என்ன கேள்வி அப்படின்னா, காலம் மாறினாலும் உங்கள் வாழ்க்கையில் மாறாமல் இருக்க ஒரே விஷயம் அது என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் கமெண்ட்ஸை கொடுக்க போகிறீங்க. கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது எப்போதும் போல மூணு விஷயம் தாங்க. என்ன அப்படின்னா, உங்கள் ஊரையும் உங்கள் பேரையும் சொல்ல மறந்துடாதீங்க. மூணாவதா, ரத்ன சுருக்கமான குட்டி கமெண்ட் போடுங்க, அதுவே போதும், எல்லாரோட கமெண்ட்ஸையும் சேர்த்து பிடிச்சிடலாம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, காலமெல்லாம் மாறிக்கிட்டே தாங்க இருக்கு, ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்கிட்ட மாறவே இல்லை, அதை நான் மாற்றிக்கவும் போறதில்ல, அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு கேட்டிருக்கங்க. காலம் மாறினாலும் உங்கள் வாழ்க்கையில் மாறாமல் இருக்கும் அந்த ஒரு விஷயம் எது, இதுதான் இன்னைக்கான கேள்வி. உடனடியா உங்களோட கமெண்ட்ஸ்ல நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட்ஸா கொடுத்துருங்க. இந்த பாடலை தொடர்ந்து வந்து படிச்சிடலாம்.

எல்எஸ்சியில கேள்வி என்ன அப்படின்னா, காலம் மாறினாலும் என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை அப்படிங்கறத பத்தி தான் கேள்வியா கேட்டிருக்கேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல முதல் கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, காட்டுமன்னார் கோவில் டீ மடப்புறத்துல இருந்து தோப்புத்தர் வேல்முருகன் தான் இந்த கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் பெரிய பேராகிராஃப் கமெண்ட்ஸா கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட வாழ்க்கையில மாறாத ஒரே விஷயம், யாரையும் குறை சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து மணக்குடி ராஜேந்திரன் தான் சொல்லியிருக்காங்க, காலம் மாறினாலும் என் வாழ்க்கையில மாறாம இருக்க ஒரே விஷயம், மக்களுக்கு உதவ வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் வந்து புதுத்துறையிலேருந்து செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்வகுமார் அன்பு தோழிக்கு அன்பான ஒரு வணக்கத்தை போட்டுட்டு, அனைவருக்கும் அன்பு செலுத்துவேன், அன்பாய் நடந்து கொள்வேன், நம்ம வாங்கிய நல்ல பேரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர்லேருந்து கருணாநிதி கொடுத்துருக்காங்க, மாலை வணக்கத்தோட, நான் யாருக்கும் அடிமை இல்லைங்க, என்னோட கடமையை நேர்மையாக செய்வேன், இதுதான் காலம் மாறினாலும் மாறாத ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி தான் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தா, உண்மையா இருக்கணும், யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது, உழைப்பு தான் என்னோட அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிற்பகல் வணக்கத்தோட உதவி செய்கிற குணம் இன்னைக்கும் என்கிட்ட இருந்து மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை மேடம், எல்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. ஆண்டி மேடம் கார்த்திகேயன் அழகா ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்கங்க, வெளிப்படையான பேச்சு, இது ஒண்ணுதான், காலம் மாறினாலும் என்கிட்ட மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, குத்தாலம் திரடி தில்லை விழாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்பிக்கை யாரையும் எளிதில் நம்பிடுவாங்க, இதுதாங்க மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் வந்து யாருடன் பார்த்தோம்னா, பேர்லாம் செந்தில் கண்ணன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு மாலை வணக்கத்தோட சொல்லியிருக்காங்க, எல்லாமே மாறினாலும் என்கிட்ட மாறாத ஒரே குணம் வந்து அன்பு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திருபுவனத்துலேருந்து நந்தினி சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் மாறினாலும் என் வாழ்க்கையில் மாறாத ஒரே விஷயம், யாரையும் குறை சொல்ல மாட்டேங்க, என் குழந்தைங்களையும் எல்லாரையும் எப்படி நடந்து கொள்ள வேணும்னு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் காரைக்கால்லேருந்து மாஸ் நகர் ஸ்ரீதர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில் மாறாமல் இருக்க ஒரே விஷயம், நேர்மையான குணத்தோடு அன்றாட வாழ்க்கை எதிர்கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா, அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவல்லல் தான் இந்த கமெண்ட்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மாலை வணக்கத்தோட, காலம் மாறினாலும் பிறருக்கு உதவுற குணம் மட்டும் என்னை விட்டு மாறவே மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னா, நாகூர் முகமது ரஃபீக் தான் சொல்லியிருக்காங்க, காலம் மாறினாலும் உண்மையாக பேசுவேன், நேர்மையாக நடப்பேன், இதுதாங்க யாருக்கும் துரோகம்லாம் செய்ய மாட்டேங்க, இது மட்டும் என்கிட்டேருந்து மாறவே மாறாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குமாரணத்துலேருந்து குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, காலம் மாறினாலும் என்கிட்ட மாறாமல் இருக்க ஒரே விஷயம், நேர்மையும் இறக்க குணமும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடியிலேருந்து யார் சொல்லியிருக்காங்கன்னா, செந்தில் முருகன் தான் இந்த கமெண்ட்ஸை நமக்கு போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமார் 30 வருடங்களாக விதவிதமாக வானொலி விதவிதமான நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து அவரிக்காட்லேருந்து வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க, ஒரு பேராகிராஃபே போட்டிருக்காங்க, காலம் மாறினாலும் வாழ்க்கையில் மாறாமல் இருக்க ஒரே விஷயம், தினமும் அதிகாலையில் குளிப்பது, மருதாணி போடுவது, ஏங்க இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும், இதெல்லாம் கண்டிப்பாக மாறாது, எவ்வளவு காலமானாலும் மாறவே மாறாதுங்க. அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த கமெண்ட்

ஒரு மாலை வணக்கத்தை போட்டிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர்ல இருந்து அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வீட்டுக்கு வரவங்கள வரவேற்பது, முகம் சிலிக்காம விருந்து பரிமாறுவது, இதுதாங்க அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மாறாத ஒரே குணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலமாறினாலும் நம் நட்பில் ஆழம், உழைப்பு, கரைக்கல் பண்பலை பாட்டு கேட்பது, இது என்னைக்குமே குறையாது, மாறவும் மாறாது அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி. காலமாறினாலும் என் வாழ்க்கையில் நான் மாறாமல் கடைபிடிக்கும் விஷயம் நேரம் தவறாமை மற்றும் நாணயம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேரை சொல்லதான் மறந்துட்டாங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்கள் தான் ஓடிட்டே இருக்கு, என்கிட்ட எதுவும் மாற மாட்டேங்குது, வேற என்ன வேணும், கடன் இல்லாத வாழ்க்கை அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு குத்தாலம் தோப்பு தெருலேருந்து சிவசுப்ரமணியன் சொல்லியிருக்காங்க, காலம் மாறினாலும் மாறாத ஒரே விஷயம் எல்லாட்டையும் அன்பாக பழகிறது, பேர குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் மரியாதையா பேசுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம் இந்த பாடல தொடர்ந்து.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MT மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் வழங்கும் இன்சல் அமுது தார்பைகள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காலம் மாறினாலும் உங்கள் வாழ்க்கையில மாறாம இருக்க அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்த்தா அன்பு தோழிக்கோட வணக்கத்தோட வந்திருக்காங்க. ஒரு வணக்கத்தோட நமக்கு யார் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா ராமன் தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் உண்டு, நான் வேலை உண்டுன்னு இருக்கிறது தாங்க இந்த விஷயம் மட்டும் என்கிட்ட இருந்து மாறவே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா யார் கொடுத்துருக்காங்க? உதயகுமார் சுபா தான் கொடுத்துருக்காங்க, கோவில்பட்டியிலேருந்து. காலம் மாறினால என்கிட்ட மாறாம இருக்க ஒரே குணம் புன்னகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து தேனி மாவட்டம் பண்ணப்புறத்துலேருந்து ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்கன்னா, பொறாமை குணம் இல்லாமல் இருக்கிறது தாங்க இந்த குணம், என்கிட்ட இந்த என்னைக்கும் மாறவே மாறாது அப்படின்னு நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. கலங்கள் மாறினாலும் இன்று வலை மாறாமல் ஒரே விஷயம் என்னது? உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள், இவங்க யாருமே மாறவே இல்லைங்க. அது மாதிரி வானொலி நண்பர்கள் எல்லார்டையும் பாசமாக அன்பாக பழகுவாங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காரைக்கால் மேல ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் அப்படியே யாரோடன்னு பார்த்தோம்னா தேத்தாக்குடி தெற்குலேருந்து வைத்தியரங்காடுலேருந்து அருள் வாசகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படித்தோம் அப்படின்னா, என்னதான் காலம் மாறினாலும் குறிச்ச நேரத்தில் செல்வோம் பழக்கத்தை என்கிட்டேருந்து என்றைக்கும் மாறவே மாறாது, காலம் தவறாமை இதுதான் இன்னை வரைக்கும் மாறாத ஒரே விஷயம் நமக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் வந்து ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து தான் சொல்லியிருக்காங்க. நாம் செய்யும் வேலை வந்து எந்த காலம் வந்தாலும் மாறவே மாறாது, நம்ம தான் செஞ்சாகணும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நெம்மையிலிருந்து நந்தகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கோபப்படும் பொழுது பேசுவதை தவிர்த்து விடுவேன், அந்த கோபம் வந்து குறையும் வர யார்ட்டையும் பேசவே மாட்டேங்க, இந்த குணத்தை நான் மாற்றிக்கவும் இல்லை, இந்த குணம் தான் இன்ன வரைக்கும் மாறாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கொடிக்கால் பாளையத்துலேருந்து ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் மாறினாலும் என் வாழ்க்கையில் மாறாமல் இருக்க அந்த ஒரு விஷயம் என்னென்னா உறவுகள், நண்பர்கள், இவங்க எல்லாரும் மதிக்கிறதுங்க, சின்ன சின்ன உதவி செய்யறது அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கலாபதி ராஜ்மோகன் ஒரு மாலை வணக்கத்தோடு வந்திருக்காங்க. உண்மையான அன்பு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, பொய் சொல்லாமல் இருப்பது, ஈகை குணம், இது எல்லாம் தாங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பயத்தவரங்காடில் இந்த மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த வேலையை செஞ்சாலும் அதை அழகாக பட்டு சூப்பராக செய்வாங்க, இந்த விஷயம் என்கிட்ட மாறவே மாறாது அப்படின்னு கொடுத்துருக்காங்கங்க.

0: இந்த கமெண்ட்ஸ் வந்துட்டு மயிலாடுதுறையிலேருந்து செல்வ சேகரன் சொல்லியிருக்காங்க. காலம் மாறினாலும் என்கிட்ட இருக்க மாறாத ஒரு விஷயம் வந்து காலையில எழுந்த உடனே சாமி கும்பிடுறது, கை காலெல்லாம் தேய்ச்சிட்டு உடனே ஒரு சாமிக்கு ஒரு வணக்கத்தை போடுறது தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டு என் வேலையை அடிச்சுப்படுத்த மாட்டேன், கஸ்டமர் ரொம்ப வெகு சிறப்பான வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம். பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷ்யா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் மாறினாலும் இன்னும் மாறாத ஒன்று, அது பெண்களும் அடுப்படியும் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்கங்க. அரசகுப்பத்திலிருந்து சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலங்கள் மாறினாலும் அன்று முதல் இன்று வரை மாறாமல் இருப்பது, ஓய்வு எடுக்காமல் உழைத்து கொண்டே இருப்பது அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலிருந்து சுந்தரி பாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறென்றால் உடனே சுட்டி காட்டி விடுவேன், நேர்மையாக இருக்கணும், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் இருக்கணும், இதுதாங்க இன்ன வரைக்கும் என்கிட்ட மாறாமல் இருக்க விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நேர்களை நமது பண்பலையில் நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வேறுபவர் கோபால் பல்பொடி,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நமது பண்பலையில் நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வெறுப்போர் திருவாரூர் சீமா டி செல்ஸ்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமா டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வெறுப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க வருபவர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பண்பலையில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலுடன் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளே 2026 முன்னிட்டு நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று கிசான் சாரதி மொபைல் செயலி தேசிய விவசாயிகள் கருத்து கணிப்பு அதாவது நேஷனல் போல் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கிசான் சாரதி மொபைல் செயலியினை கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு மற்றும் சுய விவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின்னர் தங்கள் மாவட்டத்தில் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கருத்து கணிப்பு நடைபெறும் நாளை 15/7/2026 புதன்கிழமை மதியம் 2:30 முதல் 4 வரை மட்டுமே. இச்செய்தியினை வெளியிட்டோர் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண் அறிவியல் நிலையம் மாத்தூர் காரைக்கால் மற்றும் சிக்கல் நாகப்பட்டினம். இக்கருத்து கணிப்பில் விவசாய பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பண்பலில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காலம் மாறினாலும் உங்க வாழ்க்கையில மாறாம இருக்க அந்த ஒரு விஷயம் எது அப்படின்னா இன்னைக்கு எல்லசில கேள்வி கேட்டிருந்த நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தா கீழே குடியிருப்புல இந்த சிகரவேல் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு மாலை வணக்கத்தோட அன்பாக நடந்து கொள்வேன், என்னால் முடிந்த உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வாங்க, கோபப்படலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கோழிக்காடுலேருந்து சொல்லியிருக்காங்க, வெளிப்படையான பேச்சு நேர்மையான குணம், இதை மாத்திக்கவே முடியாது, இன்னமும் மாறவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோட அப்படின்னு பார்க்கலான்னா சகுல் அமித் ராஜா தான் கொடிக்கால்பாளையத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பொழுதும் சுயமரியாதையை மட்டும் மாட்டிக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனர் ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலங்கள் மாறினாலும் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் மாறாமல் இருக்க ஒரே விஷயம் எது தெரியுமா, எதுலேயும் உணர்ச்சி வசப்பாட்டு மனசை தாக்குற மாதிரி பேசிடவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது என்னுடைய நேர்மை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வறுமை

மாறாம மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய நேர்மை என்னைக்கும் மாறாது அப்படின்னு இந்த கமெண்ட்ஸை கொடுத்தது யாருன்னு பார்த்தா குன்னூர் கிராமத்துலேருந்து வீரகுமார் தான் கொடுத்துருக்காங்க. இளங்கண்ணிலேருந்து நெடுஞ்செடியன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலங்கள் மாறினாலும் என் வாழ்க்கையில் மாறாத ஒரே விஷயம் அன்பாக பேசுவது, எல்லாரையும் மதிக்கிறது, இதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேசன் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க, காலம் மாறினாலும் என் வாழ்க்கையில் மாறாமல் இருக்கிறது வெற்றியோ தோல்வியோ எதுலேயும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது, இது என்கிட்ட இருந்து மாறவே மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அடுத்தது ஒரு பெரிய பேராகிராஃபே கொடுத்துருக்காங்க. நனில மம்பலவாணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் மாறாத ஒரே விஷயம் வந்து உழைப்பு, நம்பிக்கை, சூழ்நிலைகள் வந்து என்னவாக இருந்தாலும் அதோட அவங்களோட இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பேன், விடாமுயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வலங்கை மாநிலந்து துரை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை, உழைப்பு, அன்பு, அனுசரணை இதுதான் வந்து நான் மாற்றிக்க மாட்டேன், இன்ன வரைக்கும் மாறாத விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரத்துலேருந்து செல்வி அறிவழகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எது மாறினாலும் காரைவானொலி கேட்கதும் மாறவே மாறாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. இந்த கமெண்ட்ஸ் யாரோடன்னு பார்த்தா மணி அப்படிங்கிறவங்க தான் மயிலாடுதுறையிலேருந்து சொல்லியிருக்காங்க, காலம் மாறினாலும் என்கிட்ட மாறாமல் இருக்கிறது எந்திரிச்ச உடனே டீ குடிக்கிறது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, உண்மையை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்களே. அதே மாதிரி கலைச்செல்வி செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன பிறந்த ஊரில் இது வரைக்கும் திருச்சி வானொலி, சென்னை வானொலி இப்படி கேட்டுகிட்டு இருந்தேன், திருமணமாகி வந்த பிறகு வந்து காரைக்கால் வானொலி கேட்க தொடங்கிட்டேன், இந்த பழக்கம் மட்டும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரு மாலை வணக்கத்தோட வந்திருக்காங்க யாருன்னா, செல்வி தேத்திலேருந்து தான் இந்த கமெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நான் எப்பவும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறேன், அது சரியாக இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலவாஞ்சேரியிலேருந்து சின்னக்கண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலம் மாறினாலும் மாறாமல் இருக்கும் ஒரே விஷயம் என் மனைவி தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, பக்கத்தில் இருக்காங்க போல இருக்கு, அதுக்காக கொஞ்சம் சமாளிச்சுட்டு ஒரு கமெண்ட்ஸை போட்டுட்டாங்க.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களோடு என்னை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
4: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் சக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசந்தளர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கார எலக்ட்ரிகல்ஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தரப்பைகள், ஓசைகள், சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜ ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ERC நரசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரத்தார நிகழ்ச்சி.

காலங்கள் மாறினாலும் உங்கள் வாழ்க்கையில் மாறாத ஒரே விஷயம் என்னங்க அப்படின்னு தாங்க கேட்டிருந்தேன். வந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சாச்சு. இப்போ ஒரு நிறைவான கமெண்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வணக்கத்தோட வந்திருக்காங்க. யாருன்னா மேமாத்தூர் அமுதா சேகர் தான் சொல்லியிருக்காங்க. காலங்கள் மாறினாலும் மாறாமல் இருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, சிறு வயதுல இருந்து ஆடு மாடு கோழி இது மேல இருக்க பாசம் அதிகம், அதனால இன்றளவுக்கு அது மாறவே இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்னைக்கு எல்எஸ்சி நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, காலங்கள் மாறினால இன்ன வரைக்கும் உங்க வாழ்க்கையில மாறாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸையுமே படிச்சாச்சுங்க. இன்னும் கமெண்ட்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் இருக்குங்க. அதுக்குள்ள உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுங்க, படிச்சிடலாம். உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு கீழே கொடுங்க. நிகழ்ச்சி முடியறதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா நிச்சயமா படிச்சிடுவாங்க.

ஆகாஷ் நிவாஸ் திருக்கொள்ளிக்காடுல தான் சொல்லியிருக்காங்க. என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அனைவரிடமும் அன்பு காட்டுறது இதுதாங்க என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் மாறாம இருக்க விஷயம் அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க. உங்களோட எல்லா கமெண்ட்ஸையும் நான் அழகா எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சுட்டேங்க. இது போல எல்லா எல்எஸ்சி நிகழ்ச்சியிலையும் உங்களோட கமெண்ட்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நிகழ்ச்சி இன்னும் சிறப்பா அமையுங்க. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலோட நம்மிடமிருந்து விடைபெறுகிறதோ எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட்.

0: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.

பண்பலையில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை வழங்கிய LSC. லைக், ஷேர், கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகை.

0: சிந்தனை துளி. சட்டத்தை மதித்து நடப்போம், ஜீப்ரா கிராசிங்கில் சாலையை கடப்போம். அக்கறையோடு கூறுவது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
1: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிடல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலை நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் ஊரும் உறவும். நேர்களே, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியில் இருந்து நேரலையாக ஒளிவுலா வர உள்ளது. நேரலையில் நம்மோடு இணைகிறார் அறிவிப்பாளர் கே பரந்தாமன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, நாமும் செல்வோம் தரங்கம்பாடியில் உள்ள வதிஷ்டாச்சேரிக்கு.
3: நன்றி அகல்யா பிரபாகரன். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்தக்கூடிய ஊரும் உறவும் நிகழ்ச்சி இன்று தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரி கடைவீதியில் இருந்த நிகழ்ச்சியை மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வதிஷ்டாச்சேரி எங்க இருக்குன்னா, தரங்கம்பாடியில இருந்த ஆடுதுறை இடைப்பட்ட தொலைவில், ஆடுதுறை சாலையில தான் அந்த இடைப்பட்ட தொலைவில் இருக்கக்கூடிய வதிஷ்டாச்சேரி. அரும்பாக்கத்து அருகில் இருக்கு இந்த ஊரு. கிட்டத்தட்ட மயிலாடுதுறையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம இப்ப இருக்கோம். வழக்கம் போலவே நம்முடைய நேயர்கள் ரொம்ப உற்சாகமாக நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசுவதற்காக வதிஷ்டாச்சேரி கதை கடைவீதியில் நேயர்கள் காத்துக் கொண்டிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: உங்க பேருங்க?
4: உமாரணி.
3: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
4: கடையில வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
3: நம்ம பண்பாளை கேக்குறீங்களா? காரைக்கால் வானொலி
4: கேப்போம் சார்.
3: சரிங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எப்படி இருக்கு உங்களுடைய பிசினஸ் எல்லாம்?
4: நல்லா இருக்கு.
3: சரிங்க. பள்ளி வாழ்க்கையெல்லாம் எப்படி? உங்களுடைய சிநேகிதிகள் அவங்க எல்லாம் எப்படி? தொடர்புல இருக்கு?
4: இருக்காங்க சார், இன்னும் பேசிட்டு இருக்கோம் நாங்க. சந்தோஷமா இருக்கு.
3: திருமணம் ஆயிடுச்சுங்களா?
4: ஆயிட்டு சார்.
3: பிள்ளைங்க எல்லாம் என்ன படிச்சீங்க?
4: ஒரு பாப்பா தான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கா, 4th ஸ்டாண்டர்டு. இப்ப வந்துருவா வீட்டுக்கு.
3: எப்படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு படிப்புல வந்து ஒரு துணையா நீங்க இருக்கீங்க? இப்படி ஒரு படிக்க சொல்றதுக்கு காலையில வந்து தினமும் ஒரு எழுப்பி விடுறது இல்ல, மற்றபடி ஆர்வம் காட்டுறது இல்ல, எந்தெந்த மாதிரி எல்லாம் ஆர்வத்தை உண்டு பண்றீங்க நீங்க அவங்களுக்கு?
4: காலையில என்ன சீக்கிரம் எழுந்திரிக்க மாட்டாங்க, படிக்க சொன்னாலும் ரொம்ப ஒரு சோம்பேறியா இருப்பாங்க. நம்மளும் அதுல இருந்து தானே வந்திருக்கிறோம், அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு.
3: சரி, நீங்க ஒரு உற்சாகப்படுத்த வேண்டியதானே. நீங்க
4: பண்ணிட்டு சார் இருக்கும்.
3: சரிங்க,
4: கேட்பாங்க, சொன்னோம்னா கேட்பாங்க அவங்க.
3: சரி, உங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட் என்ன?
4: பால்கோவா.
3: எப்படி செய்யணும் சொல்லுவீங்களா? சரிங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட் என்ன என்ன சொல்லுவீங்க?
4: தமிழ்.
3: உங்களுக்கு பிடிச்சமான ஒரு திருக்குறள் சொல்லுங்க. சரிங்க, காலையில எத்தனை மணிக்கு கடைக்கு வருவீங்க? பிள்ளைங்க எல்லாம் எப்படி நீங்க ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறீங்க, அது சம்பந்தமா சொல்லுங்க.
4: காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திருப்பேன் சார் நானு. அதுக்கப்புறம் வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாப்பாடு சமைச்சிட்டு பாப்பாவை எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கிளப்பி விடணும், படிக்க வைக்கணும், ஹோம்ஒர்க் செய்ய சொல்லணும்.

0: காலையில கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு கடைக்கு கிளம்பி நான் வரணும், 9:30 வருவேன்.
1: இந்த நேரத்துல எப்படி நீங்க ஒரு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி ஈடுகட்டுறீங்க? ஒரு குயிக்கா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும். காலையில நீங்க கடையில இருக்கணும், பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். ஒரு விரைவா செய்யறதுக்கு முதல் நாளே எல்லாம் ஒரு முன்னேற்பாடா செய்யணும்னு நீங்க இருப்பீங்களா? எப்படி
0: நைட்டே செஞ்சிடும் சார். நான் கொஞ்சம் நைட்டே கொஞ்சம் செஞ்சுட்டு காலையில செய்யறப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும், எனக்கு வேலையும் கொஞ்சம் குறைவா இருக்கும்.
1: ஒழுக்க
0: நெறிகள்
2: என்னோட பங்களிப்பு தான் மாவு அரைக்கிறது. ஒரு உமரா வீட்டுல இருக்க கூடாது, வெளியில வந்து வேலை பாக்கணுங்கிறதுக்காக
0: ஒரு கிலோ அரிசி சரிங்களா வீட்டுக்குன்னா நம்ம வெந்தயம் ஜவரிசி இது மாதிரி எதனா சேர்த்துக்கிட்டா நல்லா சாப்பிட்டா இருக்கும். கடைக்குன்னு போது மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா மாவு சீக்கிரம் புளிச்சிரும்.
2: அவளே செஞ்சு அவங்க ஸ்கூல்ல எப்படின்னா அவங்க செய்ய வச்சு வீடியோ எடுத்து அந்த குரூப்ல போடணும். அங்கதான் நெடுங்காடு ஸ்கூல்ல தான் படிக்கிறான்.
1: பிள்ளைங்களை வந்து ரொம்ப நேரம் விளையாட விடுவீங்களா, தூங்க வைப்பீங்களா, என்னென்ன எப்படி படிக்க வைப்பீங்களா?
2: அவன் 4 மணிக்கு 4:30 ஸ்கூல் விட்டு வந்துருவா. வந்த உடனே கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டுட்டு 6 மணிக்கு படிக்க உட்காருவா. கொஞ்ச நேரம் படிச்சு 7 மணி வரைக்கும் படிப்பா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவா. சீக்கிரமே படுக்க, அப்பதான் காலையில சீக்கிரம் வச்சு 7:30 ஸ்கூல் கிளம்பிடுவேன். அதனால
1: வீட்டுக்கு வந்த உடனே பிள்ளைங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து மிக்க உணவா கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது என்னென்ன செய்யறீங்க?
2: அதுக்கு நான் வந்து இன்னைக்கு கூட செஞ்சு கொடுத்தேன் அவளுக்கு ஸ்நாக்ஸா. ஒட்டுக்கடலை, வேர்க்கடலை அதை வறுத்துட்டு நாட்டு சக்கரை போட்டு அது உருண்ட மாதிரி பண்ணி கொடுத்தா அவன் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி. அவங்க ஸ்கூல்ல வந்து பேக்கட் ஐட்டம் எல்லாம் அளவு கிடையாது ஸ்நாக்ஸ். சோ அதனால இது மாதிரி எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. டெய்லியுமே அந்த மாதிரி டிஃபரெண்ட் டிஃபரெண்டா யோசிச்சு பண்ணி கொடுப்போம். எங்க அம்மாவும் கொஞ்சம் சொல்லுவாங்க, அதுபடி கொஞ்சம் செஞ்சு கொடுப்பேன்.
1: எப்படி ஸ்கூலுக்கு எல்லாம் கிளப்பி விடுறீங்க ஒரு காலையில?
2: ஆக்சுவலா அவ வந்து சமத்து காலையில எழுந்தோடனே குட் மார்னிங் சொல்லி எழுந்துருவா, அழுவவே மாட்டா. எழுந்து அவளே கிளம்பிடுவா, கிளம்பி யூனிஃபார்ம் நானே என்ன பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளே கேட்பா. அவளே பண்ணிட்டு கிளம்பிடுவா. அதனால கஷ்டம் இல்லை பொண்ணு பொறுத்த வரைக்கும். எனக்கு கஷ்டம் ரொம்ப கொடுக்கல அப்பையில இருந்து.
1: சரி, ஸ்கூலுக்கு போன பிறகு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வந்த பிறகு எப்படி?
2: ஃபர்ஸ்ட் டைம் வந்தா போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. முத முதல்ல போறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல அழுதெல்லாம் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக ஆரம்பிச்சா. கிளாஸ்ல நடக்கிறது, மிஸ் மாதிரி வந்து பேசி காட்டுறது, அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவ இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து போறான். ஆனா வர வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்ன கீழே விழுந்துருவாளோ என்னவோன்னு சொல்லி. ஆனா அவங்க ஸ்கூல் ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. அதனால எனக்கு
1: ப்ரீகேஜி ஃபர்ஸ்ட் சேர்க்கும்போது முதல் நாள் அனுபவம் உங்களுக்கு எப்படி?
2: ப்ரீகேஜி வந்து அவளை விட்டுட்டு வரும்போது அவளும் அழுதா. வெளியில வந்து நானும் அழுதுட்டேன், இப்பவே சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ரொம்ப இது பண்ணாங்க. ஏன் அதுக்குள்ளேயே குழந்தைய விட்டு கஷ்டப்படுது. ஆனா அவளுக்கான இடம் அவன் அங்க இருந்தாதான் ஜாலியா இருப்பான். வீட்டுல இருந்தா போன் பாக்குறான் மெயினா. அதனாலே கொண்டு போன் பார்த்தா கண்ணு நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு அதனாலே கொண்டு ஸ்கூல் சேர்த்துட்டு.
1: நீங்க ஊக்கப்படுத்துறீங்களா? நீங்க
2: சென்னையில இருந்துட்டு வந்தேன். இது மாதிரி ஆனா எதுவும் பேசினது கிடையாது. ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன்.

0: உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன வச்சிருக்கீங்க?
1: ஃபியூச்சர் பிளான் என்ன, நல்லா நல்லபடியா பொண்ணு படிக்க வைக்கணும், ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்ட, நிறைய பிளான் எல்லாம் இருக்கு, நிறைய அம்பிஷன் இருக்கு பண்ணணும், நம்ம உழைச்சி முன்னேறணும்.
0: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு காரைக்கால் வானொலி வாழ்த்துக்கிறது. மிக்க நன்றி ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
0: ஐயா. உங்க பேர் சொல்லுங்க ஐயா.
2: என் பேர் ராமச்சந்திரன். குடவலாகம் வடக்கு தெருவு.
0: சரிங்க ஐயா.
2: இந்திய அறநிலைத்துறையினுடைய அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறேன்.
0: ஓ சரிங்க ஐயா.
2: அந்த இந்து மதத்துக்குரிய அந்த பணி என்ன செய்யணுமோ அதை நாள முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: ஐயா உங்க வயசு என்ன ஆகுது?
2: எனக்கு 65 வயசு இருக்கும்.
0: சரிங்க ஐயா. ரிட்டையர் ஆயிட்டீங்களா ஐயா?
2: இல்ல, நான் சாதாரண கிராமத்துல வெறுப்பு கிராமத்துல அரசியல் பிறந்த அரசியல் இருக்கேனா. இருந்தாலும் என்னுடைய பணியை சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊருக்கு என்னால செய்ய வேண்டிய புது தொண்டை நான் எந்த பிரிவுப்படியும் பார்க்காம வருகிற வர வர்ற அரசாங்கத்தினுடைய சலுகைகளை வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தை பதப்படுத்தி வச்சேன்.
0: ஐயா எங்க படிச்சீங்க?
2: நான் குடவலாகத்துல தான் படிச்சேன். அப்ப அஞ்ச காலங்களுக்கு 62 முன்னாடி படிக்க முடியாத ஒரு 5வது வரைக்கும் தான் படிச்சேன்.
0: 62 அந்த காலகட்டம் எல்லாம் சொல்றீங்க, அந்த பள்ளிக்கு சென்று வந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்களா, தெரிஞ்சுப்போம்.
2: சாதாரணமா கூட பள்ளிக்கூடம் வாத்தியார் மாணிக்க வாத்தியார்னு ஒருத்தர் இந்த ஊர்ல கூட்டாய் போட்டு படிச்சுட்டு இருந்தாரு. அந்த காலம் பசுமையான காலங்க. பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா வாத்தியார் விட்டு போய் அந்த தெருவில் இருக்கவங்க அழைச்சிட்டு வந்து சொல்லுவாரு. நாங்க போய் அழைச்சிட்டு வந்து படிப்போம். இன்னைக்கு அந்த படிப்பு தாங்க இன்னைக்கு பெரிய பட்டத்தேடு படிச்சிருக்கிறவங்கலாம் எதிரே பேசுற அளவுக்கு எனக்கு.
0: சரிங்க ஐயா. இது சுமார் எவ்வளவு மாணவர்கள் இருப்பீங்க வகுப்புல?
2: அப்ப கிராமம் தானே, எல்லாம் மாலை உணவு சாப்பிடுறதுக்காக எல்லாம் வந்து வாங்குவோம். நிறைய வருவாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க.
0: மாணவர்கள் பொதுவா வகுப்புல எவ்வளவு பேர் இருப்பீங்க?
2: அப்ப இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. ஆமா, சின்ன பள்ளி ஒரு கிராமத்துல பள்ளியோடம் தான். இப்ப இன்னைக்கு அந்த பள்ளியோடம் விரிவு அடைஞ்சு இன்னைக்கு மேல்நிலை உயர்நிலை பள்ளியாக இருந்து நடுநிலை பள்ளி அளவு பெருசா வந்துட்டு கொடலாகும்.
0: அந்த காலத்துடைய விளையாட்டு எல்லாம் சொல்லுங்களா?
2: கபடி விளையாடுவோம், நூண்டி ஓடு போட்டு காலம் மடக்கிட்டு விளையாடுவோம். இதெல்லாம்
0: விளையாடுறது. எப்ப வேலைக்கு போடுங்க? அப்புறம்
2: அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போயிட்டேன். அதாவது தென்ன கூலி வேலைக்கே போயிட்டோம். அப்புறம் அந்த பணி அப்படியே பண்ண. அப்புறம் பசங்க எல்லாம் எனக்கு ஒரு 3 பசங்க, ஒரு பணி ஒரு பசங்க, சின்ன பையன் ஒருத்தன் எம்சிஏ படிச்சான், அப்புறம் எம்பிஎம் படிச்சு படிச்சான். அதனால வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், பண்ண முடியல. பாக்கி 2 பையன், ஒரு பையன் வந்து ஆர்டிஸ்டா இருக்கான், ஒரு பையன் மலேசியாவில் போய் வேலைக்கிட்டு வந்து இந்த டிக்டாக் ஓட்டுறான். அதனால சிறப்பா
0: இருக்கிறேன். குடும்பத்தை எப்படி மகிழ்ச்சியா வச்சுக்கிறது?
2: நிறைய இருக்கு. புழு என்ன மகிழ்ச்சியா வச்சிருக்கான் அவனை நான் இன்னைக்கு நாட்டு படைச்சு சேரு தூக்கி புள்ளையில வளர்த்து படிக்க வைக்க இன்னைக்கு எனக்கு அந்த பிரச்சனை இல்லாம என்ன 3 பசங்களும் தாங்கு தாங்கு தாங்குறான். அதே மாதிரி மற்ற தவ பொண்ணுக்கும் புள்ளை கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை
0: வேண்டிக்கிறேன். நம்ம பண்பலை எப்ப எல்லாம் கேக்குறீங்க?
2: நான் ராஜு இருக்காரு, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்.
0: சரிங்க சரிங்க. பண்பலை நிகழ்ச்சிகள் எப்பப்பெல்லாம் கேக்குறீங்க?
2: நான் இந்த காலையில் இந்த சாயந்தரம் தம்பி, அந்த 9 மணில இருந்து 9:30 to 11 11 மணி வரைக்கும் எனக்கு வைக்கலன்னா தூக்கமே வராது. பழைய நினைவுகள், பழைய பாடம், சிவாஜி கணேசன் படம் எல்லாம் அப்படியே என்ன மறந்து போய் நானே போய் தூண்டிடுவேன். அதனால மறக்க முடியாது. நான் அப்பயும் மெட்ராஸ்ல இருக்கிற அந்த வானொலியிலேயே கேட்டவன். இப்ப இது எனக்கு அடிவாசல்ல இருக்கிறதுனால கேட்க ஒரு பெரிய என்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடுது.
0: மலரும் நினைவுகளை வைக்கிறது இரவு மலரும்.
2: ஆமா, நான் நல்லா இருக்கு பக்கத்துக்கு கேட்கறாங்க. எல்லாரையும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஒரு ரேடியோ வாங்கி கொடுத்து இதை கேளுங்கடா, நாட்டு நினைப்புகளை பாருங்கடா, இன்னைக்கு வளர்ந்துருக்குல்ல எப்படி இருந்தாலும் மகளிருக்கு ஒரு
0: உரிமை. சரி, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. சிறப்பா உங்களுடைய அனுபவங்கள்லாம் சொன்னீங்க. நேர்களை நம்முடைய நேர்களை மீண்டும் சந்திப்போம் விளம்பர இடைவேளை பாடலை தொடர்ந்து.

0: நேற்றைய நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தருப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூல அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: பண்பலில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியில் இருந்து நேரலையாக உலா வந்து கொண்டுள்ளது. வாரங்கள் நேர்களை நாமும் செல்வோம் வதிஷ்டாச்சேரிக்கு.
10: மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேர்களே. வணக்கம்மா.
11: வணக்கம். வணக்கம்
10: அம்மா. உங்க பேருங்கம்மா?
11: நவநீதம்.
10: அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அம்மா உங்க வயசு என்ன ஆகுது?
11: வயசு 75 இருக்கும்.
10: சரிங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கம்மா?
11: பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறேன். பள்ளிக்கூடத்துல வேலை பாக்குறேன்.
10: எங்க படிச்சீங்க?
11: படிச்சது வந்து திருவாளி.
10: இங்க இருந்து எவ்வளவு தூரங்கம்மா திருவாளி?
11: திருவாளி வந்து அது 12 miles இருக்கும். திருவாளி
10: வதிஷ்டாச்சேரிக்கு எப்போ வந்தீங்க?
11: வதிஷ்டாச்சேரிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் வந்தேன். 24 வயசுல கல்யாணம்.
10: சரிங்கம்மா.

0: எங்க புள்ளியோ ஒரு மூணு புள்ளியோ இருக்கு, ரெண்டு புள்ளியோ கட்டி கொடுக்கலன்னா ஒரு பையன் தான் இருக்கிறான், அவனுக்கு பேரான் அந்த அஜித்ங்கிற பையன் நிக்கிறான் என் பக்கத்திலேயே. அவன் பள்ளிக்கூடத்துல போய் மூணாவது, நான் பள்ளிக்கூடத்துல ஆட்சி கொண்டு விட்டுட்டு அதுல இருந்து வேலை பாக்குறேன் மூணு வருஷமா. மூணு வருஷமா அவன் பள்ளிக்கூடத்துல ஆட்சி கொண்டு விட்டுட்டு மூணு வருஷமா நான் வேலை பாக்குறேன்.
1: தம்பி இப்படி பாசமா இருக்காருங்களா?
0: பாசமா இருப்பான்.
1: எப்படி ஸ்கூல் விட்டு வந்த உடனே பாட்டி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா
0: சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து கல்யாணம் பண்ணாத ரெண்டு பொண்ணு வச்சிருக்கேன் வாழ்க்கையில.
1: சரிங்கம்மா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருமணம் எல்லாம் எப்படி நடந்ததுங்க?
0: திருமணம் எல்லாம் சும்மா ஒரு பெட்டி, ஒரு வழக்கு விளக்கு, தாம்பாளம், ஒரு குத்து வழக்கு ரெண்டு, அதுதான்.
1: சரிங்க,
0: இப்பதான் உலகத்து சீரே ஒன்னா போகுது. மாமியாருக்கு மாமனாருக்கெல்லாம் பயந்து அவங்களுக்கு எல்லாம் பணிவடை செஞ்சுக்கிட்டு அவங்கள எவ்வளவு மரியாதையா கூப்பிடணும்.
1: இப்பவும் பயந்து இருக்கமா?
0: இப்ப எங்க பயப்படுதுவா? இப்ப எங்க பயப்படுதுவா?
1: அப்படிதானே சொல்லணும், இல்ல கோச்சுக்க மாட்டாங்க.
0: இல்ல இல்ல இல்ல, இப்ப பயந்தே நடக்கிறது
1: கிடையாது.
0: கணவர் பேர வந்து முருக மறாந்துருது. நமச்சிவாய எங்க வீட்டுக்காரு, பேரே சொல்ல மாட்டேன். நமச்சிவாய நவனிதான்.
1: சரிங்கம்மா.
0: அரசூர் வள்ளுவத்தூர்.
1: சரிங்கம்மா, எங்க படிச்சீங்க நீங்க?
0: நான் படிச்சது வந்து திருவாளி, மேல்வாதியில
1: படிச்சேன்.
0: மேல்வாதி பள்ளிக்கூடத்துல 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன்.
1: சரி, இப்ப பேரனோடு எல்லாம் ஒரு விளையாடும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த மகிழ்ச்சியான தருணங்கள்?
0: மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி தான், என் பேரனோட விளையாண்டுகிட்டு மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி தான். அதனாலயே 3 வருஷமா அவன் கிட்டே இருக்கிறான்.
1: எப்படி ஸ்கூல் விட்டு வந்த உடனே பேக்கெல்லாம் தீக்கி எட்ட போட்டுட்டு பாட்டின்னுட்டா அன்பா உடையந்துருவாங்க?
0: உடையருவா? இப்பயே பாருங்க பக்கத்துல.
1: சரிங்க,
0: திங்கெட்டுலாம் வாங்கி கொடுப்பேன். கொண்டு அவங்க தாய் தாப்பான் விட்டுட்டு நான் வந்து எங்க பொண்ணுவா, ரெண்டு பொண்ணுவா.
1: அவருக்கு வாங்கி கொடுப்பீங்க, அவரு போயிட்டு அப்பா அம்மா கிட்ட விட்டு வருங்களா?
0: இங்க ஏதாவது சாப்பிட்டு
1: போவான்.
0: அவங்க ஏன் அப்பா அம்மா கிட்ட போறாங்க, இங்க நடு பாதையிலேயே சாப்பிட்டு விடுவாங்க. அது நான் வந்து வேலை பார்த்து 1000 ரூபாய் பணம் கொடுப்பாங்க பள்ளிக்கூடத்துல, அதை வச்சுக்கிட்டு ரெண்டு பொண்ணை வச்சுக்கிட்டு
1: பிள்ளைங்களுக்கு இது எதுவும் வாங்கி கொடுக்கணும்னு. எப்படி இன்னைக்கு ஏதோ ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு என்ன வாங்கி
0: கொடுக்கணும்? 1000 ரூபா வருது.
1: சரி, தம்பி கிட்ட பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு? என்ன படிக்கிறீங்க? நல்லா படிப்பீங்களா? நல்லா படிப்பீங்களா?
2: விளையாடுவீங்களா?
1: சரி சரிங்க, நீங்க உங்களுக்கு படிச்ச பாட்டு சொல்லுங்க. அப்படியா? சரி சரி சரிங்க. உங்களுக்கு பிடிச்சமான விளையாட்டு என்ன? கண்ணாமூச்சி. விளையாடுவீங்களா? எத்தனை பேர் விளையாடுவீங்க? அப்படியா? சரி சரிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இன்னைக்கு ஸ்கூல் வரலையா? லீவ் நாள்ல என்ன செய்வீங்க நீங்க? சரிங்க, நல்லா படிப்பீங்களா? நீங்க என்ன படிச்சு வருங்காலத்துல என்ன ஆக போறீங்க? வெரி குட். ஒரு கலெக்டர் ஆவதற்கு காரைக்கால் வானொலி உங்களை வாழ்த்துகிறது. வணக்கம். வணக்கம். உங்க பேரு? நேர்களை, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சி தரங்கம்பாடி வட்டம் பதிஷ்டாச்சேரி கடை வீதியில் இருந்து நிகழ்ச்சி மலர்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். ஐயா உங்க பேருங்க? ஐயா
3: என் பேர் பாபுங்க, பதிஷ்டாச்சேரி மெயின் ரோடுங்க.
1: இங்க நம்ம ஊர்ல என்னன்னு ஐயா ஃபேமஸ்?
3: நம்ம ஊர்ல வந்து விவசாயம், பருத்தி போறது, காய்கறி போறது, அதான் விவசாயம் தான் இதா இருக்கும்.
1: காய்கறி என்னன்னாங்க?
3: காய்கறி வந்து கத்திரிக்காய், வெண்டிக்காய், அதெல்லாம் பல காய்கறிகள்லாம்.
1: நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க?
3: நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: இந்த காய் வகைகள் ஏதாவது நீங்க பயிர் செய்யறீங்களா?
3: பண்ணிட்டு இருக்கேன். நம்மள கத்திரிக்காய், வெண்டிக்காய், அதெல்லாம் பயிர் பண்ணிட்டு பருத்தி போட்டு இருக்கேன். ஏக்கர் கணக்குல பருத்தி போடுவோம்.
1: கத்திரிக்காய் வந்து ஒரு சாகுபடி முறை சொல்லுங்களா?
3: கத்திரிக்காய் சாகுபடி, நாட்டு கத்திரிக்காய் தான் பயிர் எல்லாம் போட செலவு போட மாட்டாங்க.
1: விதை தேர்வு எல்லாம் எப்படி பண்றீங்க?
3: விதை தேர்வு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருவோம், நாட்டு பண்ணையில போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். வாங்கிட்டு வந்து விதை விட்டு இது பண்ணிப்பாங்க.
1: சரிங்க, எவ்வளவுக்கு அடியே நீங்க தூரத்துல வந்து கத்திரி சீட்டு நீங்க எத்தனை அடிக்கு எத்தனை அடி
3: நட்டுக்கு? ரெண்டு கத்திரிக்காய் நடுவோம், அது நல்லா தழிஞ்சி போய் விளையும்.
1: நீர்ப்பாசனம் எல்லாம்?
3: நீர்ப்பாசனம், சொட்டு நீர்ப்பாசனம்.
1: ஓ சரிங்க.
3: ஆமா,
1: சொட்டு நீர் பாசத்துக்கு எப்படி
3: பைப் லைன் மாதிரி போட்டிருப்போம். இப்ப கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க சொட்டு நீர்.

0: மூலமா செய்வோம் நாங்கள்.
1: ஆ சரிங்க. இல்லை இந்த மூங்கில் வச்சும் பயன்படுத்துறாங்க, இந்த சின்ன சின்ன மூங்கில ஓட்டை போட்டு அந்த மாதிரியே செய்யறாங்க, அதான் அந்த மாதிரி பண்றீங்களா இல்ல பிளாஸ்டிக்ல பயன்படுத்த?
0: பிளாஸ்டிக் இல்ல தான், பிளாஸ்டிக்ல பண்ணி அதுமே செஞ்சிருக்கோம். நீர் இப்ப வந்து தண்ணி இல்லாத நேரத்துல பொட்டாக்குறைய இல்ல, அதை நாங்கள் செஞ்சிருப்போம்.
1: இந்த முறை வந்து எப்படி நல்லா கை கொடுக்குதுங்களா?
0: கை கொடுக்குது. பருத்தி இப்ப போட்டிருக்கோம், ஒரு 5 ஏக்கர் போட்டிருக்கேன். பருத்தி வந்து 1 கிலோ 90 ரூபா வரைக்கும் போகுது, லோக்கல்ல 80-85 வரைக்கும் போகுது. டைரக்டா நாங்க வந்து செம்னார்குள்ள போட்டோம், 90 ரூபாய்க்கு போட்டுருவோம். நல்ல லாபம், 90 ரூபா.
1: இதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது?
0: இதுல வந்து ஆர்வம் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 7 வருஷமாக விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன். வெளிநாட்டுல சொன்ன வந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கேன். தென்னா மரம் அது இது எல்லாமே.
1: வெளிநாட்டு அனுபவம் எல்லாம் சார்?
0: வெளிநாட்டு அனுபவம் இருக்கு. 10 வருஷமா நான் வெளிநாட்டுல தான் இருந்திருக்கேன். வந்து செட்டில் ஆயிட்டேன். செட்டில் ஆயிட்டு விவசாயத்தை தான் பார்த்துருக்கேன்.
1: வெளிநாடுகள்ல இருக்கும் பொழுது இங்க நம்ம பகுதியை ஊரை சேர்ந்தவங்க அந்த மாதிரி உங்க கூட இருந்தாங்களா?
0: இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அங்கேயும் போய் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் விவசாயத்திலயும் சவுதி அரேபியால வந்து விவசாயம் பண்றாங்க, காய்கறி பயிற்சி பண்ணுவாங்க. அதெல்லாம் நானும் அங்க இருந்திருக்கேன்.
1: நம்ம இங்க மண்ணுக்கு ஏத்த மாதிரியான சாகுபடி முறை, நீங்க அதே மாதிரி வெளிநாட்டுல செஞ்ச அனுபவம், இதுல இதுல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குதா தெரியுது?
0: உழைக்கிறதுக்கு ஆளு இப்போதைக்கு ஆளு கிடைக்க மாட்டான், ஒரு ஆளும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நாங்க வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கோம், நம்மள இறங்கி வேலை பார்க்கணும். நம்ம இறங்கி வேலை பார்த்தா லாபம் இருக்குங்க. ஒரு ஆளுக்கு வந்து 800 ரூபா சம்பளம் கிடைக்க வேண்டியதா இருக்கு. 800 ரூபா கொடுத்தா வரோம். நம்மள இறங்கி வய வச்சுக்கிறோம், நம்ம இறங்கினா ஆளுந்த வேலை ஒண்ணும் தேவை கிடையாது. நம்ம வந்து 20 மணி நேரம் வேலை வந்ததுலாம் தேவை கிடையாது. ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு கூட செய்யலாம். வெயிலும் கொடுமையா இருக்கிறதுனால செஞ்சுக்கலாம். நல்லா
1: இப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி இங்க நம்ம ஊருக்கு வரும்பொழுது, வெளிநாட்டுல இருந்து வரும்பொழுது அந்த மகிழ்ச்சியான தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு முத முத வீட்டுக்கு வரீங்க, வீட்டுல குடும்பத்தார்களை எல்லாரையும் சந்திக்க போறீங்க, ஏர்போர்ட்ல இருந்து வந்த உடனே எப்படி இருந்தது?
0: எல்லாரும் சொல்லுவாங்க வெளிநாடு போனா காசு சம்பாதிச்சுட்டு வந்தா அங்க கஷ்டம்னா பயங்கர கஷ்டமா இருக்கும். நான் எனக்கு சொந்த ஒரு அர்ஷம் உள்ள இருந்தேன். நான் இப்ப இந்த கடத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா வந்து இறங்கிட்டு நல்ல உடம்பு விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஒரு 60 மரம் கிட்டத்தட்ட நிலம் இருக்கு. எனக்கு சொந்த நிலம் தென்னை மரம் கிட்டத்தட்ட ஒரு 100 மரம் இருக்கு. எனக்கு உள்ள பழமும் கிடைச்சிருக்கு. தேக்கு மரம் போட்டிருக்கேன், 100 மரம் தான். என்னோட கடத்தூர்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தான். என்னுடைய நல்லா இருக்கு எல்லாமே.
1: தேக்கு எப்படி வைக்கணும்? அதுக்கு பாசன முறை வச்சாலே போதுமா?
0: கிட்டத்தட்ட ஒரு 200 கன்று கொடுத்தாங்க. எல்லாம் பிரிக்கன்று தான், கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க. திருவிழாட்டத்துல சொசைட்டில வாங்கிட்டு வந்து போட்டேன். தேக்கு மரம் போட்டிருக்கேன், மகாகனி எல்லாம் போட்டிருக்கேன். எல்லாமே இப்ப வந்து ஒரு 7-8 வருஷத்துக்குள்ளேயே ஒரு போஸ்ட் மரம் 2 போஸ்ட் மரம் வரும் இருக்கு. தேக்கு நல்ல விதமா இருக்கு. எல்லாம் ஃப்ரீயா கொடுத்ததான், கவர்மெண்ட் சலுகை பண்ணதுனாலதான் அதை செஞ்சு கொடுத்தேன்.
1: நன்றிங்க ஐயா, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு காரைக்கால் வானொலி உங்களை வாழ்த்துகிறது. வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: என் பேர் ஹரிஷ்ராஜ்.
1: ஹரிஷ்ராஜ் என்ன செய்யறீங்க?
2: நான் டிரைவரா இருக்கேன்.
1: ஓ சரிங்க. எவ்வளவு காலமா இருக்கீங்க?
2: நான் 3 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்.
1: அதுக்கு முன்னாடி?
2: அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன்.
1: சரி சரிங்க.
2: சொல்லுங்க.
1: இப்படி படிப்புல இருந்து இப்படி ஆட்டோவுக்கு மாறதுக்கான எப்படி விருப்பம் எல்லாம் எப்படி ஏற்பட்டது?
2: ஃபேமிலி சிச்சுவேஷன், கஷ்டப்படுற ஃபேமிலி, அப்பா இல்ல, அதனால வேலைக்கு பொண்ணு கேட்டேன்.
1: இப்படி பிடிச்ச மாதிரி இருக்குங்களா ஆட்டோ?
2: நான் பிடிச்சது பண்ணிட்டு இருக்கேன், பிடிச்ச வேலை தான்.
1: முத முத ஷெட்டுக்கு போகும்பொழுது எப்படி இருந்தது? ஏன்னா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க, ஒரு ஆட்டோ தொழில இறங்கின பிறகு ஆட்டோ ஷெட்டுக்கு நீங்க போனப்போ எப்படி இருந்தது அந்த முதல் நாள்?
2: அது ஒரு புது அனுபவம் தான், லைஃப்ல பாக்காத ஒரு அனுபவம். ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம் கட்டுக்கணும்னு ஒரு ஆசை மேலும் மேலே. என்னோட கூட உள்ள என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என்னோட குருநாதனும் சரி, சப்போர்ட் தான்
1: பண்ணிருக்காங்க. நல்லா 3 வருஷமா இருக்கீங்க, நல்ல ஒரு ஓட்டக்கூடிய நல்ல ஒரு சர்வீஸ் மேனா தான் இருப்பீங்க. இதுல வந்து எப்பெல்லாம் ஓய்வு எல்லாம் எடுக்கிறீங்க நீங்க? இந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் நீங்க வந்து செய்வீங்களா, அல்லது எப்பொழுது கால் பண்ணி கூப்பிட்டாலும் நீங்க வருவீங்களா? இப்படி
2: டிரைவர்னாலே ஓய்வுன்னு கிடையாது, 24 hours. எப்ப வேணாலும் நைட் 1 மணி கூப்பிட்டாலும் வருவோம். அது ரெஸ்ட் கிடையாது, நம்மளா எடுத்துக்கிட்டாதான்.
1: சரி, உடல் சோர்வு இருக்குமே, எப்படியா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தானே ஆகணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா, மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ரெஸ்ட் தேவைதான். ரெஸ்ட் எடுத்துப்பேன். என்னோட வேலை இல்லாத டைம்ல, ஃப்ரீ இருக்கிற டைம்ல, என் லைஃப்ல இந்த வயசுல என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ணாம எனக்கான ரெஸ்ட் எடுத்துப்பேன். எனக்கான டைம் ஒதுக்கிட்டு நான் என்னோட உடம்பு
1: பார்த்துப்பேன். நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கேக்குறீங்களா?
2: கண்டிப்பா கேட்பேன். என்னோட ஆட்டோல எஃப்எம்ல கேட்பேன். நல்லா இருக்கும், சூப்பரா பண்றீங்க. மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. ஐயா வணக்கம். ஐயா
3: வணக்கம். ஐயா
1: உங்க பேருங்க? ஐயா
3: ஜெயபாலுங்க.
1: என்ன செய்றீங்க ஐயா?

0: விவசாய கோழி தொழிலாளி.
1: சரிங்க ஐயா, எப்போ காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க?
0: காலையில எப்போதான், அதுக்கு முன்னாடி போவோம், 6 மணிக்கெல்லாம் போவோம், இப்ப 8 மணி 7 மணிக்கெல்லாம் போவோம்.
1: ஏன் அப்படி இந்த நிலை எப்ப இருந்து?
0: இப்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு கூட்டதான் அந்த 7 மணிக்கு போடுறோம் இதெல்லாம்.
1: சரிங்க, இது சௌரியமா இருக்கா ஒரு 8 மணிக்கு போறது?
0: சௌரியமா இருக்கு.
1: ஏன்னா காலையில வந்து ஒரு சாப்பிட்டு போயிடலாம்ல?
0: போயிடலாம், சௌரியமா இருக்குங்க.
1: எவ்வளவு பேர் இருக்காங்க உங்க நண்பர்கள்லாம் வேலைக்கு வரும்போது?
0: வேலைக்கு வரும்போது அப்ப இருந்தாங்க, நாங்க ஒரு 12 பேர் ஒரு பண்ணைக்கு வேலை செஞ்சோம், 1965 அப்ப 1965. இப்ப வந்து பண்ணங்கிறதே இல்ல. இப்ப யாரு பையனும் எந்த நேரத்துக்கு போறாங்களோ, வண்டியில போற பையன் போயிட்டே இருக்கு, சைக்கிள் போறவங்க போயிட்டே இருக்காங்க. ஆமா, நடந்து போறதுக்கே மம்டி தூக்கிட்டு போறதுக்கு இப்ப வழியே இல்ல. மம்டி வேலையெல்லாம் இல்லைங்க இப்ப.
1: சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம், கொஞ்சம் விளம்பர இடைவேளை இருக்கு, நம்ம மீண்டும் பேசுவோம். நேர்களை விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.
2: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும். இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேரலையாக உலாவந்து கொண்டுள்ளது. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்கை நமது பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்பார் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ்
3: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்க விருப்போர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவார் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களுக்கு கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களுக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் உளம் கணித நல்வாழ்த்துக்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உறவும். நேர்களை, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேர்லையாக உலா வந்து கொண்டுள்ளது. வாருங்கள் நேயர்களே, நாமும் செல்வோம் தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரிக்கு.
1: மீண்டும் நிகழ்ச்சியில் இறங்குகிறோம் நேயர்களே. வணக்கம். உங்க பேரு?
2: தனுஷ்டி.
1: தனுஷ்டி, என்ன படிக்கிறீங்க? நல்லா படிக்கக்கூடியவங்களா நீங்க? விளையாடக்கூடியவங்களா?
2: படிக்க சொல்லுங்க.
1: விளையாட மாட்டீங்க, நல்லா படிங்க. என்ன படிக்க ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
1: சரிங்க, நீங்க ஒரு போலீஸாக காரைக்கால் வானொலி வாழ்த்துகிறது. சரி, நீங்க எப்போ எந்தெந்த மணிக்கு நீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்க? ஸ்கூல்ல படிப்பீங்களா, வீட்ல அதிகமா படிக்க ஆர்வம் காட்டுவீங்களா?
2: ஸ்கூல்ல.
1: ஸ்கூல்ல படிப்பீங்க. வீட்ல என்ன செய்றீங்க?
2: வீட்ல விளையாடுவோம்.
1: கதைகள் எல்லாம் சொல்லுவீங்களா? என்ன கதை சொல்லுவீங்க?
2: பாட்டி கதை.
1: பாட்டி கதையா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
2: ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வளர்ச்சிட்டு இருந்தாங்களா, அந்த பாட்டி வந்து ஒரு காகம் இருந்தது, அந்த காகம்க்கு பசி வந்துச்சு. அப்ப வந்து அந்த பாட்டிக்கு வடை சுட்டு வச்சாங்களா, அப்ப வந்து இந்த காக்கா வந்து ஒரு வடையை எடுத்துட்டு போய் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருந்துச்சு. அப்ப வந்து நரி வந்துதான், அப்ப வந்து நரி கேட்டுதான் ஒரு பாட்டு பாட சொன்னதான், அதுவும் பாட்டு பாடுச்சு, அது வடை கீழே விழுந்துருச்சு, அது எடுத்துட்டு போனச்சான்.
1: எடுத்து போயிடுச்சா? சோ பாவம் இல்ல காக்கா. சரிங்க, என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க இப்போ? காக்காவுக்கு என்ன செய்யறது? சரி, நீங்க வந்து போலீஸ் ஆகுவதற்கு காரைக்கால் வானொலி உங்களை வாழ்த்துகிறது. நல்லா படிங்க. தேங்க்யூ ஐயா. வணக்கம் ஐயா,
3: நான் தான்
1: பேசுறேன். வணக்கம்
3: ஐயா. உங்க பேருங்க ஐயா?
4: என் பேர் நாகராஜன்.
1: என்னங்க ஐயா செய்யறீங்க?
4: மின்சாரம் வரைஞ்சது, ஓய்வு பெற்று விவசாயத்துக்கு
1: அனுப்பிச்சு. சரிங்க ஐயா. எங்க எத்தனை வருஷமா இருந்தீங்க? எங்க பணியாற்றி?
4: 10 வருஷமா மயிலாடுதுறை, சீர்காழி, திருவாரூர், நாலஞ்சு ஊரும் பாத்துருக்கேன்.

0: சரிங்க, நம்ம பண்பலை நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா?
1: மெயினா அதான் பேச்சு, பொழுதுபோதும் அதான் எனக்கு.
0: சரிங்க, எப்ப எந்தெந்த நேரங்கள்லாம் கேக்குறீங்க?
1: இப்ப அந்த நிகழ்ச்சி நடத்துனாங்களோ அது எப்ப டைம் கிடைக்கும் அப்பெல்லாம் கேட்பேன்.
0: பயிர்
1: போடுவாங்க, விவசாயம், நெல்லு பயிரு, பருத்தி, உளுந்து பயிரு, இதெல்லாம் பண்ணுவேன்.
0: உளுந்து இப்ப அறுவடை, நெல் அறுவடை முடிஞ்ச பிறகு
1: அறுவடை எடுத்து ஒரு நாலு மூணு நாள்ல அதை உளுந்து அடிச்சுக்கோ, பயிர் உளுந்து அடிச்சுக்கோ.
0: அதாவது நெல் அறுவடை முடிஞ்ச உடனே ரெண்டு மூணு நாள்ல உளுந்து போட்டுருவீங்க?
1: போட்டுருவோம், நெகிர பத்தம் இருக்கும் போது போட்டாதான் அது விட்டு வரும்.
0: விதை தேர்வு எப்படி செய்யறீங்க?
1: எதனா சமயத்தை வீட்டுல எடுத்து வச்சிருப்போம், அதுக்கு பண்ணி வச்சிருப்போம், இல்லைன்னா கடையில வாங்கிப்போம், விவசாயிகள் டிப்போட பத்தி வாங்கிப்போம்.
0: ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதை தேவைப்படும்?
1: நெற்பயிருங்களா?
0: இது நம்ம இந்த
1: உளுந்து அப்ப அந்த காலத்துல வந்து ஒரு ஏக்கர் நூறு கோழிக்கு ஒரு பயிர் ஒரு கோடி போடுவாங்க. இப்பெல்லாம் அதுல பண்ண முடியாது, ஒரு மரக்க போட்டாதான் ஓரளவு இது பண்ண முடியும். நாலு நாலு லிட்டர் நெல் போட முடியாது. அந்த காலம் ஒரு ஒரு கோடிதான் போடுவாங்க அந்த காலத்துல. இப்ப அதுவெல்லாம் பண்ண முடியல அந்த
0: காலத்துல. போட்ட பிறகு அப்புறம் அப்படி சாகுபடி முறை சொல்லுங்க, நான் ஒரு சுருக்கமா தெரிஞ்சுப்போம். உளுந்து சாகுபடி
1: அப்படியே ஒரு மூணு மாசம் அந்த மூணு மாதம் இருக்கு அந்த பயிர். அது பயிர் எடுத்து மிஷின் விட்டு எடுத்தோம், ஆளுக்கு பத்தாக்குறையா இருக்கனால.
0: நீங்க பாசன முறைக்கே வரலையா?
1: பாசன முறைக்கு நான் போர் செட் இருக்கேன், போர் செட் பம்ப் செட்லாம் இருக்கு. அதை வச்சு இது பண்ணி
0: அது போட்டு அதுக்கு பிறகு என்ன மருந்து பயன்படுத்துறீங்களா?
1: மருந்து ஒரு ரசாயன உரம் தான் பெருகி பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஏன் நம்ம பகுதி எல்லாமே இயற்கையில மாறுறாங்களே,
1: அது மெனக்கிட முடியல. அதெல்லாம் பண்ணி இயற்கையெல்லாம் பண்ண முடியாது நம்மளால. இப்படி சொன்னாலே வாங்கி அப்படி எப்படி போட்டுருக்கு? இந்த மாதிரி எல்லாம் இயற்கை பண்ணிக்கிட்டு டைம் எடுத்துக்க முடியாது.
0: நன்றி, உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். ஐயா
2: ரொம்ப நடிச்சிருவேன்.
0: நிறைய பேர் செய்யறீங்களா? எப்படி நீங்க ஒரு நபரா செய்வீங்களா? சில பேர் உதவிக்கு வச்சுக்கலாம்ல.
2: இல்ல அதாவது அந்த படம்
0: ஆலோசிப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா நிகழ்ச்சியில இருந்ததற்கு. வணக்கம். நேர்களை ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நேர்களை
3: பண்பலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் ஊரும் உறவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபரும் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடி வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பண்பலை நாம் கேட்ட ரசித்துக் கொண்டிருப்பது ஊரும் உறவும். நேர்களின் ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேரலையாக உலா வந்து கொண்டுள்ளது.

0: வாரங்கள் நேயர்களே, நாமும் செல்வோம் தரங்கம்பாடி வதிஷ்டாச்சேரிக்கு.
1: மீண்டும் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம்.
1: ஐயா உங்க பேருங்க? ஐயா
2: பேர் கண்ணன், விஎஸ் கண்ணன்.
1: ஐயா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் இப்ப விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், மீன் தொழில் பண்ணிட்டு இருக்கேன்.
1: என்ன படிச்சிருங்க ஐயா?
2: நிறைய விவசாயம் எந்த நிலை உள்ளது என்பது நான் சொல்லி தெரிவதில்ல, உலகிருந்து உண்மை.
1: சரி, நம்ம என்னென்ன ரகங்கள்லாம் வச்சிருக்கீங்க? மீன்
2: மீன் சார், கட்லா, ரோகு, மிருகால், புல்லுக்கண்டை, பாதாக்கண்டை, ஒரு ஆறு வகையான இருக்கு சார். ஆறு வகையான கண்டை வளர்த்துக்கிட்டுனா
1: இதில் வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமாக விரும்பக்கூடியது, மக்கள் எது எந்த ரகம் மீன் விரும்புகிறாங்க?
2: இல்லை சார், இங்க எங்கூர் மக்கள் விரும்புறது என்னன்னா, ரோகு மிருகால் அதிகமா விரும்புறாங்க. அது என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, உருட்டுக்கண்டை. அப்படி நீட்டுக்கண்டை உருண்டே நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா நீட்ட கையை பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும். கையை கட்டி சொல்லுவாங்க, உருட்டுக்கண்டே கொடுங்கம்பாங்க. அது ரோகு மிருகால் தான் அந்த நீட்டா வளரும். உங்களுக்கு அந்த மீன் பாத்தீங்கன்னா, ஒரு மீனை வந்து ஒரு கிலோக்கு மேல போயிட்டுன்னா முள்ளெல்லாம் இருக்காது, உங்களுக்கு முள்ளெல்லாம் பெத்தாயிடும். உங்களுக்கு சமைக்கிறது சாப்பிட சுவையா இருக்கும். அதுல வந்து பாக்கி பாத்தீங்கன்னா போட்லாம், அது கொஞ்சம் மீன் சுவையா இருக்கும். அந்த மீன் சுவையா இருக்கும். ஒரு கிலோவுக்கு மேல போனீங்கன்னா முள்ளு நிறைய இருக்கும், மிக சுவையா இருக்கும். அது ஒரு கிலோவுக்கு மேல உள்ள போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். அது சின்ன மீனை சமைக்கக்குள்ள முள்ளு நிறைய இருக்கிறதால மக்கள் வந்து கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்க. அதை எப்படி சமையல் முறையே பல பேருக்கு தெரியாது சார். நான் தான் எப்படி அந்த சமையல் இந்த மீனை வந்து நேரம் குழம்பு வச்சிருவோம். எங்க உள்ள இருக்குன்னா நான் வச்சு 24 சார் மீன் பண்ண வச்சு, அந்த மீனை எப்படி சமைக்கணும், நாட்டு மீனை எப்படி சமைக்கணுங்கிறது பல பேருக்கு சொல்லி கொடுத்து, நான் மீன் அவங்க உள்ள எப்படி சமைக்கணும்ப்பா, அதை இது பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி மசாலா போட்டு காய வச்சு ஒரு அரை மணி வச்சுட்டு திரும்பி தோசைகள்ல போட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொன்ன சில செஞ்சு பார்த்தவங்க நல்லா இருந்தது தெரிஞ்சு ரெகுலர் ரெகுலர் கஷ்டம் என் மீன் தான் வாங்கணும்னு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் மீன் வர வாரம் பிடிச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒன்று டூ கிழக்கம் அடுத்த வாரம் உண்டுங்களா மீன் உண்டுங்களா அப்படின்னு தான் ஓடிட்டு இருக்குப்பா.
1: இது எப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டுங்களா சேல்ஸ்?
2: ஆமா சார், அன்னைக்கு சண்டே லீவு. அதான் மக்கள் வந்து ஏன்னா ஓய்வு நாளில் தான் லீவ். நான் ஒன்னு விசேஷ நாளில் வந்து மீன் கொடுப்பேன், நான் பிடிப்பேன். ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மீன் பிடிப்பேன்.
1: இப்படி குளமா வெட்டி அந்த மாதிரி செய்றீங்களா
2: சார்? விவசாய குளமா இருந்தது சார். அது நம்ம மீன்வளத்துறையில கான்டாக்ட் பண்ணி அதை கொண்டு போய் வெட்டி இப்ப மீன் குளமா வச்சு, எந்த ஒரு 4 குளம், பெரிய குளம், சிறிய குளம், 3, அது மொத்தம் 7 குளத்தை வச்சு.
1: தீவனமா என்ன பயன்படும்?
2: அவன் தீவனத்துக்கு தீவனம் இருக்கான, மீன் தீவனம் இருக்கு சார். அதுக்கு நிறைவே தீவனம் இருக்கு, அதுல அந்த தீவனம் யூஸ் பண்ணிக்கிறேன்.
1: எப்படி நீங்களே வந்து கட் பண்ணி கொடுத்துருவீங்களா, அதுக்கு அப்படியே மொத்தமா வித்துருவீங்களா அப்படிங்க?
2: இல்ல சார், இடம் போட்டு அங்கேயே வாங்கிட்டு போடுவாங்க. அங்க நிக்க நேரம் இருக்காது சார் உங்களுக்கு.
1: வரிசாஜியர்ல மீனுடைய ஒரு கிலோ என்ன விலை வைக்குது?
2: இன்னும் ரேட்டு சார் 200 ரூபாய் ஒரு கிலோ மீன். 200 ரூபாய்
1: உயிரோட?
2: உயிரோட 200 ரூபாய் சார்.
1: உங்களுக்கு உதவியா யார் யாரெல்லாம்
2: வச்சிருக்கீங்க? இங்க பார்த்தா ரெண்டு மூணு நமக்கு உதவியாளர் இருக்காங்க, ரெண்டு மூணு உதவியாளர் இருக்காங்க. எப்படின்னா உதவியாளங்க அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க, அடுத்த கட்ட தலைமுறைக்கு என்னோட தோழர் தெரியுங்கிறதுக்காக விட்டு போயிடக்கூடாது. அடுத்த பசங்களை கூப்பிட்டு இந்த ஆர்வத்தை உண்டு பண்ணி இது பிடிக்கணும், இப்படி பண்ணணும், இதை செய்யணும், மீனை பிடிக்கணும், எப்படி பிடிக்கணுங்கிற வரைக்கும் நான் அவன்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க.
1: சரி, ஞாயிற்றுக்கிழமை தவிர ஒரு மற்றக்கிழமையில வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு அதிகபட்சமா மீன் தேவைப்படுது அப்படிங்கும் பொழுது உங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது நீங்க பிடிச்சு கொடுப்பீங்களா?
2: கொடுப்பேன் சார், கொடுப்பான். அது பக்கான ஆர்டர் வரக்குள்ள சார் அது வருவோம்.
1: சுமார் எத்தனை கிலோ கேட்டா நீங்க அந்த மாதிரி
2: கொடுத்துருக்கீங்களா?
1: அதை நீங்க தனியா வச்சிருக்கீங்களா, இப்படி வெளியில இருந்து கொண்டு வரீங்க?
2: வெளில ஆள் மீன் பிடிக்கும் தொழிலுக்கு ஆள் வச்சிருக்காங்க சார், இருக்காங்க. கொஞ்சம் நிறைய ஆள் இருந்தாங்க, இப்ப நிறைய இந்த தொழில் விட்டு நிறைய போயிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் பண்ண முடியாது சார். மீன் தொழில் வந்து அது கட்டிக்க மீனை ஏமாற்றம் பிடிக்க முடியாது, வெளியே டக்குனு வலைய போட்டுலாம் பிடிச்ச முடியாது. வழிமுறைகள் இருக்கு, அதுவும் நாங்க ஃபாலோ பண்ணி.
1: ரொம்ப மகிழ்ச்சியா ஏற்படுத்தக்கூடிய தொழிலா இருக்கா உங்களுக்கு?
2: சந்தோஷமா இருக்கு சார். மற்ற தொழிலோட பக்கத்துல விவசாயத்தோட பக்கத்துல

0: வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு சின்ன மீன் குட்டையை போட்டு நீங்க அதை பண்ணி காலையிலும் மாலையிலும் போயிட்டு வரக்குள்ள இப்ப தான் அதான் கிளம்பிட்டு இருந்தேன். அன்னைக்கு போதும் போயிட்டுக்காக நீங்க கரெக்டா இது பண்ணீங்க, அது ஒரு சந்தோஷமா தோணும்.
1: ஒருவேளை இதுக்கு வராமல் இருந்தா என்ன செஞ்சுட்டு கொடுத்துருங்க நீங்க?
0: ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கம்பெனும் அடிமையா இருந்தா சார் உண்மைதான் சார். அது
1: பிள்ளைகள் என்ன செய்யறாங்க?
0: பையன் ஒருத்தவரு பிஇ படிச்சுட்டு அவரு புனேல இருக்காரு. பாப்பா ஒண்ணு இப்ப வந்து

0: மேடம், பிரியா மேடம் அவர்களுக்கும் இயக்குனர் மேடம் அவர்களுக்கும் ஒளிபரப்பு கூடத்தில் இருக்கும் சகோதரி அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக பழகக்கூடிய ஐயா உங்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஊரானது காவிரி ஆற்றங்கரையில் அமைந்த சிறப்பான ஒரு ஊர். இங்கு இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் யதார்த்தமானவர்கள். நம்ம எப்போ வந்தாலும் அன்பை உபசரித்து அரவணைத்து வழி அனுப்புவார்கள். அருகில் குளவிலாக மாடல் வைஸ் மில் ஒன்று இருக்கிறது. நானும் சவுராஜன் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது தமிழாசிரியர் நாராயணசாமி அவர்கள் ஆண்டாஞ்சேரியில் பிறந்தவர். அவர் வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். அவர் ஒரு அற்புதமான மனிதர். தற்போது அவர் இல்லை என்றாலும் அவர் நினைவாக அவர் வாழ்ந்த பகுதி நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா நம்ம காரைக்கால் வானொலிக்கு மிகவும் பெருமை. எங்களுடைய இலக்கு என்னன்னா, இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல வானொலியில பேசாத நேயர்களும் இருக்கக்கூடாது. எல்லா ஊருக்கும் நம்ம போகணும், எல்லாரையும் பேச வைக்கணும். அந்த முயற்சியில தான் நாங்க ஒவ்வொரு ஊரா போய் பேசிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து நம்முடைய நேயர்களுக்கு சந்திப்பதற்காக, ஊரும் ஒரு நிகழ்ச்சிக்காகவும் ஊர் உணவும் நிகழ்ச்சிக்காகவும் நாம வந்து
0: வந்துட்டு போயிட்டு படிக்கும் போது இங்க நண்பர்கள் நிறைய பேர் ரமேஷ்னு ஒரு பையன் இருக்காரு. அப்புறம் நம்ம தற்போது பேசினாங்களே கண்ணன், அவங்களும் நம்ம நண்பர் தான். அவங்களெல்லாம் இங்க வந்துட்டா நம்ம துள்ளாட்டம் போறதுக்கு மனசு வராது. அப்ப உள்ள காலகட்டம் அப்படிலாம் வாழ்ந்த ஊர் இது. ஒரு சிறப்புமிக்க ஊரு.
1: சரி, சைக்கிள் எல்லாம் ஓட்ட கத்துக்கிட்டது யாரோட உதவியாரோட கத்துக்கிட்டீங்களா இல்ல நீங்களே கத்துக்கிட்டீங்களா?
0: ஐயோ, அது பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் ஐயா. சைக்கிள் நான் ஃபர்ஸ்ட் அது அந்த குரங்கு படம்னு சொல்லுவாங்கல்ல, அதுல போட்டு ஒரு அம்மா மேல மோதி அவங்களும் வந்து மருத்துவமனையில சேர்த்து, அது ஒரு அது மறக்க முடியாத அனுபவம் அதுதான் ஐயா. இன்னொன்னு சொல்ல போனா, அந்த இந்த பகுதிக்கு இன்னொரு பெருமை உண்டு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த ஊர் இந்த ஊர். அது ஒரு சிறப்புமிக்க ஊர் அது.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. வணக்கம்.
2: சொல்லுங்க
1: ஐயா. ஒண்ணு பேருங்க ஐயா.
2: செல்வேந்திரன்.
1: என்ன செல்வேந்திரன் ஐயா, என்ன தெரியும்?
2: நான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: பயிர் வேலைக்கு போறீங்களா தினமும்?
2: இது இல்ல, உடம்பு சரிப்படாம போயிடுச்சுங்க. தச்சமே உடம்பு சரிப்படாம போயிடுச்சுங்க. அதனால உடம்பு சரிப்படாதனால வீட்டுலயே இருந்துட்டு இருக்காங்க.
1: உடல்நிலை எப்படி பாதுகாத்துக்கிறீங்க?
2: இப்ப இது மருத்துவம் தாங்க, காரைக்கால்ல சதீஷ்குமார்னு ஒரு டாக்டர் இருக்காங்க.
1: மருந்து மாத்திரைகள் எல்லாம் சரியா எடுத்துக்கிறீங்களா?
2: சரியா எடுத்துக்கிறேன் சார், சரியா எடுத்துக்கிறாங்க.
1: என்னென்ன சாப்பிடுறீங்க?
2: வந்து சாதம் சாப்பாடு தான் சார, சாப்பாடு தாங்க.
1: இல்ல, சரியா எடுத்துக்க சொல்லுவாங்க. நம்ம உணவுக்கு முன்பு மாத்திரை சாப்பிடணும் அதெல்லாம் சொல்லுவாங்க.
2: உடல்நிலை சரியில்லாதனால நான் உழைக்க போக முடியாதனால வீட்டுல சாப்பாடு எல்லாம் சரியில்லைங்க. சும்மா சாம்பார் இப்படிதான் சாப்பிடுறாங்க. உடல்நிலை இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க.
1: சரிங்க, உடல்நிலை நல்லா ஆயிடும், உடம்ப பாத்துங்க. வாழ்த்துகிறது உங்களை காரைக்கால் வானொலி. கவலைப்படாதீங்க. நேயர்களே, ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைய ஊரும் ஊரும் நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்கள் பேசினாங்க. இன்னைக்கு தரங்கம்பாடி வட்டம் பதிஷ்டாச்சேரி கடைவீதியில் இருந்துதான் நிகழ்ச்சி மலர்ந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், ஒளிபரப்பு கூடத்தில் பணியாற்றிய அகல்யா பிரபாகரன், உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் கே பரந்தாமன். நன்றி, வணக்கம்.
3: பண்பலை நாம் இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரேப்ஸ் வழங்கிய ஊரும் உறவும். நேர்களை, இன்றைய ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது தரங்கம்பாடி வட்டம் வதிஷ்டாச்சேரியிலிருந்து நேரலையாக உலா வந்தது. நேரலையில் நம்மோடு இணைந்தார் அறிவிப்பாளர் கே பரந்தாமன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரேப்ஸ்.

0: சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 5 மணி.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி 100% VIS 916 Hallmark Showroom பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி பரஞ்சோதி தங்கம் பல காலம் தங்கும்.

0: அந்த பகுதி நண்பர்கள் என்ன பேசிருக்காங்கன்னு கேட்கலாமா?
1: சார் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: என் பேரு முருகானந்தம். சார்
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கான்.
1: நீங்க என்ன மாதிரி எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? வருமானத்துக்காக என்ன?
2: விவசாய இடம் பார்த்துட்டு இருக்கேன்.
1: விவசாயம்
2: ஆடு மாடு வச்சிருக்கேன்.
1: விவசாயம் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் சீசன்ல
2: போகும்? பருத்தி தான் லாபம் கிடைக்கும்.
1: பருத்தி போட்டு
2: மழை பெஞ்சதுனால கொஞ்சம் எல்லாம் நஷ்டமாயிருக்கு. சரியான இதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: வேற வந்து உப தொழில் அப்படின்னா ஆடு மாடு வளர்ப்பு, கோழி
2: மாடு வளர்ப்பு, காய்கறி
1: எல்லாம்
2: போட்டுக்கிறது நல்லது.
1: எதுல எல்லாம் லாபம் இருக்கு சொல்லுங்க.
2: ஆடு வளர்ப்பு தான் லாபம்.
1: எப்படி என்ன லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு?
2: வந்து முதலீடு கிடையாது, பராமரிப்பு செலவு.
1: முதலீடு ஒரு நடை போட போறோம் நம்ம.
2: ஆமா, நம்ம பராமரிக்கணும். ஆடு என்ன எப்படி இருக்கு, ரெண்டு நாளைக்கு ஒரு வந்து கவனிச்சாலும் களை கொள்ளி அறிஞ்சிடாங்க. ஆடு கிடைச்சுன்னு இருக்கா அப்படின்னா நம்ம பார்த்துக்கோ,
1: பாதுகாப்பா இருக்கணும்.
2: ஆமா, ஆடு வளர்ப்பு லாபம்.
1: இதெல்லாம் கோழி இதெல்லாம்
2: கோழி வந்து நான் கோழி வளர்த்தாக்க நமக்கு கறி கிடைக்கும். கோழி நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை எடுத்துக்கலாம். முட்டை கிடைக்கிது வீட்டுக்கு, தேவைப்பட்ட வெளியில கூட எடுத்துக்கலாம்.
1: சரி, உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் வந்துட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நீங்களும் ஆர்வமா சொல்றீங்க. நான் நண்பர்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன்.
2: படிச்சுட்டு வேற ஏதாச்சும் தையல தொழில் வச்சு நல்லது. விவசாயம், தச்சு தொழில், கார்பெண்டர், இது மேசனு, நிறைய சின்ன சின்ன வேலையெல்லாம் நிறைய இருக்கு. சைக்கிள் இருப்பவர் கூட ஆள் கிடையாது.
1: என்னட்டேன்
2: உழைச்சாதான் முதலாளி ஆக முடியும்.
1: அது கரெக்டாக
2: முதலாளி ஆக முடியாது. இளைஞர்கள் வந்து பொதுவாக நம்ம படிக்க படிப்பு கை கொடுக்கலனாக்கா சைட்ல ஏதாச்சும் தூண்டுக்கணும்.
1: எதுவுமே கவலைப்படக்கூடாது.
2: கவலைப்படக்கூடாது. டீ கடையில் கூட இப்போ நல்லா வருமானம் கிடைக்கும். தொழிலாக செய்கிறதுக்கு இப்போ ஆள் கிடையாது.
1: அது சரி,
2: அவங்க வெட்டப்படுறாங்க. நம்ம படிச்சு விட்டு இந்த வேலை செய்யணும்ட்டு. ஆனால் அதில் தான் காசு இருக்கு.
1: பரவாயில்லையா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். நன்றி. உங்களுக்கு பிடித்தவன பாட்டு சொல்லுங்க சார்.
2: தளபதி படத்தில் கொடுங்க. ராக்கம் மாட்டு.
1: சரிங்க சார், நன்றி.

0: பேசலாம். சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: சகோதரி வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் மெகராஜினிசா.
2: மெகராஜினிசாவா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க கூலி வேலை பார்த்துட்டு தான் சார்.
2: கூலி வேலைனா என்ன மாதிரி வேலை எல்லாம் தெரியும் உங்களுக்கு?
3: இங்கெல்லாம் பஞ்சு பருத்தியில எடுக்கும், 100 நாள் வேலைக்கு போவோம்.
2: இப்போ இந்த கருவி பக்கம்லாம் பருத்திலாம் நிறைய போட்டுருக்காங்களா?
3: போட்டுருக்காங்க.
2: சரி சரி சரி. என்ன பருத்தினா எத்தனை கிலோ எடுப்பீங்க ஒரு நாளைக்கு?
3: ஒரு நாளைக்கு 200 ரூபா
2: எடுப்போம். 200 ரூபா தானே? சரியான வெயில இருக்க, இந்த வெயில உங்களுக்கு சிரமமா தெரியல?
3: என்ன செய்யறது, கஷ்டத்தர கூட போறது.
2: கஷ்டத்தெல்லாம் பார்க்காம ஒரு வருமானத்துக்காக கஷ்டத்தை பார்க்காம போறீங்க. உங்க வீட்டுல உள்ள பத்தி சொல்லுங்கம்மா.
3: வீட்டுல ரெண்டு, எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன், அம்மா அம்மா கூட இருக்க.
2: சரி சரி. என்ன படிக்கிறாங்க பசங்களா?
3: பையன் வந்து 10th படிச்சான். இல்ல பெருசு வந்து நல்லா +2 வரைக்கும் படிச்சு காலேஜ் வரைக்கும் படிச்சு
2: காலேஜ் வரைக்கும் படிச்சு வச்சிருக்கு.
3: அது கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்.
2: அதாவது ஒரு பெண்களால எதுவும் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்க என்ன உங்களுக்கு எய்ம் வச்சிருக்கீங்க? ஏதாச்சும் வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காங்க?
3: சாதிக்கணும்னு எவ்வளவோ இருக்கு, ஆனா முடியல.
2: முயற்சி பண்ணுவோம்,
3: முயற்சி பண்ணுவோம், முடியும். ஆண்டவோட செயல் தான்.
2: கண்டிப்பா நடக்கணும் நம்பிக்கை இருக்கு.
3: நடக்கும் நம்பிக்கை இருக்கு.
2: இப்ப காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க?
3: காலையில 9 மணிக்கு வேலைக்கு போவோம், நைட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வரும்.
2: உங்களால எவ்வளவு முடியுமோ எடுப்பீங்க?
3: எடுப்போம். 500 ரூபாய்க்கு எடுக்குங்க. நம்மளால முடிஞ்சது ஒரு 200 ரூபா 150 ரூபாய்க்கு
2: நல்லபடியா பண்ணுங்கம்மா. எனக்கு பிடித்தமான பாட்டு ஒன்று சொல்லுங்க உங்களுக்காக.
3: சுகத்தங்கத்துல ஏதோ ஒரு நல்ல

0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
0: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
0: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஏமநாதன்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு.
2: இந்த மாதிரி மயர் ரோட்ல இருந்து கறி வந்துட்டு இருக்கீங்க. எங்க சவாரி வந்தீங்க?
3: சவாரி
2: ஆட்டோ. அந்த உங்க சொந்த ஆட்டோங்களா?
3: சொந்த ஆட்டோ.
2: சரி, எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டுறீங்க சார்?
3: ஒரு 20 வருஷமா ஓட்டிருக்கு.
2: இப்போ என்ன சார் இல்ல அனுபவம் இருக்கு? எல்லா லாபங்கள் நஷ்டங்கள் சொல்லுங்க சார்.
3: எல்லாத்தையுமே சந்திச்சு தான் ஆகணும். லாபம் நஷ்டம் எல்லாத்தையுமே சந்திச்சு தான் ஆகணும். அதுல வந்து சில விஷயங்கள் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஆட்டோ ஓட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் ஆட்டோ ஓட்டிட்டுருக்கேன்.
2: உங்களுக்கு ஆர்வம் அப்பவே? என்ன படிச்சிருக்கீங்க
3: நீங்க? 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அதிகம் படிப்பறிவு கிடையாது, அனுபவம் அறிவு தான்.
2: சரி,
3: ஏதோ வருமானம் வருது.
2: ஆட்டோ எல்லாம் போயிட்டு
3: இருக்கும், நல்லா போயிட்டு.
2: அதாவது

0: இரவு நேரங்கள்லாம் நீங்க ஆட்டோ போட்டு ஓட்டிக்கிட்டு
1: அதிகமா நம்ம இரவு நேரங்கள்ல ஓட்டுறது இல்ல.
0: எப்படி சார் உங்களுக்கு போன் கான்டாக்டா?
1: இல்ல போன் கான்டாக்ட், போன் கான்டாக்ட். இதே மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல உள்ளவங்க கூப்பிடுவாங்க.
0: எந்த மாதிரி நேரங்கள்ல அதிகமானவருக்கு அதிக அளவுல ஆட்டோக்கு வருமானம் கிடைக்கும்?
1: அதிகமான அளவுனா விசேஷ நாள்கள், இந்த திருமண நிகழ்ச்சி நடக்கும் போது, அது மாதிரி கோயில் விசேஷங்கள், இந்த மாதிரி நேரங்கள்ல வாகனம் அதிகமா ஓடும், ஆட்டோ ஓடும்.
0: உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க.
1: எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளை. பெரிய பொம்பளை பிள்ளை வந்து பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு வாகனத்துல ஒர்க் ஆகல, கைய காமிச்சிட்டு ரெண்டு பக்கம் வண்டி வருதான் பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு
0: போகணும்.
1: சொல்ல மாட்டாங்க
0: ரொம்ப அருமையான கருத்து சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சார். சார் இப்போ உங்களுக்கு எது பிடித்தமான பாட்டு?
1: உலக சுற்று வாலிமன்ல ஏதாவது ஒரு பாடல்.
0: நல்லதுங்க சார், நன்றி.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியில். வாங்க பேசலாம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பலகால தங்கம்,
1: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, 100% BIS, 916 ஹால்மார்க் ஷோரூம், பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, பரஞ்சோதி தங்கம் பலகாலம்.

நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசையன். படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:15.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கத் திருவிழா.

0: சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 முதல் ஆரம்பம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
6: பண்பலையில் நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் உங்களின் மனம் வருடும் பாடல்களை அலையோசை நிகழ்ச்சியில். இன்றைய நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வன்முகி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வலிக்கும் இந்த பாடல் காதலுக்கு மரியாதை திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் பவதாரணி குரலில்.

0: நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை எஸ்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
8: திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக், என்று மக்கள் சேவையில் திருவாரூர் அமிர்தா ஹோமியோ கிளினிக்
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது அலையோசை. நிகழ்ச்சிக்காக அடுத்ததாக ஒலிக்கும் இந்த பாடல் பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, காரைப்பன் விலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேயர்களின் நினைவிற்கு. நமது பண்பலையில் இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எளிய முறையில் இயற்கை விவசாயம், தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் July 3 ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
5: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
6: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
5: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
6: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: நேயர்கள் கேட்கலாம் தெய்வீகமான ராகங்களை விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக SB பாலசுப்ரமணியன் பாடியது.

0: இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ், நாகப்பட்டினம்.
9: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
10: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
9: இணைந்திருக்கிறோம் நேர்களே, விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது கமலா மோகன் குரலில்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே,

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நிமிடத்தில் பண்பலையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் விலக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஹாஜி குல் முகமது குரலில்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விலைக்கேற்றம் விலை நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஜாலி ஆபிரகம் குரலில்.

0: மேலும் நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டினர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கலாம் பன்னிசை.

0: நிறைவு பெறுகிறது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்கள்.

0: இசையை கேட்டீர்கள். நேர்களை காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரையை இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மேலும் 2 புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 13 நாட்கள் நடைபெறும் சௌரிய விஜய் யாத்திரை என்ற நினைவு மோட்டார் சைக்கிள் பயணத்தை இன்று புதுடெல்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த பயணம் மக்களிடையே குறிப்பாக இளைஞர்களிடையே தேசபக்தி உணர்வை தூண்டும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேசத்தின் சுதந்திரம் மற்றும் கௌரவத்தை பாதுகாப்பது என்பது எல்லைகளில் மட்டுமின்றி மக்களின் நினைவுகளிலும் நம்பிக்கைகளிலும் நிலைத்திருக்கிறது என்றார். நாட்டின் நிலம் அடையாளம் மற்றும் கௌரவத்தின் மீது விழும் எத்தகைய விரோத பார்வைக்கும் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்பதற்கான நமது நீடித்த உறுதியை 1999 ஆண்டின் கார்கில் வெற்றி பிரதிபலிக்கிறது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை தலைமை தளபதி ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி, இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த யாத்திரை இம்மாதம் 26 லடாக்கில் டிராஸ் பகுதியில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தை சென்றடைய உள்ளது. ஒரே பயணம், ஒரே தேசம், ஒரே வணக்கம் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் இந்த மோட்டார் சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இதில் பங்கேற்கும் வீரர்கள் 1900 பயணம் செய்வார்கள். செல்லும் வழியில் சண்டி மந்திர் போர் நினைவிடம், ரெசாங்லா போர் நினைவிடம் மற்றும் லே போர் நினைவிடம் உள்ளிட்ட முக்கிய இராணுவ நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இக்கண்காட்சி குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாரத் டெக்ஸ் என்பது பிரதமரின் தொலைநோக்கு பார்வை என்றும் இது தற்போது ஒரு சர்வதேச நிகழ்வாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மேலும் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியில் பங்கேற்பவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என்று தெரிவித்தார். இக்கண்காட்சியில் இந்த ஆண்டு 130 நாடுகளிலிருந்து 60,000 மேற்பட்ட நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர்கள் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்த அமைச்சர், பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் ஜவுளித்துறைக்கு மிகுந்த பயனளிக்கின்றன என்றும் கூறினார். பாரத் டெக்ஸ் 2026 தொடக்க விழாவில் ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஜவுளித்துறை அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். ஜவுளித்துறை தொடர்பான தொழில்நுட்பம், புத்தாக்கம், முதலீடு மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் இக்கண்காட்சி அமைந்துள்ளது. உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், முதலீட்டாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், கைவினைஞர்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை ஒன்றிணைப்பதாகவும் இக்கண்காட்சி அமைந்துள்ளது.
0: நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய ரயில்வேயில் கட்டுமானம் உள்ளிட்ட பல துறைகளில் நவீன சீர்திருத்தங்களை தமது அமைச்சகம் கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மின் உற்பத்தி நிலையங்களில் உருவாகும் சாம்பல் தூள் இனி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் கண்டெய்னரில் எடுத்துச் செல்லும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குறிப்பிட்ட தொழில்துறை தேவைகளுக்கேற்ப சிறப்பு சரக்கு பெட்டிகளை அவர்களே வடிவமைக்கும் வகையில் அனுமதி வழங்கப்படும் என்றும் கூறினார். சரக்குகளை அனுப்பும் தனியார் நிறுவனத்தினர் வடிவமைக்கும் சரக்கு பெட்டிகளை ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பான RDSO மதிப்பீடு செய்து அனுமதி அளித்த பிறகே பயன்படுத்த முடியும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். ரயில்வே திட்டப்பணிகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திட்டங்களை விரைந்து முடிக்க அதில் ஈடுபடும் அனைத்து தொழிலாளர்களும் நன்கு பயிற்சி பெற்றிருப்பது முக்கியம் என்றும் அவர் கூறினார். ரயில்வேயில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து ஊக்கமளித்து வருகிறார் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @@புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலில்

0: கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் மேலும் இரண்டு புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் இந்த ஆண்டு முதல் தொடக்கப்படும் என்று அக்கல்லூரியின் நிறுவன தலைவரும் புதுச்சேரி முதலமைச்சருமான திரு ரங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கு மத்திய சுகாதாரத்துறை மற்றும் தேசிய பல் மருத்துவ கமிஷன் அங்கீகாரம் அளித்துள்ளன என்றும், இதன் மூலம் இக்கல்லூரியின் அனைத்து பல் மருத்துவ துறைகளிலும் முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் உள்ளன என்றும் அந்த அறிக்கையில் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தின விழாவை ஒட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் பிரான்ஸ் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: கடந்த 1789 ஜூலை 14 அதுவரை நடைபெற்ற மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பஸ்தலே என்ற சிறைச்சாலை மக்கள் புரட்சி மூலம் தகர்க்கப்பட்டு மக்களாட்சி நிறுவப்பட்டது. இந்த தினம் பிரான்ஸ் நாட்டு தேசிய தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் அக்காலத்தில் மின்சாரம் இல்லாததால் மக்கள் தீப்பந்தம் ஏந்தி புரட்சி செய்து வெற்றி பெற்றனர். இந்நிலையில் இத்தினத்தை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், சென்னையில் உள்ள பிரான்ஸ் துணை தூதர் திரு ஜீன் பிலிப் ஹூதர் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியின் போது இந்தியா பிரான்ஸ் தேசிய கொடிகள் ஏற்றப்பட்டு இரு நாட்டு தேசிய கீதங்களும் இசைக்கப்பட்டன. பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
1: புதுச்சேரி துணைநிலை ஆளுநரின் அறிவுறுத்தலின்படி காரைக்கால் மாவட்டத்தில் மாதந்தோறும் நடத்தப்படும் பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாம் நாளை நடைபெறும் என்று அம்மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இம்முகாம் நடைபெறவுள்ளது. பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகள் மற்றும் குறைகளை நாளை காலை 9:30 முதல் நண்பகல் 12 வரை நேரில் வந்து தெரிவிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் கேட்டுக்கொண்டுள்ளார். காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் வரும் வெள்ளிக்கிழமையன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெறவுள்ளது. இம்முகாமில் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையைச் சேர்ந்த சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளிக்க உள்ளனர். குழந்தைகள் அறுவை சிகிச்சை துறையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீராம், இதய நோய் நிபுணர் டாக்டர் பாலமுருகன், நரம்பியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் துரைராஜ், சிறுநீரகவியல் துறையைச் சேர்ந்த டாக்டர் பாலசுப்பிரமணியம் முத்தையா ஆகியோரும் இச்சிறப்பு முகாமிற்கு வருகை தரவுள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய மாலுமிகள் பயணம் செய்த கப்பல் மீதான தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக இன்று பயணித்த MT ஹல் பஹியா மற்றும் MT மோம்பாசா ஆகிய இரு கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இவ்விரு கப்பல்களிலும் 30 இந்திய மாலுமிகள் பயணம் செய்தனர். இது தொடர்பாக புதுடெல்லியில் உள்ள ஈரான் தூதரகத்தின் துணை தூதர் இன்று காலை வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் MT அல் பஹியா கப்பலில் இருந்த 12 இந்தியர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதுடன் பாதிக்கப்பட்ட இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், டிஜிட்டல் சுகாதாரம், உயிரி தொழில்நுட்பம் உட்பட நவீன தொழில்நுட்பங்களின் உதவியுடன் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய் சேய் நல மருத்துவம், மனநல மருத்துவம், காசநோய், புற்றுநோய் போன்றவற்றுக்கான சிகிச்சையில் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் மிகுந்த பயனளிப்பதாக உள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் மூலம் சுகாதாரத்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை முதல் அரையிறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியும் ஸ்பெயின் அணியும் இன்று மோதவுள்ளன. இப்போட்டி அமெரிக்காவின் டல்லாஸ் மைதானத்தில் இன்று நள்ளிரவு இந்திய நேரப்படி 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு சௌரிய விஜய் யாத்திரையை இன்று தொடக்கி வைத்தார். இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி கண்காட்சியான பாரத் டெக்ஸ் 2026 மத்திய ஜவுளி அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் புதுடெல்லியில் இன்று தொடக்கி வைத்தார். நிலம் கையகப்படுத்தும் முழு செயல்முறையையும் நிர்வகிப்பதற்காக ரயில் பூமி என்ற இணையதளம் தொடக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி அரசு முதுகலை பல் மருத்துவக் கல்லூரியில் இந்த ஆண்டு மேலும் இரண்டு புதிய முதுகலை பல் மருத்துவ படிப்புகள் தொடக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:20.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேல தான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நேயர்கள் கேட்கலாம், நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
4: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
7: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
8: நம்ம பாரம்பரியமான ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
7: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
8: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மாயவரம்.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
10: வணக்கம். மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்தது புத்தகம்தான் என்கிறார் இயற்பியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வீட்டை அலங்கரிக்க புத்தகங்களை விட அழகான பொருள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது ஹென்றி வார்ஃபீச்சரின் கூற்று. புத்தகத்தை கையில் எடுக்கும் போது ஒரு மனிதன் இதயத்தை கையில் எடுக்கிறீர்கள் என்கிறார் வால்ட் விட்மன். ஒரு நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினரும் எனக்கு வேறு இல்லை. இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டிருக்கிறது, அதுதான் புத்தக வாசிப்பு என்கிறார் எமர்சன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா அவர்கள். தன்னுடைய அறுவை சிகிச்சைக்காக அறைக்கு செல்லும் முன் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்கும் வரை காத்திருக்க முடியுமா என்று கேட்டாராம். பெரியார் அவர்களோ கண் பார்வை குறைந்து சிரமப்பட்ட போதிலும் பூத கண்ணாடியை வைத்துக் கொண்டு புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பாராம். தான் எந்த ஊருக்கு சென்றாலும் நூலகத்தின் அருகிலேயே அறையெடுத்து தங்குவாராம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாசிப்பினால் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையோ நன்மைகள் உள்ளன. அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோய்களை தள்ளி போக செய்யவும், மூளையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும், குழப்பமான மனநிலையிலும் சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை பெறவும் வாசிப்பு துணை நிற்கிறது. ஒரு நல்ல நூலை படிக்கும் போது அதனோடு நாம் ஒன்றி போகிறோம், அதனால் மன அழுத்தம் வெகுவாக குறைகிறது. பல்துறை நூல்களை படிக்கும் போது பல்துறை அறிவை பெறுவதோடு அந்தந்த துறை சார்ந்த கலை சொற்களை அறிகிறோம், இதனால் சொற்களஞ்சியம் பெருகுகிறது. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. படிக்க படிக்கத்தான் அறிவு பெருகும். நட்பண்பு கொண்டவரோடு பழகும் நட்புக்கு வள்ளுவர் தரும் சான்று நவில்தொரும் நூல் நயம் என்பதுவே. தன்னினும் இளைய மொழிகளே அருகி வரும்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ்மொழி தம் பழம்பெரும் இலக்கிய வளமையாலும் காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்ளும் தன்மையாலும் இன்றும் செழித்து நிற்கிறது. பாட்டும் தொகையும் அகமும் புறமும் என்று வாழ்வியலை வகுத்து தருகிறது. உலகின் எந்த மொழிக்கும் இல்லாத இலக்கிய வளம் நம் தமிழுக்குண்டு. அந்த வளங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது தமிழ் பேசும் நல்லுலகின் பொறுப்பு. சிந்தனையை தூண்டும் புத்தகங்களே சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி? நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்ற பாவேந்தரின் வரிகளை மனதில் நிறுத்துவோம். வாசிப்பின் வழியே வாழ்வின் வளமனைத்தும் பெறுவோம். நன்றி.
9: இன்சொல் அமுது.

0: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்,
2: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ்,
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:25.
5: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
6: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
10: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கேட்கலாம் பண்பலையில் இன்றும் நாளையும் இடம்பெறும் முக்கிய நிகழ்வுகளை லைட் ஹவுஸ் நிகழ்ச்சியில். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், காரைக்கால் PSR தங்க மாளிகை. 6:45 திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களின் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் எளிய முறையில் இயற்கை விவசாயம். தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவர்களுடன் நேர்முகம். 8:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம். 8:30 தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் காற்றில் வரும் காணம். 9:15 பொன்னையின் செல்வங்கள். 9:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். 10:00 இரவும் மலரும். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்பொடி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, காரைக்கால் PSR தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ். நாளை காலை 11:00 நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர். மகளிர் நலன் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்தரின் சிந்துஜா ராஜேஷ் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் செல்வி வி சாஷிதா அவர்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை கம்பு. 8:05 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 கோபால் பல்படி வைக்கிங் பனி நன்றிஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். சிந்தனை அரங்கம் பிறமொழி கலவா தனித்தமிழ் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ்.
11: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன்.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிட மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே திட்டங்களுக்கு தேவையான நிலம் கையகப்படுத்தும் பணிகளை நிர்வகிக்க ரயில் பூமி என்ற பிரத்யேக இணையதளம் தொடங்கப்படும் என்று கூறினார். சரக்கு ரயில் பெட்டகங்களில் உரங்கள் கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மேலும் அனல்மின் நிலையங்களில் வெளியேற்றப்படும் நிலக்கரி சாம்பல் ரயில் சரக்கு பெட்டகங்களில் கொண்டு செல்லப்படுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப சரக்கு ரயில் பெட்டிகளின் வடிவமைப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கை அமைச்சர் நேரில் சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை அளித்துள்ளார். ஏரோடு மாவட்டத்தில் பிரத்யேக விசைத்தறி பூங்கா, காஞ்சிபுரத்தில் பட்டு ஏற்றுமதி வர்த்தக மையம், ஆரணி கைத்தறியப்பட்டு பூங்கா இரண்டாவது கட்ட பணிகள் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கைத்தறி பொருட்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், ஜரிகைக்கு 15 விழுக்காடு மானியம் வழங்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரோடு, நாமக்கல் மற்றும் கரூர் பகுதிகளில் நவீன பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைப்பதற்கு நிதி உதவி வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க அரசு மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நிதியுதவி வழங்குமாறும் மத்திய அரசிடம் திரு விஜய் பாலாஜி கேட்டுக் கொண்டுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை அதன் பின்புலம் தெரியாமல் தவறாக பதிவு செய்த சார் பதிவாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷுடன் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பழனி விவகாரத்தில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினார். கோவில் நிலத்தை மாநில அரசு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காது என்றும் திரு ரமேஷ் உறுதிபட தெரிவித்தார். பழனி கோவில் நிலம் தனியாருக்கு வழங்கப்பட்டதில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில் நிலங்களை தனிநபர்களின் சொத்தாக மாற்ற முடியாது என உச்சநீதிமன்றம் பலமுறை தீர்ப்பளித்திருந்தது என்று குறிப்பிட்டுள்ள அவர், பழனி அடிவாரத்தில் 50 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இம்மாதம் 6ஆம் தேதி தனியாருக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தாவேக ஆட்சியில் லஞ்சம் இல்லை என முதலமைச்சர் திரு விஜய் கூறுவது ஏற்றுக்கொள்ளும் வகையில் இல்லை என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு நிலவுவதாக கூறியுள்ள அவர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணி நேரத்திற்கு மேல் மின்சாரம் தடைபடுவதாகவும் கூறினார். கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்தை விரைவுபடுத்தி வரும் நிலையில் காவிரி நீரை பெறுவதில் தமிழகத்திற்கான உரிமையை நிலைநாட்டுவதற்கு தாவேக அரசு உரிய அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சாகுபடி பணிகளை மேற்கொள்ள இயலாமல் தவிப்பதாக கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மாநில அரசு தவறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவியில் செயல்படும் பல திட்டங்களுக்கு மாநில அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். தாவேக அரசின் முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தையும் மேற்கொள்ளக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை மாநில அரசு முறையாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறினார். தமிழகம் உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்கள் பாதிக்காத வகையில்

0: கிடைத்துள்ள இந்த தீர்ப்பை உறுதி செய்யும் வகையில் மேகதாதுவின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். தாவேகா அரசு காவிரி நடுவர் மன்றத்தின் மூலம் தீர்வு காணப்படும் என்று கூறியிருப்பது டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் நாளை முதல் இம்மாதம் 24ஆம் தேதி வரை பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கல்லூரி கல்வி இயக்ககம் அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்ககங்களில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் இவ்வாண்டு பணியிட மாறுதலுக்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறியுள்ளார். பணியிட மாறுதலுக்கான விண்ணப்பங்களை nonteaching.dce.transfer.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கல்லூரி கல்வி இயக்கக ஆணையர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியின் போது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வு பணி திட்டங்களை தாவேகா அரசும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக வரலாற்றையும் பண்பாட்டையும் குறைத்து கூறியும் வரலாற்றை திரித்தும் கூறப்படும் வாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தமிழர் தொன்மையின் தடங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் தொன்மையின் உண்மை சான்றுகளோடு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் கீழடி பொருணை அகழாய்வுகளைப் போன்று இன்னும் மறைந்திருக்கும் பலவற்றை வெளிக்கொண்டு வந்து புதிய வரலாறு படைத்திட வேண்டும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் வரும் ஜூலை 16 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். மேலும் ஜூலை 14 தேதி முதல் 20ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வடக்கு கடலோர தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு மற்றும் நவீன மேம்பாட்டு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான பணிகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியினை ஆட்சியர் திருமதி சரண்யா அரி இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டம் எலிச்சிப்பாளையம் பகுதிகளில் சுமார் 11 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் கோவில் ஆனி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் இன்று நடைபெற்றன. சென்னை சிந்தாதிரைப்பேட்டையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள கிடங்கினை பார்வையிட்டு அதன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் திரு சஞ்சீவ்குமார் பிரசாத் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்று முன்வரை 38 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 190 ரன் எடுத்துள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 4 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறை சீர்திருத்தங்களை ஊக்குவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் ஜவுளி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குமாறு மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் பணியிடம் மாறுதல் கோரி நாளை முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. தாவேக அரசின்

0: முறையற்ற நிர்வாகத்தால் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலில் பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 6:40.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
3: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நேயர்கள் கேட்கலாம். காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்,
2: தரமான தார்பைகள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
6: இப்போ வயதானவங்களுக்கு பல்லு கேப் வருதுங்கிறது ரெண்டு சுச்சுவேஷன்ஸில் வரும். ஒன்று வந்து அவங்களோட ஈர் வந்து வீக்காக பல்லு வந்து லைட்டாக ஃப்ளாரிங் ஆகும். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, பல்லு வந்து நம்ம கடவை பல்லாம் பார்த்தீங்கன்னா 12 வயசுலேயே வந்துடுது, அந்த பல்லை தான் நம்ம கடிச்சு சாப்பிட்றோம். இவங்க ஒரு 30 இயர்ஸ்னால் கிட்டத்தட்ட வந்துனா 20 வருஷம் அந்த பல்லை யூஸ் பண்ணுறப்ப பல்லு தேய்மானம் இருக்கும். அதுக்கு பேர் வந்து அட்ரீஷன் சொல்லுவோம். கடினமாக சாப்பிட்றவங்கன்னா பல்லு தேய்மானம் இருக்கும். தேய்மானம் இருக்கிறப்ப பின்பல் குறையிறப்ப முன்பல்ல வந்து கீழ்த்தாடையோட முன்பல் நல்லா வேகமாக இடிக்கும். இடிக்கிறப்ப ஸ்லைட்டாக கேப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏஜ் ரிலேட்டட் கேப் வர்றது வந்து இதுதான் 2 ரீசன்ஸ், மேஜர் ரீசன்ஸ். இன்னொன்று, பல்லு எடுக்கிறதுனாலையும் வரலாம். பின்னாடி ஏதாவது சொத்தை பல்லு இருக்கு, எடுத்துடுறாங்கன்னா கேப் வருவாங்க,
5: பல்லு நகர்ந்து
6: போறதுனால வந்து கேப் வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு கிளியரா உள்ள இன்விசிபிளா உள்ள ஒரு இது போடுறீங்களேங்கிறது. வயதானவங்க வந்து கிளிப்பு போடுறத விரும்ப மாட்டாங்க, யாரா இருந்தாலும் விரும்ப மாட்டாங்க. அதுல வயதானவங்களுக்கு ரொம்பவே ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் செட் ஆயிடும். ஒருத்தவங்களை பாக்குறது பேசுறதுங்கிறப்ப அவங்க அது கூச்சப்படுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு வரப்பிரசாதமா கிடைச்சதுதான் இந்த வந்து இன்விசிபிள் அலைனர்னு சொல்லுவோம். இது குழந்தைங்களுக்கும் போடுறோம், பட் பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
5: எது டாக்டர் பெட்டர், இதுல அந்த கம்பி மாதிரி போடுறாங்களா அது பெட்டரா இருக்குங்களா, இல்ல வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் போடுறது கூட நல்லதா இருக்குங்களா?
6: ரெண்டுமே ரிசல்ட் நல்லா இருக்கு மேடம். எங்க எக்ஸ்பீரியன்ஸஸ்ல ரெண்டுமே ரிசல்ட் நல்லா இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப குழந்தைங்க கரெக்டா போடுறாங்கன்னுங்கிற பட்சத்துல அதை நல்லா ஃபாலோ பண்றாங்க, நம்ம சொல்ற சைக்கிளை கரெக்டா ஃபாலோ பண்றாங்க, இத்தனை சுச்சுவேஷன்ல இவ்வளோ ட்ரைஸை கரெக்டா நீங்க போட்டு எடுக்கணும்ங்கிறத ஃபாலோ பண்றாங்கன்னா இன்விசிபிள் அலைனர் போடலாம். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். வயதானவங்க கொஞ்சம் மெச்சூர் ஆனாங்க, இவங்க ஃபேஷியல் ஃபியூச்சரில் ஒரு கிளிப்பை போட்டுட்டு இருக்க முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் உள்ளவங்க இதை இன்விசிபிள் அலைனர் போகலாம். இப்போ செலிபிரிட்டிஸ்லாம் அவங்களால அந்த இது போட முடியாது, இன்விசிபிள் அலைனர் ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு. பட் வந்து இதே வந்து அந்த மாதிரி சைக்கிள்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, டாக்டரோட சூப்பர்விஷனில் தான் இது பண்ணி ஆகணும்ங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களா அந்த கிளிப்பை கழட்டக்கூடாதுன்னுங்கிற மாதிரி நினைக்கிறோன்னா அவங்களுக்கு கிளிப்பு, ஃபிக்ஸட் கிளிப் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். ரெண்டுத்துலேயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இது வந்து டாக்டர் கண்ட்ரோல்டு, அது வந்து பேஷண்ட் கண்ட்ரோல். பேஷண்ட்டு இப்போ எந்தளவு அதை ஒரு டெடிக்கேட்டடாக சின்சியராக போடுறாங்கன்னுங்கிறத பொறுத்திருக்கு. மினிமம் 22 hours வரைக்கும் அது போட்டிருக்கணும், அதை கரெக்டாக போட்டிருப்பாங்களான்னு. பட் மெஜாரிட்டி நாங்கள் பார்த்த அளவில் அந்த மோட்டிவேட்டடாக வரவங்க எல்லாருமே போடுறாங்க. அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் தான் இன்விசிபிள் அலைனர்ங்கிறது. இப்போ ரீசன்ட் பாஸ்டில் பெஸ்ட் ஆப்ஷன், கிளீனாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். இதை கிளிப்பு போட்டோம்னா கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட், ரொம்ப சீரியஸாக ப்ரஷிங்கை பக்காவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது

0: இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்.
1: சரிங்க டாக்டர், இப்போ இந்த தாடை வளர்ச்சி வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அது சரி பண்ண முடியுமா டாக்டர்? தாடை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை குறைக்க முடியுமா? அதே மாதிரி குறைவாக இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ண முடியுமா டாக்டர்?
0: குறைக்க முடியும்னு சொல்ல முடியாது. க்ரோத் மாடிஃபிகேஷன், ஒரு சில காம்பனண்ட் கம்மியாக இருக்குன்னா அதை திரும்பி அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தோம்னா அது இதாகும். சில ரீஜனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம்,
1: அதை கண்ட்ரோல் பண்ணலாம், அவ்வளோதான்,
0: கண்ட்ரோல் பண்ணலாம், அதை கண்ட்ரோல் பண்ணி மாடிஃபை பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடலாம்னு வச்சுக்கோங்க. மெச்சூரிட்டி வந்த பிறகுனா அதுக்கு சர்ஜரி தான் பண்ண முடியும். சர்ஜரி பண்ணி அந்த போனை திரும்பி முன்னாடி கொண்டு வர்றது, பின்னாடி கொண்டு வர்றது, அது ஆர்த்தோக்னாத்திக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணி உள்ளார கொண்டு போகலாம், வெளில கொண்டு போகலாம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பற்கள், ஈறு மற்றும் வாய் வழி ஆரோக்கியம் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் காரைக்கால் முதுநிலை பல் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் டாக்டர் சி சந்தோஷ்குமார் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காற்றலையில் கவிப்பாடும் இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. பண்பலையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் இசை தோரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை. விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால்.
6: விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
7: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
8: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
7: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.

0: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: இசையோடு நம்ம இணைக்கும் இசை தூரிகையில் தொடக்கமாக ஒலிக்கும் இந்த பாடல் கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து டி இமான் இசையில் ஒலிக்கிறது.

0: நினைவில் கொள்ளுங்கள், நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த

0: ஜெயா ஃபார்மா பெங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லம் இது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பெங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
2: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளைக்காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச் செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளைக்காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
4: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்க காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை

0: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
1: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணவும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இசையோடு நம்மை இணைக்கும் இசை தோரிகையில் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது பானகாதாடி திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் குரலில்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
8: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
8: நேயர்களுக்கு உலம் கணித நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருவாரூர் VK ஆயுர்வேதா மருத்துவமனையின் உலம் கணித நல்வாழ்த்துக்கள். VK ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டைகள் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். இசைதுரிகையின் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் காவலன் திரைப்படத்திலிருந்து.

இசை தொழுகை நிகழ்ச்சிக்காக நிறைவாக ஒழிக்கும் பாடல் காதல் சொல்ல வந்தேன் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் குரலில் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒழிக்கிறது.

0: நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் வழங்கிய இசை தூரிகை. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல், விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: விகே ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
2: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
0: நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரைப்பண்பலை 100.3. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 7,73,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட

0: இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசிய போர்ச்சூழலில் நிலவி வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், ஒட்டுமொத்த உலகின் பொருளாதார மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் சரக்கு கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பாகவும் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள ஈரான் நாட்டின் துணை தூதர் திரு முகமது ஜாவித் உசைனி வரவழைக்கப்பட்டு ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எண்ணெய் கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி உயிரிழந்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறினார். இந்த சம்பவத்தில் பல இந்திய மாலுமிகள் உட்பட உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளின் மாலுமிகளும் காயமடைந்ததாக அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் உடனடியாக சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்தி தீர்வு காண வேண்டும் என இந்தியாவின் சார்பில் ஈரான் துணை தூதரிடம் வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஐக்கிய அரபு எமிரேட் சார்பில் தெரிவிக்கப்பட்ட கண்டனத்தையும் ஈரான் துணை தூதரிடம் இந்தியா வலியுறுத்தியதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையிலான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் வர்த்தக பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல் என வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜீஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தம் இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார ஒத்துழைப்புக்கு வழிவகுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாளை முதல் செயல்பாட்டுக்கு வரும் இந்த ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் முதலீடுகளில் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவின் ஒட்டுமொத்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இது அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வர்த்தகத்துக்கான பல வரிகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு சில வர்த்தக நடவடிக்கைகளுக்கு முற்றிலுமாக வரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்தியாவின் பால் வளம் வேளாண்மை போன்ற வர்த்தகத்திற்கும் இந்திய பொருட்கள் மற்றும் சேவைகள் பிரிட்டனுக்கு செல்ல வழி ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மின்னணு வர்த்தகம், அரசு கொள்முதல், புதுமை திட்டங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் ஒத்துழைப்பு விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஆக்கப்பூர்வமான பலன்களை அளிக்கும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் தொழிற்சங்கங்கள் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார். இளைஞர்களின் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்கில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இது மட்டுமன்றி ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களிலும் இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்படுவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் வானிலை மற்றும் மண் சார்ந்த வேளாண் மேம்பாட்டுக்கான செயல் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநில தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் ஆராய்ச்சி மையங்களுடன் இணைந்து மாநில அரசு இத்திட்டத்தை செயல்படுத்தும் என குறிப்பிட்டார். உருளைக்கிழங்கு மற்றும் சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் மால்டா உள்ளிட்ட 4 இடங்களில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்னணு அடையாள அட்டைகள் வழங்க மாநில அரசு மேற்கொண்டுள்ள திட்டத்தை தாம் வரவேற்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்ததை விட 16.11% கூடுதல் என்றும் கூறப்பட்டுள்ளது. கார்ப்பரேட் வரி மூலம் 335,000 கோடி ரூபாயும் இதர வரிகள் மூலம் 411,000 கோடி ரூபாய்

0: ஆயும் பெறப்பட்டுள்ளது. 1,22,000 கோடி ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரிகள் திரும்ப வழங்கப்பட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக ஆணையம் வெளியிட்டுள்ள புதிய அட்டவணையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நேரடியாக வீடுகளுக்கு சென்று விவரங்களை சரிபார்ப்பார்கள் என கூறப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியல் இம்மாதம் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான கோரிக்கைகளை உரிய படிவத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சேலத்தில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆதார் சேவை மையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் கீழ் இந்த மையம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்படும். சேலத்தில் திறக்கப்பட்டுள்ள ஆதார் சேவை மையத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 8 பேர் தங்களுடைய ஆதார் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ள முடியும் என அதன் மேலாளர் திரு மாதவன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இது டைரக்டா ஆதார் மூலமே நடத்தப்படக்கூடிய ஒரு சேவை மையம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேரை நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். 400 பேருக்கு மேலேயே நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்காக பாத்தீங்கன்னா இங்க 8 ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே நேரத்துல 8 பயனாளிகளுக்கு நம்ம இங்க சர்வீஸ் கொடுக்குற அளவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுல ஸ்பெஷலா நமக்கு யூஐடிஐ மேனேஜர் டைரக்டா அங்கிருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து நமக்கு கிரீவன்சஸ் எல்லாம் அவர் எடுத்து கொடுப்பாரு.
0: நாட்டிலேயே முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கர்நாடகாவில் அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் கூகுள் கனெக்ட் இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சியை மேம்படுத்த அதற்கான முனையம் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இந்தியா மாலத்தீவு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான இருதரப்பு தாராள வர்த்தக ஒப்பந்தத்துக்கான முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றுள்ளதாக வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காணொலி வாயிலாக இதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. மாலத்தீவின் முக்கிய வர்த்தக நாடாக இந்தியா விளங்குகிறது என்றும் கடந்த நிதியாண்டில் 771 மில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. தில்லியில் வரும் 27ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டிக்கான லட்சினை இன்று வெளியிடப்பட்டது. புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் இதனை வெளியிட்டு பேசிய தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா, விளையாட்டு வடிவமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. கலையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 424 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 259 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து 47.5 ஓவரில் 158 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய சூழலில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இளைஞர்களின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை இந்தியா ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். நாட்டில் நடப்பு நிதியாண்டில் 773,000 கோடி ரூபாய் நேரடி வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. ஹரியானா ஆந்திரப்பிரதேச மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை தேர்தல் ஆணையம் மேலும் 10 நாட்களுக்கு நீட்டித்துள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆட்ட நேர இறுதியில் விக்கெட் இழப்பின்றி 186 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 7:25.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
2: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: 105 ஆண்டு கால நம்பிக்கை.

0: குடும்பங்களின் புன்னகை காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேயர்கள் கேட்கலாம், காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: சுபாக்கா, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. இதுல நாளைக்கு என்ன நடக்க போதான்னு கேக்குறியா பொங்கடி?
6: கேட்டது தப்புதான். போதும், நீங்க இப்படியே ஆரம்பிச்சிடாதீங்க. நான் சொல்ல வேண்டிய விஷயத்த முழுசா சொல்லி முடிச்சிடுறேன்.
7: அப்ப என்ன கேள்வி கேட்காம நீயே சொல்லு பொங்கடி, நாளைக்கு அப்படி என்னதான் நடக்க போகுது?
6: நம்மள மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வழிகாட்டுதலோட ICAR, அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம், CSR கான்க்ளேவ் 2026 முன்னிட்டு புதன்கிழமையான நாளைக்கு விவசாயிகளுக்காக கருத்து கணிப்பு நடத்த போறாங்களாம்.
7: அப்படியா? எங்க பூங்குடி நடத்த போறாங்க? வா வா, உடனே கிளம்புவோம்.
6: சுபாக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இது திறந்த வெளியில மேடை போட்டெல்லாம் நடக்கல, நம்ம போன் செயலி மூலமா நடத்த போறாங்க.
7: என்ன செயலி அது?
6: அதுதான்க்கா இந்த கிசான் சாரதி செயலி. இந்த செயலி மூலமா விவசாயிகளுக்கு வேளாண்மையில இருக்கிற வேளாண்மை தொடர்பான தகவல்களை எளிதா வழங்கறதுக்கான ஒரு முயற்சி.
7: அப்படியா பொங்குடி, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. சரி, இதை எப்படி பதிவிறக்கம் செய்யறது அத சொல்ல.
6: உங்க போனை ஓபன் பண்ணுங்க, அதுல கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்களேன். மேல இருக்கிற சர்ச் பட்டன் மூலமா கிசான் சாரதின்னு டைப் பண்ணுங்க.
7: வந்துட்டு
6: வந்துட்டா? அதை இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க உங்க போன்ல.
7: பண்ணிட்டோம் பொங்கடி. அப்புறம் என்ன பண்ணணும்?
6: இப்போ அந்த செயலியை திறந்து உங்க போன் நம்பரை முதல்ல பதிவு செய்யுங்களேன்.
7: அதுவும் பண்ணிட்டேன்.
6: சொல்ல மறந்துட்ட சுபாக்கா, இந்த செயலியை இதுக்கு முன்னாடியே நீங்க பதிவிறக்கம் பண்ணிருந்தீங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்கிற தேசிய அளவிலான கருத்து கணிப்புல உங்க கருத்தையும் நீங்க சுலபமா பதிவு செய்யலாம்.
7: அப்படி இல்லைன்னா?
6: இப்போ உங்களுடைய சுய விவரங்களை உள்ளிட்டு செஞ்சு அதுக்கப்புறமா கருத்து கணிப்புல நீங்க பங்கு பெறலாம்.
7: அதெல்லாம் சரி பொங்கடி. இப்ப இந்த கிசான் சாரதின்னு ஒரு செயலி சொன்னீங்க, இதனால விவசாயிகளுக்கு ஏதாவது நன்மை இருக்கா?
6: என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இந்த கிசான் சாரதி செயலி மூலமா விவசாயிகளுக்கு விவசாயம் தொடர்பான அறிவியல் ஆலோசனை எல்லாம் நேரடியா கிடைக்குது. மண் பரிசோதனை மற்றும் உரல் மேலாண்மை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு வழிமுறையும் சொல்றாங்க. அப்புறம் கால்நடை வளர்ப்புல கூட தகவல்கள் தினமும் சொல்றாங்கலாம்.
7: வேற
6: தோட்டக்கலை பயிருக்கு ஆலோசனையும் தராங்க. அரசாங்கம் வழங்குற வேளாண் திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றிய தகவல்களும் இது மூலமா தெரிஞ்சுக்கலாமா?
7: ஓ, அப்ப வானிலை அறிக்கையெல்லாம்?
6: அது இல்லாம எப்படி, நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணணும்ன்ற ஆலோசனைய சேர்த்தே கொடுக்கறாங்க.
7: அப்புறம் என்ன பொங்கடி, இப்பவே கிசான் சாரதி செயலியே பதிவிறக்கம் செய்யறோம். நாளைக்கு நடக்க இருக்கிற தேசிய அளவிலான கருத்து கணிப்புல பங்கெடுத்துக்கிறோம். ஏன் பொங்கடி, இந்த கருத்து கணிப்பு நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்ற, எதுவும் நேரம்லாம் குறிப்பிடலையா?
6: சொல்லிருக்காங்கக்கா, நாளைக்கு மதியம் 2:30 to 4 வரைக்கும் நடக்குமா. கேள்விங்க எல்லாம் சுலபமா விவசாயிகளுக்கு புரியுற மாதிரி தமிழ் மொழியிலே இருக்குமா. இந்த கிசான் சாரதி செயலி மூலமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம மாவட்டத்துல இருக்கிற வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போய் தொழில்நுட்ப வல்லுநர்கள், திட்ட உதவியாளர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்களை அணுகி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
7: ஓ, இப்படி கூட தெரிஞ்சுக்கலாமா? சரி பூங்கடி, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு நடக்க இருக்கிற தேசிய அளவிலான கருத்து கணிப்புல நம்ம ஊர்ல இருக்கிற வேளாண்

0: அறிவியல் நிலையத்தில் உன்னை சந்திக்கிறேன்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யன் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யன் சூப்பர் கோல்ட் உரம்.
4: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்ட் இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்ட் விவசாயிகளின் நண்பன்.
2: இணைந்திருக்கும் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது
6: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
5: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
6: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
5: இந்திய அரசின் வேளாண்மை, கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: ஏ உமா அக்கா, நம்ம செல்வி அக்காவை எங்கேயாவது பாத்தீங்க?
2: அது ஏன் பூங்குடி கேக்குற? அக்கா இயற்கை விவசாயத்துல இறங்கினாலும் இறங்கினாங்க, ஒரே பிஸியா இருக்காங்க. எந்த நேரமும் வயல்ல இருக்காங்கன்னா பாத்துக்கோ. ஏன்
1: நம்ம ராமசாமி பொண்ணுனா சும்மாவா? நம்ம தாத்தா அந்த காலத்துல இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்கதான் பட்டணத்துக்கு போனதுல இருந்து இயற்கை விவசாயத்தை மறந்து இப்ப புதுசா வயல சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் எப்படிதான் இந்த இயற்கை விவசாயத்தை பண்றாங்கன்னு.
2: இயற்கை விவசாயத்தை பண்ணணும்ன்ற ஆர்வமாச்சு வந்துச்சே செல்வி அக்காவுக்கு.
1: அந்த ஆர்வம் எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நம்ம ரேடியோல விவசாய நிகழ்ச்சி கேக்குறதாதான்.
2: சரியா சொன்னப்போ, இன்னைக்கு கூட நம்ம விவசாய நிகழ்ச்சியில தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அப்படின்றவங்க எளிய முறையில இயற்கை விவசாயம் எப்படி பண்றது அப்படின்னு தான் சொல்ல இருக்காங்களாம்.
1: இப்போ நம்ம விவசாய நிகழ்ச்சியுமே இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி தான் பேச இருக்காங்களா? ஏன் உமா அக்கா, இயற்கை விவசாயம் நம்மளு தானே பண்றோம்.
2: என்ன செல்வி அக்கா இன்னைக்கு இருந்திருந்தா நிகழ்ச்சியே கேட்டிருப்பாங்க.
1: ஏன் செல்வி அக்கா மட்டும்தான் கேட்கணுமா என்ன? நம்மளா விவசாயம் பண்ணல, நம்மளும் கேட்போம்.
2: நீ சொல்றது சரிதான், ரேடியோ ஆன் பண்றேன், கேப்போம் வா.
3: நேயர்களே, இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பேரு, பேருதான் வித்தியாசமானதா. நாங்கள் எங்களுடைய விவசாய முறையும் அதை எப்படி இவ்வளவு சிறப்பா ஒரு ஸ்பெஷலா வந்து விவசாயம் செய்து அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அது என்ன ஊருன்னு கேக்குறீங்களா? கும்பகோணம் வட்டத்துல இருக்கக்கூடிய பருத்திச்சேடி அப்படிங்கிற ஊர்ல இருந்து பி சிங்காரவேலு ஐயா வந்து வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு, ஏன் இயற்கை முறை விவசாயத்தை நீங்க தேர்ந்தெடுத்து இவ்வளவு சிறப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி. ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம்.
3: ஐயாவோட ஊர் பேரு சொல்லிட்டோம், பருத்திச்செடி அப்படின்னு. எப்படிங்க ஐயா உங்க ஊருக்கு இப்படி ஒரு பேர் வந்து வந்துச்சுங்க?
4: பருத்திச்சேரின்னு வழக்கம் தெரியல, இருக்கேன். இதே பருத்திச்சேரிங்கிறது வந்து திருத்துறைப்பூண்டி வட்டத்துல கூட இதே பேர்ல ஒரு கிராமம்
3: இருக்கு.
4: அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பருத்திச்சேரியோட அம்மன் சுவாமி பேர் வந்து சீதலா தேவி அம்மன். அதே திருத்துறைப்பூண்டியில கிராமத்துல பக்கத்துல உள்ள அந்த பருத்திச்சேரி கிராமத்துல உள்ள அம்மன் பேரும் சீதலா தேவி.
3: அப்படின்னு
4: ஒரு ஒற்றுமை இருக்கு.
3: ஒற்றுமையும் இருக்கு. சரிங்க, நான் நினைச்சேன் பல வருடங்களாக எங்க ஊர்ல அதிகமா பருத்தி செடி வச்சிருக்காங்க, பருத்தி பயிரிடுறாங்க, அதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரிங்க, காரணத்தை வந்து நாங்க கேட்டு தெரிஞ்சு ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறோம் எப்படி அப்படிங்கறத பத்தி. எப்ப இருந்துங்க ஐயா இயற்கை விவசாயத்துல நீங்க ஈடுபடுறீங்க?
4: 2018 இருந்து இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டுருக்கோம்.
3: அதுக்கு முன்னாடிங்க ஐயா?
4: அதுக்கு முன்னாடி வந்து நாங்க நார்மலா எல்லாரும் போல ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணி தான் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம்.
3: அது எவ்வளவு வருஷங்க?
4: அது நம்ம 3 தலைமுறை எங்க தாத்தா காலத்துல இருந்து அப்ப தொடர்ந்து பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கோம்.
3: என்னோட
4: அனுபவம்

0: குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அடிக்கடி செரிமான பிரச்சனைனால வாமிட் சென்ஸ் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. நான் அவங்களோட வயது முற்பு காரணமாக அந்த பிரச்சனைகள் இருக்குன்ட்டு நாங்கள் எதார்த்தமாக இருந்துட்டோம். ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அப்படி இருக்கும். நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறின பிறகு எங்களோட அரிசி எங்களோட நாங்கள் எங்களை வயலில் விளைந்த அரிசி எடுத்து நாங்கள் சமையல் பண்ண ஆரம்பித்த போது நாங்கள் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஃபெர்டிலைசர் கம்மியாக யூஸ் அந்த டேஸ்ட்டு அந்த ஃபீல் வர ஆரம்பிச்சு. நாங்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நாங்கள் சாப்பிடும் போது அந்த உணவுல எவ்வளவு ஆர்வமாக சாப்பிட்டோமோ.
1: ஆமாம் சொல்லுவாங்க வீட்டில் எங்க நாங்கள் சாப்பிட்ட மாதிரியா இருக்கு இப்போ நீங்க சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்க அதை திருப்பி கொண்டு வந்துட்டோன்ற மகிழ்ச்சி அது மகிழ்ச்சி
0: எங்களோட தலைமுறையிலேயே நாங்கள் பார்ப்போம். நாங்கள் ஒரு 10 வயசுல இருக்கும்போது நாங்கள் அந்த சாப்பிடும் போது எவ்வளவு ஆர்வமாக சின்ன பிள்ளையில ஸ்கூல் போயிட்டு வந்து நாங்கள் எப்படி உணவு ஆர்வமாக சாப்பிடுவோமோ அந்த ஆர்வம் வந்து ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு திரும்ப நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணும்போது வந்தது. அப்போ வந்து இந்த ஃபெர்டிலைசர்னால தான் நமக்கு இந்த உணவு வந்து டேஸ்ட் இல்லாமல் போகுது, உடல்நலக் குறைவு ஏற்படுகிறது, செரிமான பிரச்சனை வருது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த ஃபெர்டிலைசரால தான் வந்ததுங்கிறத நேரடியாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது.
1: சரிங்க, உணவு முறை அதில் வந்து பழைய அந்த உணவினுடைய ருசி கிடைச்சதுடைய சந்தோஷம் வந்து ஆகா நம்ம அப்போ சரியான பாதைக்கு தான் வந்திருக்கோம். இயற்கை முறை விவசாயத்தை நம்ம தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப சரி அப்படின்னு நினைக்க தோணிருது இல்லைங்களா.
0: அதுக்கு பிறகுதான் சரி நம்ம பாரம்பரிய ரைஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கம்மியா தான் பண்ணணும், 1 ஏக்கர் பண்ணணும், நமக்கு 3 ஏக்கர் சொன்னாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ரகங்களை பண்றது வந்து பாரம்பரிய ரகம் பண்ணலாமே அப்படிங்கிற ஆர்வத்துல இப்ப அப்பதான் நம்ம நம்மாழ்வார் ஐயா இவங்களோட ஸ்பீச் எல்லாமே கேட்டு நெல் ஜெயராமன் அவங்களோட நெல் திருவிழா அந்த நெல் திருவிழா பாரம்பரிய ரகங்களை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சோம்.
1: எந்த ரகத்துல ஆரம்பிச்சீங்க?
0: முதல்ல வந்து முற்றில சன்னம்ங்கிற ஒரு பாரம்பரிய நெல் ரகம், அந்த ரகத்தை எடுத்துதான் நாங்க ஃபர்ஸ்ட் தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேல அந்த ரகம் மட்டும் தான் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து கருங்குருவை மாப்பிள சம்பா அந்த மாதிரி ரகங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். இப்ப வந்து அதை வந்து நம்ம அடுத்த விற்பனை வாய்ப்பா போகணும்னு ஆசைப்படும் போது நேரடியாக விற்பனை வாய்ப்புகள் குறைவு.
1: அதை
0: நம்மளே என்ன செய்யலாம்னு ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு டக்குனு என்ன பண்ணோம், நாங்களே ஒரு இயற்கை எங்காடியே ஆரம்பிச்சோம். அந்த விற்பனை வாய்ப்புகள் குறைவா இருக்கும்போது நம்மளோட நெல்லை மதியம் நம்மளா அரிசியா விற்பனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை நாங்க பண்ண ஆரம்பிச்ச பிறகு நாங்களே குடவாசல்ல நம்மளோட சொந்தமா திருமூலர் இயற்கை எங்காடிங்கிற ஒரு
1: இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி செஞ்சீங்க? இந்த இயற்கை முறைக்கு நீங்க மட்டும் தான் மாறினீங்களா இல்ல பக்கத்துல இருக்க விவசாயிகளையும் நீங்க மாத்துனீங்களா?
0: எங்க கிராமத்துல 2 பேரும் நாங்க பண்ணிட்டோம். 2 பேரும் என்னோட நபர், அவர் வந்திருக்காங்க இங்க, அவர் சேர்த்து 2 பேரும் பண்ணிட்டோம். அவர் எனக்கு முன்னாடி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் நெல்லு நேரடியா விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து இறங்க நாங்க ஆலோசனை பேருமே நேரடியா அரிசியா அப்படி. இப்ப நாங்க வந்து அவள் கூட கடையில நம்ம சேல்ஸ் பண்றோம். நம்ம பாரம்பரிய ரகங்கள்ல இருந்து அவளா மாத்தி அரிசி அவள் அந்த மாதிரி மாவு ஐட்டங்கள்
1: அதெல்லாம் கொடுத்துட்டு
0: அந்த மாதிரி எல்லாம். அதுவும் இல்லாம நம்ம நாட்டு மருந்துகள் சித்தா அதை பத்தியும் நம்ம கொடுத்துட்டு மருந்துகள் எல்லாமே பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு.
1: சரிங்க, எப்படிங்க இயற்கை முறைக்கு மாறினதும் இந்த மண்ணை எப்படி மாத்த முயற்சி பண்ணீங்க?
0: நாங்க முதல் முறை வந்து பெரிய அனுபவம் இல்லாம தான் பண்ணணும், அதுக்கான பயிற்சி எதுவும் இல்லை. முதல் முறையா நாங்க பண்ணும் போது அதிகமான நஷ்டங்கள் தான் ஏற்பட்டது. நாங்க செலவு பண்ண காசுல பாதி கூட எடுக்க முடியல விவசாயத்துல. நெல் திருவிழா இதெல்லாம் கலந்துகிட்ட அறிஞர்களோட இயற்கை விவசாயிகள் நம்மளோட முன்னோடிகள் பண்ணாங்க என்ன முறைகள் பண்றாங்க அப்படி எல்லாம் எடுத்து நாங்க அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் இப்ப கொஞ்சம் விளைச்சலை அதிகப்படுத்தி
1: விளைச்சலை அதிகப்படுத்திருக்கோம்னு சொன்னீங்க, அது எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க.
0: அது நிறைய மெத்தடு, பஞ்சகவியா, ஜீவாமிரதம், கன ஜீவாமிரதம், மீன் அமிலம், இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. ரொம்ப எளிமையா பண்றேன் மேடம். அவ்வளவு நான் நம்ம சாப்பிடும் வச்சிருக்கிறதுனால நான் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. என்னோட மெத்தடு கொஞ்சம் ரொம்ப எளிமையான மெத்தடு தான். நான் வந்து தொழு உரம் மட்டும் அடிப்போம். நம்ம மாட்டு சாணங்கள் மட்டும் வயல்ல அடிக்கிறது அறுவடைக்கு நடவுக்கு ஆரம்பிக்கிறது
1: மருந்தா ஆடுங்களுக்கு வந்து வேப்ப இலையும் கொடுப்போம். அதுவும் நீங்க வயல்ல போடுறதா

0: நன்றி. சரி, அப்ப கைக்கு என்ன கிடைக்குதோ அந்த இலைகளை பயன்படுத்துறீங்க.
1: பசுந்தால உரங்கிறது என்ன தலைகள் கிடைச்சாலும் நம்ம போடுறோம், போட்டு உழவு போட்டிடுறது. இப்ப 20 நாள் போடும் போது நம்ம ஒரு மூட்டை, இப்ப ரசாயன உரங்கள் டிஏபி யூஸ் பண்றாங்க, ஒரு மூட்டை டிஏபி விலை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1700 ரூபாய் 800 ரூபாய் இருக்குது. அதே அளவுக்கு நமக்கு செலவும் ஆகும், இந்த இலைகள் நம்ம லேபர் செலவு அதிகமாகுது. அதே அளவுக்கு நம்ம ஈக்குவல் செலவானாலும் அந்த ரசாயன உரங்கள்ல என்ன சத்து கிடைக்குதோ அதை வந்து இந்த இலத்தலைகள்லயே நமக்கு கிடைக்கும். ஒரு 40 நாளைக்கு தேவையான சத்து முன்னாடியில
0: கிடைச்சிருது.
1: எவ்வளவு வேணுமாலும் நம்ம முன்னாடி நம்ம இது பண்ணிக்கலாம்.
0: சரிங்க, அப்போ நம்ம வந்து யூரியாவா இருந்தா ஒரு இவ்வளவு நாள்ல திருப்பி இன்னொரு தடவை கொடுக்கல, ஒரு மழை வந்துருச்சு அது வந்து தண்ணியில எல்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா இப்ப நம்ம போட்டிருக்கிறது இலை, அப்போ அதுக்கு
1: அந்த சத்து வந்து மண்ணிலேயே தான் இருக்கும்.
0: மண்ணிலேயே இருக்குன்றீங்க, மழை வந்து கரைச்சிட்டு போகாது.
1: வந்து மழை அடிச்சு போனாலும் மண்ணை விட்டு போகாது, ஏன்னா அது முழுமையும் வந்து நம்மளோட மண்ணில தான் அந்த சத்தை உருவாக்குறோம். அதனால மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எந்த பிரச்சனையும்
0: அவ்வளவு பாதிப்பு இருக்காது. அப்ப நம்ம ஒரு தடவைக்கு கொடுக்கற இந்த இலைகள் வந்து நம்மளுடைய அறுவடை வரைக்குமே தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கு.
1: இடையில நம்ம தேவையான பஞ்சகவ்யா கணஜீவாம அடிச்சுக்கலாம். நான் வந்து அதிகமா அதை யூஸ் பண்றது இல்ல, அதுக்கு பதில இதே தொழுவரத்தை நிழல்ல நான் உலர்த்தி வச்சிருவேன். அதுல இருந்து இப்ப நம்ம அரசு தோட்டக்கலை நம்ம விவசாய துறையில இருந்து சொல்றாங்கல்ல, நுண்ணுயிர்கள் அந்த அசோசியேஷன் பேக்டோ பாக்டீரியா, அந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்மளா டெவலப் பண்றது இந்த தொழுவுரங்கள்ல கலந்து 3 நாள் நம்ம மூடி வச்சுட்டு அந்த தொழுவுரம் எடுத்துட்டு மேலோரமாவும் நம்ம யூஸ் பண்றோம். யூரியா எப்படி யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி அது அது வந்து தேவையான அளவுக்கு மேலோரத்துக்கு தேவையான சத்துக்களை கிடைக்கும். எளிமையான முறையில விவசாயம் பண்ண.
0: பரவாயில்ல ஐயா, ஒரு புதிய முறை வந்து சொல்லிருக்கீங்க. ஆனா இதுக்கு எரு வேணும்னா ஆடு மாடு வளர்க்கணும்.
1: ஆடு மாடு வளர்க்கணும்.
0: அப்ப நீங்க மாடு வளர்க்கறீங்க?
1: நம்ம மாடு வளர்க்கறோம்.
0: எவ்வளவு மாடு வளர்க்கறீங்க?
1: ஒரு மாடு தான் வச்சிருக்கோம். வீட்டுக்கு தேவையான
0: போதுமானதா இருக்கு?
1: போதுமானது போதுங்க. நம்ம ஒரு மாட்டிலே வந்து நம்ம ஒரு 3 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம்.
0: உங்களுக்கு வந்து ஒரு எளிதான வேலையா இருக்கு, அதாவது வீடுல இருந்து வயல் வரைன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. சாண எரு வந்து அதையே வந்து நம்ம தயார் பண்ணி நல்ல நுண்ணுயிர்கள் கொடுத்து அந்த உரத்தை வந்து நல்ல ஊட்ட மேற்றி அதை கொண்டு வந்து வயல்ல கொடுத்துடலான்றீங்க. இந்த வயல்ல அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வக்கோல் எடுத்து அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து மாட்டு கொடுத்துருவாங்க. அப்படியே ஒரு சுழற்சி முறை அப்படியே ஃபாலோ ஆகுது இல்லைங்களா. இப்ப இதுவே வந்து இயற்கை முறைக்கு வந்து ஒரு தேவையான சத்து வந்து
1: கொடுத்து
0: விளைச்சலும் வந்து போதுமான அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம்.
1: போதுமான இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம முயற்சி எடுத்தோம்னா நம்ம நார்மலா ஃபெர்டிலைசர் போட்டு என்ன அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகள் அதிகமாவும் பண்ணலாம்.
0: பண்ணலாம்,
1: பண்ண வாய்ப்பு இருக்கு.
0: ஒரு வருமானம் வருதுன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு இன்கிரிமெண்ட்னு கிடைக்கும். அப்ப விவசாயி ஒரு இன்கிரிமெண்ட் வேணும் அப்படின்னா விளைச்சலை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் உரம் கொடுத்தா இன்னும் கூடுதல் வருமானம் ஈட்டலாமா?
1: கூடுதல் உரம், கூடுதல் வருமானம் பண்ணணும். நம்ம அது மதிப்பு கூட்டுறதன் மூலமா தான் அதிக வருமானம் நம்ம பெற முடியும்.
0: சரி,
1: பொருளை நம்ம எவ்வளவு விளைச்சிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போகாது. அதை வந்து நம்மளோட பொருள்களை எந்த லெவல்ல மதிப்பு கூட்டி நம்ம விற்பனைக்கு கொண்டு போறோம், அந்த சந்தை வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் நம்ம சம்பாதிக்க முடியும், வருமானம் ஈட்ட முடியும்,
0: வருமானம் வந்து கொண்டு வரலாம்.
1: கொண்டு வரலாம்.
0: விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு தடவை ஒரு ஊட்டம் கொடுத்தா சரியா இருக்குமா இல்ல இதுவே வந்து போதுமானதாக நினைக்கிறீங்களா?
1: இப்ப நான் பண்றது வந்து எனக்கு எளிமையாவே நான் பண்ணிக்கிறேன்
0: அதிகமா வேலை இல்லாம ஓரளவுக்கு
1: 100% விவசாயத்தை மட்டும் பண்ணாக்கா இன்னும் அவங்க ஒரு 20% 30% விளைச்சல அதிகரிக்க முடியும்.
0: எடுக்கலாம். சரி,
1: நான் வந்து நான் ஒரு தொழிலாவும் இதை பண்றேன். நான் ஒரு இயற்கை அங்காடியை வச்சிருக்கேன். நம்ம கவனம் அதுலயும் அதிகமான நேரங்கள் நான் செலவிடுறோம் பகல் முழுக்க அப்படிங்கிறது. இதுல குறைவான எளிமையா என்னோட தொழிலுக்கு தகுந்த மாதிரி நான் குறைவான உழைப்பு மட்டும்தான் நான் விவசாயத்துல பயன்படுத்து.
0: ஆனாலும் ஒரு மன நிறைவு வந்து இதுல கிடைச்சிருக்கு.
1: கண்டிப்பா
0: இல்லைங்களா. சரி, இப்ப நெல் மட்டும் பயிரிடுறீங்கன்னா எந்த ரகம் நீங்க பயிரிடுறீங்க?
1: நான் வந்து அதிகமா சாப்பாட்டுக்கு ஒயிட் ரைஸ் அதிகமா கேக்குறாங்க. அதனால பாரம்பரிய ரகத்துல ஒயிட் ரகத்துல
0: வெள்ளை
1: ரகம் மட்டும் அதிகம்.
0: தூயமல்லி,
1: தூயமல்லி, அந்த முற்றின சன்னம், மைசூர் மல்லின்னு ஒரு ரகம் அது பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் சாப்பாட்டுக்கு மக்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் உள்ள மக்கள் உணவு சாப்பிட்ற அளவுக்கு தேவையான மாதிரி அரிசிகளை நம்ம கொடுப்போம்.
0: சரி, ஆனால் மக்கள் மாறி வரணும் அப்படின்னா எந்த ரகத்துக்கு நீங்கள் மாறுங்க அது நல்லது?
1: பாரம்பரிய ரகம் வந்து அனைத்து ரகமுமே நல்லதுதான்.
0: ஏன்னா இப்போ நீங்க சொன்னீங்க இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னு வெள்ளை ரகங்களை தான் நிறைய எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாற்றம்னு ஒன்று வரணும் இல்லைங்களா?
1: இப்போ ரகங்கள்ல அரிசிகளில் புதிய ரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைபிரிட் பண்ணி அந்த மாதிரி பண்ற ரகங்கள்ல வந்து நம்ம சத்து குறைவாக இருக்கும். நம்ம பாரம்பரிய ரகங்கள்ல இப்ப அரிசி சாப்பிட்டா சுகர் வருதுன்னு சொல்றாங்க, அது கிடையாதுங்க. நம்ம இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்றது, களைக்கொல்லிகள் பயன்படுத்துறது, பூச்சி மருந்துகள் பயன்படுத்துறது, இதனாலதான் அந்த அரிசியை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அந்த நீரிழிவு நோய்கள் அதிகமா வருது. இப்ப பாரம்பரிய ரகத்துல எந்த சிவப்பரிசியா இருந்தாலும், பழுப்பு அரிசியா இருந்தாலும், கருப்பு அரிசி, ஒயிட் ரைஸ் எதா இருந்தாலுமே நம்ம பயன்படுத்தினோம்னா எந்த வியாதிகளுமே வராதுங்க.
0: வராது. அதனால இந்த இடத்துக்கு வந்து மாறி வாங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரிங்க,
1: நான் வந்து அதிகமான ரகம் யூஸ் பண்ணல, 2-3

0: ரகங்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். மற்ற ரகங்களை வந்து எங்களோட சோழமண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பில் வந்து நாங்கள் ஒரு 20 நபருக்கு மேலே நாங்கள் கூட்டமைப்பாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட இருந்து தேவையான ரகங்களை வாங்கி நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிறோம் என்னோட அங்காடியில்.
1: சரிங்க, இப்போ யாராவது மதிப்பு கூட்டணும், ஆனால் நான் வந்து இப்போ ஒரு விவசாயி கிடையாது, நம்ம வந்து இப்படி ஒரு தொழில் முனைவோராக மாறலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கான அந்த இதையும் நீங்கள்
0: ஆலோசனைகளும் நாங்கள் வந்து சாப்பிட வரும்போது எங்களோட கஸ்டமருக்கு வரும்போது நாங்கள் அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கேட்குறவங்களும் இலவசமாக நாங்கள் எனி டைமும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம்.
1: சொல்லிட்டே
0: நான் எதனால் மாறணும், இந்த எங்களோட அனுபவங்கள் எல்லாமே வந்து எங்களோட வெறும் கஸ்டமராக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இயற்கை விவசாயத்தை பற்றியோ அந்த உணவுகள் பயன்படுத்துறதுனால ஏற்படுற நன்மைகள் பற்றியுமே நாங்கள் ரெகுலராகவே நாங்கள் பேசிக்கிட்டோம். அவங்களுக்கு எந்த நேரம் எந்த டவுட் இருந்தாலும் நாங்கள் எங்கள் சாப்பிட்டு வரவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கோம்.
1: விவசாயம் மட்டுமே இல்லை, அடுத்து புதுசாக வரவங்களுக்கான ஆலோசனைகளையும் வந்து கண்டிப்பாக என்னால் தர முடியும் அப்படின்னு சொல்லி.
0: விவசாயம் மட்டும் வெறும் விவசாயமாகவும் இல்லாமல் தொழில் முனைவராகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதில். அதில் முதலீடுகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய விவசாயம். விவசாயிகளை வந்து யாராலும் பல லட்சம் ரூபாயோ கோடி சில கோடிகளோ பயன்படுத்தி மாற முடியாத சூழ்நிலைகள் இருக்குது. அது எல்லாராலையும் அந்த இடத்துல வெற்றி பெற முடியல.
1: நீங்க இடுபொருள் வந்து அதிகமா வாங்குறது இல்ல, எளிமையான முறையில எருவு பயன்படுத்தி நீங்க செய்யறீங்க.
0: ஜீரோ பட்ஜெட் இருக்கு. விவசாயங்கிறதே மேலே அதிகமாக செலவு பண்றது வந்து இன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர்ல தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. நார்மல் விவசாயம் பண்றவங்க, இன்ஆர்கானிக் பண்றவங்க அனைத்து பேருமே அவங்க பண்ற விவசாயத்தோட செலவை அவங்க கணக்கு பார்த்தது இல்லை. விளைச்சல் அதிகமா இருக்கிறது மட்டும்தான் அவங்க கணக்கு பார்ப்பாங்க.
1: தெரியுது
0: அந்த விளைச்சலுக்கு எவ்வளவு நம்ம ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு பூச்சி மருந்துகள் அடிச்சிருக்கோம், அதனோட காஸ்ட் என்ன,
1: மண்ணை எப்படி நம்ம வளத்தை குறைச்சு வச்சிருக்கோம்.
0: ஆமா, மண்ணை கெடுக்கிறது ஒண்ணு, அதோட செலவுகள் அதிகமாகறத பத்தி அவங்க யாருமே பெருசா கணக்கு எடுத்தது இல்லை. அந்த பணங்கள் அந்த முதலீடு எல்லாமே நம்ம உள்ளூர்ல வரதில்லை. அது எங்கேயோ உள்ள ஒரு கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அந்த ஃபெர்டிலைசரோட பணங்கள் எல்லாம் போய் சேர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம வாங்குற பயன்படுத்துற ஃபெர்டிலைசர் எல்லாம் இப்ப வந்து ஜீரோ பட்ஜெட் இயற்கை விவசாயத்துல மட்டும்தான் ஃபெர்டிலைசர் 0%ல நம்ம பண்ண முடியும். நம்மளோட உடல் உழைப்புகள் மட்டும்தான் நம்ம
1: கொடுக்கக்கூடிய அந்த இடு பொருட்களே வந்து ஒரு பாதுகாப்பு அரண் வந்து கொடுத்துருது. இயற்கை முறை வேளாண்மையில ஒரு சிறப்பே அதுதான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அதையும் மீறி ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல், ஏதாவது ஒரு பாதிப்பு உங்க நிலத்துக்கு வந்திருக்கா, அதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க?
0: பூச்சி தாக்குதல் வந்தாலும் அது வந்து நம்ம நடவுலயே வந்து ஒரு அடி கேப் விட்டுதான் பண்ணுவாங்க விவசாயம். நம்ம நடவு போடும் போதே அது வந்து இயற்கையான வெளிச்சமோ சூரிய வெளிச்சம் காற்றோட்டம் கிடைக்கும். அதனால பூச்சி தாக்குதல் எனக்கு வந்தது இல்லை. நான் இடுபொருள் கம்மியா யூஸ் பண்றதுனாலயா என்னன்னு தெரியல, அதை எனக்கு சுத்தமா என்னோட வயல்ல பூச்சி தாக்குதலே கிடையாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: உமாக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராஜ் அவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்தை எப்படி எல்லாம் எளிய முறையில பண்றாங்கன்னு தெளிவா சொல்லிட்டு வராங்க.
3: பூங்குடி, இன்னொரு விஷயத்த கவனிக்கணும். நம்மள மாதிரியே அவங்களும் இயற்கை விவசாய முன்னோடிகளுடைய உரைகளை கேட்டுதான் இவங்களும் இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காங்க.
2: ஆமாக்கா, இவங்க பண்ணிட்டு வர இயற்கை விவசாயத்துல கூட யூரியாவுக்கு மாற்றா பசுந்தாள் உரத்தை தான் உரங்களா கொடுத்துட்டு வராங்களா இவங்க வயலுக்கு.
3: பூங்குடி, பயிருக்கு எந்த பூச்சும் நோயும் வராம இருக்கிறதுக்கு ஆடு தொடாம இருக்கிற இலைகளை வளர்த்து 20 நாளுக்கு அப்புறமா மடக்கி விடுதோம் அப்படின்னா இந்த பிரச்சனையில இருந்து பாதுகாத்துக்கலாமா. அது மட்டும் இல்லாம இது பயிர் வளர்ச்சி ஊக்கியாவும் பயன்படுதான்.
2: ஆக மொத்தத்துல செலவே இல்லாம விவசாயம் பண்றதா இருந்தா இயற்கை விவசாயம் பண்றதுதான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. சரி வாங்கக்கா, அடுத்த பகுதியில

0: என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம்.
1: அடுத்து ஆடிப்பட்டம் வருது, என்ன விதைக்கலான்ற ஒரு யோசனையில இருக்கீங்க?
2: இப்ப ஆல்ரெடி நாங்க நடவு முடிச்சிட்டோம்.
1: முடிச்சாச்சு, நடவு
2: முடிச்சாச்சு.
1: அப்போ குருவைக்கே போயாச்சு?
2: குருவை இல்ல, தாளடி நடவு தான். முன்னாடி முன்பட்டமா போட்டாச்சு.
1: ஓ, முன்பட்டமாவே கொடுத்துட்டீங்க. என்ன ரகம்?
2: இப்ப வந்து மைசூர் மல்லிங்கிற ரகம் நட்டிருக்கோம்.
1: இப்ப நட்டிருக்கிறது மைசூர் மல்லி.
2: மைசூர் மல்லி வெள்ளை ரகம், வெள்ளை அரிசி.
1: சரிங்க, அப்போ ஒரு 80-90 நாள்ல அறுவடைக்கு வந்துடும்.
2: ஒரு மொத்தத்துல ஒரு 120 நாள் கணக்கு வரும்.
1: 120? சரி. ஏன்னா தாளடியில குருவை அப்படிங்கும் போது அந்த 100 நாள் பயிர்ன்ற கணக்குலதான் வைப்பாங்க. சம்பாவுக்கு வந்து தண்ணி வந்துடும், அதுக்குள்ள வயலை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற யோசனையில குருவைன்னா இல்லை ஒரு 100 நாள் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இப்போ நீங்க 120 நாள் எடுத்திருக்கிறதா சொல்றீங்க. அப்ப சம்பாவுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுமே, அப்ப மழை வந்துருமே?
2: வந்தா பிரச்சனை இல்லை மேடம். நம்ம பாரம்பரிய ரகங்கள் யூஸ் பண்ணும் போது மழை வந்தாதான் நல்லது, உரமே தேவையில்லை.
1: அப்ப அந்த மைசூர் மல்லி வந்து மழையை தாங்கி இருக்கும்.
2: மைசூர் மல்லி வந்து இப்ப வந்த வெயில் பட்டத்துக்கு நல்லா.
1: சம்பாவுக்கு?
2: சம்பாவுக்கு வந்து அந்த முற்றின சன்னம் போடுவோம். தூய மல்லி,
1: காட்டியானம் எல்லாம் போட்டு பாக்க.
2: காட்டியானம் நான் வெளியில நம்மள குழுல உள்ளவங்க மற்றவங்கள்ட்ட இருந்து நாங்க அரிசி வாங்கி நம்மளோட சாப்பிட நேரடியா.
1: ஏன்னா அது 6 அடி வளரும் சொல்லுவாங்க. அந்த ரகத்தையும் ஒரு தடவை பயிரிட்டு பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது இல்லையா?
2: இல்ல, நிலம் கம்மியா இருக்கிறதுனால நம்ம விதைய சேகரிக்கிறதே நமக்கு ஒரு பெரிய வேலைகள். நிறைய ரகங்கள் பயணம், விதையும் நிறைய நம்ம சேகரிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்னு ஒண்ணும் பாதுகாக்கிறது, சேகரிக்கிறது, அதுல வந்து செலவினங்கள் அதிகமாகும். அதனாலதான் நான் ஒரு 2 ரகங்கள் மட்டும், 3 ரகங்கள் கூட செலக்ட் பண்ணி நம்ம
1: எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஐயாவோட யோசனை வந்து செலவினத்தை வந்து அதிகப்படுத்த கூடாது, குறைவா இருக்கணும்ன்றதுலதான் நீங்க கவனமா இருக்கீங்க.
2: செலவினங்களை குறைச்சாதான் நம்ம லாபத்தை பார்க்க முடியும், இல்ல நஷ்டத்தை தவிர்க்க முடியும். ரெண்டுல ஏதோ ஒண்ணு.
1: ஆமா, சரி, இதுவும் ஒரு நல்ல வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் இல்லீங்களா? வருமானத்தை பெறுகிறதுக்கு வந்து இன்வெஸ்ட்மென்ட் அதிகப்படுத்துறதுக்கு பதிலா
2: நம்ம
1: செலவுகளை வந்து குறைக்கும் பொழுதே நமக்கான வருமானத்தை வந்து அதிகரிக்க முடியுங்கிறது ஒரு நல்ல வழிமுறை அப்படின்னு. சரிங்க ஐயா, இப்போ நீங்க வேற என்ன பயிர் பண்றீங்க உங்க நிலத்துல?
2: சென்னை சாகுபடி பண்றோம். சென்னைக்குமே நாங்க வந்து உரம், இப்ப ரசாயன உரங்கள் எல்லாரும் வைக்க ஆரம்பிக்கிறோம். தென்னை மரத்துக்கு உரம் தேவையில்லை. இப்போ அந்த காலத்தில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னாடி தண்ணி கூட இறைக்க மாட்டாங்க. இயற்கை மழை பெய்யற தண்ணிகள் தான் போதுமானதாக இருக்கும் தென்னமரத்தை பொறுத்த அளவுக்கு. அப்புறம் போர் செட் பம்புகள் இதெல்லாம் வந்த பிறகு எல்லாருமே தண்ணி இறைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதுக்கும் நெல் விவசாயம் மாரி ரசாயன உரங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துகிறாங்க தென்னைமரத்துக்குமே. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை, இயற்கையாக விளையிறது.
1: எந்த பயிர் பண்ணாலும் சரி, நாங்க வந்து இயற்கை முறையில தான் செய்யறது அப்படின்ற திட்டத்தோட இருக்கீங்க. நல்ல ஒரு யோசனை தான். இப்ப தென்னை மரங்கும் போது அதுல ஊடு பயிர் செஞ்சா நல்லா இருக்கும் இல்லைங்களா? சரிங்களா,
2: செய்யலாம் மேடம். நாங்க பண்ணல, நம்ம சாப்பிடும் இருக்கிறதுனால நம்ம விவசாயத்தோட.
1: சரிங்க, நம்ம இன்னும் ரெட்டை மாட்டு வண்டி ஓடுற மாதிரி விவசாயமும் பாத்துக்கிட்டு இந்த பக்கம் விற்பனையும் பண்றதுன்றதுனால இந்த அளவுல வந்து போதும் அப்படின்னு சொல்லி. தென்னை எவ்வளவு ஏக்கர்ல இருக்குங்க?
2: 1 ஏக்கர் மட்டும் தென்னை.
1: ஒரு ஏக்கர்ல இருக்கு. தென்னை மரத்துக்கு வந்து எப்படிங்க ஒரு பராமரிப்பு அப்படிங்கிறது, இயற்கை முறையில அப்படின்னு செய்யும் பொழுது ஏதாவது நீங்க சிறப்பா செய்யறீங்களா?
2: தென்னை மரமே வந்து பராமரிப்பு இல்லாம இருக்கிறது தென்னை வந்து ஒப்பி அதிகமா பயிரிடுறாங்க.
1: ஆமா, ஐயாவுடைய கொள்கையை வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கேப்ல வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எளிய முறையில் விவசாயம் அப்படிங்கறது ஐயாவுடைய அடிப்படை தத்துவமாவே இருக்கு. தென்னை பராமரிப்பு பெருசா குடுக்கலன்னாலும் அதுக்கான களை எடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து செய்யணும்.
2: 2 முறை உழவு மட்டும் பண்ணுவோம், தண்ணி மட்டும் தான் நாங்க இறைக்கிறோம். தொழு உரங்க, சாணி உரம் மட்டும் நாங்க கொடுப்போம்.
1: எவ்வளவு நாளைக்கு ஒரு
2: வருடத்திற்கு ஒரு முறை தான் நாங்க கொடுக்கறது?
1: வருடத்துக்கு ஒரு முறை போதுங்களா? எல்லாமே ரொம்ப சிம்பிளா சொல்றீங்களே, நிறைய செலவே இல்லைன்னா சிறப்பா.
2: செலவு அதிகமா நம்ம பண்ணும் போது அதுல லாபமே ஒரே லெவல்ல தான் இருக்கும். ஒரு நம்ம மரத்துக்கு தேவையான எவ்வளவு தண்ணியோ அதை மட்டும் தான் மரம் எடுக்க போகுது.
1: அதுவும் சொட்டு நீர் பாசனமா?
2: சொட்டு நீர் பாசனம் இல்லாம நார்மல் பைப் லைன் மூலியமா தான் கொடுக்குறோம். ஒரு மரத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 லிட்டர்னா 100 லிட்டர் மட்டும் தான் மரம் எடுக்க போகுது. நம்ம 1000 லிட்டர் இறைச்சாலும் அந்த மரம் எடுத்துக்காது. இப்ப நம்ம எப்படி உணவு தேவையான அளவு சாப்பிட்றோமோ, எவ்வளவு சாப்பாடு நம்ம வச்சாலும் இருக்கு, நமக்கு தேவையானது மட்டும் தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி தேவையான உரங்களை மட்டும் தான் மரம் எடுத்துக்கும். நம்ம அதிகமா கொடுக்கறதுனாலயும் மரமோ நம்ம பயிர்களுக்கோ எந்த பயனும் கிடையாது.
1: டேங்க்கு எவ்வளவு 1000 லிட்டர் தான் கொள்ளும்னா அவ்வளவுதான் கொள்ளும். அதுக்கு மேலேயே நம்ம மோட்டர் போட்டோம்னா அது
2: பூச்சி தாக்குதல் அதிகமான சத்துக்கள் நம்ம கொடுக்கணும். அதிக சப்போர்ட் பண்ணும்போது பூச்சி தாக்குதல் அதிகமா வரும்.
1: ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து இங்க பூச்சி தாக்குதல் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் வருங்க?
2: தென்னை மரத்துக்கு வந்து அந்த குருத்து பூச்சி எல்லாம் அதிகமாக வரும். இப்ப நம்ம இதெல்லாம் குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பூச்சி வராது.
1: பயன்படுத்துறதுனாலதான்
2: நம்ம ஏரியாலே இப்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு பூச்சிகள். ஏற்கனவே எல்லாம் கிடையாது. 20

0: முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி யாருமே ரசாயனம் யூஸ் பண்ண மாட்டாங்க, தென்னை மரத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறது மட்டும்தான் கொடுக்க வச்சுருந்தாங்க. இப்போ ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது மற்ற தோட்டங்கள்ல இருந்து தான் பரவ ஆரம்பிக்குது தவிர இப்ப நம்ம தோட்டங்கள்ல எந்த இதுவுமே இருக்காது.
1: இருக்காது. உழவு ஓட்டுறதுக்கான காலம் எந்த காலம் இருந்தா சரியா?
0: நம்ம எப்ப டைம் கிடைக்கிறதோ பண்ணிக்கலாம்.
1: சரிங்க. ஒரு மழைக்கு முன்ன அப்படிங்கறதோ இல்ல கோடை உழவு மாதிரி
0: வளம் கொடுக்க போறோம். மண்ணுல வளம் நமக்கு எப்ப நம்மளோட டைம் சரியா இருக்கோ அதை மண்ணை வளப்படுத்த போறோம். அவ்வளவுதான். நம்ம மரத்துக்குன்னு தனியா வளம் கொடுக்கிறோம், மண்ணை வளப்படுத்தணும்னா மரம் தேவையான உணவு எடுத்துக்க போகுது.
1: இப்ப இந்த தென்னை மரத்துக்கு தேவையான

0: செடியா இருக்கும் அதை மண்ணை வளப்படுத்த போறோம் அவ்வளவுதான். நம்ம மரத்துக்குன்னு தனியா வளம் கொடுக்குற மண்ணை வளப்படுத்தணும்னா மரம் தேவையான உணவு எடுத்துக்க போகுது.
1: இப்ப இந்த தென்னை மரத்துக்கு தேவையான அந்த எரு அதுவும் அந்த ஒரு மாட்டுல இருந்தே தான் கிடைச்சிருக்கா?
0: ஆமா, தேவையானதை எடுத்துக்கலாம்.
1: சிறப்பா சொல்றீங்க. தென்னை மரத்துக்கான பராமரிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ உங்களுடைய தென்னை மரம் வந்து எப்படிங்க அறுவடை, எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை ஒரு மரத்துக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும்?
0: அறுவடைக்கு வந்து ஒரு மரத்துக்கு மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 20 கா வரைக்கும் எடுக்கலாம்.
1: ஒரு வருஷம்
0: வருஷத்துல 8 முறை அறுவடை பண்ணுவாங்க. 40 நாளைக்கு ஒரு முறை தேங்காய் வெட்டுவாங்க.
1: விற்பனை வாய்ப்புங்கிறது?
0: விற்பனை வாய்ப்பு வந்து வியாபாரிகள்ட்ட நாங்க கொடுத்துருவோம் டைரக்டா. நாங்க ரீட்டைலர் பண்ணாம வியாபாரிகள் கொடுப்போம்.
1: நம்ம கடை வச்சிருக்கோம், நீங்க அதுலயே நினைச்சேன். இல்ல, வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம்.
0: விற்கும் போது உங்களுக்கு வியாபாரிகிட்ட கொடுத்துருவோம்.
1: சரிங்க. மொத்த விற்பனை பண்ணும் பொழுது நமக்கு இன்னும் கொஞ்சம் வேலை குறைச்சு
0: அதுலயும் மதிப்பு கூட்டி நம்ம தேங்காய் எண்ணெய்கள் அந்த மாதிரியே நம்ம எடுத்து பண்ணலாம். அதுக்கு நமக்கு நேரம் கிடைக்காததுனால நம்ம
1: ஆச்சரியமாவும் தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைப்பாங்க. ஐயா உங்களுடைய கைபேசி எங்களை சொன்னீங்கன்னா பயனுள்ள வகையில
0: இருக்கும்.
1: நேர்களே குறித்துக் கொள்ளுங்கள். கும்பகோணம் வட்டம் பருத்தி செடி பி சிங்காரவேலு ஐயா அவர்களுடைய கைபேசி 9643263077. நன்றி ஐயா.
2: பொங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் பருத்திச்சேரி சிங்காரவேல் தங்கராசு அவங்க எளிய முறையில செய்யற இயற்கை விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போது, தென்னை விவசாயமும் பண்றாங்களாம், அதுக்குமே இயற்கை உரங்களை மட்டும்தான் பயன்படுத்துறாங்களாம். உமாக்கா, இந்த நிகழ்ச்சியில நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, போதுமான அளவு உரம் கொடுத்தாலே எல்லா பயிரும் ஆரோக்கியமா வளரும். ஆனா நம்ம தான் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு அதிகப்படியான உரங்களை கொடுத்து மண் வளத்தை கெடுக்கிறோம். சரியா சொன்ன பொங்குடி. இதுவரை நேயர்கள் கேட்டது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
5: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: இமலையில் நேரம் 8 மணி.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலையின் 100.3. பண்பலையில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: 8:15:15.
1: ஆகாஷ் வாணி. நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.
2: எழுத்தாளர் பூமணி அவர்கள் கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையின் நுட்பங்களை அதன் முழுமையோடு தனது எழுத்தில் கலைப்படுத்தியவர். தனது அஞ்ஞாடி நாவலுக்காக 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். பூ மாணிக்க வாசகம் என்ற இயற்பெயரோடு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த இளையரசனேந்தல் அருகே உள்ள ஆண்டிப்பட்டி கிராமத்தில் பூலித்துறை தேனம்மாள் தம்பதியருக்கு திருமகனாக 1947 மே திங்கள் 12 பூமணி அவர்கள் பிறந்தார். இயற்பியல் பட்டதாரியான பூமணி

0: அவர்கள் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். எந்த குழந்தையும் தன் தாயிடமிருந்தே உலகை அறிகிறது. பூமணி அவர்களும் தன் தாயிடமிருந்தே கல்வி அறிவும் இலக்கிய அறிவும் பெற்றார். சிறு பிராயத்தில் தன் அம்மாவிடம் கேட்டறிந்த நூற்றுக்கணக்கான மாய மந்திர கதைகள்தான் அவரது கற்பனை வளத்தை தூண்டி இலக்கிய வெளிக்குள் அவரை வியாபிக்க வைத்தது. மழைக்கஞ்சியாக கதைகளை கரைத்து ஊட்டிய அம்மாவுக்கு என சாகித்ய அகாதமி விருது பெற்ற அஞ்ஞாடி புதினத்தை தனது தாய்க்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். 1971 பூமணியின் முதல் சிறுகதை அறுப்பு வெளிவந்தது. 1979 அவரது முதல் புதினம் பிறகு வெளியானது. தொடர்ந்து வெக்கை, நைவேத்தியம், வரப்புகள், வாய்க்கால், அஞ்ஞாடி ஆகிய நாவல்களை எழுதினார். 2014 சாகித்ய அகாதமி விருது பெற்ற இவரது அஞ்ஞாடி புதினம் 1899 நிகழ்ந்த சிவகாசி கலவரம் மற்றும் தென் மாவட்டங்களில் நிகழ்ந்த பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் குறித்து 150 கிராமங்களில் மேற்கொண்ட கள ஆய்வு மூலம் உருவாக்கப்பட்டது. எழுத்தாளர் பூமணி அவர்கள் தன் கருவேலம் பூக்கள் என்னும் நீள் கவிதையை அதே தலைப்பில் கருவேலம் பூக்கள் என்னும் திரைப்படமாக எழுதி இயக்கினார். இந்த படம் 1996 சிறந்த தமிழ் படத்துக்கான சிறப்பு விருதை தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்றது. பூமணியின் வெக்கை புதினம் 2019 அசுரன் என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்துள்ளது. தமிழின் யதார்த்தவாத இலக்கியத்துக்கு பெருமை சேர்த்த படைப்பாளியான பூமணி அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் காலமானார். எழுத்தாளர் பூமணி அவர்கள் நில அடிமைகளின் கதையை எழுதவில்லை, மாறாக சிறுநில உடைமையாளர்களை வறட்சியால் அல்லது வேறு காரணங்களால் கூலி விவசாயத்துக்கு செல்லும் மக்களையே தன் கதைகளில் காட்டுகிறார். அவரது கதைகளில் நில உடைமையாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்குமான மோதல் மௌனமாக வெளிப்படுகிறது. பூமணியின் புனை உலகில் அவர் எந்த தரப்பின் குரலாகவும் ஒலிப்பதில்லை. எல்லாவற்றையும் ஆழ்ந்த சமநிலையுடன் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு உள்ளது உள்ளபடியே யதார்த்தவாத நடையில் பதிவு செய்கிறார். எழுத்தாளரோடு பழகிய நினைவுகள், அவரது படைப்புகள் குறித்து பலதரப்பட்ட இலக்கிய ஆளுமைகளிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். முதலில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் எழுத்தாளர் பூமணி அவர்களின் படைப்புகள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார்.
1: கரிசல் கதை சொல்லிகளிலேயே ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் எழுத்தாளர் பூமணி. இருக்கப்பட்ட இல்லாதப்பட்ட மனிதர்கள் நடமாடின நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மனிதனை கதை மாந்தனாக கொண்டு தன்னோட முதல் நாவலை எழுதினவர் அவர். 1947 நாடு விடுதலை கண்டபோது துறைசாமிபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மணலூத்து கிராமத்துக்கு பஞ்சம் பிழைக்க வர்ற அழகிரி பகடை, அவர் மனைவி காளி, 2 பெண் பிள்ளை முத்துமாரி, இந்த 3 உயிர்கள்ட்ட இருந்து பிறக்கிற கதை தான் அவரோட பிறகு நாவல். ஊருக்குள்ளே நுழையும் போதே எங்கிருந்து வரீங்கன்னு தெலுங்கில் கேட்கல ஒரு கிழவர் அவருக்கு பதில் சொல்கிற அப்படி உரையாடல் பாணியிலேயே கதை மொத்தத்தையும் அப்படி லாவகமாக எழுதிட்டு போகிற எழுத்து மொழி பூமணியோடது. அவரோட எழுத்தில் கதை சொல்லிக்கு வேலையே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், கதை கரிசலில் கதை சொல்லிகளில் ரொம்ப வித்தியாசமான பேனாக்காரர் பூமணி. உரையாடல்லையே கதையை நகர்த்தி கொண்டு போவார். ஊரில் சொல்லுவாங்க வெயில் கஞ்சி ஊட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கரிசல் மண்ணுக்கு எழுத்தால நிழல் மேகங்களை அனுப்பி வைக்கிற ஒரு தலைமுறை இருந்துச்சு. அந்த தலைமுறையோட மனவார்ப்பு பூமணிக்கு உண்டு. ஆனால் இதுக்கான எந்த அசைவையும் தன்னோட அடையாளமாக தன் எழுத்துக்குள்ளே முன்வைக்காத நிதானம் அவருக்கு உண்டு. சாகித்ய அகாடமி விருது வாங்கின அவரோட அஞ்ஞாடி நாவல் கிட்டத்தட்ட 1050 பக்கங்கள், 22 படலங்கள். அந்த நாவலோட மையம் வந்து கலிங்கலை சேர்ந்த ஒரு ஆண்டி குடும்பர், மாரிவண்ணார், அப்புறம் கழுகுமலை பெரிய நாடார், இந்த 3 கேரக்டர்களை சுற்றி தான் நிகழும். அதில் கரிசலோட குமிழ் மேடாக இருக்கிற கழுகுமலை, கந்தக பொட்டல் பூமியான சிவகாசி நகர், இதோட வரலாறை வந்து காலம் தாண்டி சென்று எழுதியிருப்பார் பூமணி. 8 மாளிகையும் எல்லளக்கும் சாவடியும், 10 மாளிகளும் பஞ்சாங்க சாவடியும், பார்த்த

0: கால மைந்தன் இல்லை. மணிமணியாக எழுதி வச்ச பூமணியின் கதைக்களங்கள், கதை கேட்ட நாம் இருக்கோம், சொன்னவரே எங்கு சென்றீர்? சுடலை புறமெல்லாம் சோதிச்சு நாங்கள் வந்தோம், சுடலை தென்படுது உங்கள் சிரிச்ச முகம் தென்படலை. ஆறு புறமெல்லாம் ஆராய்ஞ்சு நாங்கள் வந்தோம், ஆறு தென்படுது உங்கள் அழகு முகம் தென்படலை. அண்ணாச்சி வாசகமே, ஆண்டிப்பட்டி மாணிக்கமே, கருவேலங்காட்டுக்குள்ள கரிச்சாங்குருவிகளுக்கு கதை சொல்ல கிளம்பினீரோ? காலமாகி வந்த கரிசல் பிதாமகர்களின் வழி சென்ற எழுத்தாளர் பூமணிக்கு மண்ணின் மனத்தோடு இந்த வழி அனுப்புதல் பாடலை சொல்லி வைக்கிறேன்.
1: தொடர்ந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் புத்தகங்களை பதிப்பித்த மு. வேடியப்பன் அவர்கள் தனது நினைவலைகளை நம்மோடு பகிர்கிறார்.
2: மறைந்த எழுத்தாளர் பூமணி அவருடைய புத்தகங்களை நான் வாசித்தவன், வெளியிட்டவன் என்ற வகையில் ஒரு தமிழின் ஆகச்சிறந்த கரிசல் காட்டு இலக்கியவாதியான பூமணியுடைய இழப்பை நான் பெரும் துயரத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்றாலும் துயரங்களுக்கு இடையிலும் படைப்பாளர்களை கொண்டாட இந்த சமூகம் மறந்துவிட்டதோ என்ற சந்தேகங்களை தீர்த்து வைக்கும்படி, அப்படியெல்லாம் இல்லை, தொடர்ந்து கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் என்பது போல வாசகர்களும் ஊடகங்களும் தொடர்ந்து பூமணி அவர்களுடைய மறைவை நினைவுபடுத்தி அவருடைய படைப்புகளை கொண்டாட தொடங்கியுள்ளது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதே போல பிரபஞ்சன் அவர்களுக்கு அரசு மரியாதை செய்து உடலடக்கம் செய்ததை தொடர்ந்து எழுத்தாளர் கீரா, கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன் என படைப்பாளர்களுக்கான அரசு மரியாதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பூமணி அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்ததை உள்ளூர் மக்களும் ஊடகங்களும் ஒரு பெரும் மரியாதையாக கொண்டாட்டமாக மாற்றி உள்ளனர். பூமனுடைய படைப்புகள் என்றால் கரிசல் காட்டின் அசல் எழுத்தாளன், எந்த விதமான பூச்சி எந்த விதமான ஜோடனைகளும் இல்லாத அசல் தன்மையை அப்படியே பதிவு செய்த எழுத்தாளர்.
1: நிறைவாக எழுத்தாளர் முத்துராசா குமார் அவர்கள் பூமணி அவர்களோடு தாம் பழகிய தருணங்கள் குறித்து கூறுகிறார்.
3: தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் எழுத்துக்கலைஞன், சாகித்ய அகாடமி விருதாளர் எழுத்தாளர் பூமணி ஐயாவுக்கு எனது வீர வணக்கம். விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய யதார்த்த வாழ்வை, அவர்களது பண்பாட்டு கூறுகளை, அரசியலை வட்டார வழக்கோடு ரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் எழுத்தாளர் பூமணி ஐயா. தம் எழுத்தாளனாகிய எனக்கு பூமணி ஐயாவினுடைய எல்லா படைப்புகளுமே பெரிய நம்பிக்கைய, புதிய பாதைய, புதிய படிப்பினைய எப்பவுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் ஒரு தமிழ் எழுத்தாளர் அப்படின்றத தாண்டி அவர் போலந்து கதைகளை கூட தமிழுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார். வனாதிகாரியின் காதல், போலந்து கதைகள், சுலோவிமீர் மிரோசக் அப்படின்ற எழுத்தாளனுடைய கதைகளையும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னொரு விஷயத்தை பகிர்ந்துக்கிற விரும்புகிறேன். 2024 December 29 அன்னைக்கு என்னுடைய கொடுக்கு சிறுகதை தொகுப்பை வந்துட்டு பூமணி ஐயா தான் அவருடைய வீட்டில் வெளியிட்டாங்க. அப்போவே அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்தாங்க. அவன் நண்பர்கள் பதிப்பகத்திலேருந்து எல்லா பேருமே நாங்கள் போய் ஒரு 10-15 பேர் வரைக்கும் நாங்கள் போயிருந்தோம். அப்போது எங்களை பார்த்த உடனே ஐயாவுக்கு பயங்கர உற்சாகம் ஆயிடுச்சு, அந்த உடல்நிலை சரியில்லாத போதும் கூட. ஏன்னா இலக்கியம், நாடகம், புகைப்படக்கலை, சினிமா, இப்படி கலையின் வெவ்வேறு துறைகளை சார்ந்த நண்பர்களாக நாங்கள் போயிருந்தோம். இளைஞர்களாக எல்லா பேருமே இருந்தோம். அப்போ புத்தக கண்காட்சி நடந்துட்டு இருந்த சமயம், சென்னை புத்தக கண்காட்சி. கொடுக்கு நூலை வெளியிட்டுட்டு ஐயா வாழ்த்து சொல்லிட்டு ஒரு நாவல் எப்படி இருக்கணும், ஒரு கதை எப்படி இருக்கணும் அப்படின்னு அவருடைய அனுபவங்கள், அவருடைய வாழ்வியல் அனுபவங்கள்ல இருந்து அவர் பகிர்ந்துகிட்ட ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு பெரிய ஒரு பாடமா எங்களுக்கு இருந்தது. கலந்துரையாடலாம் முடிச்சுட்டு நானும் புத்தக கண்காட்சிக்கு வர்றேன் அப்படின்னு ரொம்ப ஐயா உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் ஆனாங்க. அந்த நாளை என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாது. அவருடைய படைப்புகள் வந்துட்டு இன்றைக்குமே காலத்தால் நினைவு கூறப்படுபவை, இன்றைக்குமே எனக்கு ஒரு பாடம்தான். ஐயாவை போற்றி வணங்குகிறேன், நன்றி.
1: தமிழ் இலக்கிய மரபில் கரிசல் இலக்கியத்தை பதிய வைத்த முன்னோடிகளில் எழுத்தாளர் பூமணி அவர்களும் தனது தடத்தை பதித்துள்ளார். தமிழ்கூறும் நல்லுலகம் அன்னாரது இலக்கிய பணிகளுக்காக என்றென்றும் தலை வணங்கும்.
4: இதுவரை நேற்று முன்தினம் சென்னையில் காலமான சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி அவர்களுக்கு நினைவஞ்சலி.

0: வணக்கம் நேயர்களே. காரைக்கால் பண்பலை 100.3
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நேயர்கள் இணைந்திருப்பது காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியோடு. நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னோட அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? ஆமாங்க, வாழ்க்கையினா ஓட்டம் தான். காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் 100 வேலை இருக்கும். ஆனா அதுல எல்லாத்தையும் முடிச்சாலும் ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆயிடுச்சுன்னா மனசு இன்னைக்கு ஏதோ குறையுது அப்படின்னு சொல்லும் இல்லையா? அந்த விஷயம் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா, இல்ல ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து மழையை ரசிக்கிறதா? ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், ஆனா ஒரே ஒரு 5 நிமிஷம் இருக்கு பாத்தீங்களா? அது இல்லாம போச்சுன்னா 23 மணி நேரம் 55 நிமிஷமும் வேஸ்ட் மாதிரி தோணும். அப்படி இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னோட அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறத என்னோட பகிர்ந்துக்கோங்க. நேயர்கள், உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிடுங்க. நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம். பாடலை கேட்டு ரசிக்க 0436 என்ற முன்னிணைப்பு என்னோடு 2311231 அல்லது 2994 8 அல்லது 2999 5 8 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைவர் முதல் நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: காட்டுமன்னாருடைய வட்டம் மேல கஞ்சங்கொள்ள வெள்ளம் பன்னீர்செல்வம் பேசுறமா. இரவு வணக்கம்மா.
2: இரவு வணக்கம் சார். என்ன பாட்டு வேணும்?
3: ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் சொல்லணும்.
2: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் வரும் காணம். காற்றலையில் கவி பாடிடும். இது உங்கள் பண்பலைக்காரை பண்பலை 100.3. நேரம் 8:30. நேயர்கள் இனி கேட்கலாம். தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சிமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்.

0: திருவாரூர். நிகழ்ச்சிக்காக நம்மோட இணையவர் மடத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: இல்லையாடியில இருந்து சந்தாமரை பேசுறேங்க மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: உன்னிடத்தில் என்ன கொடுத்தா இருந்து மல்லிகை பூ போடுங்க மேடம்.
0: போட்டதெல்லாம் நன்றி.
1: நன்றி. நன்றிங்க மேடம்.

சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நிகழ்ச்சிக்காக நம்மோட இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் திருப்பள்ளூர் மோகன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மேடம், புது பாடகன். பாடல் வந்து அழகு மயிலோடு மேடம்.
0: சரிங்க சார், பாடல் உள்ளவரும் நன்றி.
1: வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி மேடம்.
0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசெட் காரைக்கால் ஸ்ரேகோ டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஸ்ரேகோ ஸ்ரேகோ ஸ்ரேகோஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நேர்களே, இன்னைக்கு காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில இந்த ஒரு விஷயம் இல்லனா என்னோட அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லிருக்காங்கன்னா, விடியற்காலையில் இறைவனை தொழுது வணங்கி பிரார்த்தனை செய்யாத நாள் என் மனதிற்கு முழுமை தராத நாளாகவே இருக்கும். இறைவனை நினைத்து நாளை தொடங்கும் போது மனதில் அமைதியும் வாழ்வில் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டையிலிருந்து ஜோதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைப்பண்பலை கேட்கவில்லை என்றால் எனக்கு அந்த நாளே நிறைவடையாது. இன்னைக்கு வந்து 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் கரண்ட் இல்லையா, ரேடியோவில் வந்து பண்பலையை கேட்கவே முடியல, அந்த நாள் எனக்கு நிறைவடையலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த நாளையும் நம்பிக்கையோடு தான் தொடங்கி நம்பிக்கையோடு நிறைவடைய செய்கிறோம். நாம் நினைப்பது நடந்தால் நல்லது, நினைப்பது நிறைவேறவில்லை என்றால் வேறு யாருக்காவது பலனடைந்தால் அதுவும் நல்லதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து இரவு வணக்கம், நமக்கு இரவு வணக்கம் சொல்லிட்டு அதிகாலை 5 மணிக்கு எழுந்து இறைவனை தொழுத பிறகு வாக்கிங் போவேன், அதுதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுத்துறையிலிருந்து செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலில் இறைவனை வழிபடுவது, அடுத்தது காரை பண்பலை கேட்பது, அடுத்தது பண்பலையில் கமெண்ட் போடுவது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன் இல்லைனா அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளுமே இறைவனை வணங்காம என்னோட அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். காரைக்கால் தனுஷா, இந்த நாள் மட்டும் இல்லை, என்றுமே இறைவன் வழிபாடு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் இருந்து தலத்தெரு பத்மாவதி ஸ்ரீதர், பாடல் கேட்பது, எந்த நேரமும் பாடல் கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், இரவு வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. காரைக்கால் நளினி, வேற என்ன, காரை பண்பலை கேட்கறது தான் எனக்கு பிடிச்சது, அதுதான் என்னோட பொழுதுபோக்கும், அதுதான் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், நான் தினமும் எழுந்தவுடன் இறைவன் படங்களை பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு வந்து வாக்கிங் போவேன், அன்றைய நாள் மிக நன்றாக இருக்கும்

திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை திருகிடுதாம் திருகிடுதை தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளி செல்ல வாருங்கள் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: தரமான தற்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காற்றல் வரும் காணம் நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைய வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நாகை மாவட்டம் கருவேலியிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: மறுமலர்ச்சியிலிருந்து நன்றி சொல்லுங்க.
0: சரிங்க சார், நன்றி. இன்னைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில எந்த ஒரு விஷயம் இல்லாம என்னோட அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னன்றத கேட்டுட்டு இருந்தோம். செந்தில் கண்ணன் ஷோபா பேர்லத்துல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பண்பலை கேட்கலன்னா எனக்கு அந்த நாள் நிறைவடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. வாய்மேடு ராதிகா எஃப்எம் கேட்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கும்போது நம்முடன் ஒருவர் பேசுவது போன்ற உணர்வை தரும். அப்படி கேட்கவில்லை என்றால் அந்த நாள் நிறைவடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, அலைவரிசைகளை கடந்து என் இதயத்தை வருடி செல்லும் மெல்லிசையை காற்றலையில் சுமந்து வானொலி பெட்டி வழியே என்னை தினமும் மகிழ வைத்துக் கொண்டிருக்கும் வானொலி எனும் ஊடகம் இல்லாமல் ஒரு நாள் அல்ல, ஒரு நொடி, ஒரு நிமிடம், ஒரு மணி நேரம் கூட நிறைவடையாது. எனக்கு வானொலி கேட்காத நாள் எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வை தரும். அதுபோல தினமும் ஒரு புத்தகம் என்னருகில் இருக்க வேண்டும். புத்தகம் இல்லை என்றால் அன்றைய நாள் எனக்கு ஒரு வித விரக்தியை தான் ஏற்படுத்தும். வானொலியும் புத்தகமும் எனக்கு இரு கண்கள் போலன்னு சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர், என்னுடைய அந்த நாள் நிறைவடையாதுன்னா சொல்லணும்னா டீ குடிப்பது, காரை பண்பலை கேட்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவடியிலிருந்து ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிக்கிறது பாடல்கள் கேட்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் நாகராஜன், நான் பண்பலையில் நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்றால் எனக்கு ஒரு மாதிரியாகவே அன்றைய நாள் பொழுதுபோகும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக பேசிவிட்டாலே, சிறப்பாக பதில் சொல்லிட்டாலே நல்ல ஒரு பாட்டை கேட்டால் திருப்தி ஆகிடும். அதற்காக ஒரு நாளைக்கு 4 வாட்டி வரமாட்டேன், 3 வாட்டி, 2 வாட்டி வரமாட்டேன், 1 நாளைக்கு 1 வாட்டி தான் என்ன நடந்தாலும் அதை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவிழந்தூர் மணிகண்டன் தங்கராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேற என்னங்க டீயும் காஃபியும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர், காலையில் இறைவனை தொழுவதும் நம் காரை பண்பலை கேட்பதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலுடன் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளே 2026 முன்னிட்டு நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று கிசான் சாரதி மொபைல் செயலி தேசிய விவசாயிகள் கருத்து கணிப்பு அதாவது நேஷனல் போல் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கிசான் சாரதி மொபைல் செயலியினை கூகுள் பிளேஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு மற்றும் சுய விவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின்னர் தங்கள் மாவட்டத்தில் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கருத்து கணிப்பு நடைபெறும் நாளை 15/7/2026 புதன்கிழமை மதியம் 2:30 முதல் 4 வரை மட்டுமே. இச்செய்தியினை வெளியிட்டோர் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண் அறிவியல் நிலையம் மாத்தூர் காரைக்கால் மற்றும் சிக்கல் நாகப்பட்டினம். இக்கருத்து கணிப்பில் விவசாய பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு. உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடி ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: இணைந்திருக்கிற நிகழ்ச்சியை காற்றில் வரும் காலம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய இணையவரும் நிறைவான நேயர் வருக வணக்கம்.
6: இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் பங்கு பெற பண்பலையோடு இணையும் நான் வணக்கத்துடன் வாட்டார் ராமச்சந்திரன்.
5: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
6: படம் எங்க சின்ன ராசா பாடல் மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்த பாட்டை கொடுங்க. நன்றி
5: நன்றி. நேர்களே, இன்னைக்கு காற்று வரும் காணும் நிகழ்ச்சியில இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னோட அந்த நாள் நிறைவடையாது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிபுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறைவனை தொழாமல் அந்த நாள் எனக்கு நிறைவடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நோயினுடையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. என்னால ஒரு நாள் கூட வானொலி கேட்காமல் இருக்க முடியாது, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் வானொலி கேட்டால் என் மனம் நிம்மதியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி. நாகூர் அலோன்ஸ் ராஜ், நமது பண்பலையில் தினமும் காலை 10 ஒளிபரப்பாகும் சிந்தனை அரங்கத்துல பேசல அப்படின்னா என்னுடைய அந்த நாள் வந்து நிறைவடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்றைய காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயன்ற நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறது. இன்றைய காற்றில் வரும் கானம் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செய்திக்குறிப்பு. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மாதம் இம்முகாம் நாளை 15/7/2026 அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் வளாகத்தில் காலை 9:30 முதல் பிற்பகல் 12 வரை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த குறைதீர்ப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐம் ஷகுன் சோப்ரா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. India reiterates its call for safe and unimpeded navigation through Strait of Hormuz, urges Iran and US to return to dialogue for a lasting solution to the conflict. New Delhi says ongoing protests in Pakistan-occupied Jammu and Kashmir are direct consequence of Pakistan's decades-long systemic exploitation and denial of fundamental rights to local population. Comprehensive economic and trade agreement between India and United Kingdom granting zero duty access to most of Indian exports comes into force from tomorrow. Election Commission extends schedule of ongoing special intensive revision of electoral rolls in Haryana and Andhra Pradesh by 10 more days. France to clash with Spain in first semi-final of FIFA World Cup in Texas tonight. And in men's cricket, India chase a target of 259 runs set by hosts England in first ODI at Birmingham. And now the news in detail. New Delhi has said that it is closely following the developments in West Asia following renewed escalations of tensions between US and Iran and attacks on commercial vessels. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, reiterated India's call for safe and unimpeded navigation and the flow of commerce through the Strait of Hormuz.
5: We are closely following the developments that are happening in West Asia. We continue to call for safe and unimpeded navigation and flow of commerce through the Strait of Hormuz. This is key for ensuring economic and energy security of people across the world.
4: India also expressed deep concern at the attacks on two vessels, MT Albahia and MT Mombasa, during their transit through the Strait of Hormuz today. Both the

0: ராஜகுலநிலக ஈரேழு பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: ராஜாதித்தர் இங்கே பல வகை படைகள் திரட்டி தூர தேசங்களுக்கு சென்று போர் செய்வதற்கு பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? சில காரணங்களினால் உத்தேசித்திருந்த காலத்துக்குள் அவர் புறப்பட முடியவில்லை. இலங்கையில் மறுபடியும் போர் மூண்டதாகச் செய்தி வந்தது. அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு மேலும் படைகள் அனுப்ப வேண்டியிருந்தது. தெற்கே ஒரு பகைவனை வைத்துக் கொண்டு வடக்கே நெடுந்தூரம் சோழ நாட்டின் முக்கிய சேனா வீரர்களும் தளபதிகளும் போவதை சக்கரவர்த்தி விரும்பவில்லை. இலங்கை போர் முடிந்ததாக செய்தி வந்த பிறகு புறப்படலாம் என்று கூறி வந்தார். ராஜாதித்தரும் தந்தையின் வார்த்தையை தட்ட முடியாமல் பொறுமையுடன் காத்திருந்தார். ஆனால் பகைவர்கள் அவ்விதம் காத்திருக்க இணங்கவில்லை. இரட்டை மண்டலத்து சக்கரவர்த்தி கன்னரதேவனும் அதே சமயத்தில் சோழ நாட்டின் மீது படையெடுப்பதற்காக பெரிய சைன்யத்தை

சேர்த்து கொண்டு வந்தான். அந்த மாபெரும் சைன்யத்துடன் அவன் தெற்கு நோக்கி புறப்பட்டு விட்டான். கங்க நாட்டு மன்னன் பூதோகனும் தன் பெரும்படையுடன் கன்னர தேவனோடு சேர்ந்து கொண்டான். வடகடலும் தென்கடலும் ஒன்று சேர்ந்தாற்போல இரட்டை மண்டல சைன்யமும் கங்க நாட்டு பூதுகன் சைன்யமும் சேர்ந்து ஒரு மகா சமுத்திரமாகி முன்னேறி வந்தது. அந்த சமுத்திரத்தில் யானைகளாகிய திமிங்கலங்கள் ஆயிரக்கணக்கிலும் குதிரைகளாகிய மகர மீன்கள் பதினாயிரக்கணக்கிலும் இருந்தன. பிரளய காலத்தில் ஏழு கடலும் சேர்ந்து பொங்குவது போல பொங்கி முன்னேறி வந்த அந்த சேனா சமுத்திரம் தென்னாட்டை அடியோடு மூழ்கடித்து விடும் என்று தோன்றியது. அந்த சைன்யத்தை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு முன்னால் வாயு வேக மனோவேகமாக ஓடிவந்து அறிவித்தன முற்றர்கள் அவ்வாறு சொன்னார். ஆனால் இதுவும் ஒரு விதத்தில் நல்லதே என்று பராந்தக சக்கரவர்த்தி கூறினார். நம்முடைய சைன்யங்களை தொலைதூரம் பிரயாணம் செய்ய பண்ணி பிரயாணக் களைப்புடன் பகைவர்களின் நாட்டில் எதிரி சைன்யத்துடன் போர் புரிய செய்வதை காட்டிலும் எதிரி சைன்யங்களை நமது நாட்டுக்கு சமீபமாக இழுத்து அவர்களை நலாபுரமும் அடக்கி அதம் செய்வதுதான் நல்ல போர்முறை என்று சக்கரவர்த்தி கூறினார். எதிரி சைன்யம் வடவேங்கடம் வரை நெருங்கிவிட்டதென்று தெரிந்த பிறகுதான் பிரயாணப்படுவதற்கு அனுமதி கொடுத்தார். அனுமதி கிடைத்ததோ இல்லையோ ராஜாதித்யர் புறப்பட்டு விட்டார். 300,000 காலாள் வீரர்களும் 50,000 குதிரை வீரர்களும் 14,000 போர் யானைகளும் 2,000 ரதங்களும் 320 தளபதிகளும் 32 சிற்றரசர்களும் அந்த பெரும் சைன்யத்தில் சேர்ந்து சென்றார்கள். அவர்களில் ஒருவனாக செல்லும் பாக்கியம் எனக்கும் கிடைத்தது. ஆனால் உயிர் பிழைத்து திரும்பி வந்த துர்பாகியசாலியுமானேன். 3 நாள் பிரயாணத்துக்கு பிறகு காஞ்சிக்கு வடக்கே 2 காத தூரத்தில் தக்கோலம் என்னும் இடத்தில் நம் படைகளும் எதிரி படைகளும் போர்க்களத்தில் சந்தித்தன. ஆதித்தா, புராணங்களில் தேவேந்திரனுக்கும் ருத்ராசுரனுக்கும் நடந்த யுத்தம் பற்றி கேட்டிருக்கிறோம் அல்லவா? ராம ராவண யுத்தம், பாண்டவர் கௌரவர் யுத்தம் பற்றியும் அறிந்திருக்கிறோம். தக்கோலத்தில் நடந்த கோர யுத்தத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த யுத்தங்களெல்லாம் அற்பமானவை என்றே சொல்வார்கள். நம்முடைய படைகளைக் காட்டிலும் எதிரிகளின் படைகள் சுமார் 2 மடங்கு அதிகமாயிருந்தன. 500,000 வீரர்களும் 30,000 போர் யானைகளும் அந்த சைன்யத்தில் இருந்ததாக தெரிகிறது. இருந்தால் என்ன, உன்னுடைய பெரிய பாட்டனார் ராஜாதித்தரை போன்ற சேனாதிபதி அந்த சைன்யத்தில் இல்லை. ஆகையால் வீரலட்சுமியும் ஜெயலட்சுமியும் நம்முடைய பக்கத்திலேயே இருந்து வருவதாக தோன்றியது. 10 நாள் வரையிலும் யுத்தம் நடந்தது. இரு பக்கத்திலும் இறந்து போன வீரர்களை கணக்கெடுப்பது அசாத்தியமாயிற்று. போர்க்களங்களில் கரிய குன்றுகளைப் போல யானைகள் இறந்து விழுந்து கிடந்தன. இரு பக்கத்திலும் சேதம் அதிகமாயிருந்தாலும் எதிரிகளின் கட்சியே விரைவில் பலவீனமடைந்தது. இதற்கு காரணம் என்னவென்பதை எதிரிகள் கண்டுகொண்டார்கள். புலிக்கொடியை கம்பீரமாக பறக்கவிட்டு கொண்டு ராஜாதித்தரின் யானை போகும் இடமெல்லாம் ஜெயலட்சுமியும் தொடர்ந்து போகிறாள் என்பதை அறிந்து கொண்டார்கள். எங்கெங்கே நமது படையில் சோர்வு ஏற்படுகிறதாக தென்பட்டதோ அங்கெங்கே ராஜாதித்தரின் யானை போய் சேர்ந்தது. அந்த யானையையும் அதன் மீது வீற்றிருந்த வீர புருஷரையும் பார்த்ததும் நம் வீரர்கள் சோர்வு நீங்கி மும்மடங்கு பலம் பெற்று எதிரிகளை தாக்கினார்கள். இதையெல்லாம் 10 நாளும் கவனித்து வந்த பகைவர்கள் ஒரு படுபாதகமான சூழ்ச்சியை செய்தார்கள். அது சூழ்ச்சி என்று பின்னால்தான் தெரிய வந்தது. சூழ்ச்சி செய்தவனும் அதை நிறைவேற்றி வைத்தவனும் கங்க மன்னன் பூதுகன்தான். திடீரென்று அந்த பாதகன் தன் யானையின் மீது சமாதான கொடியை பறக்க விட்டு கொண்டு 2 கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி கொண்டு சரணம் சரணம் என்று கூறி கொண்டு வந்தான். அந்த சமயம் ராஜாதித்தரே சமீபத்தில் இருந்தார். புலிக்கொடி பறந்த அவருடைய யானையின் அம்பாரியை பார்த்த பின்னரே பூதுகன் அவ்வாறு செய்திருக்க வேண்டும். மகாவீரராகிய ராஜாதித்தர் இவ்வாறு ஒரு பகை மன்னன் சரணாகதி என்று சொல்லிக் கொண்டு வருவதை பார்த்ததும் மனமிழகிவிட்டார். இரட்டை மண்டல சக்கரவர்த்தியே போரை நிறுத்த சமாதானம் கோருகிறாரா, அல்லது அவரை பிரிந்து பூதுகன் மட்டும் நம்மை சேர வருகிறாரா என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். ஆகையால் சங்கநாதம் செய்து தன்னை சுற்றி நின்ற மெய்காப்பாளரை விலகச் செய்தார். பூதுகன் ஏறியிருந்த யானையை தாம் ஏறியிருந்த யானைக்கு அருகில் வரும்படி சமிக்ஞை செய்தார். பூதுகன் ராஜாதித்தரின் அருகில் வரும் வரையில் கைகூப்பிய வண்ணம் இருந்தார்.

0: வந்தான். அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியதையும் ராஜாதித்தர் பார்த்தார். இதனால் அவருடைய மனம் இன்னும் இழகிவிட்டது. தொழுகையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்னும் தமிழ்நாட்டு பெரும்புலவரின் வாக்கு அந்த சமயம் ராஜாதித்தரின் ஞாபகத்தில் இருக்கவில்லை. கண்ணீரைக் கண்டு கரைந்து விட்டார். இன்னும் சமீபமாக பூதுகனை வரவிட்டு என்ன செய்தி என்று கேட்டார். அதற்கு அவன் கூறிய மறுமொழி ராஜாதித்தரை அருவறுப்பு கொள்ளும்படி செய்தது. இரட்டை மண்டல படைகளுக்கு தோல்வி நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் சரணாகதி அடைந்து விடும்படி கன்னர தேவனிடம் தான் கூறியதாயும், அவனதை மறுத்துவிட்டபடியால் தான் மட்டும் தனியே பிரிந்து வந்து சரணாகதி அடைய தீர்மானித்ததாகவும் பூதுகன் கூறினான். இதை கேட்டதும் ராஜாதித்தர் அவனை கடுமையாக நிந்தித்தார். அத்தகைய நீசனை தாம் தம் கட்சியில் சேர்த்து கொள்ள முடியாதென்றும், திரும்பி போகும்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே பூதுகன் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் அந்த பயங்கரமான வஞ்சகச் செயலை புரிந்துவிட்டான். மறைவாய் வைத்திருந்த வில்லையும் அம்பையும் எடுத்து வில்லில் நாணேற்றி அம்பை பூட்டி எய்துவிட்டான். அந்த கொடிய விஷம் தோய்ந்த அம்பு எதிர்பாராத சமயத்தில் ராஜாதித்தரின் மார்பில் பாய்ந்ததும் அவர் சாய்ந்தார். இப்படிப்பட்ட வஞ்சனையை யாரும் எதிர்பார்க்கவில்லையாதலால் சுற்றிலும் நின்ற வீரர்கள் என்ன நேர்ந்தது என்பதையே சிறிது நேரம் தெரிந்து கொள்ளவில்லை. ராஜாதித்தர் பூதுகனை திரும்பி போகும்படி கட்டளையிட்டது மட்டும் அவர்கள் காதில் விழுந்தது. உடனே பூதுகன் தன் யானையை விரட்டியடித்து கொண்டு ஓடிப்போனான். ராஜாதித்தர் யானை மேலிருந்தபடியே மரணமடைந்தார் என்ற செய்தி பரவியதும் நமது படையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே தலையில் இடி விழுந்தது போலாகிவிட்டது. அந்த மாபெரும் துயரத்தினால் யுத்தத்தையே மறந்துவிட்டார்கள். சிற்றரசர்கள், தளபதிகள், படைவீரர்கள் எல்லோருமே செயலிழந்து புலம்பத் தொடங்கிவிட்டார்கள். அந்த நிலைமையில் பகைவர்களின் கை ஓங்கிவிட்டதில் ஆச்சரியமில்லையல்லவா?
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இரட்டை மண்டலத்தார் என்கிற ராஷ்டிர கூட்டர்களுடனான திருமண தொடர்பு பகைமையையே வளர்த்து வந்து உச்சக்கட்டமா தக்கோலப்போர் மூண்டது. இதை நினைவுபடுத்திப்போம். இந்த கட்டத்தில் கடம்பூரில் நடக்க போகிற கல்யாண பேச்சு பல சிக்கல்களை உள்ளடக்கி இருப்பதையும் கவனிச்சுக்கிட்டு வரும். சரி, இந்திரனுக்கும் விருத்ராசுரனுக்கும் நடந்த பயங்கரமான மோதல் பற்றின புராண கதையை பார்ப்போம். த்வஷ்டா என்பவர் பெரிய தபஸ்வி. அவருடைய பெருமை காரணமாக இந்திரன் பகைமை கொண்டான். அவருடைய மகன் விஸ்வரூபன் தந்தையைப் போலவே கீர்த்தி பெறவே பொறாமை தலைக்கேற அவனை கொன்னுட்டான். கடும் கோபம் கொண்ட த்வஷ்டா தவ வலிமையால் இன்னொரு புத்திரனை தோற்றுவிச்சார். பேரு விருத்ரன். பழிவாங்க புறப்பட்டுட்டான் விருத்ராசுரன். பெருங்கவலைக்கு ஆளான இந்திரன் தன் குருவான பிருகஸ்பதி அணுகி உதவி கேட்டான். நீ கொடுஞ்செயல் புரிஞ்சவன், பாவமற்ற முனிவரை கொன்றவன், பாவமோ புண்ணியமோ பலனை அனுபவிச்சே ஆகணும். இப்படி குரு சொல்லிக்கிட்டு இருந்த போதே பெரும்படையோடு வந்துட்டான் விருத்ராசுரன். இந்திரனின் கட்டுப்பாட்டில் இருந்த தேவர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. அவனை ஒழிக்க கூடுதலாக வரம் வாங்கிட்டு வந்தான் விருத்ரன். மீண்டும் போர், கடும் போர். இந்திரன் தோல்வி. அந்த இடத்த விருத்ரன் பிடிச்சிக்கிட்டான். இழந்த வலிமையை கஷ்டப்பட்டு மீட்டுக்கிட்ட இந்திரன் யோக மாயின் அருளால் விருத்ராசுரனை வென்றான். இது புராண கதை. இதன் உட்பொருள், இந்திரியங்களால் ஏற்படுற ஆசாபாசங்களுக்கு இரையாகி பொறாமைங்கிற கொடிய உட்பகையினால் மனுஷன் அமைதியை இழக்கிறான். மாயையின் வலிமையை உணர்ந்தால்தான் இழந்த அமைதியை திரும்ப பெற முடியும். இந்த நெடுங்கதை நிகழ்ச்சிகளுக்கு ஏறத்தாழ 250 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார். திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சிற்றரசர் முத்தநாதன்ங்கிற கொடியவன் அவருடைய நாட்டை கவர முற்பட்டான். படுதோல்வி அடைஞ்சான். ஈசனின் அடியார்களிடம் நாயனார் கொண்டிருந்த அன்பை பயன்படுத்தி அவரை கொல்ல எண்ணினான். பொய் வேடம் பூண்டு கொடிய வாழை பட்டு துணியில சுத்தி எடுத்துக்கிட்டான். காவலனின் தடையுறையையும் மீறி பள்ளி அறைக்குள்ளே போயிட்டான். உங்க பெருமான் திருவாய் மலர்ந்தருளின அரிய ஆகம நூல் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் மனமகிழ்ந்துட்டார் நாயனார். இதை உபதேசிக்கும் போது அரசமாதேவி பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவளையும் அகல பண்ணிட்டான். மெய்ப்பொருளார் பணிவாக கீழே அமர்ந்து கொண்டு கேட்க ஆயத்தமாயிருந்தார்.

சுவடி எடுக்கிற மாதிரி வாழை எடுத்து நினைச்ச கொடிய செயலை முடிச்சிட்டான். உள்ள ஓடி வந்த காவலனை இவரை பாதுகாப்பாக அழைச்சிக்கிட்டு போய் வழி அனுப்பி விட்டுவான்னு ஆணையிட்டார் அந்த மெய்யன்பர். கை கூப்பிக்கிட்டு வந்த பூத்துகன் ராஜாதித்தரை ஏமாத்தி செஞ்ச வஞ்சக செயலை பற்றி கேட்கும்போது மெய்ப்பொருள் நாயனாரின் உருக்கமான வரலாறு நினைவுக்கு வருது இல்லையா?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
1: உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் திருவாரூர்.

0: காரைக்கால் இனி கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
4: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
3: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
4: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: பண்பலையில் நேயர்களினை கேட்டு ரசிக்கலாம். இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்பட பாடல்களை.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: பிபிஎன் கண் மருத்துவமனையும்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் பிராமணாய் மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
11: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
14: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசர் வழங்கும் உழவர் அரங்கம்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: நாளை மாலை 5:30

0: விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே.
0: நமது பண்பலையில் நாளை காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை ஜிடி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
2: அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
3: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் துல்லாத மனமும் துல்லும் திரைப்பட பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வலிக்கும் இந்த பாடல் ஹரிஹரன் குரலில்.

0: நேயர்களின் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: ஏசியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யன் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யன் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தை வழங்குவோர் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமா டிசக்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம். ஆடை ரகங்களில் 50% வரை தள்ளுபடி. ஆடை வாங்குபவர்களுக்கும் டிஸ்கவுண்ட் வவுச்சர் மற்றும் கோல்டன் டிக்கெட் வெல்லும் அரிய வாய்ப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. சீமாட்டி பட்டு ஜவுளி ரெடிமேட் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரலுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேத மருத்துவமனையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வி கே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நேயர்கள் இணைந்திருப்பது இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது ஹரிஹரன் சித்ரா குரலில்.

0: நேயர்களுக்கு உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: இசை ஒன்றல் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கும் பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் குரலில்.

0: நிறைவு பெறுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்துறனா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3.
3: நம்ம நாகை மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸில் ஜூலை 1 முதல் அட்டகாசமான ஆடி அதிரடி தள்ளுபடி. மோகன் பட்டு ஜவுளி ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை இப்பொழுது விற்பனையில்.
2: நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே

0: குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லாப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
1: வழங்குகிறார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
2: வணக்கம். மனிதனின் கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்தது புத்தகம்தான் என்கிறார் இயற்பியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வீட்டை அலங்கரிக்க புத்தகங்களை விட அழகான பொருள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது ஹென்றி வார்பீச்சரின் கூற்று. புத்தகத்தை கையில் எடுக்கும் போது ஒரு மனிதன் இதயத்தை கையில் எடுக்கிறீர்கள் என்கிறார் வால்ட் விட்மன். ஒரு நல்ல நூலை போல சிறந்த நண்பனும் நெருக்கமான உறவினரும் எனக்கு வேறு இல்லை. இந்த வாழ்வின் ஆகச்சிறந்த கேளிக்கை கொண்டாட்டம் ஓசையின்றி நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் புத்தக வாசிப்பு என்கிறார் எமர்சன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா அவர்கள். தன்னுடைய அறுவை சிகிச்சைக்காக அறைக்கு செல்லும் முன் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை முடிக்கும் வரை காத்திருக்க முடியுமா என்று கேட்டாராம். பெரியார் அவர்களோ கண் பார்வை குறைந்து சிரமப்பட்ட போதிலும் பூத கண்ணாடியை வைத்துக் கொண்டு புத்தகங்களை படித்துக் கொண்டிருப்பாராம். தான் எந்த ஊருக்கு சென்றாலும் நூலகத்தின் அருகிலேயே அறையெடுத்து தங்குவாராம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாசிப்பினால் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட எத்தனையோ நன்மைகள் உள்ளன. அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மறதி நோய்களை தள்ளி போக செய்யவும், மூளையை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும், குழப்பமான மனநிலையிலும் சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை பெறவும் வாசிப்பு துணை நிற்கிறது. ஒரு நல்ல நூலை படிக்கும் போது அதனோடு நாம் ஒன்றி போகிறோம். அதனால் மன அழுத்தம் வெகுவாக குறைகிறது. பல்துறை நூல்களை படிக்கும் போது பல்துறை அறிவை பெறுவதோடு அந்தந்த துறை சார்ந்த கலை சொற்களை அறிகிறோம். இதனால் சொற்களஞ்சியம் பெருகுகிறது. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. படிக்க படிக்கத்தான் அறிவு பெருகும். நட்பண்பு கொண்டவரோடு பழகும் நட்புக்கு வள்ளுவர் தரும் சான்று நவில்தொரும் நூல்நயம் என்பதுவே. தன்னினும் இளைய மொழிகளே அருகி வரும்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியாம் தமிழ்மொழி தம் பழம்பெரும் இலக்கிய வளமையாலும் காலத்திற்கேற்ப தகவமைத்துக் கொள்ளும் தன்மையாலும் இன்றும் செழித்து நிற்கிறது. பாட்டும் தொகையும் அகமும் புறமும் என்று வாழ்வியலை வகுத்து தருகிறது. உலகின் எந்த மொழிக்கும் இல்லாத இலக்கிய வளம் நம் தமிழுக்குண்டு. அந்த வளங்களை எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது தமிழ் பேசும் நல்லுலகின் பொறுப்பு. சிந்தனையை தூண்டும் புத்தகங்களே சிறந்த மனிதர்களை உருவாக்குகின்றன. கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும், அப்படி கல்லாதவர் வாழ்வதெப்படி? நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி என்ற பாவேந்தரின் வரிகளை மனதில் நிறுத்துவோம். வாசிப்பின் வழியே வாழ்வின் வளமனைத்தும் பெறுவோம். நன்றி.
1: வழங்கினார் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள்.
3: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை,
4: உங்கள் கடை காரைக்கால்.
5: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
3: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, காரைக்கால்.
3: நேயர்கள் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பாதுகாப்பான சுற்றுச்சூழல் நம் உரிமை அல்ல, அது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் கேட்கலாம். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல், ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
6: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை, நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா.
5: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
6: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் கமலாலயம் தென்கரை திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயூரநாதர் வடக்கு வீதி மயிலாடுதுறை பெருமாள் கோவில் தெரு காரைக்கால்.
0: எத்தனையோ புது புது பாடல்கள் தோன்றிய வண்ணம் இருந்தாலும் நம் மனதில் நீங்காமல் இடம் பிடித்திருக்கும் பாடல்கள் அந்த கால பாடல்கள். அப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்காக உங்களோட இணைந்திருக்கும் நான் உங்கள் அன்பு தோழி வெண்முகி.

0: மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல்சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
0: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
7: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வழங்கும் இந்த பாடல் இரு வல்லவர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் வழிகாட்டுதலுடன் ICAR இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் CSR கான்க்ளே 2026 முன்னிட்டு நாளை 15/7/2026 புதன்கிழமை அன்று கிசான் சாரதி மொபைல் செயலி தேசிய விவசாயிகள் கருத்து கணிப்பு அதாவது நேஷனல் போல் நடைபெற உள்ளது. இதில் பங்கு பெற விவசாயிகள், பண்ணை மகளிர், கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் சுய உதவி குழு உறுப்பினர்கள் என அனைத்து தரப்பினரும் கிசான் சாரதி மொபைல் செயலியினை கூகுள் பிளே ஸ்டோரின் மூலம் பதிவிறக்கம் செய்து பதிவு மற்றும் சுய விவரத்தை முழுமையாக பூர்த்தி செய்து பின்னர் தங்கள் மாவட்டத்தில் அருகிலுள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கருத்து கணிப்பு நடைபெறும் நாளை 15/7/2026 புதன்கிழமை மதியம் 2:30 முதல் 4 வரை மட்டுமே. இச்செய்தியினை வெளியிட்டோர் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் வேளாண் அறிவியல் நிலையம் மாத்தூர் காரைக்கால் மற்றும் சிக்கல் நாகப்பட்டினம். இக்கருத்து கணிப்பில் விவசாய பெருமக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயனடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: விகே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: இனி ஆயுர்வேத சிகிச்சை செய்ய எங்கும் செல்ல தேவையில்லை. நம் பகுதிகளிலேயே தங்கி சிகிச்சை பெறலாம். அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கோட்டக்கல்.

0: ஆரிய வைத்தியசாலா.
1: கழுத்து வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுகிறீர்களா? கவலையை விடுங்க, கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா போங்க.
0: வி கே ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், கமலாலயம் தென்கரை, திருவாரூர் மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயூரநாதர் வடக்கு வீதி, மயிலாடுதுறை, பெருமாள் கோவில் தெரு, காரைக்கால்.
2: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா சலுகை July 16-20 மட்டுமே.
2: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் இரவும் மலரும் நிகழ்ச்சியில் மனதை கவர்ந்த பாடல்களின் வரிசையில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, நமது பண்பலைகள் நாளை காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை GD மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
1: அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: GD சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் ஒலிக்கிறது 3 தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து P. சுஷீலா குரலில்.

0: குரல் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காற்றோட இசையும் பட்டும் போல இனிமையாய் காதோட இசைக்கும். இது உங்கள் பண்பலை காரை பண்பலை 100.3. நேரம் 10:30.
3: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கும் பாடல் பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா குரலில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒலிக்கிறது.

0: நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்களையும் சவுந்தரராஜன் பேசு சுஷீலா குரலில்.

0: சிறப்பான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தமது பண்பலையில் நாளை காலை 11 மணிக்கு மயிலாடுதுறை ஜிடி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர்.
1: அனைத்து வகை மருத்துவத்திற்கும் உயர் சிகிச்சைக்கு
2: ஜிடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தின காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஆடி வந்தாச்சு, ஆஃபர் வந்தாச்சு, உங்கள் சீமாட்டி ஆடி திருவிழா வரும் ஜூலை 3 முதல் ஆரம்பம்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது உங்களின் மனம் வருடும் பாடல்களுடன் இரவும் மலரும் நிகழ்ச்சியில். அடுத்த தகவலுக்கும் இந்த பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தினா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். புதுச்சேரி அரசு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செய்திக்குறிப்பு. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் காரைக்கால் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நிலையில், இந்த மாதம் இம்முகாம் நாளை 15/7/2026 புதன்கிழமையன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆட்சியர் வளாகத்தில் காலை 9:30 முதல் பிற்பகல் 12 வரை நடைபெறும் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த குறைதீர்ப்பு முகாமை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. இரவும் மலரும் நிகழ்ச்சிக்காக தொடரும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஒலிக்கிறது கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து. பி. சுஷீலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில்.

நிறைவு பெறுகிறது நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இரவும் மலரும். ஆகாஷ்வாணி காரை பண்பலை 100.3 நேரம் 11 மணி. நேயர்கள் கேட்கலாம் காற்றலையில் நாளை. நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கோபால் பல்படி, தஞ்சாவூர் அணு மருத்துவமனை, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ். காலை 11 மணிக்கு நலமே சூழ்க சிறப்பு மருத்துவ தொடர் மகளிர் நலன் குறித்து சந்தேகங்களுக்கு விளக்கம் தருகிறார் மயிலாடுதுறை தனியார் மருத்துவமனை மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவ வல்லுநர் டாக்டர் கேத்ரின் சிஞ்சுதா ராகேஷ் அவர்கள். 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் ஏ ஷாஜிதா பேகம் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரியசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாமல் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி வி சஷ்மிதா. 7:00 திரையிசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்பு. 8:00 துள்ளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 தஞ்சாவூர் அணு மருத்துவமனை திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 கோபால் பல்படி வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட், முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய்வாழ பூஞ்சை தொற்றால் ஏற்படும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாலிகா அவர்கள். 9:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:45 காலம் போற்றும் கர்ம வீரர் மேனால் தமிழக முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் க மணிகண்டன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 10:00 சிந்தனை அரங்கம், முதலில் நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. சிந்தனை அரங்கம், பிறமொழி கலவா தனித்தமிழ் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்ட ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் செல்வி வி சஷ்மிதா. 12:55 பன்னிசை. 1:00 திறனறிவும் ஒன்றிணைந்து மேம்படுவோம் உலக இளைஞர் திறன்கள் தினத்தையொட்டி காரைக்கால் புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழக பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு துறை பொறுப்பாளர் பேராசிரியர் முனைவர் பி சுரேந்திரன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:05 லஞ்ச் பிரேக்கில் அச்சானி சமையல் விருந்தோம்பல் தொழில் செய்து வரும் கோட்டுச்சேரி பி கணேஷ் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் LSC. 3:30 கோபால் பல்படி திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸின் LSC. 4:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் ஊரும்

0: நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் ஆயக்காரன்புலம் பாப்புரட்டி குத்தகை என்ற கிராமத்திலிருந்து நேரடியாக உலா வரும் 4:30 வைக்கிங் பனினன்றீப்ஸின் ஊரும் உணவும், மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 மறைமலை அடிகளாரின் பிறந்த நாள் உரை படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 5:15 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை, 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை அரசி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, வழங்குபவர் மயிலாடுதுறை முனைவர் மு மீனாட்சி ஜவஹர் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ, 6:45 இசை தோரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியன் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், கறவை மாடுகளில் சினை சார்ந்த பிரச்சனைகளும் செயற்கை முறை கருவூட்டலின் பயன்களும், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பாரம்பரிய இன கால்நடை ஆராய்ச்சியாளர் டாக்டர் பப்ளு அறிவழகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்கள் இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை பண்பலையில் தொடர்வது ஆங்கில செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. New Delhi has said that it is closely observing the developments in West Asia following renewed escalations of tensions between US and Iran and attacks on commercial vessels. Briefing media in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Randhir Jaiswal, reiterated India's call for safe and unimpeded navigation and the flow of commerce through the Strait of Hormuz.
2: We are closely following the developments that are happening in West Asia. We continue to call for safe and unimpeded navigation and flow of commerce through the Strait of Hormuz. This is key for ensuring economic and energy security of people across the world.
1: India also expressed deep concern at the attacks on 2 vessels, MT Al-Bahyan and MT Mombasa, during their transit through the Strait of Hormuz today. Both the vessels were carrying 30 Indian seafarers among their combined crew of 46. Mr. Jaiswal said the Deputy Chief of Mission of the Embassy of Iran in New Delhi was summoned this morning by the ministry. Responding to a question on protests in Pakistan-occupied Jammu and Kashmir or POJK, Mr. Jaiswal said the ongoing protests in POJK are a direct consequence of Pakistan's decades-long systemic exploitation, denial of fundamental rights and administrative oppression in areas under its illegal and forcible occupation. The Comprehensive Economic and Trade Agreement, CETA, between India and the United Kingdom will come into force from tomorrow. Simultaneously, the Agreement on Social Security, referred to as the Double Contribution Convention, DCC, will also come into effect the same day, reinforcing the mobility and competitiveness of Indian professionals in the United Kingdom. The landmark deal grants Indian exports zero-duty access to 99% of tariff lines in the UK market. Briefing media in New Delhi today, Commerce Secretary Rajesh Agrawal described the India-UK Comprehensive Economic and Trade Agreement as a defining milestone in India's trade journey. In a major step towards expanding bilateral trade and investment engagement, the first round of negotiations for the India-Maldives Free Trade Agreement, FTA, concluded successfully. The negotiations were held in virtual mode last week. The Commerce and Industry Ministry said both sides made substantive progress across the negotiating tracks and reached broad convergence on several issues. The Election Commission has extended the schedule of ongoing special intensive revision of electoral rolls in Haryana and Andhra Pradesh by 10 more days. According to the Commission's revised schedule, the booth-level officers or BLOs will now visit house-to-house in both the states till the 24th of this month, which was earlier scheduled till the 14th of July. It added that the draft electoral roll will be published on the 31st of this month. India's largest global textile event, Bharat Tex 2026, began at Bharat Mandapam in New Delhi today. Union Textiles Minister Giriraj Singh inaugurated the event. Speaking to media, Mr. Singh said, Bharat Tex is the vision of the Prime Minister. He said it is now an international event and every year there has been an increase of exhibitors, buyers, sellers and visitors. The Minister

0: said, MSMEs and entrepreneurs are also attending the Bharat Techs. He said free trade agreements with different countries are benefiting the textiles sector. The Enforcement Directorate, ED, has arrested a private software and fintech firm chairman in connection with the alleged Mahadev online betting app linked money laundering case. The agency had recently attached assets worth over 940 crore belonging to the chairman, his family members and entities allegedly owned and controlled by him. In cricket, chasing a target of 259 runs set by England, India were 239 for 4 in 42 overs in the first of the three-match ODI series at Edgbaston, Birmingham, when reports last came in. Earlier, electing to bat first, England were all out for 258 runs in 47.5 overs. In FIFA World Cup, France will take on Spain in the first semi-final at Dallas Stadium in Texas, US tonight. And that is the end of this news bulletin.
1: Akashwani, Kari Panbali Nurupali Munjalerum, Padinur Mani Patanamadam. Nayakal Kitkalam, Tuyalum Mun. உங்கள் நல்வாழ்வை எப்படி பாதுகாக்கிறீர்களோ அதே போல நேர்மையையும் கடைபிடித்து காக்க வேண்டும். இது ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிந்தனை துளி. நேயர்களே, இத்துடன் 100.3 மெகா ஹெட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:51 தொடங்கும். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.